0: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையிலிருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

பாட்டாச்சு கேட்போம்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிருந்தா ராஜா.

0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: டாடி தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. I need this, daddy. I need this. Back now, Nano, US, Lakuda. Adefam, Dana.

99.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை. You are listening to 99.4.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். To advertise your brand, contact 050-252-8940.
3: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
4: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோ ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
5: ஹா, நான் எனக்கு கிடைச்சது.
6: எனிவே, 4 மணி ஆயிடுச்சா? சரி, ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
7: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட், கோஹோஸ்டா இருக்கணும். ஆனா எனக்கு கிடைச்சது
4: போன்றீங்க ஆயிடுச்சா? சாரி, சைலன்ட்ல போட மறந்துட்டேன்.
7: நிவி,
4: இதா கேட்ட ஓவர் திங்க் பண்றதுனா கவனிக்கவே இல்ல.
8: நகைகள் இனாகரல் ஆஃபரா May 31st வரைக்கும் 50% ஆஃப் ஆன் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் பிரைசஸ். கராமா, துபாய்.

0: அண்ணாச்சி குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அண்ணாச்சி.
1: We'll be back after a short commercial break.
2: மேடம் ஒரு நிமிஷம்.
3: எஸ்
2: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4
3: ஹா நல்லா தெரியுமே.
2: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
3: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
2: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
3: எது மதுவா?
2: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி இழு பாண்டி அப்படின்னு
3: பாடுவாங்களே.
2: அது நான் தான், அது என்னோட ஷோ
3: தான்.
4: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர் ஜே மது.
3: அப்படிங்க

0: கதை சொல்ல போற, கதை சொல்ல போற.
1: என்ன கதைப்பா?
0: ராஜா ராணி கதை சொல்ல போற, காக்கா குருவி கதை சொல்ல போற.
1: ராஜா கதையா காக்கா கதையா?
0: என்ன கதை? என்ன கதை?
2: கதையா? அதெல்லாம் எதுக்கு சொல்ல சொல்லாத? யாராவது திருடி படம் எடுத்துட்டாங்கன்னா?
3: காக்கா கதை சொல்லு, காக்கா கதை சொல்லு.
4: ராஜா கதை சொல்லு. ராஜாதி ராஜா இளையராஜா கதை சொல்லு.

0: ஐயோ வட போச்சு காக்கா பாவோல
1: ராஜா விடுவாரா? ராஜா பாட்டு பாட நரி வடைய போட நம்ம ராஜா கிட்ட காக்கா தேங்க்ஸ் சொல்லுச்சு. ஊரெல்லாம் சேர்ந்து கொண்டாட்டம் தான், நரியோட திட்டம் திண்டாட்டம் தான், நாடெல்லாம் பாட்டுது ராஜா பாடு.
0: இது ராஜா.

0: டைனோசர் தானே சாகணும், புள்ளியா செத்துச்சு.
1: நாடெல்லாம் வாழ்த்து ராஜா வாழ்க.

இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: அண்ணே, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
1: ஏ சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
2: A few days later.
0: அண்ணே, பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
1: அண்ணடே, கலக்குப்பா கலக்கு.
2: A few days later.
0: டே, பிசினஸ் பிச்சிக்கிச்சு. இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கிறேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: ஆமாண்ணா, எப்படி?
0: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
3: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mersal Morning with me, Keetna, on 89.4 Tamil FM.
1: Mersal Morning, brought to you by ALD Properties. வெறும் 999 தரம்ஸ் மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ இஎம்ஐ பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல பிளாட் புக் பண்ணுங்க. Co-sponsored by Gulf Medical University. தும்பே இன்டர்நேஷனல் பாத்வே மெடிக்கல் ப்ரோக்ராம். அஃபோர்டபுள் ஃபீஸ், வேர்ல்ட் கிளாஸ் எஜுகேஷன், குளோபல் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸோட இன்டர்நேஷனல் மெடிக்கல் டிகிரியை செக்யூர் பண்ணுங்க.

அனைவருக்கும் அன்பு நிறைந்த காலை வணக்கங்கள். 89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். நித்தமும் ஒலிக்கும் புத்தம் புது காலையில் நான் உங்கள் விஸ்வா. புதியதாக நம்முடைய வாழ்க்கையிலே புலர்ந்திருக்கிற மற்றும் ஒரு அற்புதமான தினத்தின் காலை பொழுதிலே மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் எல்லா விதங்களிலும் நமக்கு நன்மை தருகின்ற நாளாக அமைந்திட என்னுடைய வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் அனைவருக்கும் உரித்தாகட்டும். அழகு, இதற்கு நாம் அதிகம் முக்கியத்துவம் தருகிறோம். எப்படிப்பட்ட ஆடை அணிந்து கொண்டால் நாம் அழகாக இருப்போம், எப்படிப்பட்ட வேலைப்பாடுகள் அதிலே இருக்கலாம், அதுபோல ஆபரணங்கள், இதைவிட முக்கியமாக முக அலங்காரம், எப்படிப்பட்ட அழகு சாதன பொருட்களை எல்லாம் பயன்படுத்தினால் நம்முடைய தோற்றம் மிக அழகாக இருக்கும் என்பதிலே பெண்கள் அதிக முக்கியத்துவம் தருகிறார்கள், ஆண்களும் அதற்கு முக்கியத்துவம் தருவது உண்டு. இதிலே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு மனோநிலை என்ன தெரியுமா? அப்படி நாம் உருவாக்கிக் கொள்ளுகிற அந்த அழகு, அல்லது இயற்கையாகவே நம்மிடத்திலே அழகு இருக்கிறது என்றால் அதை நாம் பராமரிக்க முயற்சி செய்வோம். அதனுடைய நோக்கம் என்ன? நீண்ட காலத்திற்கு, இன்னும் சொல்ல போனால் நம் வாழ்க்கை முழுவதும் அந்த அழகு நம்மோடே இருக்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய நோக்கமாக இருக்கிறது. அந்த விருப்பம் எல்லோருக்கும் உண்டு. ஆனால் அது சாத்தியமா என்று கேட்டால், பருவ வயதிலே நம்மிடத்திலே குடிகொள்ளுகின்ற அழகு, அல்லது நாம் அதிகப்படுத்திக் கொள்ளுகின்ற அல்லது மெருகூட்டி வரவழைத்துக் கொள்ளுகின்ற அழகு என்பது தற்காலிகமானதுதான். இயற்கையாகவே நாம் தோற்றப்பொலிவு கொண்டவர்களாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு பிறகு அந்த அழகு குறைந்து போகும். நாம் உருவாக்கிக் கொள்ளுகிற அழகு என்றால் அதற்கு இன்னும் ஆயுள் குறைவு. நீங்கள் அந்த முக அலங்காரத்தை, ஒப்பனையை கலைத்தாலே அந்த அழகு காணாமல் போய்விடும். ஆனால் ஒரு அழகு இருக்கிறது, அது எப்போதும் நீடித்திருக்கக்கூடிய அழகு. அது உங்களை விட்டு எப்போதும் எங்கும் செல்லாது. அதுதான் அக அழகு. உங்கள் இதயத்தை, அதன் எண்ணங்களை நீங்கள் மிக அழகானதாக அமைத்துக் கொண்டால் அது எப்போதும் உங்களோடே இருக்கும். எத்தனை வயதானாலும் அதிலே சுருக்கம் விழாது. காற்றோ வெயிலோ எதுவும் அந்த அழகை கலைக்க முடியாது. அதிலும் கூட இரண்டு வகை உண்டு. ஒன்று, சிலருக்கு இயல்பிலேயே நல்ல குணங்கள், நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள் என்று இதயத்தை அழகாக்கக்கூடிய விஷயங்கள் இயல்பிலேயே அமைந்திருக்கும். ஒரு சிலர் அதை தங்கள் பழக்க வழக்கங்களின் மூலமாக அதன் தன்மை தெரிந்து கொண்டு, அது தருகின்ற நன்மை தெரிந்து கொண்டு அதை உருவாக்கிக் கொள்வார்கள். எப்படி இருந்தாலும் சரி, உங்களுக்குள்ளே அதை தக்க வைத்துக் கொண்டே இருக்கும் போது புற அழகை காட்டிலும் அதிகப்படியான ஒரு ஈர்ப்பை மற்றவர்களிடத்திலே அது உங்களை நோக்கி உருவாக்கும். யோசித்து பாருங்கள், நீங்கள் மிகவும் சிரமமான ஒரு சூழ்நிலையிலே வாழ்க்கையில் இருக்கும் போது கொஞ்சம் தோற்றப்பொலிவு இல்லாத ஒருவர், கொஞ்சம் அவலட்சணமாக இருக்கக்கூடிய ஒருவர் வலிய வந்து உங்களுக்கு உதவி செய்கிறார். அங்கே அவருடைய தோற்றமா உங்களுக்கு பெரிதாக தெரியும். அவருடைய எண்ணத்தை தானே நீங்கள் மதிப்பீர்கள். அந்த மனிதரை வாழ்க்கை முழுக்க மனதிலே வைத்து போற்றுவீர்களா இல்லையா? அந்த மனிதர் நல்லவர், சிறந்தவர் என்று எல்லோரிடத்திலும் அவரை பற்றி பெருமையாக பேசுவீர்கள். உங்களுக்கு உதவுவதற்காக ஓடி வந்த அந்த உள்ளம் தானே அங்கே அழகாக தெரிகிறது. அப்படிப்பட்ட ஒரு உள்ளம் அவரிடத்தில் இருக்கின்ற வரைக்கும் அவர் இன்னும் இன்னும் உங்கள் மனதிலே அழகாகிக் கொண்டே போவார். அவர் மீதான உங்கள் மதிப்பு அதிகரித்துக் கொண்டே போகும். அதுபோல உங்களை எல்லோரும் மதிக்க வேண்டும், எப்போதும் மதிக்க வேண்டும், உங்கள் மீது ஈர்ப்பு கொள்ள வேண்டும் என்றால் உங்கள் அக அழகை நீங்கள் அதிகரித்துக் கொள்வதும் தக்க வைத்துக் கொள்வதும் தான் அதற்கு ஒரே வழி. இந்த எண்ணம் நம் மனதிலே ஆழமாக பதிந்துவிட்டால் நம் வாழ்க்கையிலே பிறக்கின்ற ஒவ்வொரு நாளும் நமக்கு அழகான நாட்களாகவே அமையும். அதற்கு ஆரம்பமாய் அமையட்டும் இன்று பிறந்திருக்கிற இந்த பொன்னான நாள். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் எஃப்எம்மில். இது புத்தம் புது காலை.

0: FM. டேய், அண்ணே ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு பயல காணோம். நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: செழித்தையும் தமிழி.

நிகழ்ச்சிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புத்தம் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஷ்வா கூட. நம்முடைய தமிழ் மரபிலே ஒரு சொற்றொடர் உண்டு, ஆடத் தெரியாதவளுக்கு கூடம் கோணல் என்று. இது எப்படிப்பட்ட மனிதர்களை குறித்து சொல்லப்படுவது? நீங்கள் திறமையானவராக இருந்தால், நீங்கள் சாமர்த்தியமானவராக இருந்தால், புத்தி கூர்மையுடையவராக இருந்தால், எந்த நேரத்திலும் எப்படிப்பட்ட சூழலையும் எதிர்கொள்ளுகின்ற மன வலிமை மிக்கவராக இருந்தால், உங்களுக்கு எதுவுமே குறையாக இருக்காது, பிரச்சனையாக இருக்காது, தடையாக இருக்காது. எப்படிப்பட்ட சூழலாக இருந்தாலும் நீங்கள் அதை ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டு உங்கள் திறமையின் துணை கொண்டு அதை வெற்றியாக கடந்து செல்வீர்கள். ஆகவே அங்கு நீங்கள் யாரையும் எதையும் குறை சொல்லிக் கொண்டிருக்க மாட்டீர்கள். ஆனால் அறிவிலே குறைபாடு, சாமர்த்தியமின்மை, எதையும் எதிர்கொள்வதற்கான மன வலிமை இல்லாமை, இப்படி பலவீனமாக இருக்கக்கூடியவர்கள் வாழ்க்கையின் எந்த ஒரு சூழலையும் குறை கூறிக்கொண்டுதான் இருக்க வேண்டும். அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, ஏனென்றால் அவர்கள் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய குறையை ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். நான் எல்லாம் சரியாகத்தான் செய்தேன், இவர் எனக்கு ஒத்துழைக்கவில்லை, இந்த நாள் மோசமானதாக இருக்கிறது, என் தந்தை என்னை படிக்க வைத்திருக்கலாம், என் தாய் எனக்கு உதவி செய்திருக்கலாம், என் நண்பர்கள் யாரும் எனக்கு உதவி செய்யவில்லை, என் சொந்தக்காரர்கள் ஒருத்தன் கூட எனக்கு உதவி செய்யவில்லை, இப்படி ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி நம்முடைய தோல்வியை நாம் நியாயப்படுத்தினால் அது உண்மையில் வரவேற்கக்கூடியது அல்ல. ஆயிரம் காரணங்கள் இருக்கட்டும், உங்களை நீங்கள் பலப்படுத்திக் கொண்டீர்களேயானால், ஒரு முறையில் இல்லை என்றாலும் கூட அடுத்தடுத்த முறைகளிலே கண்டிப்பாக உங்களாலே வெற்றி பெற முடியும். எத்தனை பிரச்சனைகள் உங்களை சூழ்ந்து நின்றாலும், எத்தனை குறைபாடுகள் இருந்தாலும், ஒத்துழைப்புகள் இல்லாமல் இருந்தாலும், நிச்சயமாக உங்களாலே வெற்றி பெற முடியும். தேவை என்பது உங்கள் மன உறுதியும் முயற்சியும், உங்களை நீங்கள் வளர்த்து கொள்ளுகின்ற அந்த முனைப்பும் தான். எந்த ஒரு பிரச்சனைக்கும் திறமையுள்ள ஒரு மனிதனை, மன வலிமை உடைய ஒரு மனிதனை வெல்லுகின்ற வல்லமை கிடையவே கிடையாது. நன்கு ஆடத் தெரிந்தவனுக்கு ஒரு சதுரடி இடம் போதும் தன் திறமை அனைத்தையும் வெளிக்காட்டுவதற்கு. அதுபோலத்தான் ஆர்வத்தோடு இருக்கின்ற ஒருவன், திறமையோடு இருக்கின்ற ஒருவன், ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் போதும் இந்த உலகை திரும்பி பார்க்க வைத்து விடுவான். ஆகவே நம்முடைய வெற்றியும் தோல்வியும் நமது திறமையில் தான் இருக்கிறது என்பதிலே நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM-இல். இது புத்தம் புது காலை.

0: சூடா ஒரு பாட்டு,
1: சுட சுட புத்தம் புது பாட்டு.
2: Brought to you by தஞ்சை எலிட் ரெஸ்டாரன்ட். நம்ம ஒரு சமையலை சுவைக்க தஞ்சை எலிட் ரெஸ்டாரன்ட், ஜபல் அலி இண்டஸ்ட்ரியல் ஃபர்ஸ்ட் அண்ட் ஹோர்லன்ஸ்.

0: 89.4 தமிழ் எஃப்எம். தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.
2: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
3: ஹாய், நான் காஃபி.
4: ஹலோ, நான் தான் டிராவல்.
5: வணக்கம், நான் நினைவுகள்.
4: ஹாய், நான் தான் இயற்கை.
2: இதுல மனசோட மனசை வெல்ல போவது யாரு?
4: எங்கப்பா மனசு காணோம்?
3: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
4: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
6: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
5: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா. Only on 89.4 Tamil FM. Namma Radio, Namma Music. Brought to you by Falcon Fastlink Services. One-stop solution for all your interior fit-outs. Call 058-681-5179.

89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புத்தம் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஸ்வா கூட. முதன் முதலாய் அப்படிங்கிற இந்த பகுதி மூலமாக இதே தேதியில வரலாற்றினுடைய வெவ்வேறு காலகட்டங்கள்ல என்னென்ன சிறப்பான துவக்கங்கள் எல்லாம் நிகழ்ந்திருக்கின்றன அப்படிங்கறத பத்தி தான் தினமும் இந்த பகுதி மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வரோம். அந்த வகையில மே மாதம் 18 தேதியான இதே தினத்துல 332 வருடம் ரோமானிய பேரரசரான கான்ஸ்டன்டைன் அவர்கள், கான்ஸ்டன்டினோபல் அப்படிங்கிற தன்னுடைய சாம்ராஜ்யத்துல மக்கள் அனைவருக்கும் இலவசமாக ரொட்டிகளை வழங்குவதற்கான ஆணை பிறப்பித்தார் அப்படின்னு வரலாற்றில் பதிவாகி இருக்கிறது. மக்களினுடைய நன்மை கருதி அரசாங்கம் அடிப்படை தேவையான உணவை பூர்த்தி செய்து கொள்வதற்காக, அவர்களுடைய பசியை போக்கிக் கொள்வதற்காக தங்களுடைய உணவு களஞ்சியத்தில் இருந்து இலவசமாக உண்பதற்கான விஷயங்களை வழங்குகின்ற ஒரு முறை அப்படிங்கிறது இன்று நேற்றல்ல, என்றைக்கோ வழக்கத்திலே இருந்திருக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு பண்டைய பதிவாக இந்த செய்தியானது அமைந்திருக்கிறது. அதே போல 1804 ஆண்டு வரலாற்றினுடைய தனிப்பெரும் அரசர்களிலே ஒருவராக விளங்கக்கூடிய நெப்போலியன் அவர்கள் பிரெஞ்சு தேசத்தினுடைய பிரபுக்களினுடைய சபையினாலே பிரான்சினுடைய பேரரசராக அறிவிக்கப்பட்ட தினம் இன்றைய தினம். அதே போல 1899 ஆண்டு வேர்ல்டு குட்வில் டே, அதாவது உலக நல்லெண்ண தினம் அப்படிங்கிற ஒரு தினம் அன்று தொடங்கி கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலகத்திலே போர் இல்லாத ஒரு அமைதி நிலவ வேண்டும், அதற்கு என்னென்ன விஷயங்களை எல்லாம் நம்ம சாத்தியப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணத்தோடு 26 தேசங்களினுடைய பிரதிநிதிகள் நெதர்லாந்துல இருக்கக்கூடிய ஹேக் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு மாநாட்டை கூட்டியிருக்கிறார்கள், அமைதிக்கான மாநாடு. ஆயுதங்களை குறைத்துக் கொள்வது, எல்லை பிரச்சனைகளிலே சமரசத்தை எப்போதும் கடைபிடிப்பது, பரஸ்பரம் நாடுகள் தங்களுக்குள்ளே உதவி கொள்வது, இப்படிப்பட்ட விஷயங்களை வலியுறுத்தி அந்த மாநாடு நிகழ்ந்திருக்கிறது. அதே போல 1953 ஆண்டு அமெரிக்காவை சேர்ந்த பெண் விமான சாதனையாளரான ஜாக்லின் கோக்ரன் அவர்கள் ஒலித்தடையை கடந்து பயணித்த முதல் பெண் அப்படிங்கிற உலகளாவிய ஒரு சாதனையை படைத்த தினம் இன்றைய தினம். ஒலித்தடை அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒலியினுடைய வேகம்னு ஒண்ணு இருக்கு. ஒரு மணி நேரத்திற்கு சற்றேறக்குரிய ஒலி என்பது 760-770 மைல்கள் வேகத்திலே பயணிக்கும். இந்த வேகத்தையும் தாண்டி நாம் பயணிக்க துவங்கும் போது ஒலியின் வேகத்தை கடந்து மீயொலி வேகத்திற்குள்ளே, இந்த மீயொலி வேகம் என்பது என்னன்னா, மனித செவிகளாலே கேட்க முடியாத ஒலி அளவிற்குள்ளே நாம் நுழைகிறோம். அதாவது 20-20,000 ஹெட்ஸ் வரைக்குமான ஒலிகளை மட்டும்தான் மனிதர்களாலே கேட்க முடியும். அந்த 20,000 ஹெட்ஸ் அப்படிங்கிற ஒலி அளவை கடந்து நம்முடைய பயணமான

0: கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர்,
1: கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர்,
2: brought you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

0: கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: அண்ணா, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
2: சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
3: A few days later.
1: அண்ணா, பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
2: அண்ணடே, கலக்குப்பா கலக்கு.
3: A few days later.
1: டே, பிசினஸ் பிச்சிக்கிச்சு. இந்த பக்கம் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
2: ஆமாண்ணா, எப்படி?
1: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
4: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
5: தமிழ் FM செய்தி அறையிலிருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

89.4 தமிழ் எஃப்எம் இது நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். 19 காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க உங்க விஸ்வா கூட. வாழ்க்கையில் எந்த ஒரு வலியையும் நாம் பொறுத்து கொள்ளலாம், அதற்கு ஒரு அர்த்தம் இருக்கும் வரையில் என்கிறார் ஹருகி முரக்கமி என்கின்ற ஒரு அறிஞர். பொதுவாக வலி என்றாலே அது ஒரு எதிர்மறையான விஷயமாக பார்க்கப்படுகிறது இல்லையா? எக்காரணத்தை கொண்டும் நமக்கு வலிக்கவே கூடாது, மிகவும் சுகமாக, மிகவும் சௌகரியமாக, மிகவும் பாதுகாப்பாகத்தான் நாம் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். உண்மையில் வலி, வலிமை, இந்த இரண்டுமே சற்றேறக்குறைய ஒரே பொருள் தருகின்ற சொற்கள் தான். தோல் வலி என்பார்கள், அதற்கு தோளிலே வலிக்கிறது என்ற அர்த்தம் இல்லை, தோல் வலிமையை அந்த வார்த்தை குறிக்கிறது. அதுபோல எந்த அளவிற்கு நாம தேடி செல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் வாழ்க்கை தருகின்ற வலிகளை நாம் பொறுத்து கொள்கிறோமோ, அது உடலளவிலானதாக இருந்தாலும் சரி அல்லது மனதளவிலாக இருந்தாலும் சரி, அதை நம்மாலே எவ்வளவு தூரம் தாங்க முடிகிறதோ அந்த அளவிற்கு நீங்கள் வலிமை பெற்றவர்கள் என்பது பொருள். உடற்பயிற்சி செய்யும் போது முதலிலே வலிக்கத்தான் செய்யும், அந்த வலியை பொறுக்க பொறுக்கத்தான் உங்கள் வலிமை பெருகும் இல்லையா? அப்படித்தான் வாழ்க்கையிலும் கூட. ஆனால் அப்படி நாம் பொறுத்து கொள்ளுகிற அந்த வலிகளுக்கு ஒரு அர்த்தம் இருக்க வேண்டும் என்கிறார் ஹருகி முரக்கமி அவர்கள். அதாவது ஆக்கப்பூர்வமான முயற்சிகள், நீங்கள் எதை செய்தாலும் உடல் இயங்கத்தான் செய்யும், உடல் இயங்கினால் வலிக்கத்தான் செய்யும். அது ஆக்கப்பூர்வமான முயற்சியாக இருக்க வேண்டும், உங்களுக்கு நன்மை தருகின்ற முயற்சியாக இருக்க வேண்டும். நாம் ஓடி ஓடி உழைத்தாலும் உடல் வலிக்கும், உட்கார்ந்து கொண்டே இருந்தாலும் உடல் வலிக்கும். இதிலே எந்த வலி உங்களுக்கு நன்மை தரும் என்று யோசித்து பாருங்கள். உட்கார்ந்திருந்தால் கூட உடல் வலிக்குமா என்ன என்று நீங்கள் கேட்டால், நீங்கள் உழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பது அர்த்தம். உண்மையில் நீங்கள் உழைக்கும் போது ஏற்படுகின்ற வலியை விட ஏதும் செய்யாமல் உட்கார்ந்து கொண்டிருந்தால் தான் உங்களுக்கு அதிகமான உடல் வலி வரும். அது எப்படி உனக்கு தெரியும் என்று கேட்கக்கூடாது. நிறைய ஓடிக்கொண்டே இருக்கிறோமே, ஒரு சில நாட்கள் ஓய்வெடுக்கலாம் என்று முயற்சிக்கும் போதே அதை கண்டறிந்தவன் நான். ஆகவே உடல் ஒத்துழைக்கின்ற வரைக்கும் உழைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்பது என்னுடைய பெரும் விருப்பு. நமக்கு நன்மை தருவதற்காக நாம் சில வலிகளை எதிர்கொள்ளும் போது உண்மையில் அதற்காக நாம் தயங்கவோ கவலைப்படவோ கூடாது. எப்படியும் வலிகள் என்பது வாழ்க்கையிலே வந்து போய் கொண்டுதான் இருக்கும். அது அர்த்தமுடையதாக, பலன் தரக்கூடியதாக இருந்தால் நமக்கு நன்மைதானே என்று நாம் மகிழ்ச்சி அடையத்தான் வேண்டும். ஆகவே நல்ல நல்ல செயல்களிலே தொடர்ந்து உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். உடல் ஒத்துழைக்கின்ற வரைக்கும் உழையுங்கள். எப்போதும் உடல் ஒத்துழைக்கும்படியாக உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்கள். அப்போதுதான் வாழ்க்கை என்பது எப்போதுமே நமக்கு நன்மையும் மகிழ்ச்சியும் தரக்கூடியதாக அமையும். அந்த வகையிலே இன்றைய நாள் விரும்பி உழைப்போம், நல்ல செயல்களை செய்வோம். அதனால் நம்முடைய நாளை அர்த்தமுள்ளதாக, அழகானதாக மாற்றிக்கொள்வோம். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் எஃப்எம். இது நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.

0: मुझे कैसे बुलाया तुमने?
1: रोलेक्स रोलेक्स
2: सर जस्सा
3: இதோட பெஸ்ட் என்டர்டைன்மென்ட்டா ஒரு எஃப்எம் காட்றவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மென்ட்டா.

நேரம் இப்பொழுது காலை 7 மணி.

மார்னிங் காலை வணக்கம். 7:07 ஆகுது. மெரிசல் மார்னிங்காக நான் கீர்த்தனா வந்தாச்சு உங்ககிட்ட பேசுறதுக்கு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எப்படி போயிட்டு இருக்கு இந்த வாரம்? எனக்கு என்னமோ இந்த வாரம் கொஞ்சம் ஃபாஸ்டா போற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்காதா? பின்ன ஹாலிடேஸ் வரப்போகுது. ஹாலிடேஸ்க்கு நான் என்ன பண்ண போறேன்னு கேளுங்க. அதனால தான் வந்து ஃபாஸ்ட்டாக ஓடுற மாதிரி இருக்கு. ஊருக்கு போகிறேன். ஏய் ஜாலி. ஃபைனலி வந்து கோயம்புத்தூருக்கு ஒரு குட்டி பிரேக்குக்காக நான் போகிறேன். ஸோ ஐ எம் ஸோ எக்ஸைட்டட். பொதுவாக வந்து வேற யாராவது ஊருக்கு போகிறேன் நான் அப்படின்னு சொன்னாலே அவங்க ஊருக்கு போகிறத நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். பட் இப்போ நானே ஊருக்கு போகிறேன் அப்படிங்கும்பொழுது எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும்னு நினச்சி பாருங்களேன். ஸோ ஊருக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் இருக்கேன் நான். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க ஈத் ஹாலிடேஸ்க்கு? ஏன்னா இப்போ ப்ரைவேட் செக்டருக்கு தான் மண்டே ஹாலிடே இல்லை அப்படின்ட்டாங்களே. ஸோ டியூஸ்டே, வென்ஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே ஸ்டில் நமக்கு வந்து 6 days இருக்குது. நாட் பேட் அட் ஆல். இல்லை, முன்னாடி இருக்கிற அந்த ஒரு மண்டே முடிஞ்சால் இன்னொரு நாள்லாம் சேர்த்து நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்கள் ஆனுவல் ஹாலிடேஸ் வந்து ஒரு நல்ல சங்கா பல்காக வந்து நீங்கள் எங்கேயாவது போயிட்டு வரலாம். சரியா பாருங்கள். இல்லை இங்கே இருந்து ஜாலியாக ரிலாக்ஸ் பண்ணுறதுனாலும் பண்ணுங்கள். வாட் எவர் இட் இஸ் உங்கள் மனசு என்ன செய்யணும்னு சொல்லுதோ அதை செய்யுங்க, சந்தோஷமாக இருங்க. சரியா? As always, இப்பிலிருந்து ஆரம்பிச்சு 11 வரைக்கும் மெரிசல் மார்னிங்ல நான் தான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்க போறேன். அண்ட் ஈத் வைப்ஸ் வந்தாச்சு. எந்த பக்கம் திரும்பினாலும் ஈத் அல்லாதாக்கு வந்து இந்த குர்பானைக்கு வரக்கூடிய அதோடைய ப்ரைஸஸ் எல்லாம் எவ்வளோ, அப்புறம் ஹென்னாலாம் வந்து போடுறதுக்கு எங்கே போகலாம், ஈத் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபீட் இஸ் ஃபுல் லவ் ஈத். அதனால இட்ஸ் ஹாப்பி, இட்ஸ் நைஸ். இந்த மாதிரி ஒரு ஒரு ஃபெஸ்டிவல் வரும்பொழுது ஜாலியாக இருக்கும் அந்த ஒரு ஃபெஸ்டிவல் மோடுக்கு போகிறது அப்படிங்கிறது. அண்ட் அதோடு சேர்த்து பார்த்தா ரொம்ப முன்கூட்டியே வந்து ஈதுக்கு ஃபயர் ஒர்க்ஸ் எங்கெல்லாம் இருக்க போதுங்கிற மாதிரி பிளான்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. என்ன ஏது அப்படிங்கிறத பார்த்து நானும் உங்ககிட்ட ஒன்று நான் சொல்கிறேன். சரியா? மற்றபடி ஆல் ஓகே தானே? எங்கே ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கீங்க? மேப்பெல்லாம் நான் இன்னும் ஓப்பன் பண்ணி பார்க்கல, பார்த்துட்டு அப்புறம் நான் சொல்கிறேன். இல்லை வேறு எங்கேயாவது எக்ஸ்ட்ரீம் டிராஃபிக்காக இருக்குது அப்படின்னா எனக்கு நீங்கள் மெசேஜ் அனுப்புவீங்களாம். அதர்வைஸ் ஆல்சோ எனக்கு மெசேஜ் அனுப்புங்க, எங்கேருந்து கேட்டுட்ருக்கீங்க அப்படின்ட்டு. ஆர்ஜி கீர்த்தனாங்கிற என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு KIRTHAN இதனோட ஸ்பெல்லிங் போயிட்டு எனக்கு இன்பாக்ஸில் சொல்வீங்களாம். சரியா? விச் பார்ட் ஆஃப் த வேர்ல்ட் ஆர் யூ லிஸ்னிங் ஃப்ரம்? உலகத்தின் எந்த மூலையிலிருந்து நீங்கள் கேட்டுட்ருக்கீங்கிறத எனக்கு தெரியப்படுத்துங்க. உங்கள் பேரோடு சேர்த்து என்ன பண்ணுறீங்கன்ட்டும். சரியா? இப்போ வந்து பேக் டு பேக் ரெண்டு பாட்டில் பமல் கே சம்பந்தம் அண்ட் பையா படங்கள்லேருந்து ரெண்டு பியூட்டிஃபுல்லான பிரீஸியான பாட்டு அப்படியே கேட்டுட்டு ஜா டிரைவ் பண்ணுவீங்களா? சரியா? குட் மார்னிங். பேக் டு பேக் ரெண்டு பாட்டு.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: இன்னும்
2: பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் FM மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். To advertise your brand, contact 050-252-8940.
0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned. உடம்புக்கு தேவையான வைட்டமின்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட், சரியான டயட்ரி ஃபேக்ட், இந்த மூணும் ஒரே இடத்துல இருக்கா? இயற்கையான பசும் நெய்ல இருக்கு. எனர்ஜி தரும், டைஜஷனை சப்போர்ட் பண்ணும், உடலை பேலன்ஸ்டா வைத்துக் கொள்ள உதவும். பாரம்பரிய சுவை மாறாத சுத்தமான சுவையான நெய், ஆர்கேஜி நெய், தூய்மையான பசும் நெய்.

0: அதாவது காலை திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: This hour of Mersal morning is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

0: 10:23 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். நேத்துக்கே ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு, பிரைவேட் செக்டர்ல ஒர்க் பண்றவங்களுக்காக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு அறிவிப்பு ஒண்ணு வந்தது. நம்ம யுஏஇல இல்ல ஒரு புது WPS ரூல் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அதாவது வேஜ் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, WPS ரூல் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க ப்ரைவேட் செக்டருடைய சேலரி பேமெண்ட்ஸை ஒட்டி. அதில் அவங்க தெரிவிச்சிருக்கிறது என்னன்னா, ஒவ்வொரு மாசத்தினுடைய முதல் நாளே ப்ரீவியஸ் மந்த்கான சேலரியை பே பண்ணியே ஆகணும். அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் டேக்கு அப்புறமா பே பண்ணக்கூடிய சேலரி வந்து இட் வில் பி கன்சிடர் டிலேட் அண்டர் த நியூ சிஸ்டம் June 1st அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. ஸோ எல்லா கம்பெனிஸ் ஹூவர் இஸ் ரெஜிஸ்டர்ட் வித் மினிஸ்ட்ரி, இவங்களோட ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கக்கூடிய கம்பெனிஸ் எல்லாமே வந்து அப்ரூவ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த WPS ஒரு மற்ற பேமெண்ட் சேனல்ஸ் வழியாக தான் பேமெண்ட் பண்ணணும். அந்த ரூல் வந்து முன்னாடியே கொண்டு வந்துட்டாங்க. அண்ட் அதில் வந்து ஏதாவது கோல்மால் பண்ணுறவங்களுக்கு அந்த சிஸ்டம் பிளாக் ஆகிற மாதிரியான நடவடிக்கைகள்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க. அண்ட் அதற்கப்புறமாவும் அவங்க மேல் வந்து நடவடிக்கைகள்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ நாவும் இப்போ MOHRE வந்து சொல்லியிருக்கிறது இதுதான், இந்த WPS வழியாகவோ இல்லை வேறு என்ன சிஸ்டம் அடாப்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த சிஸ்டமின் வழியாக கட்டாயமாக மாதத்தினுடைய முதல் நாள் ப்ரீவியஸ் மந்தினுடைய சேலரியை பே பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறத வந்து ஸ்ட்ரிக்டாக தெரிவிச்சிருக்காங்க. இப்படி பே பண்ணலன்னா அது வந்து இட் வில் பி கன்சிடர்ட் டிலே அண்ட் அதற்கு தகுந்த நடவடிக்கையும் எடுக்கப்படும்ங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க.
1: Update brought to you by ABC Cargo and Courier, number one in GCC.
0: Okay, coming to Instagram messages. எனக்கு யாரெல்லாம் வந்து மெசேஜ் அனுப்பியிருக்கீங்க இன்ஸ்டாகிராம் வழியாக? கார்த்தி மெசேஜ் அனுப்பியிருக்காரு, குட் மார்னிங் கீர்த்தனா, ஷார்ஜால இருந்து ஜெபல் அலி போயிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. எல்லாரும் வந்து எனக்கு பாட்டு கொடுங்க பாட்டு கொடுங்கன்னு கேட்டால் நான் என்ன பண்ணுறது? எனக்கு ஒரே ஒரு தடவை மனசுட்டமேட்டில் கால் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் பாட்டு ப்ளே பண்ண முடியும், சரியா? அதனால முடிஞ்சால் கால் பண்ணுங்கள், லைன் கிடச்சதுன்னா கண்டிப்பாக அந்த பாட்டு உங்களுக்காக நான் ப்ளே பண்ணுவேன். அப்புறம் ஷாவுல் ஹமீத் மெசேஜ் அனுப்பியிருக்காரு, குட் மார்னிங் கீர்த்தனா, என்ஜாய் யுவர் ஷார்ட் வெக்கேஷன் ஹாப்பிலி, இதே மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள், ரிஃப்ரெஷ் ஆகி வாங்க. எனக்கு வந்து ஊருக்கு போகிறதுக்கான அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல, பட் யூவ் காட் இட், ஸோ என்ஜாய் வெல் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்வீட்டான மெசேஜ் அனுப்பியிருக்காரு ஹமீத் ஃப்ரம் ஷார்ஜா. தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் குமார் குட் மார்னிங் ஃப்ரம் ஜப்பான், ரியாஸ் மெசேஜ் அனுப்பியிருக்காரு, ஹலோ குட் மார்னிங் கீர்த்தனா, லாங் டைம் நான் மெசேஜ் பண்ணலை, மிஸ் யுவர் ஷோ அண்ட் யுவர் வைப் அப்படின்ட்டு. ஏன் நீங்கள் ஷோ கேட்கலையா, எங்கே போயிருந்தீங்க? அப்புறம் வந்து பாலசுந்தர் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க, ஃப்ரம் பாலசுந்தர் அக்கௌண்ட்டில் நேம் இருக்குது பட் கார்த்திக்குன்னு மெசேஜ் அனுப்பியிருக்காரு. ஓகே, திஸ் இஸ் கார்த்திக் நவ் ஃப்ரம் விருதுநகர், குட் மார்னிங் அண்ட் ஏர்லி ஈத் முபாரக் விஷ் பண்ணியிருக்காரு. ஆண்டனி குட் மார்னிங் டு யூ டூ. அதுக்கப்புறம் சந்தோஷ் குட் மார்னிங். அதுக்கப்புறம் வேற யார், அப்சல் மெசேஜ் அனுப்பியிருக்காரு ஃப்ரம் முவேலா, ஐ எம் கோயிங் டு அலேன் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. முகமது சித்திக் உங்களுக்கும் காலை வணக்கம், கருணா உங்களுக்கும் காலை வணக்கம். கருணாலாம் வந்து எனக்கு ரொம்ப வழியாக மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. சர்தார் உங்களுக்கும் குட் மார்னிங். முகமது ஆசிஃப், நைஸ் டு ஹியர் யுவர் ஷோ அப்படின்னு அனுப்பியிருக்காரு, நன்றி. உதய் செல்வா உங்களுக்கும் ஹாப்பி மார்னிங். ராஜா முகமது, அதுக்கப்புறம் தேவராஜ், பிரபாகர், எல்லாருக்கும் குட் மார்னிங் குட் மார்னிங். அர்ச்சனா வந்து மெசேஜ் அனுப்பியிருக்காங்க, ஹாய் குட் மார்னிங், விச் ஊர் ஆர் யூ கோயிங் டு? ஆர் யூ கமிங் டு கோயம்புத்தூர்? வென் ஆர் யூ கமிங் டு கோயம்புத்தூர்னு கேட்டிருக்காங்க. எஸ் அஃப்கோர்ஸ் அர்ச்சனா, கோயம்புத்தூருக்கு தான் வரேன். ஆமாம், ஒரு ஷார்ட் பிரேக், என்னெல்லாம் பண்ண போகிறேன்னு தெரியல. இந்த குட்டி பிரேக்குக்கு நம்ம ஊருக்கு போகும்பொழுது இல்லை பயங்கர எனக்கு ஆங்ஸைட்டி வந்துடும், எங்கெல்லாம் போகிறது, யாரெல்லாம் மீட் பண்ணுறது, ஐயோ இவங்களை மீட் பண்ணலன்னா எப்படி, அங்கே போகலன்னா எப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆங்ஸைட்டி ஒன்று வந்துடும். தெரியல இந்த தடவை வந்து எங்கெல்லாம் போகிறேன் என்னெல்லாம் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு, பட் லெட்ஸ் ஜஸ்ட் சி, ஊருக்கு போகிறதே வந்து ஒரு சந்தோஷம் தான். எனவே அடுத்ததாக சம்திங் சம்திங்லேருந்து சம்திங் சம்திங், அதுக்கப்புறம் மிஸ்டர் ரோமியோவில் ரோமியோ ஆட்டம் போட்டா, அண்ட் தலைவர் சாங் ஆஃப் தி ஆர்ல படையப்பா படத்துல இருந்தெல்லாம் பாட்டு உங்களுக்காக நான் ப்ளே பண்ண போறேன், கேளுங்க. இது மெர்சல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.
2: மெர்சல் மார்னிங் brought to you by ALD properties, வெறும் 999 dirhams monthly interest free EMI பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல பிளாட் புக் பண்ணுங்க. Co-sponsored by Gulf Medical University, தும்பே இன்டர்நேஷனல் பாத்வே மெடிக்கல் ப்ரோக்ராம், அஃபோர்டபுள் ஃபீஸ், வேர்ல்ட் கிளாஸ் எஜுகேஷன், குளோபல் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸோட இன்டர்நேஷனல் மெடிக்கல் டிகிரியை செக்யூர் பண்ணுங்க.

0: brought to you by Basha Bhai Biryani. Traffic update. Brought to you by Jetor. வெறும் 9668 monthly EMI ல pay after 6 months 0 VAT ல உங்க brand new Jetor SUV க்கு upgrade ஆகுங்க.
1: அல்கேல் ரோட்ல வேற ஒரு ஆக்சிடென்ட்னு எனக்கு ஒருத்தர் மெசேஜ் அனுப்பியிருந்தாரு இன்ஸ்டாகிராம்ல. பயங்கர ஸ்லோ மூவிங் டிராஃபிக்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கோங்க. அண்ட் ஊத்மேதா ரோடு, நம்ம துபாய் லைன் ரோடு, ஊத்மேதா ரோடு வந்து ஐ திங்க் கோயிங் டுவர்ட்ஸ் ஊத்மேதா அந்த டைரக்ஷன்ல பார்த்தோம்னா ஒரு கிராஷ் ஒன்று ஆயிருக்கு இந்த லத்தீஃபா ஹாஸ்பிட்டல் எக்ஸிட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி. அதனால அங்கே வந்து பயங்கர ஸ்லோ மூவிங் டிராஃபிக் பார்க்க முடியுது. ஸோ அந்த பக்கம் போகிறவங்களா இருந்தீங்கன்னா தாராளமாக டிலேஸ் நீங்கள் எதிர்பார்க்கலாம். சரியா, என்ன காரணத்தினால மேபி இந்த கிராஷ்னால அங்கே டிராஃபிக் டிலே ஆயிருக்கான்னு தெரியல. அண்ட் தென் E44 நம்ம இந்த பக்கம் பார்த்தோம், ராசல்கோர் ரோட் பார்த்தோன்னா வழக்கத்துக்கு மாறாக டிராஃபிக் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. லைக் ராசல்கோர் இண்டஸ்ட்ரியல் ஏரியாவிலேருந்து ஆரம்பித்து அப்படியே அல்கூஸ் பாண்டு பார்க் எல்லாம் தாண்டி அப்படியே the whole stretch of that road alkel ella vandu bayangara bayangara bayangara traffic a irukku. On the way paathona multiple crashes vera irukku. Yen ipdi iniki kaalaila nu theriyilaye ivlo crashes irukku. 311 liyum adhe maadhiri dhaan nariya idangalla vandu congestion paaka mudiyudhu. One rendu crashes um paaka mudiyudhu. Apram Beirut street and then internal streets of Hizes ingeyume vandu traffic romba jaasthiya irukku. E11 liyum vandu crash aagi irukku. And idhu enna road idhu? ஷார்ஜா ரிங் ரோட்லையும் வந்து ரெண்டு டைரக்ஷன்லையும் டிராஃபிக் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. மல்டிபிள் கிராஷஸ் எல்லாம் பார்க்க முடியுது. மண்டே மார்னிங்கை விட பயங்கர கிரேசியாக இருக்குது இன்றைக்கி காலையில். என்ன காரணத்தினாலன்னு தெரியல. வாட் எவர் இட் இஸ், ப்ளீஸ் ப்ளீஸ் கவனமாக டிரைவ் பண்ணுங்கள், சேஃபாக டிரைவ்
0: பண்ணுங்கள். Brought to you by Jetor UAE. Visit Jetor Showrooms, a part of Elite Group Holding.
2: Tamil. 89.4.
3: ரெடியா?
4: ரெடி சார்.
5: நடந்தது
6: நடந்தது.
4: கேமரா.
5: நடக்க போகுது.
4: ரோலிங்.
0: Ramani Events presents Rolling Sir. Rolling Sir Action. 894 Dubai oda Instagram page la neenga Rolling Sir episodes paathu enjoy pannalam. Oru cinema scene na naanga play panni kaatuvom, adha play neenga ellarum sende nadichu kaatuvinga, adhu dhaan Rolling Sir. Unga gang la nattippu arakkargal irukkaangala? Neenga UAE mulika office hotel tea kadanu enga work pannalum illa gang ga enga irundhalum RJ Madhu naanu en team unga edathuke vandu fun panna porom. இதுல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா ரோலிங் டைப் பண்ணி லொகேஷன் உங்க பெயரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க 0502528940.
2: We'll be back after a short commercial break.
7: பெரிய பெரிய சீகோலில 40% தள்ளுபடியோட மாபெரும் ஜுவல்லரி சேல் வந்தாச்சு. ஆமா, ஜாயாலுகாஸ் வழங்குறாங்க தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷர் ஜுவல்லரியின் சீகோலி மீது 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் June 14 வரை மட்டும் தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாயாலுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
8: ஜாயாலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
9: நல்ல சாப்பாடு ருசிச்சு சாப்பிடுற பழக்கம் இருந்தா அந்த சாப்பாட்டுல சிறந்த நெய் பயன்படுத்துற பழக்கம் வரும். சிறந்த நெய்னு யோசிச்சாலே RKG தூய பசும் நெய் தான் பயன்படுத்தணும்னு பழக்கம் வரும்.
10: பாரம்பரிய சுவை மாறாத சுத்தமான சுவையான நெய் RKG நெய், தூய்மையான பசும் நெய்.
11: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

0: 49 ஆகுது. மனசு திட்டமேட்டில் யாருக்கு என்ன பாட்டு வேணும், 800-8940 கால் பண்ணி குவிக்காக நீங்கள் பாட்டு கேட்டிங்கன்னா ஒரு பிரேக்கு அப்புறமா நீங்கள் கேட்குற பாட்டை நான் ப்ளே பண்ணுவேன். ஹலோ, வணக்கம், குட் மார்னிங். ஹலோ,
1: ஹலோ,
0: ஹாய், வணக்கம், குட் மார்னிங். யார் பேசுறீங்க?
1: நான் ராசல் கேமல இருந்து ஆனந்த் பேசுறேன்.
0: ஆனந்த், எப்படி இருக்கீங்க?
1: நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: ஃபைன், தேங்க் யூ. ஆனந்த், என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு நானாவனில இருந்து
0: ஏன் எனக்கு மேக்கப் பட்டா
1: இல்ல இல்ல இல்ல
0: ஐயோ, அப்புறம்
1: இன்னொரு பாட்டு.
0: என்ன பாட்டு?
1: பாட்டு
0: மச்ச கன்னி பாட்டா இல்ல என்ன பாட்டு?
1: நீங்க பேசுங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் என் கூட இருக்காங்க, நாங்க வந்து ரசாயன கேமரா
0: சேர்த்து அவர் கேட்ட பாட்டு நான் அவன் இல்லை படத்தது. பொதுவா இந்த படத்துல இருந்து அந்த ஏன் எனக்கு மயக்கம் பாட்டு தானே எல்லாரும் கேட்பாங்க, அந்த பாட்டு தான் அவரு கேட்பாருன்னு நினைச்சேன். பட் வித்தியாசமான பாட்டு கேட்டிருக்காரு. சோ அவருக்காக அந்த பாட்டு இந்த குட்டி பிரேக் அப்புறமா பிளே பண்ணிட்டு, அப்புறம் டைம் இருந்தா இன்னும் ஒரு பாட்டும் உங்களுக்காக ப்ளே பண்ணிட்டு 8 மணிக்கு மேல வந்து திருப்பியும் பேசுறேன். இது மெரிசல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா 89.4 தமிழ் FM.

0: உடம்புக்கு தேவையான வைட்டமின்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட், சரியான டயட்ரி ஃபேக்ட், இந்த மூணும் ஒரே இடத்துல இருக்கா? இயற்கையான பசும் நெய்ல இருக்கு. எனர்ஜி தரும், டைஜஷனை சப்போர்ட் பண்ணும், உடலை பேலன்ஸ்டா வைத்துக் கொள்ள உதவும். பாரம்பரிய சுவை மாறாத சுத்தமான சுவையான நெய், ஆர்கேஜி நெய், தூய்மையான பசும் நெய்.
1: ஹாய், ஐம் நேஹா. எப்பவுமே ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் பத்தி யோசிச்சாலே ஒரு ஹெசிடேஷன் இருந்துட்டே இருக்கும். கரெக்டான வேல்யூ கிடைக்குமா, இல்ல ஹிடன் சார்ஜஸ் போட்டுவாங்களான்னு. அப்போதான் தனிஷ்க் விசிட் பண்ண, பியூரிட்டி செக் பண்ணி எல்லாமே அவ்வளவு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நோ ஹிடன் சார்ஜஸ் அண்ட் நோ லாஸ்ட் மினிட் சர்ப்ரைசஸ். இன் ஃபேக்ட் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு 20 dirhams per gram எக்ஸ்ட்ராவும் கிடைச்சது. அப்புறம் என்ன, என்னோட ஃபேவரட் டைமண்ட் ஜுவல்லரியும் வாங்கிட்டேன்.
2: விசிட் யுவர் நியரஸ்ட் தனிஷ்க் ஸ்டோர் டுடே.
3: திஸ் ஹவர் ஆஃப் மெர்சல் மார்னிங் இஸ் ப்ராட் டு யூ பை ஜாய் ஆலுகாஸ். என்ஜாய் ஃபிளாட் 40% ஆஃப் on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

மெர்சல் மார்னிங் brought you by ALD properties. வெறும் 999 தரம்ஸ் மந்த்லி இன்ட்ரஸ்ட் ஃப்ரீ இஎம்ஐ பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல பிளாட் புக் பண்ணுங்க. கோ-ஸ்பான்சர்ட் பை கல்ஃப் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, தும்பே இன்டர்நேஷனல் பாத்வே மெடிக்கல் ப்ரோக்ராம். அஃபோர்டபுள் ஃபீஸ், வேர்ல்ட் கிளாஸ் எஜுகேஷன், குளோபல் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸோட இன்டர்நேஷனல் மெடிக்கல் டிகிரியை செக்யூர் பண்ணுங்க.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.
2: 89.4 Tamil FM. Virivana Seidhigal. Brought to you by Divya Auto Spare Parts Trading. Genuine parts center for Japanese cars.
3: வணக்கம். காலை நேர விரிவான செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: அமீரக செய்திகள்.
3: 80,000 பொதுத்துறை அரசு ஊழியர்களுக்கு முகவர் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பங்கள் மற்றும் கருவிகளில் பயிற்சி அளிக்கும் திட்டத்திற்கு ஐக்கிய அரபு அமீரக அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த அமைச்சரவை கூட்டத்திற்கு ஐக்கிய அரபு அமீரகத்தின் துணை ஜனாதிபதியும் பிரதமரும் துபாய் ஆட்சியாளருமான மேதகு ஷேக் முகமது பின் ராஷித் அல் மக்தூம் தலைமை தாங்கினார். மேலும் இந்த தேசிய திட்டத்தில் அமைச்சகங்கள் மற்றும் மத்திய அரசு அமைப்புகளின் பங்களிப்புகளுக்கான பொதுவான கட்டமைப்பையும் அமைச்சரவை வரையறுத்துள்ளது. குழுக்கள் அமைக்கப்பட்டு அவை இலக்குகளை நிர்ணயித்து செயல்திறன் மற்றும் உற்பத்தி திறனை மதிப்பிடுவதற்கான மதிப்பீட்டு குறிகாட்டிகளை உருவாக்கும். ஐக்கிய அரபு அமீரக அரசாங்கம் 4.0 நோக்கிய உருமாற்ற பயணம் தொடங்கிவிட்டது என்று மேதகு ஷேக் முகமது பின் ராஷித் அல் மக்தூம் கூறினார். ஐக்கிய அரபு அமீரகத்தை அதன் சேவைகள் மற்றும் செயற்பாடுகளில் 50% முகவர் சார்ந்த செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தும் உலகின் முதல் அரசாங்கமாக மாற்றுவதை நோக்கமாக கொண்ட ஜனாதிபதி மேதகு ஷேக் முகமது பின் ஜாயத் அல் நஹியான் இயக்கிய தேசிய உருமாற்ற உத்தியின் ஒரு பகுதியாக இந்த திட்டம் அமைவதாக அவர் மேலும் தெரிவித்தார்.
2: உலகச் செய்திகள்.
3: ஈரான் மீது நடத்த திட்டமிடப்பட்டிருந்த தாக்குதலை தாம் தற்காலிகமாக நிறுத்தியுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் தெரிவித்துள்ளார். யுத்தத்தை முடிவுக்கு கொண்டுவரும் உடன்படிக்கையொன்றை எட்டுவதற்கான பேச்சுவார்த்தைகளுக்கு வாய்ப்பளிக்கும் நோக்கில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கத்தார், சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய நாடுகளின் தலைவர்கள் இந்த தாக்குதலை தற்காலிகமாக நிறுத்துமாறு அவரிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக தமது சமூக வலைதள பதிவில் டிரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுக்கும் மத்திய கிழக்கு மற்றும் அதற்கு அப்பால் உள்ள அனைத்து நாடுகளுக்கும் மிகவும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உடன்படிக்கையை இதன் மூலம் எட்ட முடியும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனினும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உடன்படிக்கையொன்றை எட்ட முடியாவிட்டால் உடனடி அறிவித்தலின் மூலம் ஈரான் மீது முழுமையான பாரிய அளவிலான தாக்குதலை நடத்துவதற்கு தயாராக இருக்குமாறு அமெரிக்க ராணுவத்துக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் டிரம்ப் கூறியுள்ளார். டிரம்ப் இதற்கு முன்னரும் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டுவரும் உடன்படிக்கையொன்று மிக அருகில் உள்ளதாக நம்பிக்கை வெளியிட்டிருந்தார். உடன்படிக்கை எட்டப்படாவிட்டால் ஈரான் மீது கடுமையான தாக்குதல்கள் நடத்தப்படும் என இதேபோன்று எச்சரிக்கை விடுத்திருந்தார்.
2: தமிழக செய்திகள்.
3: திமுக ஆதரவுடன் அதிமுக ஆட்சி அமைக்க திட்டமிட்டதாக பொய் செய்தி பரப்பப்பட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். விட்டில் பூச்சியாக விழுந்து விடாதீர்கள், அனைவரும் ஒன்று கூடுவோம் என்று அவர் அழைப்பு விடுத்துள்ளார். அதிமுகவுக்கு துரோகம் செய்தவர்கள் திருந்தினால் தாயுள்ளத்தோடு மீண்டும் ஏற்றுக்கொள்ள தெரியும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே அதிமுக மாவட்ட செயலாளர்களுடன் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளார். பசுமை வழிச்சாலையில் இக்கூட்டம் நடைபெறும் என்று கூறப்பட்ட நிலையில் அதிமுக தலைமை அலுவலகத்தில் சந்திப்பு ஆரம்பமாகியுள்ளது. பொதுக்குழுவை கூட்டுமாறு சி வி சண்முகம் தரப்பு வலியுறுத்தி வரும் நிலையில் மாவட்ட செயலாளர்களுடனான சந்திப்பு இடம்பெறுகின்றது. தேர்தல் முடிவுக்கு பின்னர் முதன்முறையாக எடப்பாடி பழனிசாமி கட்சியின் தலைமையகத்திற்கு வருகை தந்துள்ளார்.
2: இந்திய செய்திகள்.
3: இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலைகள் மீண்டும் உயர்ந்துள்ளன. கடந்த 5 நாட்களில் எரிபொருள் விலை 2வது முறையாக உயர்த்தப்பட்டுள்ளது. பெட்ரோல் டீசல் விலையை பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் மீண்டும் உயர்த்தியுள்ளன. தற்போது பெட்ரோல் டீசல் லீட்டருக்கு 90 பைசா அளவுக்கு உயர்ந்துள்ளது. தலைநகர் டெல்லியில் 1 லிட்டர் பெட்ரோல் 97.77 ரூபாயில் இருந்து 98.64 ரூபாயாக உயர்ந்துள்ளது. அங்கு டீசல் விலை 90.67 ரூபாயில் இருந்து 91.58 ரூபாயாக உயர்ந்துள்ளது. அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான மேற்காசிய போர் காரணமாக உலக அளவில் எரிபொருள் மற்றும் எரிவாயு விநியோகத்தில் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக இந்தியா, இலங்கை, பாகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகள் பெரும் பாதிப்பை சந்தித்துள்ளன.
2: இலங்கை செய்திகள்.
3: இலங்கை தூதரகங்களுக்கான பொது இணையதளம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலை வாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சகம் தனது புதுப்பிக்கப்பட்ட உத்தியோகபூர்வ இணையதளம், வெளிநாடுகளில் உள்ள இலங்கை தூதரகங்கள் மற்றும் பணியகங்களுக்கான புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட பொது இணையதளத்தையும் தொடங்கி வைத்துள்ளது. வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலை வாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத், வெளிநாட்டு அலுவல்கள் மற்றும் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு பிரதி அமைச்சர், சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர், அமைச்சின் செயலாளர், இணைய வழியாக இணைந்திருந்த வெளிநாடுகளில் உள்ள இலங்கை தூதரகங்களின் தலைவர்கள், அமைச்சின் சிரேஷ்ட அதிகாரிகள், அரசாங்க நிறுவனங்களின் பிரதிநிதிகள் மற்றும் தொழில்நுட்ப பங்காளர் அமைப்புகளின் பிரதிநிதிகள் ஆகியோரின் பங்கேற்புடன் புதுப்பிக்கப்பட்ட இணையதளத்தை தொடங்கி வைத்தார். மாற்றம் என்பது புதிய தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்துவது மட்டுமல்ல, அரசாங்க நிறுவனங்கள் மக்களுக்கு உயர் பயனுறுதிப்பாடு, அணுகல் திறன், வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புக்கூறலுடன் சேவை செய்யும் முறையை மேம்படுத்துவதாகும் என்று கூட்டத்தில் உரையாற்றிய அமைச்சர் விஜித ஹீரத் தெரிவித்தார். மேலும் இந்த புதிய தளம் குடிமக்கள், வெளிநாடுகளில் உள்ள இலங்கை சமூகங்கள், வெளிநாட்டு பங்காளிகள், முதலீட்டாளர்கள், சுற்றுலா பயணிகள் மற்றும் சர்வதேச சமூகம் ஆகியோருடன் இலங்கையின் டிஜிட்டல் சார் ஈடுபாட்டை வலுப்படுத்தும் என்று குறிப்பிட்டுள்ளார்.
4: விளையாட்டுச் செய்திகள்.
3: நடப்பு IPL தொடரில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியது. சென்னை அணிக்கு எதிரான நேற்றைய ஆட்டத்தில் 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியது. சன்ரைசர்ஸ் அணிக்கு இது 8வது வெற்றியாக அமைந்தது. இதன் மூலம் அந்த அணி 16 புள்ளிகளுடன் பிளே ஆஃப் சுற்றுக்குள் நுழைந்தது. CSK அணிக்கு இது 7வது தோல்வியாக அமைந்தது. இதன் மூலம் அந்த அணியின் பிளே ஆஃப் சுற்று ஏறக்குறைய முடிவுக்கு வந்துள்ளது. இதேவேளை குஜராத் டைட்டன்ஸ் அணியும் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறுவதை உறுதிப்படுத்தியுள்ளது. நேற்று இடம்பெற்ற இந்த போட்டியில் முதலில் துடுப்பெடுத்து ஆடிய சென்னை அணி 20 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்பிற்கு 185 ஓட்டங்களை பெற்றது. பதினளித்தாடிய சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி 19 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்பிற்கு 181 ஓட்டங்களை பெற்று 6 பந்துகள் மீதம் இருக்க 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றியீட்டியது. இதனிடையே குஜராத் டைட்டன்ஸ் அணியும் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறுவதை உறுதிப்படுத்தியுள்ளது. IPL தொடரில் இன்று நடைபெறவுள்ள போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் லக்னோ சூப்பர் ஜாயன்ஸ் அணிகள் பல பரீட்சை
5: நடத்தவுள்ளன.
6: ஜோஹோ AI பயன்படுத்தினா அனைத்து தரவுகளும் நாட்டிலேயே தங்கும். விசிட் zoho.com or call 800 Zoho.
3: உலக சந்தையில் எண்ணெய் விலை கடும் சரிவை சந்தித்துள்ளது. மேற்கு டெக்சஸ் சந்தையில் இன்று காலை நிலவரப்படி ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெய் விலை 1.50% சரிந்து 102.8 டாலராக உள்ளது. பிரிட்டனின் பிரெண்ட் சந்தையில் 1.98% சரிந்து 109.9 டாலராக உள்ளது. இதேவேளை உலக சந்தையில் தங்கத்தின் விலையிலும் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. இன்று காலை நிலவரப்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை 0.25% சரிந்து 4542.55 டாலராக உள்ளது. வெள்ளியின் விலை 1.23% சரிந்து 76.1 டாலராக உள்ளது.
5: விரிவான செய்திகள்
7: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982.
5: Weather update
8: brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: ஐக்கிய அரபு அமீரகத்தில் இந்த வாரம் பொதுவாக இதமான வானிலை நிலவும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இருப்பினும் வெப்பநிலை ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுவதாலும் மணிக்கு 40 கிலோமீட்டர் வரை வீசும் தீவிரமான காற்றினால் புழுதி புயல் மற்றும் கொந்தளிப்பான கடல் நிலவும் என்றும் கூறப்படுகின்றது. இன்று பொதுவாக இதமான வானிலை நிலவும் என்று தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லேசானது முதல் மிதமான காற்று அவ்வப்போது வலுப்பெற்று 40 கிலோமீட்டர் வரை உயர் அடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் அரேபிய வளைகுடா மற்றும் ஓமன் கடற்பிராந்தியங்கள் ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும். கடலோரம் மற்றும் உள்ளக பிராந்தியங்களில் வெப்பநிலை 39 முதல் 43 டிகிரி செல்சியஸ் வரையில் உயர்வடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்றைய நாளை பொறுத்தவரையில் கடந்த வாரத்துடன் ஒப்பிடுகையில் வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க வீழ்ச்சி ஏற்பட்டிருந்தது. இத்துடன் காலை நேர விரிவான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. எமது செய்தி சுருக்கத்தினை 9 மணி முதல் எதிர்பாருங்கள். வணக்கம்.
4: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
9: Star of the month, actor Ajit Kumar.

0: மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். 8:16 ஆகுது மெரிசல் மார்னிங்ல. நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். பேக் டு பேக் ரெண்டு பாட்டுல அடுத்ததா மன்மதன்ல இருந்து ஒரு பாட்டு. ஆஹா, இந்த பாட்டு கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. மன்மதன்ல இருந்து மன்மதனே நீ கலைஞன்தான் ரசிகதான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பாடிட்டு இருப்பாங்க இல்லையா, நம்ம சாதனா சர்க்கம். அந்த பாட்டு தான் உங்களுக்காக நான் பிளே பண்ண போறேன். அதுக்கு அடுத்தபடியா வந்து அச்சம் என்பது மடமேடால இருந்தும் இந்த பாட்டு நம்ம கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. பொதுவா வந்து அச்சம் என்பது மடமேடால இருந்து ஒன்னு தள்ளி போகாதே கேட்போம், இல்லைனா இந்த ராசாளி பாட்டு கேட்போம். பட் அது இல்லாம இது நாள் வரைகள்ங்கிற இந்த பாட்டு உங்களுக்காக நான் பிளே பண்ண போறேன். ரெண்டு பாட்டும் கேட்கலாம். பட் அதுக்கு முன்னாடி லாஸ்ட் ஒர்க்கிங் வீக் இல்ல, இது பப்ளிக் ஹாலிடேஸ்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய லாஸ்ட் ஒர்க்கிங் வீக். அண்ட் எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு? அண்ட் நாட் ஜஸ்ட் ஃபார் அஸ், வேலை பண்றவங்களுக்கு மட்டும் கிடையாது, ஸ்கூல் பசங்களுக்கும் வந்து இந்த வாரம் கடைசி வாரம் பிஃபோர் தியர் லாங் பிரேக் இல்லையா. அண்ட் இந்த நேரத்துல ஸ்கூல்ஸ் எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் கேட்டுக்கிறாங்க பேரண்ட்ஸ் கிட்ட.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்க கார்கோவை அனுப்புங்க. The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
0: வேற என்ன கேக்க போறாங்க? இந்த லாஸ்ட் வீக் பிஃபோர் இந்த லாங் ஹாலிடேஸ் வந்து தயவு செஞ்சு பசங்களை ஸ்கிப் பண்ண விடாதீங்க, ஆர் குழந்தைங்களை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பாம இருக்காதீங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா ஆபீஷியலி ஹாலிடேஸ் வந்து மண்டே மே 25 பசங்களுக்கு ஆரம்பிக்குது இல்லையா. அதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் ஃபினிஷ் பண்ண வேண்டிய ஒர்க் எல்லாம் இருக்கும், ரிவிஷன் செஷன்ஸ் இருக்கும், அசஸ்மெண்ட்ஸ் இருக்கும், ஃபெஸ்டிவ் ப்ரிப்பரேஷன்ஸ் இருக்கும். இது எதையுமே வந்து நீங்க மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ஆல்ரெடி நிறைய பிரேக்ஸ் இந்த வருஷம் அவங்களுக்கு வந்தாச்சு, அதுக்கப்புறமா இப்பதான் ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க. அண்ட் இந்த லாஸ்ட் வீக் அப்படிங்கிறது இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், பிகாஸ் இப்ப சொன்ன மாதிரி இந்த அசஸ்மெண்ட் செஷன் ரிவிஷன் செஷன்ஸ் எல்லாத்தையும் தாண்டி கல்ச்சுரல் செலிப்ரேஷனும் வந்து இப்போ இருக்கு. ஸோ அவங்களுக்காக இதெல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது குழந்தைங்க வந்து அதை விட்டுடக்கூடாது. பிகாஸ் இந்த பெரிய வீக்கெண்ட் எல்லாம் வரும்பொழுது ஒரு லைக் லாங் பிரேக்ஸ் எல்லாம் வரும்பொழுது குழந்தைங்களுடைய அந்த எனர்ஜியில வந்து நோட்டிசபிளான ஷிஃப்ட் வந்து பார்க்க முடியுது. அண்ட் ஃபேமிலிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமா சேர்ந்து டிராவல் பண்ற அந்த ஒரு ஆர்வத்தில் இருப்பாங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கு லாங் பிரேக் எல்லாம் வரும். அண்ட் தென் திருப்பி அந்த மொமெண்டம் கொண்டு வருதுங்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும், எஸ்பெஷலி கொஞ்சம் யங்கர் கிட்ஸுக்கு. அதனால அந்த மொமெண்டம் விட்டுறாதீங்க. ஸோ பிளீஸ் இந்த லாஸ்ட் வீக் வந்து நீங்க குழந்தைங்களை ஸ்கூலுக்கு வர சொல்லுங்க. அண்ட் அடுத்த அகாடமிக் இயருக்கான ப்ரிப்பரேஷன்ஸும் வந்து ஆரம்பிக்கணும். அட் த சேம் டைம் இப்போ அவங்களுக்காக இந்த கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பிளான் பண்ணும்பொழுது குழந்தைங்க தே ஹாவ் டு டேக் பார்ட் இன் தட், ஸோ தட் அவங்களுக்கு மற்ற கல்ச்சர் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாமும் தெரிய வருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால இந்த ஒரு வீக்கை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிருவீங்களா?
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC. Back to back. 2 part 2 part.

0: ஏய், அண்ணன் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு வயல காணோம்.
1: நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் காண்டாக்ட் 050-252-8940.
2: தமிழகத்தில் புதிய அரசியல் களம்,
3: புதிய ஆட்சி அமைந்த சூழலில் கட்சிகளில் நடக்கும் பரபரப்பான நிகழ்வுகள்,
2: தமிழக அரசியலில் புதிய திருப்பமாக இதுவரை காணாத சட்டசபை தலைவர்கள் என்ன சொல்கிறார்கள்,
3: உள்ளூர் அரசியல் முதல் உலக அரசியல் வரை உண்மை நிலவரத்தை தினமும் உங்கள் இருந்த இடத்தில் இருந்தே அறிந்து கொள்ள தினத்தந்தி அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ்.
2: ஆண்டு சந்தாவுக்கு இன்றே அழையுங்கள் 800-58.
4: உடம்புக்கு தேவையான வைட்டமின்ஸ், ஆன்டி ஆக்சிடன்ட், சரியான டயட்ரி ஃபேட், இந்த மூணும் ஒரே இடத்துல இருக்கா? இயற்கையான பசும் நெய்ல இருக்கு. எனர்ஜி தரும், டைஜஷனை சப்போர்ட் பண்ணும், உடலை பேலன்ஸ்டா வைத்துக் கொள்ள உதவும் பாரம்பரிய சுவை மாறாத சுத்தமான சுவையான நெய் RKG நெய், தூய்மையான பசும் நெய்.
5: ஹாய், ஐம் நேஹா. எப்பவுமே ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் பத்தி யோசிச்சாலே ஒரு ஹெசிடேஷன் இருந்துட்டே இருக்கும். கரெக்டான வேல்யூ கிடைக்குமா இல்ல ஹிடன் சார்ஜஸ் போட்டுவாங்களான்னு. அப்போதான் தனிஷ்க் விசிட் பண்ணேன். பியூரிட்டி செக் பண்ணி எல்லாமே அவ்வளவு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நோ ஹிடன் சார்ஜஸ் அண்ட் நோ லாஸ்ட் மினிட் சர்ப்ரைசஸ். இன் ஃபேக்ட் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு 20 திரம்ஸ் பர் கிராம் எக்ஸ்ட்ராவும் கிடைச்சது. அப்புறம் என்ன, என்னோட ஃபேவரட் டைமண்ட் ஜுவல்லரியும் வாங்கிட்டேன்.
6: விசிட் யுவர் நியரஸ்ட் தனிஷ்க் ஸ்டோர் டுடே.
7: நேத்து போர்ட் மீட்டிங்ல ஒருத்தர் இப்படி எங்கும் எதிலும் AI பயன்படுத்தினா நம்ம வணிகத்தின் தரவுகள் எல்லாம் எங்கே சேமிக்கப்படும்
5: கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும். மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
0: ஆனா எனக்கு கிடைச்சது
8: எனவே 4 மணி ஆயிடுச்சா? சரி, ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
9: தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கணும். ஆனா எனக்கு கிடைச்சது
0: போன்றீங்க ஆயிடுச்சா? சாரி, சைலன்ட்ல போட
9: மறந்துட்டேன்.
0: இதா கேட்ட ஓவர் திங்க் பண்றதுனா கவனிக்கவே இல்ல.
4: நகைகள் இனாகரல் ஆஃபரா மே 31st வரைக்கும் 50% ஆஃப் ஆன் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் பிரைசஸ். கராமா துபாய்.
10: திஸ் ஹவர் ஆஃப் மெர்சல் மார்னிங் இஸ் ப்ராட் டு யூ பை ஜாய் அலுகாஸ். என்ஜாய் ஃபிளாட் 40% ஆஃப் ஆன் மேக்கிங் சார்ஜஸ் ஃபார் கோல்ட், டைமண்ட், போல்கி அண்ட் பிரெஷியஸ் ஜுவல்லரி. ஆஃபர் வேலிட் டில் 14 ஜூன் ஓன்லி.
4: மெர்சல் மார்னிங் ப்ராட் டு யூ பை ALD ப்ராப்பர்ட்டிஸ். வெறும் 999 தரம்ஸ் மந்த்லி இன்ட்ரஸ்ட் ஃப்ரீ EMI பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல பிளாட் புக் பண்ணுங்க. கோ ஸ்பான்சர்ட் பை கல்ஃப் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, தும்பே இன்டர்நேஷனல் பாத்வே மெடிக்கல் program, affordable fees, world class education, global career opportunities oda international medical degree secure pannunga.

சென்னையில ஒரு சில இடங்கள்ல மழையாமே பாத்தீங்களா? ஆஹா, நல்லா இருக்கே. ஊர்ல வந்து மழையெல்லாம் பெஞ்சிட்டு இருக்கிறது பாக்கிறதுக்கு ஹாப்பியா இருக்கு. உடுமலைப்பேட்டையில வந்து நல்லா மழை கொட்டி தீத்திட்டு இருக்கு. அதனால பஞ்சலிங்க அருவியில திடீர் வெள்ளப்பெருக்கு அப்படிங்கிற மாதிரி சீன்ஸ் எல்லாம் பார்க்க முடியுது. தான் சொன்னேன் இல்லையா, கோயம்புத்தூர்லயும் வந்து ஒரு ஃபியூ டேஸ் பேக் கொட்டுன மழையில இன்டர்நெட் கேபிள்ஸ் எல்லாம் ஒர்க் ஆல மரங்கள்லாம் வந்து சரிஞ்சு விழுந்ததுங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன் நானு. கோடை காலத்துல இதுதான் வந்து நம்ம ஊர்ல இருக்கிற ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயம். அப்படியே வெப்பம் சுட்டரிக்கக்கூடிய நேரத்துல சடனா மழை பெஞ்சு நம்ம ஊரையே வந்து கூல் பண்ணிடும். அதே மாதிரி இல்ல, ஈரோடு தாழ்வாடி அங்கெல்லாமும் நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஓடைகள்ல வந்து ஆர்ப்பரித்து நீர் ஓடிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. அண்ட் தாழவாடி சுற்று வட்டார பகுதிகளில் வந்து கனமழைங்கிற மாதிரி பார்க்க முடியுது. ஸோ ஊர்ல வந்து ஆங்காங்கே மழையெல்லாம் பெஞ்சிட்டு இருக்கு. இந்த மாதிரி நீங்களும் வந்து ஊருக்கு போறீங்கன்னா மழையை வந்து என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். எனவே தொடர் மழையின் காரணமாக அணைகளுக்கான நீர்வரத்து அதிகரிப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கன்னியாகுமரியிலையும் மழை பெஞ்சிட்டு இருக்கு. எல்லா இடங்கள்லையும் வந்து மழை மழை மழை. கன்னியாகுமரியில இருக்கக்கூடிய அணைகளுக்கு தான் வந்து சொல்லியிருக்காங்க நீர்வரத்து வந்து அதிகரிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. கடலோர பகுதிகளில் வந்து சூறக்காத்தும் வந்து பயங்கரமாக வீசிட்டு இருக்கு. மீனவர்கள்லாம் வந்து கடலுக்கு போக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியும் வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. அதே மாதிரி இங்கே நம்ம

0: அதுங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ஹாட் அண்ட் சன்னி கண்டிஷன்ஸ் வித் பிரீசி விண்ட் நம்ம எதிர்பார்க்கலாம் டு நேஷனல் சென்டர் ஆஃப் மீட்டியரலஜி தெரிவிச்சிருக்காங்க. இங்கே வந்து டெம்பரேச்சர் அஃப்கோர்ஸ் 40 எல்லாம் தாண்டி எப்பயோ போயாச்சு. அண்ட் நேற்றுக்கு வந்து ஹையஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 40.9 டிகிரி செல்சியஸ் ஆக ஷார்ஜா கல்பால மத்தியானம் 1 மணிக்கு லோக்கல் டைம்ல ரீச் ஆகியிருக்கு. அண்ட் இன்னொன்று என்ன தெரியுமா, இப்போ டெம்பரேச்சர் வந்து ஜாஸ்தி ஆக போகுது இல்லையா, இந்த நேரத்தில் வெளியில வந்து போகாமல் இருக்கிறது நல்லது, எஸ்பெஷலி இந்த உச்சி வெயில் நேரங்கள்லாம் வந்து வெளியில போகாமல் இருக்கிறது நல்லது. அண்ட் யூவி இண்டெக்ஸ் வந்து 12 அப்படிங்கற அந்த ஒரு நம்பரை ரீச் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு, which is actually unhealthy அப்படிங்கறது தெரிவிச்சிருக்காங்க. இந்த UV rays வந்து நம்மளுடைய உடம்புக்கு கொஞ்சம் கெடுதல், அது இந்த லெவலுக்கு எல்லாம் தாண்டி போயிடுச்சுன்னா அது நல்லது கிடையாதுன்னு அவங்க தெரிவிச்சிருக்காங்க. சோ மதிய நேரங்கள்ல வெளியில அதிகமா போகறத தவிர்த்துடுவீங்களாம். சரியா, இப்போ அடுத்ததா வந்து கர படத்துல இருந்து ஒரு பாட்டு, கண்ணம்மா என் கண்ணம்மா அப்படிங்கிற பாட்டு கேட்கலாமா?
1: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
2: Brought to you by தஞ்சை எலிட் ரெஸ்டாரண்ட். நம்ம ஒரு சமையலை சுவைக்க தஞ்சை எலிட் ரெஸ்டாரண்ட், ஜபலல் இண்டஸ்ட்ரியல் ஃபர்ஸ்ட் அண்ட் ஹோர்லன்ஸ்.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல, பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
2: Denso's UAE's first distributor. 1982 ல இருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம்.
3: ஜெயம் பிராண்ட் ஏசிடா,
2: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
4: தன்யா ரெஃப்ரிஜரேஷன், ஷார்ஜா, துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம். சின்ஸ் 1982.
5: மா, பிரேக்ஃபாஸ்ட்ல புரோட்டீன் இல்லமா?
6: புரோட்டீன்லாம் இருக்கு, உனக்கு பேஷன்ஸ் தான் இல்ல. இந்தா இட்லி சாப்பிடு.
5: சீரியஸ்லி மா?
7: நல்ல சாப்பாடு ருசிச்சு சாப்பிடுற பழக்கம் இருந்தா அந்த சாப்பாட்டுல சிறந்த நெய் பயன்படுத்துற பழக்கம் வரும். சிறந்த நெய்னு யோசிச்சாலே RKG தூய பசும் நெய் தான் பயன்படுத்தணும்னு பழக்கம் வரும்.
8: பாரம்பரிய சுவை மாறாத சுத்தமான சுவையான நெய் RKG நெய், தூய்மையான பசும் நெய்.
9: This hour of Mersal morning is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.
10: You are with Kirtana on Mersal morning. Golden song of the hour.
11: Golden song of the hour.
9: Brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

0: என்ன, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
1: டேய் சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
2: A few days later.
0: அண்ணா பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
1: அண்ணடே கலக்குப்பா கலக்கு.
2: A few days later.
0: டேய் பிசினஸ் பிச்சிக்கிச்சு, இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: ஆமாண்ணா. எப்படி?
0: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
3: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
5: உங்க ட்ரீம் லக்ஸுரி கார் தங்கம், மேலும் கை நிறைய காசு, இந்த கனவை நிஜமாக்க நேரம் வந்தாச்சு. அல்லன் சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் வழியா ஊருக்கு பணம் அனுப்பி ஜெட்டோ டேஷிங் கார், வாரம் தோறும் கோல்ட் காயின்ஸ், மேலும் தினமும் 1000 திரம்ஸ் கேஷ் வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள். ஆஃபர் வேலிட்டில் June 14. TNC அப்ளை. உடனே அல்லன் சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க.
1: மா பிரேக்ஃபாஸ்ட்ல புரோட்டீனே இல்லமா?
0: புரோட்டீன்லாம் இருக்கு, உனக்கு பேஷன்ஸ் தான் இல்ல. இந்தா இட்லி சாப்பிடு.
1: சீரியஸ்லிமா?
6: மாபெரும் ஜுவல்லரி சேல் வந்தாச்சு. ஆமா, ஜாய் ஆலுகாஸ் வழங்குறாங்க தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷியஸ் ஜுவல்லரியின் செய்கூலி மீது 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் June 14 வரை மட்டும்தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாய் ஆலுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
7: ஜாய் ஆலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
5: நல்ல சாப்பாடு ருசிச்சு சாப்பிடுற பழக்கம் இருந்தா அந்த சாப்பாட்டுல சிறந்த நெய் பயன்படுத்துற பழக்கம் வரும். சிறந்த நெய்னு யோசிச்சாலே RKG தூய பசும் நெய் தான் பயன்படுத்தணும்னு பழக்கம் வரும்.
7: பாரம்பரிய சுவை மாறாத சுத்தமான சுவையான நெய் RKG நெய், தூய்மையான பசும் நெய்.
1: மேடம் ஒரு நிமிஷம்.
0: எஸ்
1: தமிழ் FM தெரியுமா? 89.4.
0: ஹா நல்லா தெரியுமே.
1: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
7: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 to 2 வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது.
8: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

0: 8:53 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். வரலாறு காணாத வீழ்ச்சி நம்ம இந்திய ரூபாயினுடைய மதிப்பு பாத்தீங்களா? யுஏ தினம்க்கு நிகரான இந்திய ரூபாயினுடைய மதிப்பு நேத்திக்கு எவ்வளவு இருந்திருக்கு தெரியுமா? 26 சாரி நேத்திக்கு இப்ப கொஞ்ச நேரம் முன்னாடிதான் வந்து இந்த ஒரு செய்தி அப்டேட் ஆகியிருக்கு. வரலாறு காணாத வீழ்ச்சியாக ஒரு யுஏ தினம்க்கு நிகரான இந்திய ரூபாயினுடைய மதிப்பு 26.22 ரூபாய். ஓ மை காட், இப்போ உலக அளவில் இருக்கக்கூடிய இந்த டென்ஷன்ஸ் பதற்றங்கள் காரணமாக அண்ட் கச்சா எண்ணெய் விலை உயர்வு காரணமாக அமீரகத்தினுடைய தினம்க்கு நிகரான இந்திய ரூபாயுடைய மதிப்பு இவ்வளவு கம்மியாக சரிஞ்சிருக்கு. ஒரு பக்கம் எப்போ சொல்ற மாதிரி தான் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை வந்து இந்த பக்கத்துல இருந்து பார்க்கும்பொழுது, ஃப்ரம் திஸ் பார்ட் ஆஃப் த வேர்ல்ட், இந்தியா இல்லாம இங்க நம்ம அமீரகத்திலிருந்து பார்க்கும்பொழுது, என்னதான் ஒரு பக்கம் இந்தியன் எக்கானமிக்கு இது பேட் அப்படின்னாலும் கூட இங்கிருந்து நம்ம அனுப்புற பணம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போய் சேருமே அப்படிங்கிற அந்த ஒரு சந்தோஷம் தான். சரி, அனுப்புறதுக்கு கையில பணம் வேணுமே அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்கோர்ஸ் நம்ம எல்லாருக்கும் என்னதான் எவ்வளவு பணம் நம்ம சம்பாதிச்சாலும் பத்தல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஒரு பணம் வர வர வர நம்மளுடைய கமிட்மெண்ட் வந்து ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கும். எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பணம் இருந்ததுன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிக்கிறவங்களா நீங்க? உங்களோட லக்கையே வந்து ட்ரை பண்ணக்கூடாது? கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பணம் சம்பாதிக்கிறதுக்கு, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பணம் கிடைக்கிறதுக்கு அதுக்கு உங்களுக்கு theuaelottery.ae ஹெல்ப் பண்ண போறாங்க. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, theuaelottery.ae வெப்சைட்டை போயிட்டு விசிட் பண்ணி ஜஸ்ட் டிக்கெட்ஸ் வாங்குங்க. டிக்கெட்ஸ் வாங்கிட்டு கீப் யூர் ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட் அண்ட் உங்களுடைய லக் எல்லாம் வேலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக யோசிச்சுட்டு மேனிஃபெஸ்ட் பண்ணி வெயிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு புதன் மற்றும் சனிக்கிழமைகளில் நடக்கிற ட்ரான் மூலமாக 5 மில்லியன் திரும்ஸ் மற்றும் மேசிவ் 30 மில்லியன் திரும்ஸ் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்த வெற்றியாளர் நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பெயரை வந்து சொல்றதுக்கான அந்த ஒரு வாய்ப்பும் கிடைக்கும். சரியா, நீங்க என்ன பண்றீங்கன்னா உடனடியாக தி UAElottery.ee வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க, உங்க டிக்கெட்டை வாங்குங்க. கீப் யூர் ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட் அண்ட் கீப் ப்ரேயிங். சரியா, this is brought to you by the game LLC licensed by the GCGRA. For 18 and above only, terms and conditions apply.
1: Mercel Morning brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams monthly interest free EMI pay பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல பிளாட் புக் பண்ணுங்க. Co-sponsored by Gulf Medical University, தும்பே இன்டர்நேஷனல் பாத்வே மெடிக்கல் ப்ரோக்ராம், அஃபோர்டபுள் ஃபீஸ், வேர்ல்ட் கிளாஸ் எஜுகேஷன், குளோபல் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸோட இன்டர்நேஷனல் மெடிக்கல் டிகிரியை செக்யூர் பண்ணுங்க.

0: 99.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் brought to you by Divya Auto Spare Parts, authorized dealers of Toyota, Lexus, Nissan, Mitsubishi and Isuzu.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: முள்ளிவாய்க்கால் நினைவுகளை இதயத்தில் ஏந்துவோம் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். கடல் கடந்து வாழும் நம் தமிழ் சொந்தங்களின் உரிமைகளுக்காக எப்போதும் துணை நிற்போம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலையின் 17வது ஆண்டு நினைவை முன்னிட்டு அவர் இப்பதிவை இட்டுள்ளார். சென்னை அடுத்த மணிமங்கலத்தில் கானா பாடகர்கள் வெட்டிக் கொல்லப்பட்ட வழக்கில் 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மணிமங்கலத்தில் கானா பாடகர்கள் 2 நேற்று முன்தினம் வெட்டிக்
1: கொல்லப்பட்டனர்.
2: அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு தொடர்ந்தும் சரிந்து வருகின்றது. டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 18 காசுகள் குறைந்து 96.38 ரூபாய் சரிந்துள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
2: இலங்கை பாராளுமன்றம் இன்று மீண்டும் கூடுகின்றது. இன்று முதல் எதிர்வரும் 22ஆம் தேதி வரை பாராளுமன்றம் கூட உள்ளதாக பாராளுமன்ற பொதுச் செயலாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. இன்று முற்பகல் 9:30 ஆரம்பமாகும் பாராளுமன்ற அமர்வின் போது உள்நாட்டு இறைவரி திருத்தச் சட்டம் மூலம் தின் 2வது வாசிப்பு மீதான விவாதம் நடைபெறவுள்ளது. நாளை இலங்கை மத்திய வங்கியினால் 2025ஆம் ஆண்டுக்காக வெளியிடப்பட்ட பொருளாதார மீளாய்வு அறிக்கை தொடர்பான சபை ஒத்திவைப்பு விவாதம் நடைபெறவுள்ளதுடன் வியாழக்கிழமை இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கட்டுப்பாட்டு சட்டத்தின் கீழ் 3 ஒழுங்கு விதிகள் விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படவுள்ளன. கொங்கோ ஜனநாயக குடியரசில் ஏற்பட்ட இபோலா நோய் பரவலால் குறைந்தது 118 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இபோலா தொற்றினால் 390க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதாகவும் உள்ளூர் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இறப்பு எண்ணிக்கை உயர்ந்துள்ளதுடன் தற்போது பரவலாக நோய் தொற்று பதிவாகி வருவதாகவும் கொங்கோ ஜனநாயக குடியரசு அரசாங்கத்தின் செய்தி தொடர்பாளர் கூறினார். மேலும் உகாண்டாவில் 2 உறுதிப்படுத்தப்பட்ட நோய் தொற்றுக்களும் 1 உயிரிழப்பும் ஏற்பட்டுள்ளதாக அமெரிக்க நோய் கட்டுப்பாட்டு மற்றும் தடுப்பு மையம் தெரிவித்துள்ளது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
2: பங்களாதேஷ் மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கிடையிலான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 4வது நாள் ஆட்டம் இன்று தொடர்கிறது. சிலட்டில் நடைபெறும் இந்த போட்டியில் 437 என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலடித்தாட ஆரம்பித்துள்ள பாகிஸ்தான் அணி தேநீர் இடைவேளை வரை 1 விக்கெட் இழப்பிற்கு 39 ஓட்டங்களை பெற்றிருந்தது. இந்த போட்டியில் பங்களாதேஷ் முதல் இன்னிங்ஸில் 278 ஓட்டங்களையும் பாகிஸ்தான் 232 ஓட்டங்களையும் பெற்றது. பங்களாதேஷ் 2வது இன்னிங்ஸில் 390 ஓட்டங்களை பெற்றுக்கொள்ள பாகிஸ்தானுக்கு 437 என்ற வெற்றி இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 10 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Dhanya Group of Companies since 1982.
3: Hey Anthony Therike, Leo-va evlo naal dhaan theduve? Pesama, Tamil FM on pannu, paattaachu kekpom.

0: குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். 9:11 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நேத்திக்கு டிசப்பாயின்மெண்ட், ஓ டிசப்பாயின்ட். எத்தனை பேர் வந்து சோகமா தூங்க போனீங்க சிஎஸ்கேவனுடைய லாஸுக்கு அப்புறமா? அட போங்கப்பா, தெரிஞ்சதுதான் இல்ல, அது போங்கப்பா, ஐ வாஸ் ரெடி ஃபார் திஸ் அப்படிங்கிற மாதிரி நீங்களும் சோகமா நடந்து போய் படுத்து தூங்கிட்டீங்களா? நான் வந்து பாதியிலேயே தூங்கிட்டேன், அதுதான் நினைச்சிட்டு இருந்தேன். எல்லாரும் வெயிட் பண்ணுங்க மேட்ச் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னாங்க. எதிர்பார்த்த எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் வரலையே. எல்லாரும் என்னெல்லாமோ எதிர்பார்த்தோம், ஆனா எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல. எனவே இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். பார்ப்போம். அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இப்போ ஐபிஎல் தொடரோட பிளே ஆஃப் போட்டிக்கான டிக்கெட் விற்பனை நாளை இரவு 7 மணியிலிருந்தே ஆரம்பிக்கும்னு பிசிசிஐ நிர்வாகம் வந்து அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. குவாலிஃபயர் 1 எலிமினேட்டர் போட்டிகளுக்கான டிக்கெட்ஸ் வந்து வர 20th and 21st டேயும், குவாலிஃபயர் 2 ஃபைனல் போட்டிகளுக்கான டிக்கெட்ஸ் வந்து 22nd, 23rd டேட்ஸில் வந்து ஐபிஎல்லோடைய ஒஃபிஷியல் சைட்லேருந்து புக் பண்ணிக்கலாம்ங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வேறு கொடுத்துருக்காங்க. அதை பார்த்து என்ன பண்ணுறது, போங்க, ஃபைனல்ஸில் தான் இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கோடு அப்படியே போக வேண்டியதுதான். எனிவே, பேக் டு பேக் ரெண்டு பாட்டில் உங்களுக்காக பச்சைக்கிளி முத்துச்சரம், அதுக்கப்புறம் ஜே ஜே படங்கள்லேருந்து ரெண்டு பாட்டு உங்களுக்காக நான் ப்ளே பண்ண போகிறேன். பட் பிஃபோர் தேட், ஒரு முக்கியமான யூஏ அப்டேட் உங்களுக்காக.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்க கார்கோவை அனுப்புங்க. The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
0: முக்கியமான ஒரு அறிவிப்பு நேத்துக்கு வெளியாச்சு, நேத்துக்கு ஈவினிங்க்கு மேல வெளியாச்சு. என்ன அப்படின்னா, KHDA and Parkin ரெண்டு பேருமா சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா, இப்போ துபாயில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ் அண்ட் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதை சுற்றி இருக்கக்கூடிய பார்க்கிங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், ஸ்கூல் ஸ்டாஃப் ஆகட்டும், பேரண்ட்ஸ் ஆகட்டும், இவங்க வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இந்த கன்செஷனோட ஆக்சஸ் பண்ணுறதுக்கான அந்த ப்ராசஸை சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு புது சிஸ்டமையும் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த புது சிஸ்டம் வந்து எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போது பேரண்ட்ஸ்க்கோ இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் யூனோ டீச்சிங் ஸ்டாஃப்க்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் இந்த இவங்களுடைய அந்த பார்க்கிங் ஸ்பேசஸ் எல்லாம் வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு சில ப்ராசஸ் எல்லாம் இருந்தது. அதாவது கொஞ்சம் டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ணும், எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன்ஸ் கிட்டிருந்து மேனுவல் அப்ரூவல் வாங்கணும், லெட்டர்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணும், எலிஜிபிலிட்டியை வந்து வெரிஃபை பண்ணுறதுக்காக கொஞ்சம் ஒரு மாதிரி கம்பசமாக இருந்த அந்த ப்ராசஸை இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டிஜிட்டலி இன்டெகிரேட்டட் ப்ராசஸின் மூலமாக ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக பார்க்கிங் சப்ஸ்கிரிப்ஷன் அப்ளிகேஷன்ஸை வந்து சப்மிட் பண்ணலாம் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஸ்டாஃப் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. ஸோ KHDA அண்ட் பார்க்கிங் ரெண்டு பேருமா சேர்ந்து இந்த சிஸ்டம் வந்து இப்போ கொண்டு வந்திருக்காங்க. ஸோ தட் ரெண்டு பேருடைய சிஸ்டம்ஸும் வந்து இன்டெகிரேட் ஆகிருக்கிற அந்த காரணத்தினால ரியல் டைமில் எலிஜிபிலிட்டியை வெரிஃபை பண்ணி அப்ளிகன்ஸுக்கு அவங்களுடைய எஜுகேஷனல் பார்க்கிங் சப்ஸ்கிரிப்ஷன்ஸை அப்ரூவ் பண்ணி கொடுக்க முடியும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்க போது, அட் த சேம் டைம் டேட்டா ப்ரைவசியும் நாங்கள் மெயின்டைன் பண்ணுவோங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, பார்க்கின் அவங்களுடைய இனிஷியேட்டிவின் பாகமாக இல்லை, துபாய் எஜுகேஷனல் செக்டரில் இருக்கிறவங்களுக்கு இப்போதைக்கு டிஸ்கவுண்டட் பார்க்கிங் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் வேறு கொடுக்குறாங்க ஃபார் எஜுகேஷனல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அட் 100 dirhams per month and 1,000 dirhams annually. இதன் மூலமாக வந்து 80% வரைக்கும் சேவ் பண்ணலாம் அப்படிங்கறதையும் தெரிவிச்சிருக்காங்க.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
2: Back to back.
3: அடுத்து ரெண்டு பாட்டு.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும்
1: அர்த்தமாயிட்டா ராஜா.
2: டே அண்ணன் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோடு வரலான்னு பார்த்தா ஒரு வயல காணோம்.
3: நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
5: மா, பிரேக்ஃபாஸ்ட்ல புரோட்டீனே இல்லமா?
6: புரோட்டீன்லாம் இருக்கு, உனக்கு பேஷன்ஸ் தான் இல்ல. இந்தா இட்லி சாப்பிடு.
5: சீரியஸ்லிமா? புரோட்டீன்
6: ரிலாக்ஸ்டா கண்ணா. ஐடி புரோட்டீன் பேட்டர்ல செஞ்ச ரெண்டு இட்லியில ரெண்டு முட்டையை விட அதிகமான புரோட்டீன் இருக்கு.
5: என்னது?
7: வெறும் ரெண்டு இட்லியில 15 கிராம் புரோட்டீன். ஐடி ஃப்ரெஷ் புரோட்டீன் ரிச் பேட்டர்.
8: ஹாய், ஐம் நேஹா. எப்பவுமே ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் பத்தி யோசிச்சாலே ஒரு ஹெசிடேஷன் இருந்துட்டே இருக்கும். கரெக்டான வேல்யூ கிடைக்குமா இல்ல ஹிடன் சார்ஜஸ் போட்டுவாங்களான்னு. அப்போதான் தனிஷ்க் விசிட் பண்ணேன். பியூரிட்டி செக் பண்ணி எல்லாமே அவ்வளவு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நோ ஹிடன் சார்ஜஸ் அண்ட் நோ லாஸ்ட் மினிட் சர்ப்ரைசஸ். இன்ஃபேக்ட் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு 20 dirhams per gram எக்ஸ்ட்ராவும் கிடைச்சது. அப்புறம் என்ன, என்னோட ஃபேவரட் டைமண்ட் ஜுவல்லரியும் வாங்கிட்டேன்.
9: விசிட் யுவர் நியரஸ்ட் தனிஷ்க் ஸ்டோர் டுடே.
6: ஒரு நல்ல ஹோஸ்டனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோ ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட் தரணும், மொத்தத்துல ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
10: ஆனா எனக்கு கிடைச்சது
5: எனிவே 4 மணி ஆயிடுச்சா? சரி, ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன். ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கும். ஆனா எனக்கு கிடைச்சது
7: contact 054-767-3111. brought to you by Annathangam Golden Diamonds. கலை நயம் மிக்க நகைகள். இனாகரல் ஆஃபரா மே 31st வரைக்கும் 50% off on gold making charges and diamond prices. கராமா, துபாய்.

0: பிஸியா ஓடிட்டு இருக்கிற நம்ம நம்மள சுத்தி இருக்கக்கூடிய சில விஷயங்கள் மாறுறத அப்சர்வ் பண்றதுக்கு மறந்துடுறோம், தவறிடுறோம். அதை இன்னொருத்தர் எடுத்து சொல்லும் பொழுதோ இல்ல ஒரு இடத்துல அதை பார்க்கும்பொழுதோ ஆமா இல்ல அப்படின்னு தோணும், கரெக்டா? அப்படி ஒரு விஷயம் தான் வந்து ரீசெண்டா நான் பார்த்தேன். என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, நம்ம வேர்ல்டில் கலர்ஸ் கம்மியாயிடுச்சோ, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களில் நிறங்கள் வந்து கம்மியாயிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி. எக்ஸாக்ட்லி வந்து இதை சொல்லணும்னா, வென் டிட் த வேர்ல்ட் லூஸ் இட்ஸ் கலர் அப்படிங்கிற பேரில் வந்து ஒரு ஆர்டிக்கல் நான் பார்த்தேன். கலர்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு அழகான ஒன்றுங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா. கலர்ஸை வந்து அழகழகான விஷயங்களோட நம்ம ஒப்பிடுவோம். கலர்ஃபுல்லான ஒரு லைஃப், கலர்ஃபுல்லான ஒரு யூனோ ஃபுட், ஆர் கலர்ஃபுல் அப்படிங்கும்பொழுதே வந்து ஒரு சந்தோஷத்தை வந்து நமக்குள்ளே கொண்டு வருது அந்த வேர்டே வந்து. இட் இஸ் ஸோ நைஸ் அண்ட் ஹாப்பி இல்லை கேட்கறதுக்கு. அதில் இந்த ஒரு பர்டிகுலர் ஆர்டிக்கலில் அவங்க கம்பேரிசன் ஆஃப் பிக்சர்ஸ் வச்சுருந்துருக்காங்க சரியா. இதில் பார்க்கும்பொழுது எப்படி இந்த பொருட்கள்லாம் வந்து இத்தனை வருஷங்களுக்கு முன்னாடி இவ்வளோ கலர்ஸில் இருந்தது, ஆனால் இப்போ அதே பொருட்கள் வந்து கலர்ஸ் இல்லாமல் பேசிக்ஸ் லைக் மோனோக்ரோம்ஸ், பிளாக், ஒயிட், கிரே, சில்வர், இந்த ஷேட்ஸில் வந்து மாறிடுச்சு அப்படிங்கிறத வந்து அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க. ஏன் ஸ்ட்ரீட்ஸே நம்ம பார்த்தோன்னா கூட ஸ்ட்ரீட்ஸில் இருக்கக்கூடிய பில்டிங்ஸ் எல்லாம் வந்து பியூட்டிஃபுல்லான கலர்ஸ் லைக் டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் ஆஃப் ஆரஞ்சஸ், ரெட்ஸ், கிரீன்ஸ் அப்படின்னு சொல்லி அவ்வளோ அழகாக இருந்தது எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கிரேஸ் அண்ட் பிளாக்ஸில் வந்து மாறிடுச்சு. அண்ட் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய க்ளோத்ஸ் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது நீங்கள் எத்தனை பேர் வந்து கலர்ஃபுல்லான ட்ரெஸ்ஸஸ் போடுறாங்க, ஆர் லைக் ஏதோ ஒரு இவெண்ட்கே நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே பெரும்பாலான மக்கள் வந்து பிளாக் கலரோ இல்லை வந்து ஒயிட்டோ இல்லை கிரேஸோ வேர் பண்ணுறது நம்ம பார்க்க முடியும். அண்ட் க்யூட்டான இந்த டேபிள்ஸ் அண்ட் க்யூட்டான ஃபர்னிச்சர், கலர்ஃபுல்லான சேர்ஸ் இதெல்லாம் மாறி போயிட்டு ஏஸ்தட்டிக்ஸ் அப்படிங்கிறது பேரில் ஆர் மினிமலிசம்ங்கிற அந்த ஒரு டேகின் கீழே வந்து இந்த கலர்ஸ் எல்லாம் வந்து நம்ம மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆர்டிக்கல் சொல்லியிருக்கு. அதில் வந்து பார்த்தா ரொம்ப பாப்புலராக இருக்கக்கூடிய சில ரீட்டெயில் ஸ்டோர்ஸ், இந்த க்ராக்கரி ஐட்டம்ஸ் எல்லாம் விற்பாங்க இல்லையா, க்ராக்கரி ஐட்டம்ஸ் அண்ட் வீட்டுக்கு தேவையான பொருட்கள், ஹோம் ஃபர்னிஷிங்ஸ் எல்லாம் விற்கக்கூடிய சில பாப்புலர் பிராண்ட்ஸோடைய அந்த ரேக் எல்லாம் கூட வந்து ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்காங்க. அதுலேயும் வந்து நம்ம பார்த்தோம்னா நிறைய ஒயிட்ஸ், கிரேஸ் அண்ட் பேஜ் இந்த கலர்ஸ் தான் வந்து பார்க்க முடியுது. ஏன் கார்ஸே நம்ம எடுத்துப்போமே, கார்ஸே வந்து அந்த காலத்தில் இப்போது அந்த கிளாசிக் கார்ஸ் எல்லாம் வந்து நம்ம பார்த்தோம்னா பியூட்டிஃபுல்லான கலர்ஸில், கேண்டி கலர்ஸில் இருக்கிறது நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இப்போது நிறையா வந்து நம்ம பிளாக்ஸ், கிரேஸ், சில்வர், ஒயிட்ஸ் இதெல்லாம் தான் பார்க்குறோம். வீட்டுக்குள்ளயுமே வந்து நம்ம பார்த்தோம்னா ஃபர்னிஷிங்ஸ் ஆகட்டும், நம்ம போடுற டைல்ஸ் ஆகட்டும், இதுவுமே வந்து ரொம்ப மினிமலிஸ்டிக்கான ஒரு லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்றேன் அப்படிங்கிற அந்த பேர்ல வந்துட்டு ரொம்ப சட்டலான கலர்ஸ் எல்லாம் நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கோம். இந்த ஆர்டிக்கல் அவங்க சொல்லியிருக்கிறது என்னன்னா, வேர்ல்ட் சயின்ஸ் மியூசியம் குரூப் வந்து வேர்ல்ட்ல இருக்கக்கூடிய இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அப்சர்வ் பண்ணி பார்த்தது இல்லை, கிட்டத்தட்ட 7083 எவ்ரி டே ஆப்ஜெக்ட் போட்டோஸ் இப்ப நான் சொன்ன மாதிரி எடுத்து அவங்க பார்த்துருக்காங்க. அதுல மாடர்ன் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து மோர் கிரே அண்ட் ஒயிட் அண்ட் பிளாக் ஆகவும் ஷேப் வந்து ஸ்கொயர் ஆகவும் வந்து மாறி இருக்குங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் 2025 அக்சால்டானுடைய குளோபல் ரிப்போர்ட்டின் படி அவங்க சொல்லியிருக்கிறது, பார்க்கிங் லாட்ஸை வச்சு பார்த்தோம்னா ஒயிட், பிளாக், கிரே, சில்வர் தான் வந்து 85% ஆஃப் கார்ஸ்னுடைய கலர்ஸ் ஆக இருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த கலர்ஸ் வந்து மாறினதுக்கான ஒரு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இந்த மாதிரி நியூட்ரலான கலர்ஸ் நியூட்ரலான டிசைன்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. அண்ட் இது வந்து காமன் தானே, இது வந்து ஒருத்தருடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இப்படி மேனுஃபேக்சர் பண்ணணும்னு கிடையாது. ஸோ இது வந்து திஸ் இஸ் காமன், தட் இஸ் சம்திங் லைக்ட் பை எவ்ரிபடி. அதனால் இந்த கலர்ஸை நம்ம வந்து மேனுஃபேக்சர் பண்ணிட்டோம்னா சேஃபாக வந்து நம்ம திங்ஸை விற்பனை பண்ணிடலாம் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்டின் கீழே தான் இப்படி எல்லாரும் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. பட் சீரியஸ்லி இல்லை, இதெல்லாம் வந்து பார்க்கும்பொழுது தான் தெரியுது ஏன் வந்து இவ்வளோ கலர்ஸ் எல்லாம் போயிருக்கு அப்படின்ட்டு. அண்ட் நம்ம ஏதோ ஒரு இடத்துக்கு புதுசாக ட்ராவல் பண்ணுறோம், இந்த மாதிரி கலர்ஃபுல்லான இடங்களுக்கெல்லாம் ட்ராவல் பண்ண போகிறோம்னா டக்குன்னு அது நம்மளுடைய கவனத்தை ஈர்த்து அங்கே போய் நின்று நமக்கு ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்ட்டு தோணும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து இப்போ ரொம்ப கம்மியாயிட்டிருக்கு அப்படிங்கிறது தான் வந்து இஸ் த பெட்டர் ட்ரூத். யோசிச்சு பாருங்களே, உங்களை சுற்றி எவ்வளோ கலர்ஃபுல்லான ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குங்கிறத பாருங்க, இல்லை எவ்வளோ ஆப்ஜெக்ட்ஸ் வந்து இந்த மோனோக்ரோம் ஷேட்ஸில் இருக்குங்கிறதையும் பார்த்து யோசிங்க.
1: Mercil Morning brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams monthly interest free EMI pay பண்ணி திருச்சியோட prime spotல plot book பண்ணுங்க. Co-sponsored by Gulf Medical University. தும்பே International Pathway Medical Program. Affordable fees, world class education, global career opportunities ஓட international medical degree secure பண்ணுங்க.
2: இன்னைக்கு 91 போடு.
3: என்னது?
2: 90s not out.

0: brought to you by Jetor. வெறும் 9668 monthly EMI ல pay after 6 months 0 VAT ல உங்க brand new Jetor SUV க்கு upgrade ஆகுங்க.
1: அல்கேல் ரோட்ல ஒரு கிராஷ் ஒன்று இருக்கிறது பார்க்க முடியுது. அல்பர்ஷா சவுத் ஃபோர்த் ஜுமேரா வில்லேஜ் சர்க்கிள்னு எனக்கு காட்டுது. ஸோ ரெண்டு டைரக்ஷன்லையுமே ஆக்சுவலி அங்கே பார்த்தோம்னா டிராஃபிக் ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் இங்கே வந்து ஒரு கிராஷ் ஒன்று இருக்கிறதுனால டிராஃபிக் கன்ஜெஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறது பார்க்க முடியுது. அப்பார்ட் ஃப்ரம் தேட் பிஸி ரோட்ஸ் லைக் 311, 611 எல்லா இடங்களையும் டிராஃபிக் ஜாஸ்தியாக இருக்குது. 311லையும் வந்து ரெண்டு இடங்களில் கிராஷஸ் இருக்கிறது பார்க்க முடியுது. ரைட் ஆஃப்டர் கிசே சிமெட்ரி அண்ட் இந்த மிர்டிஃப் ஏரியாலையும் வந்து ரெண்டு கிராஷஸ் பார்க்க முடியுது. அண்ட் இது இங்கே யா இது வந்து நம்ம ஊத்மேத்தா ரோட்லேயும் ஒரு கிராஷ் ஒன்று பார்க்க முடியுது மேப்பில். யா ஜதப் சைட் பார்த்தோன்னா ஒரு கிராஷ் ஒன்று இருக்கிறதுனால காலையிலேருந்தே அங்கே டிராஃபிக் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கு. ஸோ அந்த பக்கம் போகிறவங்களா இருந்தீங்கன்னா டிலேஸ் கொஞ்சம் எதிர்பார்க்கலாம். டிரைவ் சேஃப்.
0: Brought to you by

0: brought to you by Basha by Biryani. 89.4 Tamil FM. Namma radio, namma music.
1: Periya, periya. மாபெரும் ஜுவல்லரி சேல் வந்தாச்சு. ஆமா, ஜாயா லுகாஸ் வழங்குறாங்க தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷியஸ் ஜுவல்லரியின் செய்கூலி மீது பிளாட் 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் ஜூன் 14 தேதி வரை மட்டும்தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாயா லுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
0: ஜாயா லுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
2: Big news from the UAE lottery. 5 million dirhams in வெற்றியாளரை அறிவிச்சாச்சு. Congratulations Brandon from South Africa. அவருடைய வாழ்க்கையை இந்த மாபெரும் வெற்றி மாத்தி அமைச்சிடுச்சு. ஒவ்வொரு புதன் மற்றும் சனிக்கிழமைகள் இரவு 9:30 மணிக்கு லக்கி டே லைவ் டிரா பார்க்கலாம். அப்புறம் நீங்க இன்னும் ஏன் வெயிட் பண்றீங்க? அடுத்த வெற்றியாளர் நீங்களா கூட இருக்கலாம்.
3: Get your tickets now at the uaelottery.ae. Brought to you by the Game LLC. Licensed by GCGRA for 18 and above only. Terms and conditions apply.
4: இந்திய பாரம்பரியத்தை கொண்டாடும் கலைநயமிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்ன தங்கம் கோல்டு டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனல் சவுத் இந்தியன் நகைகள், கண்ணை பறிக்கும் வைர நகைகள், பிரஷியஸ் மற்றும் அன்கட் ஸ்டோன் ஜுவல்லரினு இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களை அலங்கரிக்க காத்திருக்கு.
5: இனோகிரல் ஆஃபரா 50% ஆஃப் ஆன் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் பிரைசஸ். குறிப்பிட்ட நகைகளுக்கு 1.99% மேக்கிங் சார்ஜஸ்.
6: ஆஃபர் வேலிட் till 31st மே.
4: அன்ன தங்கம் கோல்டு டைமண்ட்ஸ், a division of Alta Vassal Group.
7: நேத்து போர்ட் மீட்டிங்ல ஒருத்தர் இப்படி எங்கும் எதிலும் AI பயன்படுத்தி நம்ம வணிகத்தின் தரவுகள் எல்லாம் எங்கே சேமிக்கப்படும் அப்படின்னு கேக்குறாரு. அவ்வளவுதான், ஐடி தலைவர் நிதி தலைவரை பார்க்க, நிதி தலைவர் சிஓவை பார்க்க, சிஓ வானத்தை பாக்குறாரு. ஆனா இவங்கள மாதிரி நீங்க வானத்தை பார்க்க தேவையில்ல, உங்ககிட்ட ஜோஹோ இருந்தா மட்டும் போதும். எப்படி?
8: ஜோஹோவின் AI பயன்படுத்தும் தரவுகள் அனைத்தும் இனி UAE நாட்டிலேயே தங்கி உங்களுக்கு மட்டுமே செயல்படும். ஏனெனில் ஜோஹோவே நினைத்தாலும் உடைக்க முடியாதபடி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஜோஹோ இருக்க தயக்கம் ஏன்? இனி யார் கேட்டாலும் எங்கள் செய்யறிவு எங்கள் வசம் மட்டுமே என்று சொல்லுங்கள்.
9: மேலும் விவரங்களுக்கு 800 ஜோஹோவை அழைக்கவும் அல்லது zoho.com இருக்கு வருக.
10: ஹாய், I'm Neha. எப்பவுமே ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் பத்தி யோசிச்சாலே ஒரு ஹெசிடேஷன் இருந்துட்டே இருக்கும். கரெக்டான வேல்யூ கிடைக்குமா இல்ல ஹிடன் சார்ஜஸ் போட்டுருவாங்களான்னு. அப்போதான் தனிஷ்க் விசிட் பண்ணேன். பியூரிட்டி செக் பண்ணி எல்லாமே அவ்வளவு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நோ ஹிடன் சார்ஜஸ் அண்ட் நோ லாஸ்ட் மினிட் சர்ப்ரைசஸ். இன் ஃபேக்ட் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு 20 திரம்ஸ் பர் கிராம் எக்ஸ்ட்ராவும் கிடைச்சது. அப்புறம் என்ன, என்னோட ஃபேவரட் டைமண்ட் ஜுவல்லரியும் வாங்கிட்டேன்.
0: விசிட் யுவர் நியரஸ்ட் தனிஷ்க் ஸ்டோர் டுடே. இது மெரிசல் மார்னிங் வித் கீர்த்தனா. கீர்த்தனா. Chillax song of the hour.

0: தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: அண்ணே, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன், இந்தாங்க ஸ்வீட்.
2: டே, சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
3: A few days later.
1: அண்ணே, பிசினஸ் சம சக்சஸ், இந்தாங்க ஸ்வீட்.
2: அண்ணே, கலக்குப்பா கலக்கு.
3: A few days later.
1: டே, பிசினஸ் பிச்சிக்கிச்சு, இந்த பக்கம் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன், இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
2: ஆமாண்ணா, எப்படி?
1: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
4: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
2: மா, பிரேக்ஃபாஸ்ட்ல புரோட்டீனே இல்லமா?
1: புரோட்டீன்லாம் இருக்கு, உனக்கு பேஷன்ஸ் தான் இல்ல. இந்தா இட்லி சாப்பிடு.
2: சீரியஸ்லிமா? புரோட்டீன்
1: ரிலாக்ஸ்டா கண்ணா, ஐடி புரோட்டீன் பேட்டர்ல செஞ்ச ரெண்டு இட்லியில ரெண்டு முட்டையை விட அதிகமான புரோட்டீன் இருக்கு.
2: என்னது?
5: வெறும் ரெண்டு இட்லியில 15 கிராம் புரோட்டீன். ஐடி ஃப்ரெஷ் புரோட்டீன் ரிச் பேட்டர்.
6: Relish the Rasa Group Valangum Ritham Chaitanyam Season 5 happening on May 24th at Emirates Theatre Dubai, sponsored by Anathangam Golden Diamonds Karama. Kaalai 11 mani mudal Amirakathin pala pagadigalilum irundhu palveer kalaiyargal pangu perukindranar. Adumattumindri maalai 5:30 manikku Dr. Sheila Unnikrishnanin Sridevi Nrithyalaya kulvinar valangum Shri Krishna Sanmargam endra sirappu nadana nigalchiyum nadaipera irukkirathu. Tickets available at ticketsfy.com. Official ரேடியோ பார்ட்னர் 89.4 தமிழ் எஃப்எம். செழித்தையும் தமிழை ஒளியும்.

நிகழ்ச்சிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: இருந்தனா இப்படி ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி கோவிட்டே நினைக்கும். ஒரு காலத்தில் பயங்கரமான ஒரு வில்லனாக இருந்தது. அண்ட் ஜோக்ஸ் அபார்ட் அண்ட் வாட் எவர் இட் இஸ் எத்தனை லட்சம் பேர் வந்து கோவிட்னால உயிர் இழந்தாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. அப்படி இருக்கும்பொழுது COVID-19 அப்படிங்கிற இந்த ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் வைரஸை ஒரு இந்த பர்டிகுலர் டைப் ஆஃப் இல்னஸை ஜப்பானில் டீக்ரேட் பண்ணியிருக்காங்களாம். ஸோ டீக்ரேட் பண்ணி இது வந்து ரெகுலரான ஒரு ஃப்ளூ மாதிரி தான் இனிமேல் ட்ரீட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஜப்பான் ஒஃபிஷியலி டவுன்கிரேட் பண்ணியாச்சு COVID-19. ஸோ இந்த கிளாசிஃபிகேஷன்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த வைரஸினுடைய அந்த வீரியத்தை பொறுத்து, அது காஸ் பண்ணக்கூடிய டேமேஜஸை பொறுத்து அந்த கிளாசிஃபிகேஷன்லாம் வச்சிருப்பாங்கல்ல. ஸோ அதில் வந்து சீசனல் இன்ஃப்ளூயன்ஸா மாதிரி தான் COVID-19 இனிமேல் கருதப்படுங்கிற மாதிரி ஹை லெவல் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ்ல இருந்து இப்போ ஒரு லோவர் கேட்டகரியா இப்போ வந்து அதோடைய கிளாசிஃபிகேஷனை கொண்டு வந்திருக்காங்க. லைக் ரொம்ப காமன் இல்னஸ் லைக் ஃப்ளூ மாதிரி இனிமேல் இதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஸோ தட் கண்ட்ரியை வந்து கண்ட்ரியில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இதை ஒரு இன்ஃபர்மேஷனாக கொடுத்து எப்படி இதை மேனேஜ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு ப்ராசஸையும் வந்து அவங்க மாற்றி அமைச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதை எப்படி பார்க்க போகிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவையும் மாற்றி எப்படி நாங்கள் பண்ணுறோங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ரீக்ளாசிஃபிகேஷனுக்கு அப்புறமா இந்த ப்ரீ பேண்டமிக் ஈரா மெஷர்ஸ் வந்து நிறைய வச்சிருந்திருக்காங்க ஜப்பானில், லைக் ஐசோலேஷன் கைட்லைன்ஸ் ஆகட்டும், கவர்மெண்ட் கவர்ட் ட்ரீட்மெண்ட் காஸ்ட் ஆகட்டும், இது எல்லாத்தையுமே வந்து ரிலாக்ஸ் பண்ணியாச்சு. இனிமேல் COVID-19 வந்து அவ்வளோ பெரிய ஒரு இல்னஸாக நாங்கள் பார்க்க மாட்டோம். இது வந்து எப்படி இன்ஃப்ளூயன்ஸாவை நம்ம வந்து பார்க்குறோமோ அதே மாதிரி தான் வந்து நம்ம பார்ப்போம். அண்ட் அதுக்கு என்னெல்லாம் கன்சிடரேஷன்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் இருக்குமோ அதுதான் இருக்குமே ஒழிய இப்போ கவர்மெண்ட் கொடுக்குற மாதிரி இந்த ட்ரீட்மெண்ட் காஸ்ட் கவர் பண்ணுறது அண்ட் மற்ற சலுகைகள்லாம் அறிவிச்சிருந்தாங்க, அது எல்லாமே இனிமேல் திருப்பி எடுத்துக்கிறோங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. பாருங்கள், ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எத்தனை பேரோட வாழ்க்கையே வந்து புரட்டி போட்ட ஒரு அதிபயங்கரமான வைரஸ் கோவிட். அண்ட் தேங்க்ஃபுல்லி ரொம்ப வந்து ஒரு சந்தோஷமா அட் த சேம் டைம் பெருத்த ஒரு நிம்மதி இருக்கு இந்த நேரத்துல. இப்போ நம்ம வந்து ஹாப்பியாக ஹெல்த்தியாக மூச்சு விட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கும் பொழுது இந்த மாதிரி கொடிய வைரஸின் கையிலிருந்து வெளியில் நம்ம வந்து தப்பிச்சு ஒரு இயல்பான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு நினைக்கும் பொழுது ஹாப்பியாக இருக்குது. ஆனால் என்ன, மனிதர்களால் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சில பிரச்சனைகள்லேருந்து நம்ம இன்னும் வெளிவரலை. அந்த பிரச்சனைகள்லேருந்தும் வெளிவந்து சீக்கிரமே ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு உலகத்தில் நம்ம வாழ்வோங்கிற ஒரு நம்பிக்கையோடு அப்படியே போவோம். அடுத்ததான் வந்து மஜ்னு படத்துலேருந்து முதற்கருமே பாட்டு உங்களுக்காக நான் ப்ளே பண்ண போகிறேன். அப்புறமா 10 மணிக்கு மேலே வந்து மீதி விஷயங்கள்லாம் பேசலாம். இது மெரிசல் மார்னிங் வித் நீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் FM.
1: Mercel Morning brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams monthly interest free EMI pay பண்ணி திருச்சியோட prime spotல plot book பண்ணுங்க. Co-sponsored by Gulf Medical University. தும்பே International Pathway Medical Program. Affordable fees, world class education, global career opportunities ஓட international medical degree secure பண்ணுங்க.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம் brought to you by Divya Auto Spare Parts Trading, genuine parts center for Japanese cars.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: பிஎம் ஸ்ரீ திட்டம் தொடர்பான கேள்விக்கு பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் பதிலளித்துள்ளார். மறைமுக அழுத்தத்துக்கு அடிப்படைய மாட்டோம் என்று அவர் கூறினார். கடந்த 2 ஆண்டுகளாக தமிழ்நாட்டுக்கு நிதி வரவில்லை என்றும் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் செய்தியாளர் சந்திப்பில் பதிலளித்தார். நாளை காலை 9:30 பத்தாம் வகுப்பு தேர்வு முடிவு வெளியிடப்படும் என்றும் அவர் கூறினார். பள்ளி வாகனங்களை முறையாக பராமரிக்காவிட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். போக்குவரத்து துறை மோசடி தொடர்பான வழக்கில் செந்தில் பாலாஜியை விசாரிக்க அனுமதி கோரி தமிழக அரசுக்கு அமலாக்கத்துறை கடிதம் அனுப்பியுள்ளது. 2011 முதல் 2016 வரையிலான அதிமுக ஆட்சியில் போக்குவரத்து அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி போக்குவரத்து துறையில் வாங்கித் தருவதாக கூறி பணம் பெற்றதாக குற்றஞ்சாட்டப்பட்டது. செந்தில் பாலாஜி, அவரது சகோதரர் அசோக் குமார் உள்ளிட்டோர் மீது பண மோசடி குற்றச்சாட்டின் பெயரில் அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்தது. இவர்கள் மீது விசாரணை நடத்த மாநில அரசு அனுமதி இல்லாததால் நீதிமன்ற விசாரணை இன்னும் தொடங்கவில்லை. இந்நிலையில் விசாரணைக்கு அனுமதி கோரி தமிழ்நாடு தலைமைச் செயலாளர் சாய் குமாருக்கு அமலாக்கத்துறை கடிதம் அனுப்பியது.
1: இந்திய செய்திகள்.
2: காங்கிரஸ் எம்பி ரந்தீர் சிங் சுர்ஜிவாலாவுக்கு குவாஹத்தி குற்றப்பிரிவு போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளனர். குவாஹத்தியில் உள்ள குற்றப்பிரிவு அலுவலகத்தில் மே 23 விசாரணைக்கு முன்னிலையாகுமாறு சம்மனில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்காக அவரிடம் விசாரணை மேற்கொள்ளப்படுகின்றது என்பது தொடர்பிலான விவரங்கள் வெளியாகவில்லை.
1: இலங்கை செய்திகள்.
2: அரசு நிறுவனங்களில் திடக்கழிவு முகாமைத்துவ நடவடிக்கைகளை முறைப்படுத்துவதற்காக பொது நிர்வாக, மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சகத்தினால் புதிய சுற்றறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. அமைச்சுகளின் செயலாளர்கள், மாகாண பிரதான செயலாளர்கள், திணைக்கள தலைவர்கள், கூட்டு தாமரங்கள் மற்றும் விதிகளுக்கு உட்பட்ட சபைகளின் தலைவர்களுக்கு இந்த சுற்றறிக்கை அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சுற்றறிக்கையின்படி எதிர்வரும் மே 31 முதல் அனைத்து அரசு நிறுவனங்களிலும் ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் தண்ணீர் போத்தல்களை கொள்வனவு செய்வதும் பயன்படுத்துவதும் முழுமையாக நிறுத்தப்பட வேண்டும் என்று சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: உலகச் செய்திகள்.
2: தமக்கு எதிரான தாக்குதல்கள் நடந்தால் கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் என ஈரான் அதிகாரி ஒருவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரான் மீது தாக்குதல் நடத்த திட்டமிட்டு பின்னர் அத்திட்டத்தை ஒத்திவைத்ததாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து தாக்குதல் நடத்தப்பட்டால் கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் என்று ஈரான் அதிகாரியொருவர் கூறியுள்ளார். ஈரானுக்கு எதிரான எந்தவொரு ஆக்கிரமிப்பும் கடுமையான பதிலடியை எதிர்கொள்ளும். மேலும் சாத்தியமான அனைத்து சூழ்நிலைகளுக்கும் நாங்கள் முழுமையாக தயாராக இருக்கின்றோம் என்று ஈரான் நாடாளுமன்றத்தின் தேசிய பாதுகாப்பு ஆணையத்தின் செய்தி தொடர்பாளர் இப்ராஹிம் ரிசாயி தெரிவித்துள்ளார்.
3: Brought to you by Zoho.com. Zoho AI பயன்படுத்தினா அனைத்து தரவுகளும் நாட்டிலேயே தங்கும். Visit Zoho.com or call 800 Zoho.
2: உலக சந்தையில் தங்கத்தின் விலை தொடர்ந்தும் சரிந்து வருகிறது. தற்போதைய நிலவரப்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை 16.49 சரிந்து 4537.27 உள்ளது. வெள்ளியின் விலை 1.03% சரிந்து 76.28 உள்ளது. இதற்கமைய அமீரக சந்தையிலும் தங்கத்தின் விலையில் சிறு வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. 24 கேரட் தங்கத்தின் விலை 547.25 22 கேரட் தங்கத்தின் விலை 506.75 உள்ளது. சென்னையில் ஆபரண தங்கம் சவரனுக்கு 960 ரூபாய் குறை உயர்ந்து 118,960 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. தங்கம் விலை கிராமுக்கு 14,870 ரூபாயாக உள்ளது. வெள்ளியின் விலை மாற்றம் கிராமுக்கு 300 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது.
3: Business update. Business update.
1: Brought to you by Zoho.com. செய்தி சுருக்கம்.
4: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982.
5: Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
2: அமீரகத்தில் இந்த வாரம் பொதுவாக இதமான வானிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுவதாக தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்று பொதுவாக இதமான வானிலை நிலவும் என்பதுடன் லேசானது முதல் மிதமான காற்று அவ்வப்போது வலுப்பெறும். மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். அரேபிய வளைகுடா மற்றும் ஓமன் கடற்பிராந்தியங்கள் ஓரளவு சீற்றமாக இருக்கும். கடலோர மற்றும் உள்ளக பிராந்தியங்களில் இன்று 39 முதல் 43 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையலாம். அஜ்மானில் தற்பொழுது 30 டிகிரி செல்சியஸிலும், ராசல் கைமாவலும் 30 டிகிரி செல்சியஸிலும், துபாய், அபுதாபி, ஷார்ஜா, ஃபுஜைரா மற்றும் உமல் குவாயினில் 31 டிகிரி செல்சியஸிலும் தற்பொழுது வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 11 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
0: Listening to 89.4 Tamil FM. Tamil FM. Tamil FM.

குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். 10:15 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். பேக் டு பேக் ரெண்டு பாட்டுல, காக்கா காக்கால இருந்து ஒரு ஊரில் அழகே உருவாய்ங்கிற அந்த பாட்டும், ரன் படத்துல இருந்து போய் சொல்லக்கூடாது காதலி பாட்டும் உங்களுக்காக நான் பிளே பண்ண போறேன். சம்மர் நமக்கு ஒபிஷியலி இன்னும் ஆரம்பிக்கலை அப்படின்னாலும் கூட இப்பவே இந்த சம்மர் கேம்ப்ஸ்க்கான ஆட்ஸ் எல்லாம் வந்து பார்க்க முடியுது. உங்களோட ஃபீட்ல எல்லாம் வருதா, சம்மர் கேம்ப்க்கு வந்து இந்த ஆக்டிவிட்டிஸ் இருக்கு, அந்த ஆக்டிவிட்டிஸ் இருக்கு அப்படின்ட்டு. அண்ட் சம்மர் கேம்ப், ஐ மீன் இப்போ வந்து ஒரு சம்மர் கேம்ப் ஒன்று அறிவிச்சிருக்காங்க இங்க நம்ம யூஏல. சரியா, அதை பத்தி நான் பார்த்த உடனே, ஓகே அது வந்து ஜஸ்ட் நான் இங்கே என்னோட சிஸ்டம்ல தான் நான் பார்த்தேன், அதுக்குள்ளே என் ஃபோனில் வந்து இந்த சம்மர் கேம்ப் ரிலேட்டடான ஆட்ஸ், லைக் பெய்ட் ஆட்ஸ் எல்லாம் வருது. இந்த அளவுக்கு இப்போ வந்து வருது பாருங்களேன் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம். எனிவே, இந்த ஒரு பர்டிகுலர் சம்மர் கேம்ப் அலேன்ல நடக்க இருக்கு. குழந்தைகளுக்காக சம்மர் கேம்ப் ஒன்னு பிளான் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்க. அழகா ஒரு சில சமயங்கள்லாம் வந்துச்சு, நம்ம இன்னும் குழந்தையாவே இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடிய வெகு சில தருணங்கள்ல ஒண்ணு இது எனக்கு பர்சனலி. ஏன்னா இந்த படிக்கல சம்மர் கேம்ப்ல வந்து பாத்தீங்கன்னா அலீன் ஜூல இருக்கக்கூடிய அனிமல்ஸோட வந்து பழகிறது, அனிமல் என்கவுண்டர்ஸ், நேச்சர் ஆக்டிவிட்டிஸ், அவுட்டோர் ஃபன் அப்படின்னு சொல்லிட்டு சம்ம ஜாலியா வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. சோ 6 வயசுல இருந்து 12 வயசு வரையும் இருக்கக்கூடிய குழந்தைங்க வந்து இதுல கலந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட சோசியல் மீடியா பேஜஸ்ல தெரிவிச்சிருக்காங்க. சம்மர் ஹாலிடேஸை ஒட்டி இதை வந்து அவங்க அனௌன்ஸ்மெண்டா கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு சாதாரணமான ஒரு போரிங்கான சம்மர் ஹாலிடே ஆக்டிவிட்டியெல்லாம் இருக்க போறது கிடையாது. டெசர்ட்ல இருக்கக்கூடிய அனிமல்ஸ், அவங்களுடைய குணாதிசயங்கள்லாம் என்ன, அவங்களுடைய வாழ்க்கை வந்து எப்படி இருக்கும், அவங்களுடைய ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்க போகுது. இன்டராக்டிவ் கேம்ஸும் இருக்க போகுதுங்கிற மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பிளான் பண்ணியிருக்காங்க. பாருங்க, பார்த்துட்டு உங்களோட குழந்தைங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு சம்மர் கேம்ப் அனுபவம் கொடுக்கணும். அதாவது அவே ஃப்ரம் ஆல் யோர் ஃபோன், கேட்ஜெட்ஸ் அண்ட் இதை தாண்டி நல்ல இயற்கையோடு சேர்ந்து அட் த சேம் டைம் ஒரு எஜுகேஷனலான இன்ஃபர்மேட்டிவான ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ண கொடுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா வை நாட், செக் பண்ணி பாருங்க. UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC. Back to back. அடுத்தது ரெண்டு பாட்டு.

0: 89.4 தமிழ் எஃப்எம். தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: நீங்க சொல்ல வேணானே,
2: அதுக்கு வேற ஒருத்தங்க இருக்காங்க.
3: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையும். To advertise your brand, contact 050-252-8940.
0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned. இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள். ஹாய், நான் காஃபி.
4: ஹலோ, நான் தான் டிராவல்.
5: வணக்கம், நான் நினைவுகள்.
4: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
4: எங்கப்பா மனசு காணோம்?
6: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
4: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
7: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
3: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா. Only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். Brought to you by Falcon Fast Link Services. One stop solution for all your interior fit outs. Call 0586815179.

0: 10:29 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் தான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ஈதல்லதாக்கான ஸ்டேகேஷன் டீல்ஸ் எல்லாம் பார்த்தா அப்பாடி இவ்வளவு ஜாஸ்தியா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா இப்போ ஒரு ஃபியூ வீக்ஸ் முன்னாடி வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா டூரிஸ்டினுடைய வரத்து கம்மியா இருக்கிற காரணத்தினால நிறைய ஹோட்டல்ஸ் அண்ட் ரிசார்ட்ஸ் எல்லாம் வந்து அப்படியே அவங்க ப்ரைஸ் எல்லாம் பயங்கரமா ஸ்லாஷ் டவுன் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து டூரிஸ்ட் எல்லாம் கொஞ்சமா வந்து வர ஆரம்பிக்கிறாங்க. நிறைய ஃபிளைட்ஸ் எல்லாம் வந்து அங்கே இங்கே போயிட்டு இருக்கேன். ஏர்போர்ட்லாம் வந்து ஃபுல்லி ஆப்ரேஷனலாக இருக்குங்கிற காரணத்தினாலே என்னன்னு தெரியல. இப்போ இதுலதாக்கான ஸ்டேகேஷன் டீல்ஸ் எல்லாம் லோக்கல் டீல்ஸே வந்து பார்த்தா அவ்வளவு ஜாஸ்தியா இருக்கு. அதுல நம்ம யுஏஇனுடைய மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஈத் ஹோட்டல் ஸ்டே பர் நைட் எவ்வளவு தெரியுமா? சும்மா கெஸ் பண்ணுங்களேன், ஒரு 2 செகண்ட்ல எவ்வளவு ஆக இருக்கும்? 1 நைட்க்கு வந்து எவ்வளவு சார்ஜ் பண்றாங்க இங்கே யுஏஇல இருக்கக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ராப்பர்ட்டியில அப்படின்னு யோசிச்சீங்கன்னா 250,000 dirhams a night. Yes, you heard that right. 250,000 dirhams per night. Most expensive Eid holiday hotel stay aga karudapadudhu abingiradha vandu indha article la koduthirukanga, which is approximately $68,000 aga irukke indha holiday season la. Idukana kaaranam enna na, of course nariya demand irukke, and indha varsham vandu nariya peru நம்ம யூஏ விட்டு வெளிநாடுகளுக்கு டிராவல் பண்ணலங்கிற அந்த காரணத்தினால லோக்கலி இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ்க்கான டிமாண்ட் இப்போ டூரிஸ்ட்னால வருதோ இல்லையோ, லோக்கலி இருக்கக்கூடிய ரெசிடென்ஸ் அண்ட் சிட்டிசன்ஸ்னால அந்த டிமாண்ட் கிரியேட் ஆயிருக்கிற காரணத்தினால இந்த மாதிரி அல்ட்ரா லக்ஸுரி டிராவல் எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம் வந்து அவ்வளோ எக்ஸ்பென்சிவா இருக்கு. ஸோ துபாய் அண்ட் அபுதாபி இந்த 2 இடங்கள் தான் வந்து வேர்ல்ட்ஸ் லீடிங் ஹை அண்ட் டூரிசம் டெஸ்டினேஷனாக இருக்கு ஆல்ரெடி. ஸோ உலக அளவில் அப்படின்னு கன்சிடர் பண்ணும்போது அப்போ நம்ம லோக்கலி இருக்கக்கூடிய மக்களும் இவ்வளோ பே பண்ணுற மாதிரி தானே இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ராயல் ஸ்வீட்ஸ் ஆகட்டும், பென்ட் ஹவுசஸ், ப்ரைவேட் வில்லாஸ் இந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் தான் வந்து இந்த அல்ட்ரா லக்ஸரி டிராவல் விரும்புகிறவங்க வந்து சூஸ் பண்ணி போகிறாங்க. எஸ்பெஷலி அரவுண்ட் ஈத் ஹாலிடேஸ் அண்ட் லாங் வீக்கெண்ட்ஸ்னு பார்க்கும்பொழுது இங்கே இருக்கிற அந்த பாப்புலரான ரிசர்வேஷன் பிளாட்ஃபார்ம்ஸ் அண்ட் ஹோட்டல் சைட்ஸ்லாம் வந்து பார்த்தா இவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அட்லாண்டிஸ் தி ராயல் இருக்கு இல்லையா, அதில் தான் வந்து இப்போ நைட் 250,000 dirhams வந்து சார்ஜ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் மற்ற நேரங்களில் வந்து பார்த்தா இதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, மற்ற சீசன்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 360,000 dirhamsக்கு மேலேயும் வந்து போயிருக்கு. இப்போ வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எப்படி இருக்கு பார்த்துக்கோங்க. ஸோ அல்ட்ரா லக்ஸுரி ஸ்டே வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இவ்வளோ பே பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அதையும் தாண்டி கொஞ்சம் அஃபோர்டபுளான ஸ்டேஸ் எல்லாம் நீங்கள் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவுமே வழக்கத்துக்கு இருக்கிறத விட கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால் பாருங்கள்
1: இன்டர்நேஷனல் மெடிக்கல் டிகிரியை செக்யூர் பண்ணுங்க.

0: brought to you by Jetor. வெறும் 9668 monthly EMI ல pay after 6 months 0 VAT ல உங்க brand new Jetor SUV க்கு upgrade ஆகுங்க.
1: ஆல் ரைட், டிராஃபிக் சொன்ன அதே இடங்கள்ல இன்னும் நகராமல் இருக்கு. நம்ம ராசல்கூர் ரோடு இருக்கு இல்லையா, அங்கே வந்து டிராஃபிக் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறது இப்போ பார்க்க முடியுது. 311லையும் வந்து டிராஃபிக் ஜாஸ்தியாக இருக்கிறது பார்க்க முடியுது. ஊத்மேத்தால தேங்க்ஃபுல்லி இருந்த அந்த ஒரு கன்ஜெஷன் கம்மியாகி இருக்கு, கிளியர் ஆயிடுச்சு இன்ஃபேக்ட். அண்ட் தென் அல்கேல் ரோட்ல தான் வந்து மல்டிபிள் கிராஷஸ் எனக்கு பார்க்க முடியுது. ஜபீல் செகண்ட் ஏரியாவில் எஸ்பெஷலி பார்த்தோம்னா 1, 2, 3, 4 கிராஷஸ் ரெண்டு டைரக்ஷன்லையும் இருக்கு. அதில் ஒரு டைரக்ஷன்ல வந்து டிராஃபிக் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, கன்ஜெஷன் ஜாஸ்தியா இருக்கிறது பார்க்க முடியுது. ஆனா இப்போ வந்து லத்தீஃபா ஹாஸ்பிட்டல் எக்ஸிட்டுக்கு முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் கன்ஜெஷன் இருக்கிறது பார்க்க முடியுது. அண்ட் தென் 311ல டிராஃபிக், E11ல டிராஃபிக், அண்ட் தென் ராசல்கோர் ரவுண்ட் அபவுட்டை நோக்கி போகக்கூடிய அல்லவீர் ரோட்ல டிராஃபிக், 611ல டிராஃபிக், முக்கியமான இந்த ரோட்ஸ் எல்லாத்துலயும் டிராஃபிக் ஜாஸ்தியா தான் இருக்கு. பொறுமை இழக்காமல் பத்திரமா டிரைவ் பண்ணுங்க.
0: Traffic update. Traffic update. Brought to you by Jetor UAE. Visit Jetor showrooms, a part of Elite Group Holding. You are with Kirtana on Marisol Morning. Master, சூடா ஒரு பாட்டு. சுட சுட புத்தம் புது பாட்டு.
2: Brought to you by Tanjai Elite Restaurant. நம்ம ஒரு சமையல சுவைக்க Tanjai Elite Restaurant. Jabal Ali Industrial First and Horlands.

0: மாபெரும் ஜுவல்லரி சேல் வந்தாச்சு. ஆமா, ஜாய் ஆலுகாஸ் வழங்குறாங்க தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷியஸ் ஜுவல்லரியின் செய்கூலி மீது பிளாட் 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் ஜூன் 14 வரை மட்டும்தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாய் ஆலுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
1: ஜாய் ஆலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர். You are with Kirtana on Marisol Morning. Golden Song of the Hour. Golden Song of the Hour. Brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: அண்ணே, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
2: டேய், சூப்பரா தம்பி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
3: A few days later.
1: அண்ணே, பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
2: அண்ணடே, கலக்குப்பா, கலக்கு.
3: A few days later.
1: டேய், பிசினஸ் பிச்சிக்கிச்சு. இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கிறேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
2: ஆமாண்ணே, எப்படி?
1: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
4: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
5: நேத்து போர்ட் மீட்டிங்ல ஒருத்தர் இப்படி எங்கும் எதிலும் AI பயன்படுத்தினா நம்ம வணிகத்தின் தரவுகள் எல்லாம் எங்கே சேமிக்கப்படும் அப்படின்னு கேக்குறாரு. அவ்வளவுதான், IT தலைவர் நிதி தலைவரை பார்க்க, நிதி தலைவர் CEO பார்க்க, CEO வானத்தை பாக்குறாரு. ஆனா இவங்கள மாதிரி நீங்க வானத்தை பார்க்க தேவையில்ல, உங்ககிட்ட ஜோஹோ இருந்தா மட்டும் போதும். எப்படி?
6: ஜோஹோவின் AI பயன்படுத்தும் தரவுகள் அனைத்தும் இனி UAE நாட்டிலேயே தங்கி உங்களுக்கு மட்டுமே செயல்படும். ஏனெனில் ஜோஹோவே நினைத்தாலும் உடைக்க முடியாதபடி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஜோஹோ இருக்க தயக்கம் ஏன்? இனி யார் கேட்டாலும் எங்கள் செயறிவு எங்கள் வசம் மட்டுமே என்று சொல்லுங்கள்.
4: மேலும் விவரங்களுக்கு 800 ஜோஹோவை அழைக்கவும் அல்லது zoho.com இருக்கு வருக.
0: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
4: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: 10:47 ஆகுது. மெர்சல் மார்னிங்ல நான் கீர்த்தனா அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் தான் நான் சொல்லிட்டு இருந்தேன், நம்ம உலகம் வந்து அதோட கலர்ஸ் லூஸ் பண்ணிட்டு இருக்கு. த வேர்ல்ட் இஸ் லூசிங் இட்ஸ் கலர்ஸ். கலர் கலரான பில்டிங்ஸ் எல்லாம் இல்ல இப்போ, கலர் கலரான க்ளோத்ஸ் மக்கள் ப்ரிஃபர் பண்றதுல, கார்ஸ்லயும் சரி, நம்ம வீட்டில் வச்சிருக்கக்கூடிய திங்ஸ்லயும் சரி, எல்லாத்துலயுமே வந்து இந்த மூணு க்ரோம் ஆர் கிரேஸ் அண்ட் ஒயிட்ஸ் அண்ட் பிளாக்ஸ் வந்து ரூல் பண்ண ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கறத பத்தி பேச ஆரம்பிச்சோம்ல. ஆனாலும் இப்பவும் கூட வந்து ஒரு சில பொருட்கள் எல்லாம் கண்ணை பறிக்கிற மாதிரி பிரைட்டான கலர்ஸ்ல நம்ம பாக்குறோம். அதுவும் பிக் பிராண்ட்ஸ் எல்லாம் அதை மேனுஃபேக்சர் பண்ணும்பொழுது பரவாயில்ல, தி ஆர் பிரிங்கிங் தோஸ் கலர்ஸ் பேக் டு த வேர்ல்டுங்கிற மாதிரி ஒரு பக்கம் நிம்மதியாகவும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த ஸ்வாட்ச் அண்ட் அந்த ஒரு லக்ஸரி பிராண்ட் சேர்ந்து இப்போ ஒரு கொலாபரேஷன் ஒன்று பண்ணாங்க இல்லையா, ஆடுமார்ஸ் பிக்வே. அவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த வாட்சஸுமே வந்து பார்த்தீங்கன்னா கண்ணை பறிக்கக்கூடிய அந்த பாப்பிங் கலர்ஸில் இருந்தது, அது ஒன்று. அதோடு வந்து நேற்றுக்கு வெளியான ஒரு செய்தியின் படி ஐஃபோன் 18 ப்ரோ மேக்ஸ் உடைய கலர்ஸ் வந்து லீக் ஆகி இருக்கு, டார்க் செரி. அதுக்கப்புறம் வந்து கண்ணை பறிக்கிற மாதிரியான ஒரு பர்பிள் கலர் அண்ட் தென் ப்ரௌன் அப்படின்னு சொல்லிட்டு வித்தியாசமான கலர்கள், அதாவது ஐஃபோன் வந்து யூஸ்வலி இந்த மாதிரியான கலர்ஸ் எல்லாம் வந்து ஆப்ட் பண்ணுவாங்களா அப்படின்னா கைண்ட் ஆஃப் யா. ஏன்னா எல்லோ பார்த்துருக்கோம், ஆரஞ்சு பார்த்தோம் லாஸ்ட் இயர் அந்த ஐஃபோன் 17 வந்து பீப்புள் வெண்ட் கிரேசி இல்லை அந்த ஆரஞ்சு கலர் ஃபோனுக்காக. இந்த வருஷம் வந்து ஐ திங்க் இந்த பர்பிள் கலருக்கு வந்து மக்கள் எல்லாரும் வேணும்னு ஆசைப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் தெரில, நான் இந்த மாதிரி ஒரு கலர் வச்சுக்க ஆசைப்படுவேனா ஐ டோன்ட் நோ, பட் இந்த கலர்ஸ் எல்லாம் வரப்போகுதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எனிவே பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போ உங்களுக்காக மனஸ்திட்டமிட்டில் ஒரு பாட்டு, நல்ல பாட்டு ப்ளே பண்ணிவிட்டு நானும் அப்படியே கிளம்ப போகிறேன். ஸோ 800-8940 கால் பண்ணி நல்ல ஒரு பாட்டாக கேளுங்க, பார்ப்போம் மனஸ்திட்டமிட்டில். ஹலோ, வணக்கம். ஹலோ வணக்கம், யார் பேசுறீங்க? இப்ராஹிம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் இப்ராஹிம். என்ன பாட்டு வேணும்? மூவேந்தர் படத்துல இருந்து வானவில்லையை பார்த்தேன் பாட்டா. சரி, பிளே பண்றேன். சரியா? ஓகே, தேங்க்யூ, பாய். நல்ல ஒரு பாட்டு கேட்டிருக்காரு, வானவில்லையை பார்த்தேன் பாட்டு. அப்படியே வைப் பண்ணிட்டே போங்க, சரியா? அண்ட் சேஃபாக டிரைவ் பண்ணுங்க, நேரத்துக்கு சாப்பிடுங்க, உடம்பு பத்திரமா பார்த்துக்கோங்க. நாளைக்கு காலையில் 7 திருப்பி மெர்சல் மார்னிங்ல உங்கள்ட்ட வந்து நான் பேசுவேனாம். அண்ட் மறக்காம நம்ம 89.4 தமிழ் எஃப்எம்மோட சோஷியல் மீடியா பேஜஸ்ல எங்களோட கனெக்டடா இருங்க. ஓகே, ஸ்டே இன் டச் வித் அஸ் அண்ட் 89.4 தமிழ் எஃப்எம்மோட ஆப்பை டவுன்லோட் பண்ணி வைங்க. ஸோ தட் டிரைவ் பண்ணக்கூடிய நேரத்தையும் தாண்டி மற்ற நேரங்களில் நம்ம ஷோஸ் பாட்டு எல்லாத்தையும் கேட்டு என்ஜாய் பண்ணலாம். மது ரெடியா இருக்காரு, அடுத்துதான் மசாலா கஃபேக்காக அவரோட கண்டினியூ பண்ணுங்க. பாய்.
1: மெர்சல் மார்னிங் brought to you by ALD properties. வெறும் 999 தரம்ஸ் மந்த்லி இன்ட்ரஸ்ட் ஃப்ரீ EMI பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல பிளாட் புக் பண்ணுங்க. கோ-ஸ்பான்சர்ட் பை கல்ஃப் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, தும்பே இன்டர்நேஷனல் பாத்வே மெடிக்கல் ப்ரோக்ராம். அஃபோர்டபுள் ஃபீஸ், வேர்ல்ட் கிளாஸ் எஜுகேஷன், குளோபல் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸோட இன்டர்நேஷனல் மெடிக்கல் டிகிரியை செக்யூர் பண்ணுங்க.
2: Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu.

0: 99.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம். Brought to you by Divya Auto Spare Parts, authorized dealers of Toyota, Lexus, Nissan, Mitsubishi and Isuzu.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நிறைவடைந்தது. பொதுக்குழுவை கூட்டுவது குறித்து பேசவில்லை என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் பி வி ரமணா செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். கட்சி ஒற்றுமை குறித்தே பேசப்பட்டது என்று மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தின் பின்னர் அவர் பேட்டியளித்தார். 80க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் பங்கேற்றதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் பி வி ரமணா பேட்டியளித்துள்ளார். மொத்தமுள்ள 87 80க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் எடப்பாடி பழனிசாமியின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பங்கேற்றுள்ளனர். பொதுக்குழுவை கூட்டுவது குறித்து பேசவில்லை என்றும் கட்சி ஒற்றுமை குறித்தே பேசப்பட்டது என்றும் பி வி ரமணா தெரிவித்துள்ளார். சி வி சண்முகம், வேலுமணி அணி பொதுக்குழுவை கூட்ட முயற்சிக்கும் நிலையில் எடப்பாடி முக்கிய ஆலோசனையில் இன்று ஈடுபட்டார். சுமார் 3 மணி நேரத்துக்கு இந்த கூட்டம் நடைபெற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது.
1: இந்திய செய்திகள்.
2: தெருநாய்கள் தொடர்பான அனைத்து மனுக்களையும் தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தெருநாய்களை பொது இடங்களில் இருந்து அகற்ற வேண்டும் என்ற உத்தரவுக்கு எதிரான மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளன. ரஷ்யா கச்சா எண்ணெயை இந்தியா உள்ளிட்ட நாடுகள் கொள்வனவு செய்ய மேலும் 1 மாதம் அனுமதி வழங்கப்படுவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் தெரிவித்துள்ளார். இதனிடையே இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலைகள் மீண்டும் உயர்த்தப்பட்டுள்ளன. கடந்த 5 நாட்களில் எரிபொருள் விலை 2வது முறையாக உயர்த்தப்பட்டுள்ளது. பெட்ரோல் டீசல் விலையை பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் மீண்டும் உயர்த்தியுள்ளன. பயங்கரவாதத்திற்கு நிதியளிப்பதை தடுக்கும் உடன்படிக்கை சட்டமூலமானது நாட்டின் அரசியலமைப்பிற்கு முழுமையாக இணங்கக்கூடிய வகையில் அமைந்துள்ளதாக இலங்கை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இந்த தீர்மானத்தை சபாநாயகர் கலாநிதி ஜெகத் விக்ரமரத்ன இன்று காலை பாராளுமன்றத்தில் அறிவித்தார். அரசியலமைப்பின் 121 பிரிவின் கீழ் முன்வைக்கப்பட்ட சவால் ஒன்றை தொடர்ந்து உயர்நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு அறிவிக்கப்பட்டுள்ளதாக சபாநாயகர் தெரிவித்தார். இந்த சட்டம் மூலம் ஒட்டுமொத்தமாகவும் அதேபோன்று அதில் உள்ள ஒவ்வொரு விதிகளும் அரசியலமைப்பின் எந்தவொரு பிரிவுக்கும் முரணாக அமையவில்லை என நீதிமன்றம் முடிவு செய்துள்ளதாக அவர் மேலும் கூறினார். கென்யாவில் எரிபொருள் விலை உயர்வுக்கு எதிரான போராட்டங்களில் 4 பேர் உயிரிழந்தனர். எரிபொருள் விலை உயர்வுக்கு எதிராக கென்யாவின் பல நகரங்களில் நேற்று நடைபெற்ற போராட்டங்களில் 4 பேர் கொல்லப்பட்டதாக அந்நாட்டு உள்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். மேலும் 30க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக உள்துறை அமைச்சர் தெரிவித்தார். நாடு தழுவிய பொது போக்குவரத்து வேலை நிறுத்தத்தால் பயணிகள் அவதியடைந்த நிலையில் இந்த போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
2: அமீரகத்தில் இன்று உள்ளக பிராந்தியங்களில் 43 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும் என்று தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த வாரம் பொதுவாக இதமான வானிலை நிலவும். இன்று பொதுவாக இதமான வானிலையை எதிர்பார்க்கலாம். லேசானது முதல் மிதமான காற்று அவ்வப்போது வலுப்பெறும். மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகம் வரை காற்றின் வேகம் அதிகரிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரேபிய வளைகுடா மற்றும் ஓமன் கடற்பிராந்தியங்கள் ஓரளவு சீற்றமாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அஜ்மானில் தற்பொழுது 31 டிகிரி செல்சியஸிலும் துபாய், அபுதாபி, ராசல்கைமா, ஷார்ஜா, ஃபுஜைரா மற்றும் உமல் குவைனில் 32 டிகிரி செல்சியஸிலும் தற்பொழுது வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை நண்பகல் 12 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.

ஊரே சேர்ந்து உங்களுக்காக உழைக்குதே, ஒரு ஊரே சேர்ந்து நீங்கள் ப்ளே ஆஃப்ஸ் போகணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து போகிற வரவங்களெல்லாம் தோக்கடிச்சாங்களே, ஆனால் நீங்கள் ஜெயிக்க மாட்டீங்கல்ல, கடைசி வரைக்கும் எங்களுக்கு டிப்ரெஷன் தான் கொடுப்பீங்க. நேற்று டாப்பிக்கெல்லாம் எடுத்து பேசணுமே சட்டை, இதுக்கு மேலே குவாலிஃபை ஆகணும்னா ஒரு மிரக்கல் நடக்கணும். 365 நாளும் துபாயில் மழை பெய்யும் அப்படின்னு சொன்னால் கூட நான் நம்புவேன், ஆனால் சென்னை இதுக்கு மேலே குவாலிஃபை ஆயிருந்தா நீ நம்புட அப்படின்னு சொன்னால் சாரிங்க, அடுத்த சீசன் பார்த்துக்கலாங்கிற அளவுக்கு நான் சொல்லிவிடுவேன். அந்த மைண்ட் செட்டுக்கு நான் வந்துட்டேன். பரவாயில்ல, பிளே ஆஃப்ஸ் போயிட்டு பெங்களூர் கிட்டேயே எல்லாருக்கிட்டையும் தோத்து ஒரு ஜெனரேஷனல் ட்ராமா தரத்துக்கு பதிலாக இப்போவே நீங்கள் வந்து தோத்துட்டீங்க. பாதி டீம் இன்ஜுரியில் போயிடுச்சு, என்ன தான் பண்ண முடியும்? இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு ஒருத்தர் எடுக்கிறோம், அவர் இன்ஜுரியில் போகிறார், என்ன தான் பண்ண முடியும்? அப்புறம் சரி விடுங்க, பார்த்துக்கலாம். அட்லீஸ்ட் 10th முடிக்காம 9th முடிக்காம டீசென்டான ஒரு இடத்துல நம்ம முடிக்கிறோம் இல்லையா, அது ரொம்ப சந்தோஷம். UAE அப்டேட் brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்க கார்கோவை அனுப்புங்க. The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. ஓகே, இதில் தான் பிரேக் வந்து யார் யாருக்கு எவ்வளோ நாள் அப்படிங்கிறத நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ சில பேருக்கு 10 days இருக்கும், சில பேருக்கு 4 days இருக்கும், சில பேருக்கு 6 days இருக்கும், சில பேருக்கு 9 days இருக்கும். மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸஸ் அண்ட் எமிராத்தி ஸ்டேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ப்ரைவேட் செக்டருக்கு ஃபுல்லி பெய்ட் ஹாலிடேஸ் May 26 டியூஸ்டே டு May 29 ஃப்ரைடே வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாட்டர்டே சண்டே லீவ் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு 6 ஈஸியாக கிடைக்கும். பப்ளிக் செக்டருக்கு, ஃபெடரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு 9 லீவ் அப்படிங்கிறது அனௌன் செய்யப்பட்டிருக்கு. ஷார்ஜா கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 10 இந்த ஈத் லீவ் வந்து இருக்கும். ஸோ ஃப்ரைடே சாட்டர்டே சண்டேவை சேர்த்து 10 வந்து அவங்க என்ஜாய் பண்ணலாம். அதர் எமிரேட்ஸ்க்கு 9 லீவ் இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அஃப்கோர்ஸ் மண்டே டு ஃப்ரைடே லீவ் இருக்கிறதால, வீக்கெண்ட்ஸ் 23, 24, 30, 31 வரதால 9 லீவ் இருக்குங்கிறது கிளியராக தெரிய வந்திருக்கு. இதுதான் இதில் தான் ஹாலிடேஸ் உடைய சமரி. UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC. நான் ஆர்ஜே மது வந்திருக்கேன் உங்களோட பேச 89.4 தமிழ் FM ல மசாலா கேஃபே கேட்க தொடங்கி இருக்கீங்க. வெல்கம் டு தி ஷோ. Back to back. அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு. Play the mantra of love. Cheer.

0: मुझे कैसे बुलाया तुमने?
1: रोलेक्स रोलेक्स
2: सर जस्ट सर
3: இதோட பெஸ்ட் என்டர்டெயின்மென்ட் ஒரு எஃப்எம் காட்றவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மென்ட்லாம் 89.4
4: இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையும். To advertise your brand, contact 050-252-8940.

0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஸ்வாவுடன்.
1: சார் ஒரு நிமிஷம் சார், எனக்கு ஷோ பண்ண வராது. ஏன்னா எனக்கு ஷோ பண்ண வந்தது, நல்லா ஷோ பண்ண வர ஒருத்தனை.
2: சார் ஒரு நிமிஷம் நீங்க ஒழுங்கா ஷோ பண்ணுங்க சார்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.
4: 91 போடு.

திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷாபாய் பிரியாணி கராமா கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.

0: ரமணி ஈவென்ட்ஸ் பிரசன்ஸ் ரோலிங் சார் ஆக்சன் 894 துபாயோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நீங்க ரோலிங் சார் எபிசோட்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு சினிமா சீனை நாங்க ப்ளே பண்ணி காட்டுவோம், அத அப்படியே நீங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சு காட்டுவீங்க, அதுதான் ரோலிங் சார். உங்க கேங்ல நட்டி உங்க பெயரோட சேர்த்து வாட்ஸ்அப்
1: இந்திய பாரம்பரியத்தை கொண்டாடும் கலைநயமிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அந்த தங்கம் கோல்டு டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனல் சவுத் இந்திய நகைகள், கண்ணை பறிக்கும் வைர நகைகள், பிரஷியஸ் மற்றும் அன்கட் ஸ்டோன் ஜுவல்லரினு இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களை அலங்கரிக்க காத்திருக்கு.
2: இனோகிரல் ஆஃபரா 50% ஆஃப் ஆன் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் பிரைசஸ், குறிப்பிட்ட நகைகளுக்கு 1.99% மேக்கிங் சார்ஜஸ்.
3: ஆஃபர் வேலிட் till 31st May.
1: அந்த தங்கம் கோல்டு டைமண்ட்ஸ், a division of Alta Vassal Group.

போங்க. 14 ஜூன் வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்கு. இப்பவே உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜாயலுக்கா ஸ்டோரை விசிட் பண்ணுங்க. விசிட் பண்ணி இந்த ஆஃபரை வந்து பயன்படுத்திக்கோங்க, ஓகேவா? ரைட்டு, நம்ம தொடர்ந்து பேசலாம். டிராஃபிக்ல எங்க இருக்கு அப்படிங்கிற டீடைல்ஸ் நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். போக போக அப்டேட் வந்த உடனே எங்கெல்லாம் ஈதில் தான் முன்னிட்டு ஃபயர் ஒர்க்ஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் நான் சொல்றேன். ஸோ தட் நீங்க போயிட்டு ஃபேமிலியோட என்ஜாயும் பண்ணலாம். ஆல்சோ இந்த கேப்ல 89.4 தமிழ் எஃப்எம்மோட அப்ளிகேஷன் இன்னமும் நீங்க டவுன்லோட் பண்ணாம இருந்தீங்கன்னா இப்பவே டவுன்லோட் பண்ணிடுங்க. டவுன்லோட் பண்ணிட்டு தாராளமாக நீங்க யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பா பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர்ல அவைலபிளா இருக்கக்கூடிய இந்த ஆப்பை நீங்க டவுன்லோட் பண்றது மூலமா உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும், நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க, சரியா? ஓகே, இப்போ வந்து இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டியை ஹைக் பண்ணியிருக்கிறாங்க. லேட்டஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் இது. ஸோ நீங்கள் வந்து டியூட்டி ஃப்ரீயில் வாங்கி எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா அதுக்கும் சில பல டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது. கோல்டு காயின்ஸ், கோல்டு பார்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்கும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ இந்தியா கஸ்டம்ஸை பொறுத்த வரைக்கும் இந்தியா முழுக்கவே நீங்கள் எந்த ஏர்போர்ட்டில் போய் இறங்கிட்டு அங்கேருந்து டொமஸ்டிக் ஸ்விட்சே ஆனால் கூட ஆஸ் என்ஆர்ஐஸாக நம்ம வந்து என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்கு ஏகப்பட்ட ரூல்ஸ் இருக்குல்ல. டியூட்டியை 9%லேருந்து 15%ஆக இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நிறைய பேர் என்ஆர்ஐஸாக இங்கேருந்து எடுத்துகிட்டு போகும்போது ஒருவேளை நீங்கள் டியூட்டி கட்டக்கூடிய ஒரு நிர்பந்தம் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் இனிமேல் அதிகமாக டியூட்டி கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இந்தியன் கஸ்டம்ஸ் பேகேஜ் ரூல் 2026 படி ஒரு வருஷத்துக்கு மேலே நீங்கள் அப்ராடில் ஸ்டே பண்ணியிருந்தீங்க தொடர்ந்து அப்படின்னா அப் டு 20 grams ஃபார் மேல் பேசஞ்சர்ஸ், வேல்யூ கேப் ஆஃப் 50,000 rupees அண்ட் அப் டு 40 grams ஃபார் ஃபீமேல் பேசஞ்சர்ஸ் அப்படின்னு இருந்துச்சு. ஸோ இதை வந்து நிறைய இதில் அமெண்ட்மெண்ட்ஸ்லாம் வந்து கொண்டு வந்தாங்க, அது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்கள் கோல்டு காயின்ஸ், கோல்டு பார்ஸ்லாம் கொண்டு போனோம்னா அதுக்கும் தனியாக சில பல ரூல்ஸ்லாம் இருக்குது. ஸோ கவுன்சில் வந்து என்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னா நிறைய பேர் வந்து கோல்டு காயின்ஸ்க்கும் கோல்டு பார்ஸ்க்கும் ஸ்விட்ச் ஆகிறாங்க, அதுவும் வந்து மானிட்டர் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க, ஒன்றுக்கு ரெண்டு தடவை விசாரிச்சுட்டு இந்த விஷயங்கள்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறமா ஊருக்கு நகை வாங்கிட்டு போங்க. ஏன்னா இப்போது டியூட்டி வந்து அதிகமாக இருக்கிறதால நீங்கள் அதிகமாக கட்ட வேண்டி வரும்.

0: தமிழ்ல ஆர்ஜே, இது இவ்வளவு பெரிய பேசும் போர்லாம் மாறும் தெரிஞ்சுதான் நான் ஊர்ல இருந்திருப்பேன். ஏன் நாங்கெல்லாம் மசாலா கஃபேஸ்வ பண்ண கூடாதா?
1: தாராளமா பேசுங்க சார், ஆனா வாய் கொஞ்சம் நேரம் வச்சு பேசுங்க சார்.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.
3: அண்ணே, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன், இந்தாங்க ஸ்வீட்.
4: டேய் சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
5: A few days later.
3: அண்ணே, பிசினஸ் சம்மர் சக்சஸ், இந்தாங்க ஸ்வீட்.
4: அண்ணடே கலக்குப்பா கலக்கு.
5: A few days later.
3: டேய் பிசினஸ் பிச்சிக்கிச்சு, இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன், இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
4: ஆமாண்ணா, எப்படி?
3: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
6: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
7: நேத்து போர்ட் மீட்டிங்ல ஒருத்தர் இப்படி எங்கும் எதிலும் AI பயன்படுத்தினா நம்ம வணிகத்தின் தரவுகள் எல்லாம் எங்கே சேமிக்கப்படும் அப்படின்னு கேக்குறாரு. அவ்வளவுதான், IT தலைவர் நிதி தலைவரை பாக்க, நிதி தலைவர் CEO பாக்க, CEO வானத்தை பாக்குறாரு. ஆனா இவங்கள மாதிரி நீங்க வானத்தை பாக்க தேவையில்ல, உங்ககிட்ட ஜோஹோ இருந்தா மட்டும் போதும். எப்படி?
8: ஜோஹோவின் AI பயன்படுத்தும் தரவுகள் அனைத்தும் இனி UAE நாட்டிலேயே தங்கி உங்களுக்கு மட்டுமே செயல்படும். ஏனெனில் ஜோஹோவே நினைத்தாலும் உடைக்க முடியாதபடி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஜோஹோ இருக்க தயக்கம் ஏன்? இனி யார் கேட்டாலும் எங்கள் செயறிவு எங்கள் வசம் மட்டுமே என்று சொல்லுங்கள்.
6: மேலும் விவரங்களுக்கு 800 ஜோஹோவை அல்லது zoho.com இருக்கு வருக.
9: ஒரு நல்ல ஹோஸ்டனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோ ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
3: ஆனா எனக்கு கிடைச்சது
4: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துறேன். டேய் டேய் டேய், ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும், நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும், மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கணும். ஆனா எனக்கு கிடைச்சது
3: போன்றீங்க ஆயிடுச்சா, சாரி சைலண்ட்ல போட
4: மறந்துட்டேன்.
3: ஏதா கேட்ட ஓவர் திங்க் பண்றதுனா கவனிக்கவே இல்ல. மர்க்கா சொல்லு
10: உணர்ந்துட்டாங்க, திருந்திருவாங்கன்னு நினைக்கிறேன்.
11: இனாகரல் ஆஃபரா May 31st வரைக்கும் 50% ஆஃப் ஆன் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் பிரைசஸ். கராமா, துபாய்.

0: வெல்கம் பேக். இது மசாலா கேஃபே 89.4 தமிழ் எஃப்எம். கோல்ட் ரேட் என்ன அப்படிங்கறத நான் சொல்றேன். நல்ல ஒரு டிப்பை சந்திச்சிருக்கு கோல்ட் ரேட்டை பொறுத்த வரைக்கும். 24, 22, 18, 21 எல்லாத்துலயுமே வந்து ஒரு டிப் நம்மளால பார்க்க முடியுது. வணக்கம், யார் இங்க பேசுறீங்க? நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க? உங்க பேரு?
1: என் பேரு வந்து முகமது சுலைமான்.
0: சுலைமான், ஓகே சுலைமான். சாப்பிட்டீங்களா?
1: என்ன
0: பாட்டு வேணும்?
1: எனக்கு வந்து இந்த தாலாட்டு கேக்குவா படம் இருக்குல்ல, அதுல இருந்து நீதானா அந்த பாட்டு
0: ஓகே நான்
1: போறேன்.
0: தேடி பார்த்து போறேன் நான். சரியா? உங்க ஃபேவரட் சாங். அப்படியா? ஓகே ஓகே, வெல்கம் வெல்கம் சுலைமான். தேங்க்யூ ஸோ மச் கால் பண்ணதுக்கு. பாய், ஹாவ் அ நைஸ் டே. தேங்க்யூ. ஸோ சுலைமான்கா அந்த பாட்டு நான் வந்து கண்டிப்பாக போடுறேன். அடுத்து நம்ம கூட யார் பேசுறாங்க பார்க்கலாம். வணக்கம், யாரங்க பேசுறீங்க?
2: ஹலோ, வணக்கண்ணே.
0: வணக்கண்ணே, உங்கள் பேர் சொல்லுங்க. ஓகே அபாஸ், உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
2: தாலாட்டு படத்துல மெதுவா தந்தி அடி.
0: கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே உங்க பாட்டி போட்டு விட்டுறேன். சரியா? இது நம்பர்
3: Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் brought to you by திவ்யா ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் டிரேடிங் ஜெனூன் பார்ட்ஸ் சென்டர் ஃபார் ஜப்பானீஸ் கார்ஸ்.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: மருத்துவர் சுப்பையா வழக்கில் குற்றவாளிகள் விடுவிக்கப்பட்ட உத்தரவை ரத்து செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மருத்துவர் சுப்பையா கொலை வழக்கில் குற்றவாளிகளுக்கு ஆயுள் தண்டனையை உச்சநீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. நரம்பியல் மருத்துவர் சுப்பையா கொலை வழக்கில் குற்றவாளிகளை விடுதலை செய்த தீர்ப்பை எதிர்த்து வழக்கு தொடரப்பட்டிருந்தது. மருத்துவர் சுப்பையா கொலை வழக்கில் அனைத்து குற்றவாளிகளும் உடனடியாக சரணடைய உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இவ்வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் மிகப்பெரிய தவறை செய்துள்ளது என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்தது. வழக்கின் முக்கிய குற்றவாளிகளான பொன்னுசாமி, மேரி, புஷ்பம் ஆகியோரின் தண்டனையை உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்துள்ளது. இரண்டு பேரின் வயதை கருத்தில் கொண்டு தண்டனை குறைப்புக்கு ஆளுநரிடம் மனு அளிக்கலாம் என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. கருப்பு திரைப்படத்தில் இளையராஜாவின் பெயர் பயன்படுத்தப்பட்ட காட்சி ஒரு தற்செயல் நிகழ்வு என்று தயாரிப்பு நிறுவனம் விளக்கமளித்துள்ளது. இளையராஜா பெயரை பயன்படுத்தி வரும் காட்சி செய்தியை கடத்தும் நோக்கத்துக்காக கையாளப்பட்ட ஒரு தற்செயல் நிகழ்வு என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 50 ஆண்டுகளுக்கு மேலாக இசை உலகை ஆளும் இசை அரசனை காயப்படுத்தும் எண்ணம் இல்லை என்று தயாரிப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது. இளையராஜாவை காயப்படுத்தும் எண்ணமோ களங்கப்படுத்தும் எண்ணமோ படக்குழுவுக்கு சிறிதளவும் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உள்நோக்கம் எதுவும் இன்றி வைத்த காட்சியினால் தங்களுக்கு மனம் புண்பட்டிருந்தால் வருத்தத்தை தெரிவிக்கின்றோம் என கருப்பு திரைப்பட தயாரிப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது. இசைஞானியின் ரசிகர்களோ பிறரோ மனம் புண்பட்டிருந்தால் தாழ்மையான வருத்தத்தை தெரிவிக்கின்றோம் என்று படக்குழு கூறியுள்ளது.
1: இந்திய செய்திகள்.
2: நீட் தேர்வு முறைகேடு தொடர்பாக தேசிய தேர்வு முகமை தலைவர் பிரதீப் குமார் ஜோஷிக்கு நாடாளுமன்ற நிலைக்குழு சம்மன் அனுப்பியுள்ளது. கல்வி, பெண்கள், குழந்தைகள் நலத்துறைக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு வரும் 21ஆம் தேதி கூடுகின்றது. அதில் நீட் முறைகேடு தொடர்பாக விவாதிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்காக நீட் தேர்வை நடத்தும் தேசிய தேர்வு முகமை தலைவர் பிரதீப் குமார் ஜோஷி, உயர்கல்வித்துறை செயலாளர் வினித் ஜோஷி உள்ளிட்டோருக்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. மேலும் இந்த கூட்டத்துக்கான நிகழ்ச்சி நிரல் வெளியிடப்பட்டுள்ளது. அதில் தேசிய தேர்வு முகமையில் சீர்திருத்தம் செய்வது தொடர்பாக கல்வி அமைச்சக அதிகாரிகளின் கருத்துக்கள் கேட்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் தேசிய தேர்வு முகமை சீர்திருத்தம் தொடர்பாக ராதாகிருஷ்ணன் கமிட்டி வழங்கியுள்ள பரிந்துரைகளை அமல்படுத்தி இருப்பது குறித்த ஆய்வை மேற்கொள்ளவும், வினாத்தாள் கசிவு வழக்கு தொடர்பான விசாரணை நிலவரம் குறித்து ஆய்வு செய்யவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
2: இலங்கையில் எரிபொருள் விநியோகத்துக்காக விதிக்கப்பட்டுள்ள QR குறியீடு முறைமை தொடர்ந்து நடைமுறைப்படுத்தப்படும் என நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் அனில் ஜாந்த தெரிவித்துள்ளார். இன்று பாராளுமன்றத்தில் இதுகுறித்து கருத்து தெரிவித்த அவர், எரிபொருள் நுகர்வை இயன்ற வரை குறைக்கும் நோக்கிலேயே இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார்.
1: உலகச் செய்திகள்.
2: பிராந்திய நிகழ்வுகள் குறித்து கத்தார், பாகிஸ்தான் பிரதமர்கள் கலந்துரையாடியுள்ளனர். கத்தார் பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமான ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் பின் ஜாசிம் அல் தானியை பாகிஸ்தான் பிரதமர் முகமது ஷஹ்பாஸ் ஷெரீப் தொலைபேசியில் தொடர்பு கொண்டதாக கத்தார் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதன்போது இருதரப்பு உறவுகள், அவற்றை ஆதரித்து வலுப்படுத்தும் வழிகள், பிராந்தியத்தின் சமீபத்திய நிகழ்வுகள் மற்றும் பிராந்தியத்தில் பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையை மேம்படுத்துவதற்காக பதற்றங்களை தணிக்கும் நோக்கில் பாகிஸ்தான் மேற்கொள்ளும் மத்தியஸ்த முயற்சிகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டுள்ளது. அமைதியான வழிகளில் நெருக்கடிக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் நோக்கில் பாகிஸ்தான் மேற்கொள்ளும் மத்தியஸ்த முயற்சிகளுக்கு கத்தார் முழு ஆதரவை தெரிவித்துள்ளது. மேலும் பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றத்துக்கான சரியான சூழலை உருவாக்கி பிராந்தியத்தில் நீடித்த அமைதியை அடையும் ஒரு விரிவான உடன்படிக்கைக்கு வழிவகுக்க அனைத்து தரப்பினரும் இந்த முயற்சிகளில் ஈடுபட வேண்டியதன் அவசியத்தையும் கத்தார் பிரதமர் வலியுறுத்தியுள்ளார்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
2: உள்ளக பிராந்தியங்களில் இன்று 43 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பொதுவாக இன்று இதமான வானிலை நிலவும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வாரத்திலும் பொதுவாக இதமான வானிலையை எதிர்பார்க்க முடியும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகம் வரை காற்றின் வேகம் அதிகரிக்கலாம். அஜ்மானில் தற்பொழுது 31 டிகிரி செல்சியஸிலும் துபாய், அபுதாபி, ஷார்ஜா, ஃபுஜைரா மற்றும் உமல் குவைனில் 32 டிகிரி செல்சியஸிலும் ராசல் கைமாவில் 33 டிகிரி செல்சியஸிலும் தற்பொழுது வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை ஒரு மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
3: Star of the month.

0: ஓகே, வெல்கம் பேக். இது 89.4 தமிழ் எஃப்எம் ஆர்ஜே வந்து பேசிட்டு இருக்க. எல்லாரும் ஹாலிடேஸ் ஒரு பக்கம் ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல
1: UAE அப்டேட் brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்க கார்கோ அனுப்புங்க. The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
0: இதெல்லாம் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்களாம். ஸோ இந்த ஈதலதாவை எந்த அளவுக்கு எஃபிஷியண்டாக முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. டிசிடி டிபார்ட்மெண்ட் ஆஃப் கல்ச்சர் அண்ட் டூரிசம் அபுதாபி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்டேகேஷன் பேக்கேஜஸில் குழந்தைகளுக்கு ஃப்ரீயாகவும் ஃபேமிலிஸ்க்கு நல்ல ஆஃபரோடும் பல இடங்களில் வழங்கப்பட்டு வருது. இதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேகேஷன் பேக்கேஜில் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து தீம் பார்க் ஆக்சஸ், அதுக்கப்புறம் டெசர்ட் சஃபாரி இதெல்லாம் சேர்த்து இருக்கிற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்தந்த ஹோட்டலோட அப்படியே வெப்சைட்டுக்கு போய் இங்கே பார்த்தீங்கனாலே கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இது வந்து நல்லா நீங்கள் பயன்படுத்திக்கோங்க, சரியா?
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: திலாலங்கடி படத்துல இருந்து ஒரு அண்டர்ரேட்டட் பாட்டு வருது, சொல் பேச்சு கேட்காத சுந்தரியேன்னு ஒரு பாட்டை இவன் அவ்வளவு அழகா கம்போஸ் பண்ணிருப்பாரு, சித்ரா அவர்கள் பாடிருப்பாங்க. அத தான் இப்ப கேட்க போறோம்.
2: பேக் டு பேக் அடுத்து ரெண்டு பாட்டு

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். To advertise your brand, contact 050-252-8940.
3: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
4: ஹாய், நான் காஃபி.
5: ஹலோ, நான் தான் டிராவல்.
6: வணக்கம், நான் நினைவுகள்.
5: ஹாய், நான் தான் இயற்கை.
3: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
5: எங்கப்பா மனசு காணோம்?
4: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
5: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
7: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
6: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் எஃப்எம். நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். brought to you by Falcon Fast Link Services, one stop solution for all your interior fit outs. call 0586815179.

0: நண்பர்களே, கிரிக்கெட்லாம் பார்க்காதீங்க, லைஃபை பாருங்கள். கிரிக்கெட் இன்றைக்கி வரும், நாளைக்கு போகும். சும்மா ஐபிஎல் அது இதுன்னு என்ன என்ன கிடைக்க போகுது உங்களுக்கு வாழ்க்கையில்? செட் அ சிஎஸ்கே ஃபேன் வென் எவர் ஹி ஆர் ஷி லாஸ்ட்.
1: Brought to you by Jetor. Verum 9668 monthly EMI la pay after 6 months zero VAT la unga brand new Jetor SUV ku upgrade aagunga.
0: E311 towards Dubai enga na correct-a Muvailala aarambichi alda idro taandi appadi vandutingina Muvailala aarambichi Muayas na varigurga adhe mari E311 towards Sharjah ஏர்போர்ட்டை தாண்டி ஆரம்பிக்குது இஎன் மெட்ரோ கிட்ட, அது அப்படியே முயஸ்னா முடிகிற வரைக்கும் இருக்குது. சரியா, அல்தைத் ரோட்டில் ஷார்ஜா ஏர்போர்ட்லேருந்து 2H311 போயிட்டு இருக்கீங்கன்னா ஒரு கிராஷ் ரிப்போர்ட் இருக்குது, அதனால் அங்கே பயங்கர ஸ்லோவாக இருக்குது. வாசித் ஸ்கொயர் ரவுண்ட் அபவுட் அண்ட் வழக்கம் போல் மலியா ஸ்ட்ரீட் ஆல் இண்டஸ்ட்ரியல் ஏரியா சக்ராஷ் ஷார்ஜா அண்ட் இந்த கிசைஸ் பக்கமும் கூட E11 வந்து இந்த சாரா சென்டர் டுவர்ட்ஸ் அல்கியாதா மெட்ரோ வந்துட்டுருக்கீங்கன்னா அங்கே தேரா கிளாக் டவர் நோக்கி வந்துட்டு இருக்கீங்கன்னா கரெக்டாக முரகாபாத் ரோடு ஜங்ஷன் கிட்ட ஒரு கிராஷ் ரிப்போர்ட் இருக்குது D78, அதனால் அங்கேயும் வந்து ஒரு சிறிய ஸ்லோ மூமெண்ட் காணப்படுகிறது அபுபக்கர் அசிதிக் ஸ்ட்ரீட்டில். சரியா, அதே மாதிரி துபாய்க்குள்ளே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கங்கே குட்டி குட்டியாக ஜங்ஷன் டிராஃபிக் தான் இருக்குது. மற்றபடி இங்கே பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. ஒரு கிராஷ் ஒன்று பார்த்தேன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஒரு கிராஷ் ஒன்று ரிப்போர்ட் இருக்குது. கரெக்டாக எங்கன்னா D73 நீங்கள் அந்த E11 மிகப்பெரிய ஒரு ரவுண்ட் அபவுட் இருக்கும்ல, அந்த ரவுண்ட் அபவுட் நோக்கி போயிட்டுருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல கரெக்டாக இந்த ஜபீல் ஏரியாவில் ஒரு கிராஷ் ரிப்போர்ட் இருக்குது. துபாய் டிசன் டிஸ்ட்ரிக் கிட்ட ராசுல் கோரோட்ல கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு, பாத்துவாங்க பொறுமையா.
1: டிராஃபிக் அப்டேட் brought to you by Jetor UAE. Visit Jetor showrooms, a part of Elite Group Holdings. மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
2: brought to you by தஞ்சை எலிட் ரெஸ்டாரன்ட். நம்ம ஒரு சமையலை சுவைக்க தஞ்சை எலிட் ரெஸ்டாரன்ட், ஜபல் அலி இண்டஸ்ட்ரியல் ஃபர்ஸ்ட் அண்ட் ஹோர்லன்ஸ்.

தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் பிராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி.

0: brought to you by Basha Bhai Biryani.
1: Sir, என் பேர் ஸ்வீட்டி. கியூ பெருசா இருக்கு, நான் ரேடியோல பேசணும்.
2: கை கொடுங்க மேடம். 4 வருஷம் முன்னாடி இதே மாதிரிதான் ரேடியோல பேசணும், ரேடியோல பேசணும்னு சொல்லினே இருப்பேன். கடைசியில இங்க வந்து உட்கார்ந்து இருக்க.
1: யோ, நான் பாட்டு கேட்க வந்தயா?
3: You are listening to Masala Cafe with RJ Madhu, only on 89.4 Tamil FM.
4: நேத்து போர்ட் மீட்டிங்ல ஒருத்தர் இப்படி எங்கும் எதிலும் AI பயன்படுத்தினா நம்ம வணிகத்தின் தரவுகள் எல்லாம் எங்க சேமிக்கப்படும் அப்படின்னு கேக்குறாரு. அவ்வளவுதான், IT தலைவர் நிதி தலைவரை பார்க்க, நிதி தலைவர் CEO பார்க்க, CEO வானத்தை பாக்குறாரு. ஆனா இவங்கள மாதிரி நீங்க வானத்தை பார்க்க தேவையில்ல, உங்ககிட்ட ஜோஹோ இருந்தா மட்டும் போதும். எப்படி?
1: ஜோஹோவின் AI பயன்படுத்தும் தரவுகள் அனைத்தும் இனி UAE நாட்டிலேயே தங்கி உங்களுக்கு மட்டுமே செயல்படும். ஏனெனில் ஜோஹோவே நினைத்தாலும் உடைக்க முடியாதபடி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஜோஹோ இருக்க தயக்கம் ஏன்? இனி யார் கேட்டாலும் எங்கள் செய்யறிவு எங்கள் வசம் மட்டுமே என்று சொல்லுங்கள். மேலும் விவரங்களுக்கு 800 ஜோஹோவை அழைக்கவும் அல்லது ஜோஹோ.com இருக்கு வருக.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mersal Morning with me, Kirtana, on 89.4 Tamil FM.
1: Mersal Morning brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams monthly interest free EMI pay பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல பிளாட் புக் பண்ணுங்க. Co-sponsored by Gulf Medical University. தும்பே இன்டர்நேஷனல் பாத்வே மெடிக்கல் ப்ரோக்ராம். Affordable fees, world class education, global career opportunities ஓட இன்டர்நேஷனல் மெடிக்கல் டிகிரிய செக்யூர் பண்ணுங்க.
2: சார் ஒரு நிமிஷம் சார், எனக்கு ஷோ பண்ண வராது. ஏன்னா எனக்கு ஷோ பண்ண வந்தது. நல்லா ஷோ பண்ண வர ஒருத்தனை.
3: சார் ஒரு நிமிஷம் நீங்க ஒழுங்கா ஷோ பண்ணுங்க சார்.
0: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் RJ மது, only on 89.4 தமிழ் FM.

வெல்கம் பேக். இது மசாலா கேஃபே 89.4 தமிழ் எஃப்எம். நிறைய திரைப்படங்கள்லாம் வருது. அந்த வகையில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அடுத்த வாரம் இந்த 28ஆம் தேதி 30ஆம் தேதி ரேஞ்சிலலாம் படங்கள்லாம் வருது. ஸோ கபில் பாசஸ் நாங்கள் வழங்குவோம். நீங்கள் தமிழ் எஃப்எம் டீம் கூட சேர்ந்து படங்கள்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அதனால இந்த லீவில் உங்களுக்கு இன்னொரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி

ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கான்னு கேட்டால் இருக்கான். ஆனால் ரொம்ப ரொம்ப ரிமோட் சான்ஸா. ராஜஸ்தான் ரெண்டு பேர் தோக்கணுமா, பஞ்சாப் தோக்கணுமா, சென்னை வந்து குஜராத் ரெண்டரையில் ஜெயிக்கணுமா, அதுக்கப்புறம் வந்து கொல்கட்டா வந்து ஒரு மேட்ச் தோக்கணுமா, ஒரு மேட்ச் ஜெயிக்கணுமா, டெல்லி இதுக்கப்புறம் பாயிண்ட்ஸ் எடுக்கக்கூடாதான். அதான் கே கே வர்சஸ் டெல்லி மேட்ச்சில் வந்து ரெண்டு பேரும் பாயிண்ட் எடுக்காம இருந்தால் ரொம்ப சந்தோஷம் தான். கொல்கட்டா பாயிண்ட் எடுத்தாங்கன்னா அவங்க ஒரு 14 பாயிண்ட்ஸ் வருவாங்க, பட் ரெண்டரேட்டில் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி 1000 கண்டிஷன் போடுறாங்க. எந்த கண்டிஷனும் நம்ம ஃபாலோ பண்ண வேணாம், இதுக்கப்புறம் ஃப்ரீயாக விட்டுலாம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கே ராஜஸ்தான் வின் பண்ணி சென்னையை வந்து எலிமினேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ இன்றைக்கே ப்ராபப்ளி ஒரு ரிசல்ட் தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அப்படியே ஈஸியாக நம்ம மூவ் ஆன் பண்ணிட்டு அடுத்து என்னென்னு பார்த்துட்டு போயிட்டே இருப்போம். அதுதான் நல்லது. ஒரு கோல்டன் சாங், பழைய பாட்டு கொண்டு வருது ஸ்ரீனிவாஸ் அவர்களோட வாய்ஸ்ல. தொடர்ந்து பேசுவோம் இது நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர், கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர், brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

0: அண்ணாச்சி குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அச்சி.
1: அண்ணா துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன், இந்தாங்க ஸ்வீட்.
2: சூப்பர் தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
3: A few days later.
1: அண்ணா பிசினஸ் சம சக்சஸ், இந்தாங்க ஸ்வீட்.
2: அண்ணடே கலக்குப்பா கலக்கு.
3: A few days later.
1: டே பிசினஸ் பிச்சிக்கிச்சு, இந்த பக்கம் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன், இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
2: ஆமாண்ணா, எப்படி?
1: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
4: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
5: இந்திய பாரம்பரியத்தை கொண்டாடும் கலைநயமிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனல் சவுத் இந்தியன் நகைகள், கண்ணை பறிக்கும் வைர நகைகள், பிரஷியஸ் மற்றும் அன்கட் ஸ்டோன் ஜுவல்லரினு இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களை அலங்கரிக்க காத்திருக்கு.
6: இனாகுரல் ஆஃபரா 50% ஆஃப் ஆன் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் பிரைசஸ், குறிப்பிட்ட நகைகளுக்கு 1.99% மேக்கிங் சார்ஜஸ்.
7: ஆஃபர் வேலிட் till 31st மே.
8: அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், a division of Altavasal Group.
9: செழித்தையும் தமிழி ஒளி.

நிகழ்ச்சிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

ஒரு நாள் நானும் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து இந்த பெசன் நகர் பக்கம் இருக்கக்கூடிய அமானுஷ்ய விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் ஆமாச்சான்னு சொல்லி பயங்கரமாக கிரிஞ்சு பண்ணி சுற்றிட்டு இருந்தோம். கடைசி வரைக்கும் நாங்கள் எதையும் பார்க்கலாம். ஆனால் பயங்கரமான இடங்கள்லாம் கண்டுபிடிச்சோம். பெசன் நகர் பீச்சு, திருவான்மீர் பீச்சு, ஜாய் நகர் இடத்துல ஒரு வால் மாதிரி இருக்கும். அந்த இடத்துல அப்படி யாருமே இருக்க மாட்டாங்க, ஃபுல் கும்மிருட்டாக இருக்கும். அந்த வால்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிட்டு கண்ணாமூச்சிலாம் விளையாடிக்கிட்டு ஃபுல் இருட்டில் பீச்சில் நிலா வெளிச்சத்தில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டைம் வி எவர் ஹேட். அந்தளவுக்கு நல்லா இருந்துச்சு. அங்கே வேலை செய்யக்கூடிய அயன் கடை அண்ணாட்டெலாம் போய் கேட்டு, ஆனால் அங்கே தியோசாஃபிக்கல் சொசைட்டி பக்கத்தில் பேயெல்லாம் ஒரு மாமனே எங்கனாலாம் கேட்டு பயங்கரமாக காமெடி பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அந்த மாதிரி நிறைய கிரீப்பி ஸ்டோரிஸ்லாம் வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் வந்து நாமக்கல் கொல்லிமலை இந்த பக்கம்லாம் இருக்கீங்கன்னா, கொல்லிமலையில் வந்து ஒரு ஃப்ளோட்டிங் லைட்ஸ் வந்து அடிக்கடி அப்பியர் ஆகும் மிட் நைட்டுக்கு மேலே. நீங்கள் குறிப்பாக 70 ஏதோ ஹேர்பின் பெண்ட் இருக்காமே கொல்லிமலையில் பயங்கரமாக. ஸோ அதில் பக்கம் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா டக்குன்னு வந்து சேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பில் இருக்குது அப்படிலாம் சொல்லிட்டு ஒரு மித் இருக்குது. அதே மாதிரி ஊட்டியில் ஒரு விஸ்பரிங் பங்களா இருக்கான், அங்கே வந்து என்னென்னா எக்கோலாம் அடிக்குமா, அப்படியே விஸ்பர்லாம் கேட்குமா, நைட் வந்து பியானோ சவுண்டு கேட்குமா, ஃபுட் ஸ்டெப் கேட்குமா. அந்த ஹவுஸ் வந்து பல வருஷமாக அப்படியே பல டிக்கெட்ஸாக எம்டியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஈசிஆர் பக்கம் போனோன்னா ஈசிஆரில் வந்து ஒரு பெண் ஹெல்ப் கேட்பாங்களாம் ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு. நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்க, அப்படியே அவங்க காணாமல் போயிடுவாங்க ஹெல்ப் கேட்டுட்டு அப்படிங்கிறாங்க. மதுரை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்தில் ஏகப்பட்ட மிஸ்டீரியஸ் டெத்தெலாம் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் இந்த கதையில் போயிட்டு சுந்தர்சி அவர்கள்ட்ட கொடுத்து அவ்வளோதான் பிரிச்சு மேஞ்சிடுவார். அரண்மனை 24 வரைக்கும் எடுப்பார், அரண்மனை 15-16 மினிமம் போகும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ நிறையா ஸ்ட்ரேஞ்ச் வாய்ஸஸ்லாம் சன்செட்டுக்கு அப்புறம் கேட்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ஒரு ட்ரெயின் ஸ்டேஷன் இருக்கான் ராம்நாட் டிஸ்ட்ரிக்டில், அங்கே வந்து ஒரு ஸ்டேஷன் மாஸ்டரோட ஆவி இன்னும் இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்களாம். ஸோ ஒரு கோவிலில் வந்து திருவண்ணாமலை பக்கத்தில் ஒரு கிராமத்தில் பெல்லு தானே அடிக்குமா நைட்டு. ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஓல்டு கார்டியன் தான் அந்த கோயிலை ப்ரொடெக்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நம்பிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய கதையில் எடுத்து வச்சிருக்கேன், போர் அடிக்கும் போது அப்படியே உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிட்டு போகிறேன். இந்தியாவில் வேறு மறுபடியும் பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் ஏறி போச்சு பார்த்திக்கலாம். ஸோ 100 அப்படியே மெயின்டைன் ஆகிட்டு இருந்துச்சு சில வருஷங்களாக. அப்படியே அது வந்து இப்போது இருக்கக்கூடிய ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனால டக்குன்னு ஏற்றிட்டாங்க. தொடர்ந்து பேசுவோம். நம்ம சுலைமான் 1 ஹவர் முன்னாடி பாட்டு கேட்டார், மனுஷங்க சார், இப்போ தான் அந்த பாட்டு நான் வந்து கொடுக்க போகிறேன். 89.4 தமிழ் FM இது நம்ம ரேடியோ ரொம்ப மியூசிக்.

0: தமிழ் எஃப்எம்ல ஆர்ஜே. இது இவ்வளவு பெரிய பேசும் பொருளாம் மாறும் தெரிஞ்சுதான் நான் ஊர்லயே இருந்திருப்பேன். ஏன் நாங்கெல்லாம் மசாலா கஃபே ஷோ பண்ண கூடாதா?
1: தாராளமா பேசுங்க சார், ஆனா வாய் கொஞ்சம் நேரம் வச்சு பேசுங்க சார்.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, only on 89.4 தமிழ் எஃப்எம்.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம் brought to you by Divya Auto Spare Parts Trading, genuine parts center for Japanese cars.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: செந்தில் பாலாஜி மீதான வழக்கை நடத்த அமலாக்கத்துறைக்கு தமிழக அரசு அனுமதி அளிக்க வேண்டும் என பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் வேலை வழங்குவதாக கூறி அப்பாவி இளைஞர்களிடம் மோசடியாக வசூலித்த கோடிக்கணக்கான பணத்தை சட்டவிரோதமாக பரிமாற்றம் செய்தது தொடர்பாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது தொடரப்பட்டுள்ள வழக்கின் விசாரணையை தொடங்க தமிழக அரசு அனுமதி அளிக்க வேண்டும் என அமலாக்கத்துறை கோரிக்கை விடுத்துள்ளது. அரசு நிர்வாகத்தில் தூய்மையை ஏற்படுத்தும் நோக்குடன் மேற்கொள்ளப்பட்டுள்ள இந்த நடவடிக்கை வரவேற்கத்தக்கது என்று அன்புமணி எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். லஞ்சத்துக்கு எதிராக பூஜ்ய சகிப்புத்தன்மையுடன் தாவேக்கா அரசு செயற்படும் என்று அக்கட்சியின் தேர்தல் அறிக்கையில் 87 பக்கத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கு செயல் வடிவம் தரும் வகையில் செந்தில் பாலாஜி மீதான சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் நீதிமன்ற விசாரணையை தொடங்குவதற்கு தமிழக அரசு அனுமதி அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்துவதாக அன்புமணி தனது எக்ஸ் தள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் அரசு பேருந்து ஓட்டுநர்கள் பணியின் போது கைபேசி பயன்படுத்த தமிழ்நாடு அரசு தடை விதித்துள்ளது. அரசு பேருந்து ஓட்டுநர்கள் சட்டை பையில் கைபேசி வைக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் பேருந்து இயக்கத்தின் போது ஓட்டுநர்கள் கைபேசி வைத்திருக்க கூடாது மற்றும் உபயோகப்படுத்தக்கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பேருந்து நிலையம் மற்றும் வழித்தட ஆய்வின் போது ஓட்டுநர்கள் கைபேசி வைத்திருப்பது பயன்படுத்துவது கண்டறியப்பட்டால் ஓட்டுநர் மீது கடுமையான ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் சுற்றறிக்கை வாயிலாக நினைவூட்டப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: இந்திய செய்திகள்.
2: கர்நாடக மாநிலத்தில் யானைகளுக்கிடையே நடந்த சண்டையில் சிக்கி உயிரிழந்த பெண்ணின் குடும்பத்திற்கு 20 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என வனத்துறை அறிவித்துள்ளது. கர்நாடகாவின் புகழ்பெற்ற துபாரி யானைகள் முகாமுக்கு குடும்பத்துடன் சென்றிருந்த பெண்ணை உயிரிழந்தார். இரு யானைகளிடையே மோதல் உருவான நிலையில் ஒரு யானை நிலை தடுமாறி ஆற்றுக்குள் விழுந்தது. இதன்போது யானையின் அடியில் புகைப்படம் எடுத்துக் கொண்டிருந்த தம்பதி குழந்தையுடன் சிக்கிக் கொண்டனர். இதில் அதிர்ஷ்டவசமாக குழந்தையை கையில் வைத்திருந்த கணவர் மேலே எழுந்து உயிர் தப்பினார். ஆனால் அவரது மனைவி யானையில் அடியில் சிக்கிக் கொண்டார். யானையில் அடியில் சிக்கியிருந்த பெண்ணின் தலை ஆற்றில் இருந்த பாறைகளில் மோதியதால் அவரது தலை உடைந்து ரத்தம் கொட்டிய நிலையில் உயிருக்கு போராடினார். அவர் குஷால் நகரில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. எனினும் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார்.
1: இலங்கை செய்திகள்.
2: இலங்கையில் கடந்த சில நாட்களில் பெய்த பலத்த மழை காரணமாக ஏற்பட்ட பயிர் சேதங்களுக்கான மதிப்பீடுகளுக்கு பின்னர் சேத விவரங்களுக்கமைய ஹெக்டேயர் ஒன்றுக்கு அதிகபட்சமாக 1 லட்சம் ரூபாய் வரை இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என விவசாய அமைச்சகம் அறிவித்துள்ளது. இதன்போது நெல், சோளம், உருளைக்கிழங்கு, சோயா, மிளகாய் மற்றும் பெரிய வெங்காயம் ஆகிய பயிர்களுக்காக இழப்பீட்டுத் தொகை விடுவிக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அதற்கமைய சேதமடைந்த பயிர்கள் தொடர்பாக அடுத்த 14 நாட்களுக்குள் அந்தந்த விவசாய சேவை நிலையங்களில் பராமரிக்கப்படும் சேத விவரங்களை அறிவிக்கும் பதிவேட்டில் பதிவு செய்தல் வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
1: உலகச் செய்திகள்.
2: 2026 உலகக்கோப்பைக்கு முன்னதாக ஈரானின் கால்பந்து அணி பயிற்சிக்காகவும் விசா விண்ணப்பங்களை பூர்த்தி செய்வதற்காகவும் துருக்கி சென்றுள்ளது. ஈரானிய குழுவில் உள்ள 22 வீரர்கள் மற்றும் பயிற்சி ஊழியர்கள் துருக்கி சென்றடைந்துள்ளனர். அமெரிக்காவுடன் இணைந்து நடத்தப்படும் இந்த உலகளாவிய போட்டிக்கு செல்வதற்கு முன்பு வீரர்கள் சில வாரங்களுக்கு அங்கு தங்க உள்ளனர். ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேலுக்கிடையிலான போர் தொடரும் நிலையில் அமெரிக்காவில் நடைபெறும் உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஈரான் பங்கேற்குமா என்ற ஐயம் நிலவிய நிலையில் கால்பந்து அணி பயிற்சிக்காக துருக்கி சென்றுள்ளது. உலக சந்தையில் எண்ணெய் விலை தொடர்ந்தும் சரிந்து வருகிறது. அமெரிக்கா ஈரானுக்கு இடையிலான போர் முடிவுக்கு வரும் என்ற எதிர்பார்ப்புகள் எழுந்துள்ள நிலையில் எண்ணெய் விலை சரிவை சந்தித்துள்ளது. மேற்கு டெக்சஸ் சந்தையில் தற்போதைய நிலவரப்படி ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெய் விலை 0.71% சரிந்து 103.6 டாலராக உள்ளது. பிரிட்டனின் பிரெண்ட் சந்தையில் ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெய் 110.4 டாலராக விற்பனை செய்யப்படுகின்றது.
1: Brought to you by Zoho.com. Zoho AI பயன்படுத்தினா அனைத்து தரவுகளும் நாட்டிலேயே தங்கும். Visit Zoho.com or call 800-ZOHO.
2: எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 2 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.

0: எத்தியா ரயில் புஜேரா ஸ்டேஷனோட போட்டோஸ் பார்த்தேன், பயங்கரமா இருந்துச்சு. நல்ல மலைகள் சூழ்ந்து இயற்கை அழகோட பயங்கரமா.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்க கார்கோவை அனுப்புங்க. The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
0: ஸோ இங்கே வாழக்கூடிய மக்களுக்கு எத்தியாட் ரயில் ஒரு வரப்பிரசாதமாக எமிரேட் கனெக்ஷனில் வந்து இருக்க போகுது. அந்த வகையில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டேஷனில் வந்து டிக்கெட் வெண்டிங் மிஷின்ஸ் ஆப்வியஸாக இன்ஸ்டால் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன் வே இல்லை ரிட்டர்ன் டிக்கெட் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். டேட் அண்ட் டைம் புக்கிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்து உங்கள் சீட்ஸ் ஆட் ஆன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் டிக்கெட்டை புக் பண்ணிக்கலாம். ஆல்சோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எத்தியாட் ரயிலில் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கான ப்ரீமியம் லாஞ்சஸ்லாமும் அந்தந்த ஸ்டேஷன்ஸில் வந்து இருக்கும். ஸோ இப்போதைக்கு புஜேரா ஸ்டேஷன் தான் ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட்டட் ஸ்டேஷனாக வந்து விளங்கிட்டு இருக்கு. 51,900 ஸ்கொயர் மீட்டர்ஸ் அண்ட் 20,800 கியூபிக் மீட்டர்ஸ் ஆஃப் கான்க்ரீட் யூஸ் பண்ணியிருக்காங்க. எத்தனையோ டன்ஸ் ஆஃப் ஸ்டீல், 2,270 டன்ஸ் ஆஃப் ஸ்டீல் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த எத்தியாட் ரயில் புஜேரா ஸ்டேஷன் வந்து ஃபங்க்ஷனல் ஆனதுக்கப்புறமா விசிட்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப பிக்சரஸ்காக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஷனாகவும் அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எத்தியாட் ரயில் பற்றி பல டீட்டெயில்ஸ் வர வர உங்களுக்கு அப்படியே நான் ஷேர் பண்ணுறேன், சரியா?
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
2: Back to back.
3: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு. சிறகுகள் ஏழுதே.

0: தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940. பெரிய மாபெரும் ஜுவல்லரி சேல் வந்தாச்சு. ஆமா, ஜாய் அலுகாஸ் வழங்குறாங்க தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷியஸ் ஜுவல்லரியின் செய்கூலி மீது 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் June 14 வரை மட்டும்தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாய் அலுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
1: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர். சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
2: ஹாய், நான் காஃபி.
3: ஹலோ, நான் தான் டிராவல். வணக்கம், நான் நினைவுகள்.
4: ஹாய், நான் தான் இயற்கை.
1: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
4: எங்கப்பா மனச காணோம்.
2: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
3: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
5: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
3: வார நாட்களில் மதியம் 3 முதல் 4 வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம். நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். பிராட் யூ பை ஃபால்கன் ஃபாஸ்ட் லிங்க் சர்வீசஸ், ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் ஃபார் ஆல் யுவர் இன்டீரியர் ஃபிட் அவுட்ஸ். கால் 0586815179.

0: ஹிரோஷிமா நாகசாக்கியை விட அதிக சவுண்ட்லாம் உலகத்திலேயே பயங்கரமாக கேட்ட அனுபவங்கள்லாம் வந்து நான் பார்த்தேன். அதாவது கிட்டத்தட்ட 100 feet டாலுக்கு ஒரு சுனாமியை ட்ரிகர் பண்ணக்கூடிய வகையில் ஒரு வால்கானிக் எரப்ஷன் வந்து நடந்திருக்கு. ஸ்ட்ரெயிட் ஆஃப் சண்டா இதில் வந்து ஒரு வால்கானிக் எரப்ஷன் நடந்திருக்கு. எப்போன்னா 1883. ஸோ இது வந்து இந்தோனேஷியாவில் நடந்த ஒரு விஷயம். இது ஆஸ்திரேலியாவில் சவுண்டு கேட்குற அளவுக்கு பயங்கரமாக எரப்டாயிருக்குன்னா பார்த்துங்க. 3000 miles தள்ளி இருக்கக்கூடிய ஷிப்ஸில் இதை பற்றி ஜேர்னல் எழுதியிருக்காங்க. ஸோ பயங்கரமான ஒரு மிகப்பெரிய எரப்ஷனாக இது இருந்திருக்கு. 10,000 times மோர் பவர்ஃபுல் தேன் தி அட்டாமிக் பாம்ப் ஆன் ஹிரோஷிமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு என்டையர் ஐலாண்டை ஃபியூ ஹவர்ஸில் வந்து இது வேப்பரைஸ் பண்ணிருச்சாமா. கிட்டத்தட்ட 165 கோஸ்டல் வில்லேஜஸ் ஒரே நேரத்தில் வேப்பரைஸ் செய்யப்பட்டிருக்கு. 36,000 people அவங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே அழிவை சந்திச்சிருக்காங்க. ஸோ இதை தாண்டி அட்மாஸ்பியரில் அந்தளவுக்கு திக்காக அந்த ஆஷ் கிளவுட்ஸ் போயிட்டு சன்லைட்டை வந்து என்டையர் பிளானட்டுக்குமே கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துக்கு மறைச்சிருந்துச்சு ஆல்மோஸ்ட். ஸோ குளோபல் டெம்பரேச்சர்ஸ் குறைஞ்சி கிராப்ஸ் எல்லாம் வளராமல் தடுக்கப்பட்டு 18 மாதத்துக்கு சன்செட்டை மட்டுமே பயங்கர ரெட் அண்ட் பர்ப்பிளாக மக்கள்லாம் பார்த்ததாகவும் சொல்லியிருக்கிறாங்க. அதை பற்றி ஒரு பெயிண்டிங்கும் வந்து இருந்துச்சு. இது நீங்கள் போயிட்டு பாருங்கள், பிக் வால்கானிக் எக்ஸ்ப்ளோஷன் எரப்ஷன் இன் இந்தோனேஷியா அப்படின்னு போட்டிங்கன்னா இது வரும். இதுக்காக இதை சொன்னேன்னா, ஒரு விஷயம் பார்த்தேன் அப்படி டக்குனு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலன்னா மனசு கேட்க மாட்டேன்னு அதனால தான் ஷேர் பண்ணேன். இப்போ நீங்கள் 89.4 தமிழ் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணலன்னா பண்ணிவிடுங்க. ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் அவைலபிளாக இருக்குது. வண்ணன் இல்லவே வருவது நீ தானே, அந்த படத்தை கேட்க வரோம். அதுக்கு முன்னாடி டிராஃபிக் எங்கே இருக்குன்னு சொல்லி டிராஃபிக் அப்டேட் brought you by Jetor. Verum 9668D monthly EMI la pay after 6 months 0 VAT la unga brand new Jetor SUV ku upgrade aagunga. 11 towards Abushagra, 11 from Abushagra, King Faisal Road, S103 towards Jubail, from Jubail, அதுக்கப்புறம் மலையா ஸ்ட்ரீட்டு S119 பக்கத்தில் ஒரு கிராஷ் ரிப்போர்ட் இருக்குது. டுவர்ட்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஏரியா போலீஸ் ஸ்டேஷன் நோக்கி நீங்கள் போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா E311 டுவர்ட் சார்ஜா டுவர்ட்ஸ் துபாய். ஒரு சில இடங்களில் குடி குடி பிளாக் இருக்குது. இண்டஸ்ட்ரியல் ஏரியா 17 பக்கத்தில் யூனிவர்சிட்டி ஆஃப் ஷார்ஜா பக்கத்தில் S116 மலையா ஸ்ட்ரீட்டில் வந்து நல்லாவே ஸ்லோ மூவ்மெண்ட் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஷார்ஜாக்குள்ளே இருக்கக்கூடிய டிராஃபிக் தான் பெருவாரியாக என்னால் வந்து பார்க்க முடியுது. மற்றபடி இங்கே பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை, பட் இருந்தாலும் பேசிக் டிராஃபிக் இருக்குது, பார்த்துவாங்க.
1: Brought to you by Jetor UAE. Visit Jetor Showrooms, a part of Elite Group Holding. 91 போடு. 90s Nauta.

திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி.

0: இருப்பேன்.
1: கடைசில இங்க வந்து உட்கார்ந்து இருக்க.
2: யோ, நான் பாட்டு கேட்க வந்தயா.
3: You are listening to Masala Cafe with RJ Madhu, only on 89.4 Tamil FM. Ready?
4: Ready, sir.
5: Light. நடந்தது. நடந்தது.
6: Camera.
5: நடக்கப்போவது.
6: நடக்கப்போவது.
5: Rolling.
7: ரமணி ஈவென்ட்ஸ் பிரசன்ஸ் ரோலிங் சார் ரோலிங் சார் ஆக்சன் 894 துபாயோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நீங்க ரோலிங் சார் எபிசோட்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு சினிமா சீனை நாங்க ப்ளே பண்ணி காட்டுவோம், அத அப்படியே நீங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சு காட்டுவீங்க, அதுதான் ரோலிங் சார். உங்க கேங்ல நட்டிப்பு அரக்கர்கள் இருக்காங்களா? நீங்க யுஏஇ முழுக்க ஆபீஸ் ஹோட்டல் டீ கடன் எங்க வர்க் பண்ணாலும் இல்ல கேங்கா எங்க இருந்தாலும் ஆர்ஜே மது நானும் என் டீமும் உங்க இடத்துக்கே வந்து ஃபன் பண்ண போறோம். மனம்
3: சுவாசத்தில் கலக்கும் சுவை நாவை சிலிர்க்க வைக்கும் குணம் உடல் நலத்தை சீராக்கும் சிறந்த நெய்யின் தன்மை நம் வாழ்வை இனிமையாக்கும்.
8: பாரம்பரிய சுவை மாறாத சுத்தமான சுவையான நெய் ஆர்கேஜி நெய், தூய்மையான பசும் நெய். உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்
3: தமிழ் எஃப்எம் செய்தி அறையில் இருந்து. நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: அண்ணே, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன், இந்தாங்க ஸ்வீட்.
2: டே, சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
3: A few days later.
1: அண்ணே, பிசினஸ் சம சக்சஸ், இந்தாங்க ஸ்வீட்.
2: அண்ணே, கலக்குப்பா கலக்கு.
3: A few days later.
1: டே, பிசினஸ் பிச்சிக்கிச்சு, இந்த பக்கம் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன், இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
2: ஆமாண்ணே, எப்படி?
1: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
4: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
5: நல்ல சாப்பாடு ருசிச்சு சாப்பிடுற பழக்கம் இருந்தா அந்த சாப்பாட்டுல சிறந்த நெய் பயன்படுத்துற பழக்கம் வரும். சிறந்த நெய்னு யோசிச்சாலே RKG தூய பசும் நெய் தான் பயன்படுத்தணும்னு பழக்கம் வரும்.
6: பாரம்பரிய சுவை மாறாத சுத்தமான சுவையான நெய் RKG நெய், தூய்மையான பசும் நெய்.
7: ரனிஷ் தி ராசா குரூப் வழங்கும் ரித்தம் சைதன்யம் சீசன் 5 ஹேப்பனிங் ஆன் May 24th அட் எமிரேட்ஸ் தியேட்டர் துபாய். ஸ்பான்சர்ட் பை அனதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் கராமா. காலை 11 மணி முதல் அமீரகத்தின் பல பகுதிகளிலும் பல்வேறு கலைஞர்கள் பங்கு பெறுகின்றனர். அது மட்டுமின்றி மாலை 5:30 டாக்டர் ஷீலா உன்னிகிருஷ்ணனின் ஸ்ரீதேவி நிருத்யாலயா குழுவினர் வழங்கும் ஸ்ரீ கிருஷ்ண சன்மார்க்கம் என்ற சிறப்பு நடன நிகழ்ச்சியும் நடைபெற இருக்கிறது. டிக்கெட்ஸ் அவைலபிள் அட் tickets5.com. ஒபிஷியல் ரேடியோ பார்ட்னர் 89.4 தமிழ் FM.

0: ஷார்ப்பா இருக்கீங்களே, இந்த டைம்ல நான் பாட்டு கொடுப்பேன்னு தெரிஞ்சு. வணக்கம், யார் எங்க பேசுறீங்க?
1: துபாயில இருந்து அசைன் முகமது.
0: அசைன் முகமது, எப்படி இருக்கீங்க?
1: அல்ஹம்துலில்லாஹ், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் அசைன். சாப்பாடு என்ன இன்னைக்கு ஸ்பெஷல்?
1: இன்னைக்கு வந்துட்டு பச்சை பயிறு முளைக்கட்டி சப்ஜி மாரி செஞ்சு பருப்பு சால்னா ஒயிட் ரைஸ்.
0: எனக்கு ஒரு டப்பால போட்டு அனுப்பிச்சு விட்டுருங்க. என்ன பாட்டு வேணும்?
2: எனக்கு
3: மனசு தொட்டு

0: 99.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம். Brought to you by Divya Auto Spare Parts Trading, genuine parts center for Japanese cars.
2: வணக்கம், செய்தி சுருக்கம். தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: அமீரக செய்திகள்.
2: ஈரான் கடலில் கண்ணி வெடிகளை பதிப்பதை நிறுத்த வேண்டும் என ஐக்கிய அரபு அமீரகம் வலியுறுத்தியுள்ளது. இதேவேளை முற்றுகையை நீக்குவதற்கான புதிய முன்மொழிவையும் அமீரகம் முன்வைத்துள்ளது. ஈரான் விவகாரத்தில் உலக நாடுகள் வகித்த பாத்திரங்களின் மாற்றம் குழப்பமளிப்பதாக ஐக்கிய அரபு அமீரக ஜனாதிபதியின் ஆலோசகர் டாக்டர் அன்வகர் காஷ் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்டவரின் பாத்திரம் மத்தியஸ்தரின் பாத்திரத்துடன் கலந்துவிட்டது, அதே சமயம் நேர்மாறாகவும் நிகழ்ந்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் உறுதியான கூட்டாளியாகவும் ஆதரவாளராகவும் இருந்த நண்பர் மத்தியஸ்தராக மாறிவிட்டார் என்றும் கூறியுள்ளார். இந்த மிகவும் அபாயகரமான காலகட்டத்தில் வஞ்சகமான ஆக்கிரமிப்புக்கு மத்தியில் முற்றிலும் செயலற்ற தன்மையை விட தெளிவற்ற நிலைப்பாடே மிகவும் ஆபத்தானது என்று டாக்டர் அன்வகர் காஷ் தெரிவித்தார்.
1: உலகச் செய்திகள்.
2: தெஹ்ரான் மீதான தடைகளை நீக்குதல், முடக்கப்பட்ட ஈரானிய நிதிகளை விடுவித்தல் மற்றும் அந்நாட்டின் மீதான கடல் வழி முற்றுகையை முடிவுக்கு கொண்டுவருதல் ஆகியவற்றை வலியுறுத்தி ஈரான் சமீபத்தில் அமெரிக்காவுக்கு ஒரு முன்மொழிவை முன்வைத்துள்ளது. ஈரானின் துணை வெளியுறவு அமைச்சர் காசிம் கலிபாபாடி இதனை தெரிவித்துள்ளதாக ஈரானின் அதிகாரப்பூர்வ செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. லெபனான் உட்பட அனைத்து முனைகளிலும் போரை முடிவுக்கு கொண்டுவருதல், ஈரானுக்கு அருகிலுள்ள பகுதிகளில் அமெரிக்க படைகளை வெளியேற்றுதல் மற்றும் போரினால் ஏற்பட்ட அழிவுகளை ஈடுகட்ட சேதங்களை ஈடுகட்டுதல் ஆகியன இந்த முன்மொழிவில் அடங்கும் என்று கரிபாபாடி தெரிவித்துள்ளார்.
1: தமிழக செய்திகள்.
2: அதிமுகவோடு கூட்டணி அமைப்பது தொடர்பாக பேசுவதற்காக தவிக சார்பில் வந்தவர்களை எடப்பாடி பழனிசாமி உதாசீனப்படுத்தினார் என்று முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் குற்றம் சாட்டியுள்ளார். அதிமுக தவிக கூட்டணி அமையக்கூடாது என்பதில் குறியாக இருந்தார் என்றும் குற்றம் சுமத்தியுள்ளார். சென்னையில் முன்னாள் அமைச்சர்கள் எஸ் பி வேலுமணி, சி வி சண்முகம், சி விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் மற்றும் எம்எல்ஏக்கள் செய்தியாளர்களை சந்தித்தனர். அதிமுகவை ஒருங்கிணைக்க மறுத்த காரணத்தால், வலிமையான கூட்டணியை அமைக்காத காரணத்தால் தோல்வியடைந்துள்ளோம் என்று தெரிவித்தார். தேமுதிகவையும் அரை பர்சன் கட்சி என்று சொல்லி கூட்டணியில் இருந்து வெளியேற்றினார் எடப்பாடி பழனிசாமி என சி வி சண்முகம் குற்றம் சுமத்தினார்.
1: இந்திய செய்திகள்.
2: நாட்டின் பொருளாதாரத்தை தாக்கக்கூடிய புயல் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது என்று ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார். உரிய நடவடிக்கை எடுத்து நாட்டை பாதுகாப்பதற்கு பதில் பிரதமர் நரேந்திர மோடி வேறு ஏதோ ஒன்றை செய்து கொண்டிருப்பதாக ராகுல்காந்தி விமர்சித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தின் ரேபரேலியில் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் கட்சியின் ராகுல்காந்தி, ஒரே வாரத்தில் இரண்டாவது முறையாக எரிபொருள் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. பிரதமர் மோடி நாட்டின் பொருளாதார கட்டமைப்பையே மாற்றிவிட்டார் என்று ராகுல்காந்தி குற்றம் சுமத்தியுள்ளார்.
1: இலங்கை செய்திகள்.
2: டாலரின் விற்பனை விலை இன்று இலங்கை ரூபாயில் 338 ரூபாயை தாண்டியுள்ளது. அதற்கமைய மத்திய வங்கியினால் இன்று வெளியிடப்பட்ட தினசரி நாணய மாற்று விகித அறிவிப்பின்படி அமெரிக்க டாலர் ஒன்றின் கொள்வனவு விலை 328.23 ரூபாயாகவும் விற்பனை விலை 338 ரூபாயாகவும் பதிவாகியுள்ளது. நேற்று அமெரிக்க டாலர் ஒன்றின் கொள்வனவு விலை 326.74 ரூபாயாகவும் விற்பனை விலை 334.26 ரூபாயாகவும் பதிவாகி இருந்தது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 3 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982.

0: எத்தனை பெண்களை கடந்து வந்தேன், இப்படி என் மனம் துடிக்கவில்லை. வைரமுத்து அவர்களின் வரிகள்ல பரத்வாஜ் இசையில அழகான ஒரு பாட்டு வந்தது இல்லையா? இந்த வரிகளுக்கு சமமாக இதே பொருள் தர மாதிரி வைரமுத்து இன்னும் ஒரு பாடல் எழுதியிருக்காரு. டக்குன்னு ஞாபகம் வருது அப்படின்னா அந்த பாட்டு தான். எந்த பாட்டு உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சா எனக்கு அழைப்பெடுத்து சொல்லுங்க. 800-894-0 என்ற எண்ணுக்கு எத்தனை பெண்களை கடந்து வந்தேன், இப்படி என் மனம் துடிக்கவில்லை. இதே மாதிரி பொருள் தர மாதிரி இன்னொரு பாடல்லையும் எழுதியிருப்பாரு. அது என்ன வரிகள் அப்படின்னு சொல்லுங்க. சரியா, ழகரம் நிகழ்ச்சி கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. 89.4 தமிழ் பண்பலையில நான் கிருஷ்ணி வந்திருக்கேன். தமிழர்கள் வந்து இந்த காலமாயிருக்கட்டும், இந்த பொழுதுகள் ஆயிருக்கட்டும், அடுத்து ஒரு பூ மலர் தருணமாயிருக்கட்டும், அதனுடைய அந்த படிநிலைகள், இப்படி எல்லா விஷயத்துக்கும் எத்தனை படிநிலைகள் இருக்கோ அத்தனைக்குமே பெயர்கள் வச்சிருந்தாங்க. இது நமக்கு பொதுவாகவே தெரிந்த விஷயம்தான். அதில் என்ன சிறப்பு இருக்கு அப்படின்னு கேட்குறீங்களா? இன்னைக்கு வந்து இந்த பொழுதுகளில் வந்து மிக முக்கியமான ரெண்டு சொற்கள் பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு நான் நினைச்சிருக்கேன். ரெண்டு சொற்களும் என்ன அப்படின்னா, வைகல் மற்றும் அல்கல் அப்படிங்கிற ரெண்டு சொற்கள். இந்த வைகல் என்றது விடியல் என்ற விடியலை குறிக்குது, அதிகாலை பொழுது அல்லது முழு பகல் நாள் என்ற பொருளையும் அந்த சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கதா சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து அல்கல் என்ற ஒரு சொல் இருக்கு, அது என்ன அப்படிங்கிறது தொடர்ந்து நான் உங்களோட வந்து பகிர்ந்து கொள்கிறேன். இந்த வைகல் என்ற சொல் இப்பவும் மலையாளிகள் பயன்படுத்துறத கேட்கக்கூடியதாக இருக்கு. வைகத்தை அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த காலை பொழுது. அதை எனவே மலையாளத்தில் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தமிழின் மிக பழமையான பல சொற்கள் வந்து மலையாளத்தில் இன்னும் புழக்கத்தில் இருக்குன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா? அதில் ஒரு சொல் தான் இந்த வைகல் என்ற சொல். வைகல் என்றது அதிகாலை பொழுது, சில இடங்களில் முழு பகல் நாள் பொழுதையும் குறிக்கிறதா அமைஞ்சிருக்கு. வணக்கம். வணக்கம் வணக்கம். யார் பேசுறீங்க?
1: மன்சூர்.
0: சொல்லுங்க, சாப்பிட்டீங்களா? அழைப்படுத்தி சொல்லுங்க. நிகழ்ச்சி முடியும் போது அது என்ன அப்படிங்கறது நான் உங்களுக்கு சொல்றேன். சரியா, தொடர்ந்து இணைந்திருங்க. அடுத்த ரெண்டு பாடல்கள் அடுத்தடுத்து வருது. தர்மதுரை படத்துல இருந்து ஒரு பாட்டு, அடுத்ததா டாக்டர் படத்துல இருந்து நெஞ்சமே நெஞ்சமே பாட்டு வருது. கேட்டுட்டு வாங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். இது ழகரம் 89.4 தமிழ் பண்பலையில் கிருஷ்ணியுடன்.

0: 89.4 தமிழ் எஃப்எம். நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: டேய் அண்ணே, ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு வயல காணோம்.
2: மேற்பட்டர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ, இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
4: Denso's UAE's first distributor, 1982 la irundhu Danya Refrigeration oda mukkiyamaana angam.
5: JM brand AC da,
6: JM brand AC da.
7: Danya Refrigeration, Sharjah, Dubai. 40 aandugalukku melana anubavam since 1982.
8: Udambukku theviyana vitamins, antioxidants, sariyana dietary fat, indha moonum ore edathil irukka. Irkaiyana pasum neyila irukku. Energy tharum, digestion-ஐ support பண்ணும், உடலை balanced-a vaithukolla udavum. Paarambariya suvai maaraada, suttamaana suvaiyana RKG நெய், தூய்மையான பசும் நெய்.

89.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி

வைகு என்ற அடிச்சொல்லிலிருந்து பிறந்த சொல் தான் இந்த வைகல் என்ற சொல். வைகரை அப்படின்னு தமிழ நாம சாதாரணமாக பயன்படுத்துவது உண்டு. வைகரை அப்படிங்கிறது விடியல் பொழுது, அதுவும் அதிகாலை 2 மணியிலிருந்து காலை 6 மணி வரைக்குமான சூரியன் உதிக்கிறதுக்கு முன் இருக்கக்கூடிய அந்த பொழுதை தான் வைகரை என்று சொல்வோம். அதுக்கப்புறம் காலை, நண்பகல், அப்புறம் மேற்பாடு, மாலை, யாமம் என சிறு பொழுதுகளை தமிழர்கள் பிரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா பெரும்பொழுது என்று ஒரு பிரிவும் இருக்கு. அது கார்காலம், குளிர்காலம், முன்பனிக்காலம், இளவயனிற்காலம், முதுவயனிற்காலம் என அது பிரிக்கப்பட்டிருக்கு. இப்போ வைகல் என்றால் நமக்கு தெரியும், அதிகாலை பொழுது அப்படின்னு. அடுத்து இந்த அல்கல் என்று ஒரு சொல்லி இருக்கு. இது இரவு பொழுதை குறிக்கிறதுக்காக பயன்படுத்தப்படும் ஒரு சொல்லாக இருக்கு. இது சங்க தமிழ் இலக்கியங்கள்ல இந்த 2 சொற்களும் பெருவாரியாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. அல்கல் என்பது நான் சொன்ன மாதிரி இரவு, குறிப்பா தங்கும் நேரம் அப்படிங்கிற மாதிரியாக அது பொருள்படுது. இரவு நீளும் காலம் என்பதையும் அது குறிக்குது. சங்க இலக்கியங்கள்ல பல இடங்கள்ல வைகல், அல்கல் என்ற இந்த இரட்டை அமைப்பு, பகலும் இரவும் அப்படிங்கிற பொருள்ல வந்து வைகல், அல்கல் என்று பயன்படுத்தப்பட்டிருக்கு. அது எங்கெங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கறத நான் உங்களோடு வந்து பகிர்ந்து கொள்வேன் தொடர்ந்து. அல்கல் கனவு கொல் அப்படின்னு கலித்தொகையின் 90வது பாடல்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. அல்கல் கனவு கொல், அதாவது இரவிலே தோன்றும் கனவு அல்லது இரவின் மனநிலை என்று அதற்கு பொருள். கேளாய் எல்ல தோழி அல்கல் வேணவா நல்கிய அப்படின்னு நற்றிணையில சொல்லப்பட்டிருக்கு. கேளாய் எல்ல தோழி அல்கல் வேணவா நல்கிய, இரவு காலத்தில் நிகழும் பிரிவு ஏக்கம் சார்ந்த உணர்வை அது சுட்டிக்காட்டுது. கல் என்ற சொல்லுக்கு வந்து தமிழ கற்றுக்கொள் அப்படிங்கிற பொருள் இருக்கு இல்லையா, கல், கல்வி அப்படின்னு நாம சொல்லுவோம். எனவே அல் கல் அப்படின்னா என்ன பொருளா இருக்கும் அப்படிங்கிற ஒரு யோசனை இப்போ எனக்கு வந்திருக்கு. அது என்ன, என்னவா இருக்கலாம் அப்படிங்கறத தொடர்ந்து நான் உங்களோடு வந்து பகிர்ந்து கொள்கிறேன். அடுத்து பிகில் படத்திலிருந்து உனக்காக வாழ நினைக்கிறேன் பாட்டு வருது, ரொம்ப அழகான ஒரு பாட்டு, ஏஆர் ரஹ்மான் இசையில. அதுக்கப்புறமா தாழம்பூவி பாட்டு வருது காரா படத்துல இருந்து. ரெண்டையும் கேட்டுட்டு வாங்க, நாம தொடர்ந்து பேசலாம். இது இழகரம் 89.4 தமிழ் பண்பலையில் கிருஷ்ணியுடன்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இளகரம் கிருஷ்ணியுடன்.
1: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
2: Brought you by தஞ்சை எலிட் ரெஸ்டாரன்ட். நம்ம ஒரு சமையலை சுவைக்க தஞ்சை எலிட் ரெஸ்டாரன்ட், ஜபலல் இண்டஸ்ட்ரியல் ஃபர்ஸ்ட் அண்ட் ஹோர்லன்ஸ்.

0: We'll be back after a short commercial break.
1: இந்திய பாரம்பரியத்தை கொண்டாடும் கலைநயமிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனல் சவுத் இந்தியன் நகைகள், கண்ணை பறிக்கும் வைர நகைகள், பிரஷியஸ் மற்றும் அன்கட் ஸ்டோன் ஜுவல்லரினு இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களை அலங்கரிக்க காத்திருக்கு.
2: இனாகுரல் ஆஃபரா 50% ஆஃப் ஆன் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் பிரைசஸ். குறிப்பிட்ட நகைகளுக்கு 1.99% மேக்கிங் சார்ஜஸ்.
3: ஆஃபர் வேலிட் till 31st மே.
4: அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், a division of Altavasal Group.
5: நேத்து போர்டு மீட்டிங்ல ஒருத்தர் இப்படி எங்கும் எதிலும் AI பயன்படுத்தினா நம்ம வணிகத்தின் தரவுகள் எல்லாம் எங்கே சேமிக்கப்படும் அப்படினு கேக்குறாரு. அவ்வளவுதான், IT தலைவர் நிதி தலைவர் பாக்க, நிதி தலைவர் CEO பாக்க, CEO வானத்தை பாக்குறாரு. ஆனா இவங்க மாதிரி நீங்க வானத்தை பார்க்க தேவையில்ல, உங்ககிட்ட ஜோஹோ இருந்தா மட்டும் போதும். எப்படி?
6: ஜோஹோவின் AI பயன்படுத்தும் தரவுகள் அனைத்தும் இனி UAE நாட்டிலேயே தங்கி உங்களுக்கு மட்டுமே செயல்படும். ஏனெனில் ஜோஹோவே நினைத்தாலும் உடைக்க முடியாதபடி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஜோஹோ இருக்க தயக்கம் ஏன்? இனி யார் கேட்டாலும் எங்கள் செயறிவு எங்கள் வசம் மட்டுமே என்று சொல்லுங்கள்.
7: மேலும் விவரங்களுக்கு 800 ஜோஹோவை அழைக்கவும் அல்லது zoho.com இருக்கு வருக.
8: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
9: ஆனா எனக்கு கிடைச்சது
10: எனவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
11: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கும். ஆனா எனக்கு கிடைச்சது
12: போன்றீங்க ஆயிடுச்சா, சாரி சைலண்ட்ல போட
11: மறந்துட்டேன்.
12: ஏதா கேட்ட ஓவர் திங்க் பண்றதுனா கவனிக்கவே இல்ல. சொல்லு,
13: உணர்ந்துட்டாங்க, திருந்திருவாங்க நினைக்கிறேன்.
14: மே 31st வரைக்கும் 50% ஆஃப் ஆன் கோல்ட் மேக்கிங் charges and diamond prices. Karama, Dubai.

சரி, இந்த வைகல் அல்கல் இந்த பொழுதுகளை குறிக்கக்கூடிய ரெண்டு சொற்களுமே கல் கல் அப்படின்னு முடியுது. அப்படின்னா கல் என்றால் என்ன பொருள்? கல் அப்படின்னா கற்றுக்கோள் என்ற ஒரு பொருள் இருக்கு இல்லையா தமிழ்ல. அதன் அடிப்படையில கல் என்பதற்கு என்ன ஒரு பொருளா இருக்கும் அப்படின்னு பார்த்தா அதற்கும் இதற்கும் பெரிய தொடர்பு இருக்கிற மாதிரி தெரியல. கல் என்பது பொழுதை குறிக்குது சரியா. அடுத்து கல் என்று கல் அப்படின்னா உறுதியான பாறை, நம்ம கல் இருக்கு இல்லையா, கற்கள்லாம் இருக்கு இல்லையா, அதையும் சொல்லுவோம் இல்லையா கல் அப்படின்னு. அதுக்கும் திருப்பி கல்வியும் அப்படியே இருக்கே, ரெண்டு சொல்லும் ஒரே மாதிரி இருக்கே, என்ன தொடர்பு அப்படின்னு யோசிச்சு பார்த்தா கற்றது உறுதியாக எப்படி இருக்குமோ அதனால அதற்கும் கல் என்று தமிழர்கள் பெயர் சூட்டியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு இடத்துல படிக்கக்கூடியதாக இருந்தது. இப்படி பெரும்பொழுது சிறு பொழுது என ரெண்டு பொழுதுகளாக இந்த காலநிலை வானிலை அடிப்படையில் பொழுதுகளை தமிழர்கள் பிரிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஒரு நாளில் வரக்கூடிய ஒவ்வொரு பொழுதுக்கும் பெயர் சூட்டியிருக்காங்க. அதுல வைகல் அல்கல், வைகல் என்பது அதிகாலை பொழுதை குறிக்குது, அல்கல் என்பது இரவு பொழுதை குறிக்குது என்பதை இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். எத்தனை பெண்களை கடந்து வந்தேன், இப்படி என் மனம் துடிக்கவில்லை, இந்த வரிகளுக்கு நிகரான ஒரு வரியை ஒரு பாடல்ல வைரமுத்து அவர்கள் எழுதியிருக்காரு. அது என்ன வரி அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன், தெரியுமா? தெரிஞ்ச அழைப்படுத்தி சொல்லுங்க. 800-894-0 என்ற எண்ணுக்கு. ஒரு குளோபல் எக்ஸ்போஷரோட ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா, அல்லது உங்களுடைய பிள்ளைகளுக்கு அப்படி ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா, அல்லது உங்களுடைய நண்பர்களுக்கு அப்படி ஆசை இருக்கா? நீங்க நாட வேண்டிய ஒரே இடம் அப்படின்னா அது வந்து கல்ஃப் மெடிக்கல் யூனிவர்சிட்டி தான். ஏன்னா அவங்க உங்களுக்காகவே அப்படி ஒரு மெடிசின் ப்ரோக்ராம் வந்து வழங்குறாங்க. தும்பி இன்டர்நேஷனல் பாத்வே என்று அது சொல்லப்படுது. யுஏஇல முதல் 3 வருஷங்கள், அதுக்கப்புறமா அடுத்த 3 வருஷங்கள உலகத்தில் இருக்கக்கூடிய டாப் டெஸ்டினேஷன்ஸ், அதாவது போலந்து, ரோமேனியா, யூகே, இட்டலி, மலேசியா, உஸ்பெகிஸ்தான் அல்லது கானா போன்ற நாடுகளில் நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். அஃபோர்டபுள் ஃபீஸில் உங்கள் இன்டர்நேஷனல் மெடிக்கல் டிகிரியை நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். வேர்ல்ட் கிளாஸ் எஜுகேஷனை நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ள முடியும். எனவே அட்மிஷன்ஸ் வந்து இப்போ ஓப்பனில் இருக்குது. www.gmu.ac.ae என்ற இணையதளத்தை விசிட் பண்ணுங்க, அல்லது 0565495757 என்ற எண்ணுக்கு அழைப்பெடுத்து பாருங்க. அதுவும் இல்லை அப்படின்னா மின்னஞ்சல் முகவரி சொல்றேன், pathway@gmu.ac.ae என்ற மின்னஞ்சல் முகவரிக்கும் நீங்க வந்து மின்னஞ்சல் ஏதாவது அனுப்பி நீங்க பார்க்கலாம். சரி, அடுத்து தில் படத்துல இருந்து உன் சமையலறையில் பாட்டு வருது, ரொம்ப ரொம்ப அழகான பாட்டு இல்லையா. அதுக்கப்புறமா கோல்டன் சாங் ஆஃப் தி இயர்ல ஜூலை மாதம் பாட்டு

89.4 தமிழ் பண்பலையில் இளகரம் கிருஷ்ணியுடன் கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர். கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர் brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

0: மனம் சுவாசத்தில் கலக்கும் சுவை, நாவை சிலிர்க்க வைக்கும் குணம், உடல் நலத்தை சீராக்கும் சிறந்த நெய்யின் தன்மை நம் வாழ்வை இனிமையாக்கும்.
1: பாரம்பரிய சுவை மாறாத சுத்தமான சுவையான நெய், ஆர்கேஜி நெய், தூய்மையான பசும் நெய்.

0: நிகழ்ச்சியை நிறைவு செய்யறதுக்கான நேரம் வந்தாச்சு. மனசு தொட்ட மட்டும் என்ன பாட்டு வேணும், 800-8940 என்ற எண்ணுக்கு அழைப்பு எடுத்து கேளுங்க. சரியா, எத்தனை பெண்களை கடந்து வந்தேன், இப்படி என் மனம் துடிக்கவில்லை, இந்த வரிகளுக்கு நிகரான இன்னும் ஒரு வரிகள், இதே மாதிரியான பொருள் தரக்கூடிய வரிகளை வைரமுத்து அவர்கள் இன்னும் ஒரு பாட்டில் எழுதியிருக்காரு. அது என்ன பாடல் அப்படின்னு கேட்டிருந்தேன். வேற எந்த பாட்டும் இல்லை, பெண்கள் மேலே மையல் உண்டு நான் பித்தம் கொண்டது உன்னில் மட்டும் அப்படிங்கிற ஆயுத எழுத்து திரைப்படத்துல வரக்கூடிய பாட்டு. சரியா, அந்த பாட்டுல தான் எழுதியிருக்காரு. வணக்கம்.
1: வணக்கம் மேம், நசூர்தீன் பேசுறேன்.
0: நசூர்தீன், என்ன பாட்டு வேணும்?
1: எனக்கு வந்து ராஜாதி ராஜா ரஜினிகாந்த் பிலிம்ல இருந்து மீனம்மா மீனம்மா கண்கள் மீனம்.
0: நீங்களே பாடிடலாமே அப்படியே. சரி, நன்றி, அந்த பாட்டு வருது உங்களுக்காக.
1: ஓகே மேம், ஓகே.
0: சரி, அந்த பாட்டோட நிகழ்ச்சி நிறைவுக்கு வருது. மீண்டும் நாளை நான் உங்களை வந்து சந்திப்பேன். அதுவரை விடைபெற்றுச் செல்லும் நான் கிருஷ்ணி மணிபாலன். வணக்கம். Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottamittu.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: மனசு தொட்டு மிட்டு.
2: Coming up next.
0: அடுத்து வருவது Rock with Raja.

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Rock with Raja. Brought to you by ALD Properties. Verum 999 dirhams monthly interest free EMI pay panni. Trichyoda prime spot la plot book pannunga.
2: Kanna, oru time on pannita, off pannave koodadhu. Hukum. Tamil FM ka hukum. Tamil FM ka hukum. Tamil FM ka hukum.
3: செய்தி சுருக்கம்
1: brought to you by Divya Auto Spare Parts, authorized dealers of Toyota, Lexus, Nissan, Mitsubishi and Isuzu.
4: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
3: இந்திய செய்திகள்.
4: பிஎம் ஸ்ரீ திட்டம் முதலமைச்சர் விஜய் ஆராய்ந்து முடிவெடுக்க வேண்டும் என்று பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். தமிழக முதலமைச்சர் விஜய் முதலில் தமிழ்நாட்டு மாணவர்களின் வாழ்வாதாரத்துக்கும் அவர்களின் முன்னேற்றத்துக்கும் எது சிறந்தது என்பதை ஆராய்ந்து முடிவெடுக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கையாக இருக்கட்டும், பிஎம் ஸ்ரீ திட்டமாக இருக்கட்டும், லட்சக்கணக்கான கல்வியாளர்களின் கருத்துக்களின் அடிப்படையில் கொண்டுவரப்பட்ட கல்வி முன்னேற்ற திட்டங்களே. இவை நடைமுறைப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கும் மாநிலங்களில் எல்லாம் கல்வி சிறப்பாக உள்ளது என்று அவர் கூறியுள்ளார். லஞ்சம் கேட்கும் அரசு ஊழியர்கள் தொடர்பில் புகார் அளிப்பவர்களுக்கு 100,000 ரூபாய் பரிசு வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. அரசு ஊழியர்கள் லஞ்சம் கேட்டால் ஆதாரத்துடன் புகார் தெரிவிக்கலாம் என தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக கட்டணமில்லா அழைப்பிலக்கமும் அறிவிக்கப்பட்டுள்ளது.
3: இந்திய செய்திகள்.
4: உத்தராகண்ட் முன்னாள் முதல்வர் புவன் சந்திர கந்தூரி 91 வயதில் காலமானார். இவர் 2007 முதல் 2009 ஆண்டு வரையும், 2011 ஆண்டு முதல் 2012 ஆண்டு வரையும் உத்தராகண்ட் முதல் மந்திரியாக செயற்பட்டுள்ளார். அரசியலில் நுழைவதற்கு முன்பு அவர் ராணுவ மேஜர் ஜெனரலாக பணியாற்றியுள்ளார். வயது முதிர்வு மற்றும் உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலனின்றி இன்று காலை உயிரிழந்தார்.
3: இலங்கை செய்திகள்.
4: இலங்கையில் 2026 ஆண்டின் முதல் 6 கால பகுதிக்குள் தற்போதைய நீர்க்கட்டணத்தை எவ்வித திருத்தங்களுமின்றி அவ்வாறை பேடிச் செல்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. வீடமைப்பு நிர்மாணத்துறை மற்றும் நீர் வழங்கல் அமைச்சரினால் சமர்ப்பிக்கப்பட்ட இதற்கான முன்மொழிவுக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. அமைச்சரவை கூட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட நீர்க்கட்டண சூத்திரத்துக்கு அமைய பிரதான செலவு காரணிகளில் ஏற்படும் மாற்றங்களை கருத்தில் கொண்டு நீர் விற்பனைக்கான அலகுச் செலவு அரையாண்டுக்கு ஒருமுறை மீளாய்வு செய்யப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
3: உலகச் செய்திகள்.
4: பஹ்ரைனின் அனைத்து ஆயுத அமைப்புகளும் பிரிவுகளும் மிக உயர்ந்த தயார் நிலை மற்றும் தற்காப்பு நிலையில் உள்ளதாக அந்நாட்டு பாதுகாப்பு படை உறுதிப்படுத்தியுள்ளது. ஈரானின் தாக்குதல்களின் விளைவாக தென்படும் விசித்திரமான அல்லது சந்தேகத்துக்குரிய எந்தவொரு பொருளையும் அணுகுவதையோ அல்லது தொடுவதையோ தவிர்த்து அனைவரும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று அவ்வமைப்பு வலியுறுத்தியுள்ளது. மேலும் அனைத்து குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக அத்தகைய பொருட்களை பாதுகாப்பு கையாளுவதற்கு அரச கள பொறியியல் பிரிவின் பணியாளர்கள் முழுமையாக தயாராக உள்ளனர் என்றும் அவ்வமைப்பு உறுதிப்படுத்தியுள்ளது.
3: விளையாட்டுச் செய்திகள்.
4: பங்களாதேஷ் அணிக்கு எதிரான 2 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் பாகிஸ்தான் அணி சற்று முன்னர் வரை 5 இழப்பிற்கு 296 ஓட்டங்களை பெற்றிருந்தது. பாகிஸ்தான் அணிக்கு இந்த போட்டியில் 437 என்ற வெற்றி இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய பங்களாதேஷ் அணி 141 ஓட்டங்களினால் முன்னிலையில் உள்ளது. முதலாவது இன்னிங்ஸில் பங்களாதேஷ் 278 ஓட்டங்களை பெற பாகிஸ்தான் 232 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. இரண்டாவது இன்னிங்ஸில் பங்களாதேஷ் 390 ஓட்டங்களை பெற்றுக்கொள்ள பாகிஸ்தானுக்கு 437 என்ற வெற்றி இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது.
3: செய்தி சுருக்கம்
1: was brought to you by Danya Group of Companies since 1982.
3: Weather update
1: brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25+ outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
4: அமீரகத்தின் பல பகுதிகளிலும் இந்த நாட்களில் வெப்பநிலை குறிப்பிடத்தக்க அளவில் வீழ்ச்சியடைந்துள்ளது. லீவா மற்றும் முகாரிஸில் இன்று 41 டிகிரி செல்சியஸில் அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. தம்தாவில் 18 டிகிரி செல்சியஸில் மிக குறைவான வெப்பநிலை பதிவானது. அல்ஃபுஜீராவில் 38 டிகிரி செல்சியஸிலும் அபுதாபி, உமல் குவைன் மற்றும் ராசல் கைமாவில் 37 டிகிரி செல்சியஸிலும் ஷார்ஜா, துபாய் மற்றும் அஜ்மானில் முறையே 36, 35 மற்றும் 34 டிகிரி செல்சியஸிலும் இன்று அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 4 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
5: நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
6: அடுத்த 1 மணி நேரம் உங்களோட டைம் ராஜாவோட.
5: With Raja.
6: Stay tuned.

0: டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அது எஃப்எம் தான் டாடி கேப்போம்.
1: டேய், அண்ணன் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு வயல காணோம்.
2: நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
3: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
4: நல்ல சாப்பாடு ருசிச்சு சாப்பிடுற பழக்கம் இருந்தா அந்த சாப்பாட்டுல சிறந்த நெய் பயன்படுத்துற பழக்கம் வரும். சிறந்த நெய்னு யோசிச்சாலே RKG தூய பசும் நெய் தான் பயன்படுத்தணும்னு பழக்கம் வரும்.
5: பாரம்பரிய சுவை மாறாத சுத்தமான சுவையான நெய் RKG நெய், தூய்மையான பசும் நெய்.

மாஸ்ட்ரோவின் சூப்பர் ஹிட் பாடல்கள் ராக் வித் ராஜா, brought to you by Falcon Fastlink Services, one stop solution for all your interior fit outs. Call 0586815179.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mersel Morning with me, Keetna, on 89.4 Tamil FM.
1: Mersel Morning, brought to you by ALD Properties. வெறும் 999 தரம்ஸ் மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ இஎம்ஐ பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல பிளாட் புக் பண்ணுங்க. Co-sponsored by Gulf Medical University. தும்பே இன்டர்நேஷனல் பாத்வே மெடிக்கல் ப்ரோக்ராம். அஃபோர்டபுள் ஃபீஸ், வேர்ல்ட் கிளாஸ் எஜுகேஷன், குளோபல் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸோட இன்டர்நேஷனல் மெடிக்கல் டிகிரியை செக்யூர் பண்ணுங்க. ரமணி ஈவென்ட்ஸ் பிரசன்ஸ் ரோலிங் சார், ரோலிங் சார் ஆக்சன். 894 துபாயோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நீங்க ரோலிங் சார் எபிசோட்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு சினிமா சீனை நாங்க ப்ளே பண்ணி காட்டுவோம், அத அப்படியே நீங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சு காட்டுவீங்க. அதுதான் ரோலிங் சார். உங்க கேங்ல நட்டி உங்க பெயரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க.
2: மனம் சுவாசத்தில் கலக்கும் சுவை, நாவை சிலிர்க்க வைக்கும் குணம், உடல் நலத்தை சீராக்கும் சிறந்த நெய்யின் தன்மை நம் வாழ்வை இனிமையாக்கும்.
3: பாரம்பரிய சுவை மாறாத சுத்தமான சுவையான நெய், ஆர்கேஜி நெய், தூய்மையான பசும் நெய்,
2: செழித்தையும் தமிழே.

0: நிகழ்ச்சிகள் வளமிக்க முளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: This hour of Rock with Raja, brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams monthly interest free EMI pay பண்ணி திருச்சியோட prime spotல plot book பண்ணுங்க. You are back.
2: நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்கே சென்றாலும் உங்களை தொடர்ந்து வருவது என் இசை மட்டுமே என்பது எனக்கு நன்றாக தெரியும்.
3: Rock with Raja. Brought to you by Falcon Fastlink Services. One-stop solution for all your interior fit-outs. Call 0586815179.

0: listening to 89.4 Tamil FM. Tamil FM.
1: அண்ணே, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
2: டேய், சூப்பரா தம்பி. வாழ்த்துக்கள்.
3: A few days later.
1: அண்ணே, பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
2: அண்ணடே, கலக்குப்பா கலக்கு.
3: A few days later.
1: டேய், பிசினஸ் பிச்சிக்கிச்சு. இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
2: ஆமாண்ணா, எப்படி?
1: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
4: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
5: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
6: நேத்து போர்ட் மீட்டிங்ல ஒருத்தர் இப்படி எங்கும் எதிலும் AI பயன்படுத்தினா நம்ம வணிகத்தின் தரவுகள் எல்லாம் எங்கே சேமிக்கப்படும் அப்படின்னு கேக்குறாரு. அவ்வளவுதான், IT தலைவர் நிதி தலைவரை பாக்க, நிதி தலைவர் CEO பாக்க, CEO வானத்தை பாக்குறாரு. ஆனா இவங்கள மாதிரி நீங்க வானத்தை பாக்க தேவையில்ல, உங்ககிட்ட ஜோஹோ இருந்தா மட்டும் போதும். எப்படி?
7: ஜோஹோவின் AI பயன்படுத்தும் தரவுகள் அனைத்தும் இனி UAE நாட்டிலேயே தங்கி உங்களுக்கு மட்டுமே செயல்படும். ஏனெனில் ஜோஹோவே நினைத்தாலும் உடைக்க முடியாதபடி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஜோஹோ இருக்க தயக்கம் ஏன்? இனி யார் கேட்டாலும் எங்கள் செய்யறிவு எங்கள் வசம் மட்டுமே என்று சொல்லுங்கள்.
4: மேலும் விவரங்களுக்கு 800 ஜோஹோவை அழைக்கவும் அல்லது zoho.com இருக்கு வருக.

0: 89.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: This Hour of Rock with Raja brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams monthly interest free EMI pay பண்ணி திருச்சியோட prime spotல plot book பண்ணுங்க. You are back.
2: Mastrovins
3: brought to you by Falcon Fastlink Services, one stop solution for all your interior fit outs. Call 0586815179.

0: நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்கே சென்றாலும் உங்களை தொடர்ந்து வருவது என் இசை மட்டுமே என்பது எனக்கு நன்றாக தெரியும்.
1: Rock with Raja. Brought to you by Falcon Fastlink Services. One-stop solution for all your interior fit-outs. Call 058-681-5179.
2: கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் லெட்டர் சி மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா? ஆனா கடிதமே இருக்கட்டும். படி.
3: கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே.
2: பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
3: பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
2: உன்னை நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உக்காந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை.
3: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது.
2: அதான்
3: அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
2: அதேதான் பிரமாதம். கவிதை கவிதை படி.

0: 99.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம். Brought to you by Divya Auto Spare Parts Trading, genuine parts center for Japanese cars.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: அமீரக செய்திகள்.
2: ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள இந்திய தூதரகங்களுடன் தனது ஒப்பந்தத்தில் முறைப்படி கையெழுத்திட்டதை அடுத்து நாடு முழுவதும் அமையவிருக்கும் 16 புதிய இந்திய தூதரக சேவை மையங்களின் இருப்பிடங்கள் தொடர்பான அறிவிப்பை அல்ஹின் டுவர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் நிறுவனம் வெளியிட்டுள்ளது. 7 அமீரகங்களிலும் உள்ள இந்த சேவை மையங்கள் ஜூலை 1st 2026 முதல் செயற்பாட்டுக்கு வரவுள்ளன. 2011 முதல் தூதரக சேவைகளை வழங்கி வந்த BLS இன்டர்நேஷனல் நிறுவனத்திடம் இருந்து கடவுச்சீட்டு, விசா மற்றும் பிற தூதரக சேவைகளை அல்ஹிந்த் நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக பொறுப்பேற்றது. இதற்கமைய அபுதாபியின் அல் கலீடியா, அல் ரீம் ஐலண்ட், முஸ்தாஃபா, மதினாத் ஜாயத், கயாத்தி மற்றும் அலைன் பகுதிகளிலும், துபாயின் பர்துபாய் மற்றும் துபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பார்க் பகுதிகளிலும், ஷார்ஜாவின் அல் மஜாஸ், அல் மற்றும் ரோலாவிலும், அஜ்மானின் அல்ஜர், ஃபுஜேராவின் உமல் குவைன், கோர்ஃபகான் மற்றும் கல்பா மற்றும் ராசல் கைமாவிலும் இந்த சேவை மையங்கள் இயங்க உள்ளதாக அல்ஹிந்த் டுவர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது.
1: உலகச் செய்திகள்.
2: அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தைகளுக்கு மேலும் கால அவகாசம் தேவை என கத்தார் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானின் மத்தியஸ்தத்தில் நடைபெறும் அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தைகள் ஒரு உடன்பாட்டை எட்டுவதற்கு மேலும் கால அவகாசம் தேவை என்று கத்தார் தெரிவித்துள்ளது. இந்த செயல்முறைக்கு வாய்ப்பளிப்பதற்காக தாக்குதல்களை ஒத்திவைத்ததாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ள நிலையில் கத்தார் இதனை கூறியுள்ளது. இருதரப்பினரையும் ஒன்றிணைத்து ஒரு தீர்வை காண்பதில் தீவிரத்தை காட்டியுள்ள பாகிஸ்தானின் ராஜதந்திர முயற்சிக்கு நாங்கள் ஆதரவளிக்கின்றோம், மேலும் இதற்கு கால அவகாசம் தேவை என்று நாங்கள் நம்புகின்றோம் என்று கத்தார் வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் 90% கொள்கைகள் பாட்டாளி மக்கள் கட்சியின் கொள்கைகளுடன் ஒத்துப்போகின்றன என அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலுக்கு பின் பாமகவுக்கு புதிய உத்வேகம் கிடைத்துள்ளது என்று அவர் கூறியுள்ளார். கட்சிக்குள் தற்போது GK மணி இல்லை, இதுபோல் மறுசீரமைப்பு நடைபெறும் என்று அன்புமணி தெரிவித்துள்ளார். அடுத்த உள்ளாட்சி தேர்தல் வரவுள்ளது, எல்லா நிர்வாகிகளும் தயாராக இருக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
2: ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் 2 சுற்றுப்பயணமாக இந்தியா வரவுள்ளார். எதிர்வரும் செப்டம்பர் 12 மற்றும் 13 புட்டின் இந்தியா வரவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. டெல்லியில் நடைபெறவுள்ள பிரிக்ஸ் நாடுகளின் உச்சி மாநாட்டில் புட்டின் பங்கேற்க உள்ளார்.
1: இலங்கை செய்திகள்.
2: 2026 சிறுபோகத்துக்கு தேவையான 15,000 மெட்ரிக் டன் யூரியா உரத்தை விவசாய அபிவிருத்தி திணைக்களத்தின் விவசாய சேவை குழுக்கள் மூலம் கொள்முதல் செய்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. 2026 சிறுபோகத்தில் 550,000 ஹெக்டேயர் நெல் நிலங்களில் பயிர் செய்கை மேற்கொள்ளப்படும் என ஆரம்பத்தில் மதிப்பிடப்பட்டிருந்த போதிலும் தற்போதைய சூழ்நிலையில் அது 4.5 லட்சம் முதல் 5 லட்சம் ஹெக்டேயர் வரையில் அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதற்காக சுமார் 75,000 மெட்ரிக் டன் யூரியா உரம் தேவைப்படும் என கணக்கிடப்பட்டுள்ளதுடன் நாட்டில் உள்ள உர இருப்புகளில் இருந்து இதுவரையில் 48,297 மெட்ரிக் டன் உரம் விவசாய சேவை குழுக்கள் மூலம் கொள்முதல் செய்யப்பட்டு விநியோகிக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது.
3: Business update. Brought to you by Zoho.com. Zoho AI பயன்படுத்தினா அனைத்து தரவுகளும் நாட்டிலேயே தங்கும். Visit Zoho.com or call 800 Zoho.
2: ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை நிறுத்த திட்டமிட்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவித்த நிலையில் உலக நாடுகளின் பங்குச்சந்தைகள் இன்று உயர்ந்த வர்த்தகமாகின. ஆசிய பங்குச்சந்தைகளும் இன்று உயர்ந்த வர்த்தகத்தை தொடங்கின. துபாயின் பிரதான பங்கு விலை சூட்டன் 1.4% உயர்ந்த வர்த்தகத்தை நிறைவு செய்தது. அபுதாபியின் பிரதான பங்கு விலை சூட்டனும் இன்று 0.9% உயர்ந்த வர்த்தகத்தை நிறைவு செய்தது. அபுதாபி போர்ட்ஸ் 1.4% உயர்ந்தது. இதேவேளை எண்ணெய் விலை இன்று 2% வரையில் வீழ்ச்சியடைந்துள்ளது. இந்திய பங்குச்சந்தைகள் இன்று ஓரளவு சரிந்து வர்த்தகத்தை நிறைவு செய்தன. சென்செக்ஸ் 114 புள்ளிகள் சரிந்து 75,200 புள்ளிகளிலும், நிப்டி 31.95 புள்ளிகள் சரிந்து 23,618 புள்ளிகளிலும் வர்த்தகத்தை நிறைவு செய்தது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 5 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. 89.4 Tamil FM. Tamil FM. Nama Radio, Nama Music.
4: Star of the Month, Act

0: உன்னை போய் பண்ணி காட்டட்டா.
1: The evening karak.
2: Evening Karak with me RJ Niveda only on 89.4 Tamil FM. Welcome, welcome, welcome once again. A very, very, very good evening. So, சாயங்காலம் இன்னைக்கு வந்து தேதி 19 மே அப்படின்னா நேரம் கரெக்டாக 4:13 நிமிஷம். ஸோ எஸ் இன்னும் ஒரு வாரம் அப்படியே ஓட்டிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த செவ்வாய்க்கிழமையிலேருந்து லீவ் வந்துடும். இதெல்லாம் வந்து கீர்த்தனா சொல்லுவாங்க, இப்போ நானும் சொல்ல வேண்டியிருக்கேன். என்னன்னு தெரியலங்க, கொஞ்ச நாளாக கொஞ்சம் லீவ் வேணும், ஒரு பிரேக் வேணும்னு மைண்டுக்கு யோசிச்சுக்கிட்டே இருக்கு. எப்பயாவது ஒரு டைம் நமக்கு வீட்டில் இருக்க பிடிக்கவே பிடிக்காது, நம்ம வீட்டுக்கே போக பிடிக்காது, என்ன இது எங்கேயாவது வேலை பார்த்துட்டே இருக்கலாம், வெளியில் போயிட்டே இருக்கலாம், சுற்றிட்டே இருக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட் ஒரு ஃபேஸ் ஆஃப் லைஃப்ல இருக்கும். அண்ட் ஒன் ஃபேஸ் ஆஃப் லைஃப் எப்படி இருக்கும்னா, லீவ் போட்டு உட்காந்துருக்கலாம். என்ன போன வாரம் தானே ஒரு நாலு நாள் உனக்கு லீவ் கிடச்சிது, ஏன்னா உனக்கு லீவ் வேணுமா அப்படின்னு கேட்பாங்க, ஆனால் தேவைப்படும். ஸோ என்னன்னா ஒரு ஒரு பாயிண்ட்ல மைண்ட் அண்ட் பாடி எப்படி இருக்குன்னா ஓடு ஓடு ஓடு ஓடு ஓடுன்னு இருக்கும். சேம் மைண்ட் அண்ட் பாடிக்கு ஒரு சில நாட்களில் ஒரு சில ஓய்வு தேவைப்படுது, அந்த ஓய்வை அது கேட்டு வாங்குது, அது மனசும் சரி நம்மளுடைய பாடியும் கேட்டு வாங்கும். நமக்கு என்ன தேவைங்கிறது நமக்கு தெரியாத பட்சத்தில் நம்மளை அது சொல்லி சொல்லி இந்த மாதிரி இன்டெரக்டாக சொல்லி புரிய வைக்கிறது தான். பட் அதில் இன்னொரு சங்கடமான இன்னொரு ரிஸ்கியான ஒரு விஷயம் என்னென்னா, அதை பிடிச்சிக்கிட்டு அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் அப்படியே சோம்பேறியாக உட்காந்துருவாங்க. பட் தெர் ஆர் பீப்புள் அதை ரியலைஸ் பண்ணிட்டு, நோ திஸ் இஸ் ஜஸ்ட் அ பிரேக், நம்ம இதிலேருந்து எழுந்து மீண்டும் ஓட ஆரம்பிக்கணும், நமக்கு போதுமான அளவுக்கான பிரேக் கிடச்சிருச்சுன்னு திருப்பி இன்னும் வேகமாக ஓட ஆரம்பிப்பாங்க. ஸோ இஃப் யூ ஆர் இன் தேட் ஃபேஸ், லைக் ஒரு ரெஸ்ட் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு இது தேவைப்படுது அப்படின்னு, ஒரு பிரேக் தேவைப்படுது அப்படின்னா, அந்த பிரேக் எடுக்க முடிஞ்சோ அதை எடுத்து உங்களை ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு ரீஃபியூவல் பண்ணிக்கிட்டு திருப்பி ஓட ஸ்டார்ட் பண்ணுங்க. வித் திஸ் நோட் லெட்ஸ் ஸ்டார்ட் த ஷோ வித் UAE அப்டேட்.
3: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்க கார்கோவை அனுப்புங்க. The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
2: துபையுடைய சில பகுதிகளில் நீங்கள் வண்டி ஓட்டிட்டு வரும்போது, இன்னும் ரொம்ப நாட்களாக இந்த ப்ராஜெக்ட் நடந்துட்டுருக்கு, ஏதோ ஒரு ரோட் ஒர்க் இங்கே நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னு நீங்கள் பார்ப்பீங்க. அப்படி ஒன்று தான் அல் கலீஜ் ஸ்ட்ரீட் டனல். ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் 80% கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஆர்டிஐயுடைய அடுத்த ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட் இது. ஸோ இதன் மூலமாக துபையுடைய டிராஃபிக் ஃப்ளோ 2030 ரொம்ப வேற ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு வர இருக்கு. அண்ட் இந்த டனல் பொறுத்த வரைக்கும் 1650 meters எக்ஸ்டெண்ட் ஆகக்கூடிய ஒரு டனல். இது வந்து இன்ஃபினிட்டி பிரிட்ஜோட எண்ட்ல இருந்து தேரால இருந்து ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் 12,000 வெஹிக்கிள்ஸ் போறக்கூடிய அளவுக்கு இதை வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. அண்ட் முக்கியமா இந்த ப்ராஜெக்ட் முழுமை அடையும் போது 1 மில்லியன் பீப்புள் இதுல பயனடைவாங்க. அது மட்டும் இல்லாம 2030 104 நிமிடங்கள் பயணம் பண்ணுற இடத்துக்கு 16 நிமிஷத்தில் போக முடியுங்கிறது தான் இந்த கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர்மேஷனில் நமக்கு கிடைக்க போகிற சாதனையாகவும் நமக்கு கிடைக்க போகிற பெனிஃபிட் ஆகவும் இருக்க போகுது.
3: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
2: ஒரு கண்ட்ரியுடைய ஒரு சிட்டியோட டெவலப்மெண்ட்க்கு ரொம்ப முக்கியம் ரோட்ஸ் அண்ட் கம்யூட் பண்ணக்கூடிய வகையில் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கணும். ஸோ அதுக்கான முயற்சிகளில் தான் துபாய் இறங்கிட்டு இருக்கு. அண்ட் இன்னும் அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸில் இன்னும் ஈஸியாக எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்க போகுது. பேக் டு பேக் ரெண்டு பாட்டு மாஸ்டர் திரைப்படத்தில் இருந்தும் அதுக்கு அடுத்து அந்த தாங்க மகன் படத்துலேருந்து உங்களுக்காக வருது. ஸ்டே டியூன் 89.4 தமிழ் எஃப்எம். திஸ் இஸ் ஆர்ஜனவே தான் யூ லிஸ்னிங் டு தி ஈவினிங் கரெக். ஸ்டே டியூன்ட்.
0: Back to back.
4: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் காண்டாக்ட் 0502528940.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: பெரிய பெரிய சீகோலில 40% தள்ளுபடியோட மாபெரும் ஜுவல்லரி சேல் வந்தாச்சு. ஆமா, ஜாயா லுகாஸ் வழங்குறாங்க தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷர் ஜுவல்லரியின் சீகோலி மீது 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் June 14 வரை மட்டும்தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாயா லுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
3: ஜாயா லுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
4: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
5: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: ஒன்னையும் பயப்படி காட்டட்டா. The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Golden Diamonds. Kalai Nayam Mikka Nagaigal. Inaugural offer are May 31st varikum, 50% off on gold making charges and diamond prices. Karama, Dubai.
1: அக்கா வீட்டுக்கு தங்க ஈஸியா போலாம், ஆனா தங்க வீட்டுக்கு அக்கா போகவே முடியாது. அது என்ன? இது ஒரு விடுகதை. இந்த விடுகதைக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க கால் பண்ணுங்க 800-8940. இப்பவே இல்ல, கொஞ்ச நேரத்துல கால் பண்ணுங்க. 4:23 ஆன் தி கிளாக். திஸ் இஸ் தி ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜி நிவேதா, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம், யுஏஇஸ் நம்பர் ஒன் தமிழ் ரேடியோ ஸ்டேஷன். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஒன்ஸ் அகேன் சொல்றேன், அக்கா வீட்டுக்கு தங்க ஈஸியா போலாம், ஆனா தங்க வீட்டுக்கு அக்காவால போகவே முடியாது. அது என்ன? இது ஒரு விடுகதை. ஒரு தமிழ் விடுகதை. இது என்ன? இதுக்கான ப்ராப்பர் விளக்கம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க வந்து எனி டைம் கால் பண்ணுங்க. ஸோ நீங்க கால் பண்ணும்போது எடுத்து கரெக்டான பதிலா இல்லையா அப்படின்றத நான் சொல்றேன். அண்ட் ஆஸ் ஆஃப் நவ் இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு பார்க்கும்போது நம்ம இந்தியாவில் என்ன மாதிரியான மாற்றங்கள் நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்தியாவுடைய ரூபாயின் சரிவு, அதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அது எந்த அளவுக்கு பாதிப்பு உருவாக்கி இருக்கு அப்படின்னா, இந்திய பங்குச்சந்தையில வந்து இப்போ நீடிச்சிருக்கக்கூடிய இந்த வீழ்ச்சி அண்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய ரூபாயின் வீழ்ச்சி காரணமாக உலகுடைய டாப் 100 மதிப்பு மிக்க நிறுவனங்கள் பட்டியல சோ ஃபார் இருந்த இந்திய நிறுவனங்கள் இந்த முறை இல்லை. ஸோ அதனுடைய பங்குச்சந்தை வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ இதில் முக்கியமாக லாஸ்ட் இயர் தொடக்கத்தில் வந்து 73rd இடத்துல இருந்த ரிலையன்ஸ் இப்போ வந்து 106th இடத்துல இருக்கு. 171st இடத்துல இருந்த டிசிஎஸ் இப்போ வந்து 314th இடத்துக்கு மாறி இருக்கு. அண்ட் 330th பிளேஸில் இருந்த இன்ஃபோசிஸ் 590th பிளேஸ்க்கு மாறி இருக்கு. ஸோ இது வந்து நம்ம உத்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கு. நான் ஏற்கனவே இதை சொன்னேன், அப்படி டக்குன்னு லேஸில் கடந்து போயிட முடியாது. ஓகே, ஆல்மோஸ்ட் 26 rupees இருக்கு. ஸோ ஊருக்கு காசு அனுப்பலாம், இதுவாக இருக்கும். பட் ஊரில் வந்து ஃபியூவல் பார்த்து யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறதா இருக்கட்டும், அண்ட் சிலிண்டர்ஸ் தட்டுப்பாடாக இருக்கட்டும், அண்ட் தென் இந்த பீப்புள் குழந்தைங்களுக்கு வந்து ஆன்லைன் கிளாஸஸ் கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறதாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளுக்கு போகாதீங்க, தங்கம் வாங்காதீங்கன்னு சொல்கிறது, அண்ட் விலைவாசி உயர்வு, ஆல் ஆஃப் திஸ் திங்ஸ். அண்ட் நாம் இந்தியாவுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கும் போது டிக்கெட் ப்ரைஸ், இப்போ ஏன் தங்க வந்து டென்மார்க்கில் இருக்கா, ஓகே இந்தியாவுக்கு வரலாம் அப்படின்னு நம்ம ஒரு பிளானிங்கில் வந்து ஜூலை வெக்கேஷனுக்கு வரலான்னு யோசிக்கும் போது, ஐயோ அக்கா நான் டிக்கெட் பார்க்கும்போது பயமாக இருக்கு அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி டிக்கெட் ப்ரைஸ் அந்த ஷூட்டப்லாம் இருக்குல்ல, இது எல்லாத்தையும் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ வீ ஹாவ் டு ப்ரிப்பேர் ஃபார் திஸ். அண்ட் திஸ் டைம் ஐ வுட் சே கொஞ்சம் சேவிங்ஸ் பண்ண ஆரம்பிங்க. அண்ட் நம்ம எல்லாருக்கும் தெரியும், வீ ஆர் லிவிங் லைஃப் ஒன்ஸ் எல்லாம் சொல்லிட்டு தான் இருப்பாங்க. பட் த நெக்ஸ்ட் டே நீங்கள் எழுந்து பார்க்கும்போது லிவிங் மந்த் எல்லாம் ஓகேங்க, நேற்று முடிஞ்சிச்சு, இன்றைக்கி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, எங்கே எங்கள் காசு அப்படின்னு நமக்கு கடன் கொடுத்தவங்களும் நம்ம யாருக்கெல்லாம் லேபிலிட்டியோடு இருக்கோமோ அவங்களுக்கெல்லாம் காசு கொடுக்க வேண்டிய இடத்துக்கும் நம்ம வந்து தள்ளப்படுவோம். உடனே காலையில் எந்திரிச்சு வந்து ஐ லிவ் மை லைஃப் அப்படின்னு சொல்லிட்டுலாம் அங்கேருந்து நகர முடியாது. வி ஹாவ் டு ஃபேஸ் இட் அஃப்கோர்ஸ். ஸோ அதுக்கும் நம்ம ப்ரிப்பேராக இருக்கணும், ப்ரிப்பேராக இருங்க. என் குலேபா காவலி படத்தில் இந்த குலேபா பாட்டு வருது. ஸ்டே டியூன் 89.4 தமிழ் எஃப்எம், யூஎஸ் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
1: Brought you by Tanjai Elite Restaurant. நம்ம ஒரு சமையல சுவைக்க Tanjai Elite Restaurant, Jabal Ali Industrial First and Horlands.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.
2: மனம் சுவாசத்தில் கலக்கும் சுவை, நாவை சிலிர்க்க வைக்கும் குணம், உடல் நலத்தை சீராக்கும் சிறந்த நெய்யின் தன்மை நம் வாழ்வை இனிமையாக்கும்.
3: பாரம்பரிய சுவை மாறாத சுத்தமான சுவையான நெய், RKG நெய், தூய்மையான பசும் நெய்.

0: அந்த பாட்டு வரும், அந்த பாட்டு வரும். கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்கன்னா அந்த பாட்டு வரும். ஆனா அதுக்கு முன்னாடி இப்போ நான் வந்திருக்கேன், சோ என்கிட்ட பேசிட்டதுக்கு அப்புறம் மிச்ச வேலையை பாத்துக்கலாம். திஸ் இஸ் தி ஈவினிங் கரெக்ட். அதுக்கப்புறம் அல்வாதா ஸ்ட்ரீட்குள்ள 11 நாதலம ரோடு இப்போ டிராஃபிக் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக. அதுக்கப்புறம் உங்களுக்கு டிஏஎஃப்சி கிட்டையும் கொஞ்சம் டிராஃபிக் ஃபியூச்சர் ஆஃப் மியூசியம் இந்த ஏரியாவில் ஒரே ஒரு கிராஷ் ரிப்போர்ட்டாக இருக்கிறதுனால.
1: Brought to you by Jet or UAE. Visit Jet or Showrooms, a part of Elite Group Holding.
0: இந்தியாவில் வந்து ரீசன்ட் டைமில் பார்க்கும்போது கடந்த ஆண்டு, அதாவது 2024 கம்பேர் பண்ணும்போது 2025 வந்து 80% ஆஃப் த பீப்புள் கார்னு ப்ரிஃபர் பண்ணும்போது எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை ப்ரிஃபர் பண்ணுறாங்களா. ஈவன் ஸ்கூட்டர்ஸ் கூட எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ இதனால 80% ஆஃப் த பீப்புள் ஹவ் மூவ் டு எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ். அது வந்து ஏன்னா அது சத்தம் வித்தியாசமாக இருக்குது, வண்டி ஓடுற மாதிரியே இல்லைன்ற மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் சொன்னாலும் எக்கனாமி வைஸாக அது வந்து நமக்கு கொஞ்சம் பெனிஃபிட் கொடுக்கறதுனாலும் ஃபியூவல் யூசேஜ் இல்லை. ஸோ அதனால நிறைய பேருடைய ப்ரிஃபரபிள் அண்ட் கொஞ்சம் மெயின்டெனன்ஸும் ஈஸியாக இருக்குங்கிறது இப்போ சொன்ன விஷயமா இருக்குது. சரி, விடுகதை தெரியும் அப்படின்னா கால் பண்ணுங்கள் 800-894-0. எப்படி கண்டுபிடிச்சீங்க அப்படிங்கறதையும் சொல்லுங்க. ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ,
0: வணக்கம்.
2: வணக்கம். ஒரு ரிடில் கேட்டிங்க.
0: ஆமா,
2: அதுக்கு தான் நான் கூப்பிட்டேன்.
0: சொல்லுங்க.
2: அதுக்கு யாராவது ஆன்சர் பண்ணிட்டாங்களா ஆல்ரெடி?
0: இல்ல, இப்போதான் உங்க கால் தான் எடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் காலே.
2: ஒரு அருமை
0: அருமை. உங்க பேரு?
2: நிர்மல்ராஜ்.
0: நிர்மல்ராஜ் சொல்லுங்க.
2: சோ இது அக்கான்ற பதவி தான், அக்கா வந்து தங்கச்சி ஆக முடியாது, ஆனா தங்கச்சிக்கு கீழே தம்பியோ தங்கச்சியோ பிறந்தா அவங்க அக்கா ஆயிடலாம்.
0: அக்கா வீட்டுக்கு தங்கச்சியால போகவே முடியாது. அதாவது அடுத்தடுத்து பிறந்தாலும் அக்கா அக்கா தான். ஆனா தங்கச்சி வந்து இந்த அக்காக்கு அக்கா ஆக முடியாது. எக்ஸாக்ட்லி. இதுவான்றத நான் வந்து சொல்லட்டுமா? ஓகே, கேளுங்க. ஸ்டே டியூன்ட் டு 89.4 தமிழ் எஃப்எம். பாட்டு கேட்டு வாங்க. தி ஈவினிங் கரெக்ட். என்ன உங்க அர்ஜுன வேதா.
1: Golden Song of the Hour. Golden Song of the Hour. Brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

0: அண்ணே, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
1: டேய், சூப்பரா தம்பி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
2: A few days later.
0: அண்ணே, பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
1: அண்ணடே, கலக்குப்பா, கலக்கு.
2: A few days later.
0: டேய், பிசினஸ் பிச்சிகிச்சு. இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: ஆமாண்ணே, எப்படி?
0: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
3: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். தமிழகத்தில் புதிய அரசியல் களம்,
5: புதிய ஆட்சி அமைந்த சூழலில் கட்சிகளில் நடக்கும் பரபரப்பான நிகழ்வுகள்,
4: தமிழக அரசியலில் புதிய திருப்பமாக இதுவரை காணாத சட்டசபை தலைவர்கள் என்ன சொல்கிறார்கள்,
5: உள்ளூர் அரசியல் முதல் உலக அரசியல் வரை உண்மை நிலவரத்தை தினமும் உங்கள் இருந்த இடத்தில் இருந்தே அறிந்து கொள்ள தினத்தந்தி அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ்.
4: ஆண்டு சந்தாவுக்கு இன்றே அழையுங்கள் 800-585-8.
6: உடம்புக்கு தேவையான வைட்டமின்ஸ், ஆன்டி ஆக்சிடன்ட், சரியான டயட்ரி ஃபேட், இந்த மூணும் ஒரே இடத்துல இருக்கா? இயற்கையான பசும் நெய்ல இருக்கு. எனர்ஜி தரும், டைஜஷனை சப்போர்ட் பண்ணும், உடலை பேலன்ஸ்டா வைத்துக் கொள்ள உதவும். பாரம்பரிய சுவை மாறாத சுத்தமான சுவையான நெய், RKG நெய், தூய்மையான பசும் நெய்.

0: 4:47 வெல்கம் பேக். இது ஈவினிங் கரெக் வித் மீ ஆர்ஜன வேதா ஆன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம். யூ இஸ் நம்பர் ஒன் தமிழ் ரேடியோ ஸ்டேஷன். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஸோ அக்காவோட வீட்டுக்கு தங்கச்சியால் போகவே முடியாது, ஆனால் தங்கச்சிக்கு அக்காவால் போக முடியும். ஸோ இது என்ன அப்படிங்கிற கேள்விக்கான பதில் வந்து ஒருத்தர் சொன்னார். உங்ககிட்ட வேற ஏதாவது ஆன்சர் இருக்கு, அதுக்கான ப்ராப்பர் ரீசன் இருக்கு அப்படின்னா நீங்கள் 800-8940 கால் பண்ணுங்க. அப்படி இல்லைனா பாட்டு கேட்கறதுக்காக கால் பண்ணுங்க, பிகாஸ் ரெடலுக்கான ஆன்சர் தான் சொல்லணும் இல்லை. நீங்கள் சாங்காகவும் கால் பண்ணலாம். ஸோ சாங் ரிக்வெஸ்ட்டுக்காக 800-8940 கால் பண்ணக்கூடிய தற்பொழுதைய லிசனர் காலர் யாரு? ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார். கேள்விக்கு பதில் கண்டுபிடிச்சிங்களா?
1: இல்ல இல்ல மேடம், நான் பாட்டுக்காக
0: தான். இல்ல இல்ல மேடம், எனக்கு தெரியாது மேடம், என்கிட்ட கேட்கவே கேட்காதீங்க மேடம். நீங்க எந்த ஊரு?
1: எனக்கு காரைக்குடி மேடம்.
0: காரைக்குடி? காரைக்குடி

0: ப்ராப்பர் காரக்குடி.
1: பக்கத்துல தேவ ஹோட்டல்.
0: செட்டிநாடு உணவுக்கு பிரபலமானவங்க.
1: ஆமா ஆமா
0: ஆமா ஆமா ஆமா. இந்த கடைகள்ல கிடைக்கிற செட்டிநாடு உணவு உங்க வீடுகள்ல இருக்கிறது வித்தியாசம் என்ன?
1: என்ன
0: பாட்டு வேணும்?
1: எனக்கு நெஞ்சினில் படத்துல இருந்து தங்க நிறத்துக்கு தமிழ்நாட்டு.
0: யாருக்காக டெடிகேட் பண்றீங்க?
1: இல்ல டிரைவிங்ல இருக்க ஒரு வைப்பா இருக்கு,
0: வேற எதுவும் இல்ல.
1: ஆமா ஆமா.
0: நெஞ்சி நிலை படத்துல இருந்து
1: தங்க நிறத்துக்கு தமிழ்நாட்டை வாங்கி தரட்டும்.
0: நல்லா இருக்கே. தமிழ்நாட்டை எழுதி கொடுத்துருவீங்களா நீங்க? கண்டிப்பா. என்னங்க நீங்க போங்க. சரி, ரொம்ப நன்றி. தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங். டேக் கேர், பை பை. ஸோ யாருமே எதையுமே எழுதி கொடுக்க முடியாதுங்க, ஆனால் என்னால் பாட்டு கொடுக்க முடியும். ஸோ உங்களுக்காக அந்த பாட்டு வருது. அடுத்து ஒரு காலர் லைனில் இருக்காரு, அடுத்து அவருக்கு ஒரு பாட்டை ப்ளே பண்ணி விட்ருவோம். ஹலோ, வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கு, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கு.
0: சொல்லுங்க
2: சொல்லுங்க
0: சொல்லவா. நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்? உங்க பேர் என்ன?
2: என் பேர் சையத்.
0: சையத்துக்கு என்ன பாட்டு வேணும்?
2: எனக்கு வந்து பையா படத்துல இருந்து துளி துளி மலையாய் வந்த போடுங்க.
0: போட்டுறலாமா?
2: போட்டுருங்க.
0: ஓகேங்க, தேங்க் யூங்க.
2: என்ன क्वेश्चन கேட்டிங்களா? என்ன क्वेश्चन அது?
0: என்ன क्वेश्चन? அக்கா வீட்டுக்கு தங்கச்சியால போக முடியாது? போக முடியாது. ஆனா அக்காவால போக முடியும் தங்கச்சி வீட்டுக்கு.
3: Yeah, adhu enna? Neengale solirunga answer. Naane solirava? Appa line la kaathirunga. Okay, line la da indala idlalle radio kettu appadiye kaathirunga. Stay tuned to 89.4 Tamil FM, vandhu solradhu evening correct presented by BNCT Global, largest villa developers in South India. For more details contact 0546732111. Brought to you by Annathangam Golden Diamonds, Kalai Nayam Mikka Nagaigal, Inagaral offer, May 31st varaikum 50% off on gold making charges and diamond prices. Karama, Dubai.
4: Request a song, call or WhatsApp 050-252-8940.

0: 99.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம் brought to you by திவ்யா ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ், authorized dealers of Toyota, Lexus, Nissan, Mitsubishi and Isuzu.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: புதுக்கோட்டை மாவட்டம் மழையூர் காவல் சரகத்தில் உள்ள கிராமத்தில் மாற்றுத்திறனாளி பெண் மீது நடத்தப்பட்ட பாலியல் வன் தாக்குதலுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்த குற்றச்செயலில் தொடர்புடைய அனைவரும் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் என்றும், பாதிக்கப்பட்ட பெண்ணின் எதிர்கால பாதுகாப்புக்காக தமிழ்நாடு அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் மு வீரபாண்டியன் அறிக்கை வெளியிட்டுள்ளார். மேலும் பாதிக்கப்பட்டவருக்கு உரிய மருத்துவ சிகிச்சை அளித்து உதவ வேண்டும் என்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில செயற்குழு தமிழ்நாடு அரசை வலியுறுத்தி கேட்டுக் கொள்வதாக அவர் அறிக்கையில் மேலும் தெரிவித்துள்ளார். மருத்துவர் சுப்பையா வழக்கில் குற்றவாளிகள் விடுவிக்கப்பட்ட உத்தரவை ரத்து செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மருத்துவர் சுப்பையா கொலை வழக்கில் குற்றவாளிகளுக்கு ஆயுள் தண்டனையை உச்சநீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. நரம்பியல் மருத்துவர் சுப்பையா கொலை வழக்கில் குற்றவாளிகளை விடுதலை செய்த தீர்ப்பை எதிர்த்து வழக்கு தொடரப்பட்டிருந்தது. மருத்துவர் சுப்பையா கொலை வழக்கில் அனைத்து குற்றவாளிகளும் உடனடியாக சரணடைய உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இவ்வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் மிகப்பெரிய தவறை செய்துள்ளது என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்தது. வழக்கின் முக்கிய குற்றவாளிகளான பொன்னுசாமி, மேரி, புஷ்பம் ஆகியோரின் தண்டனையை உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்துள்ளது. இரண்டு பேரின் வயதை கருத்தில் கொண்டு தண்டனை குறைப்புக்கு ஆளுநரிடம் மனு அளிக்கலாம் என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது.
1: இந்திய செய்திகள்.
2: பிரதமர் நரேந்திர மோடி ஐஸ்லாந்து பிரதமருடன் இருதரப்பு சந்திப்பில் ஈடுபட்டார். ஐரோப்பிய நாடுகளுக்கான சுற்றுப்பயணத்தின் ஒரு பகுதியாக நெதர்லாந்து, ஸ்வீடன் மற்றும் நோர்வே நாடுகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி சென்றார். இதில் நெதர்லாந்துக்கான பயணத்தின் ஒரு பகுதியாக இருநாடுகளுக்கும் இடையே முக்கிய ஒப்பந்தங்கள் இறுதி செய்யப்பட்டன. தொடர்ந்து ஸ்வீடன் நாட்டுக்கு அவர் சென்றதுடன் ஸ்வீடன் பிரதமர் உல்ஃப் கிறிஸ்டன்சன் மற்றும் பிற ஐரோப்பிய தலைவர்களையும் ஸ்வீடனின் தலைமை செயல் அதிகாரிகளையும் சந்தித்து வர்த்தகம், முதலீட்டை வலுப்படுத்துதல் மற்றும் தொழில்நுட்பத்தில் ஒத்துழைப்புடன் செயல்படுவது பற்றி பிரதமர் நரேந்திர மோடி இருதரப்பு பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டார்.
1: இலங்கை செய்திகள்.
2: தாயிடம் இருந்து குழந்தைக்கு HIV மற்றும் சிபிலிஸ் பரவுவதை பொது சுகாதார பிரச்சினையாக இல்லாத அளவுக்கு பாரியளவில் குறைத்து அதனை தொடர்ச்சியாக பேணி வந்தமைக்காக உலக சுகாதார அமைப்பு இலங்கைக்கு விசேட பாராட்டுச் சான்றிதழை வழங்கியுள்ளது. இந்த பாராட்டுச் சான்றிதழ் சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் நடைபெற்று வரும் 79வது உலக சுகாதார பேரவை கூட்டத்தில் இலங்கையிடம் இன்று கையளிக்கப்பட்டுள்ளது. உலக சுகாதார அமைப்பின் தரநிலைகள் மற்றும் உலகளாவிய ஆலோசனைக் குழுவின் பரிந்துரைகளுக்கு இணங்க தாயிடம் இருந்த குழந்தைக்கு HIV மற்றும் சிபிலிஸ் பரவுவதை கட்டுப்படுத்துவதில் இலங்கை அடைந்துள்ள முன்னேற்றத்தை பாராட்டும் வகையிலேயே இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது.
1: உலகச் செய்திகள்.
2: பிராந்திய நிகழ்வுகள் குறித்து கத்தார், பாகிஸ்தான் பிரதமர்கள் கலந்துரையாடியுள்ளனர். கத்தார் பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமான ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் பின் ஜாசிம் அல் தானியை பாகிஸ்தான் பிரதமர் முகமது ஷஹ்பாஸ் ஷெரீப் தொலைபேசியில் தொடர்பு கொண்டதாக கத்தார் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதன்போது இருதரப்பு உறவுகள், அவற்றை ஆதரித்து வலுப்படுத்தும் வழிகள், பிராந்தியத்தின் சமீபத்திய நிகழ்வுகள் மற்றும் பிராந்தியத்தில் பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையை மேம்படுத்துவதற்காக பதற்றங்களை தணிக்கும் நோக்கில் பாகிஸ்தான் மேற்கொள்ளும் மத்தியஸ்த முயற்சிகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டுள்ளது. அமைதியான வழிகளில் நெருக்கடிக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் நோக்கில் பாகிஸ்தான் மேற்கொள்ளும் மத்தியஸ்த முயற்சிகளுக்கு கத்தார் முழு ஆதரவை தெரிவித்துள்ளது. மேலும் பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றத்துக்கான சரியான சூழலை உருவாக்கி பிராந்தியத்தில் நீடித்த அமைதியை அடையும் ஒரு விரிவான உடன்படிக்கைக்கு வழிவகுக்க அனைத்து தரப்பினரும் இந்த முயற்சிகளில் ஈடுபட வேண்டியதன் அவசியத்தையும் கத்தார் பிரதமர் வலியுறுத்தியுள்ளார்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alay since 1982.
3: Business update.
4: Brought to you by Zoho.com. Zoho AI பயன்படுத்தினா அனைத்து தரவுகளும் நாட்டிலேயே தங்கும். Visit Zoho.com or call 800 Zoho.
2: அமீரகத்தின் பல பகுதிகளிலும் இன்று வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. லீவா மற்றும் முக்காரிஸில் 41 டிகிரி செல்சியஸில் அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. தம்தாவில் 18 டிகிரி செல்சியஸில் மிக குறைவான வெப்பநிலை பதிவானது. அல் ஃபுஜீராவில் 38 டிகிரி செல்சியஸிலும் அபுதாபி, ஓமல் கொயின் மற்றும் ராசல் கைமாவில் 37 டிகிரி செல்சியஸிலும் ஷார்ஜா, துபாய், அஜ்மானில் முறையே 36, 35 மற்றும் 34 டிகிரி செல்சியஸிலும் இன்று அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 6 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
5: இதை விட பெஸ்டா என்டர்டைன்மெண்டா ஒரு FM காற்று விடுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்.

பண்ணிக்காட்டா.

0: 4:14. Welcome back in the evening, Karak, with me, RJ Niveda, on Leon 89.4 Tamil FM, UAE's number one Tamil radio station. That's our radio, our music. அப்படி நம்ம நெக்ஸ்ட் அவருக்குள்ள வந்தாச்சு. அக்கா வீட்டுக்கு தங்கச்சி போவா, ஆனா தங்கச்சி வீட்டுக்கு அக்கா வர முடியாது. இந்த கேள்விக்கு அக்கா அப்படிங்கிற பதவின்னு ஒருத்தர் சொன்னார். ஆக்சுவலி அது ஆன்சர் கிடையாது. அந்த ஆன்சர் வந்து எனக்கு தெரியும், ஆனா எனக்கே அந்த ஆன்சர்ல ஒரு குழப்பம் இருக்கு. உங்களுக்கு தெளிவாக அதை எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா கால் பண்ணுங்கள் 800-8940. இதுக்கு நீங்கள் ஆன்சர் கரெக்டாக சொல்லி எனக்கும் புரிய வச்சிட்டிங்க அப்படின்னு அதோட முடிஞ்சு. அதுக்கப்புறம் நம்ம இதை பற்றி பேசாமல் வேற ஒரு விஷயத்தை பற்றி பேசலாம். ஹலோ வணக்கம். ஹலோ, எஸ் கனெக்ட் ஆயிடுச்சு. ஹலோ வணக்கம். வணக்கங்க, ஷாகுல் அமீத் சொல்லுங்க. விடுகதைக்கு பதில் எல்லாம் தெரியாது. பாட்டு கேக்குற வேலை முடிஞ்சு. அச்சோ, சரி, ரொம்ப நன்றி. தேங்க்யூ சோ மச் ஷாஹுல் அமீத். ஸோ யாருக்காவது ஆன்சர் தெரியும், அந்த ஆன்சருக்காக கால் பண்றீங்க அப்படின்னா 800-8940 கால் பண்ணுங்க. ஹலோ வணக்கம். ஹலோ
1: வணக்கம்
0: வணக்கம். ரேடியோ மியூட் பண்ணுங்க. வணக்கம். ஆன்சர் தெரிஞ்சு கூப்பிட்டீங்களா இல்ல பாட்டு கேக்குறதுக்கா?
1: ஆன்சர் எனக்கு நீங்க சொல்லுங்க. அந்த
0: தெரியல. ஓகே, எனிவேஸ் ரொம்ப நன்றி. இது வந்து எனக்கு சகஜம், பழகிருச்சு. நீங்க வந்து சம்பந்தப்பட்ட விஷயத்தை தாண்டி மிச்ச விஷயத்துக்காக பேசுறதுக்கு கால் பண்றது எனக்கு பழகி போச்சு. ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
0: உங்களுக்கு அது ஆன்சர் தெரியுமா?
1: ஒதடங்களா?
0: இல்ல.
1: ஓகே, ஏன்னா வந்து அக்காங்கும் போது ஒதடு ஒட்டாது. அந்த இதுல வந்து
0: அந்த இதுல எதுவும் வந்துருச்சா அந்த மாதிரி எதுவுமான்னு கேக்குறீங்க? இல்ல. Thank you. அக்கா வீட்டுக்கு போக முடியாது, தங்கச்சி வீட்டுக்கு வர முடியாது அக்காவால. என்ன அது? ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம். உங்க நிவேதா, குட் ஈவினிங்.
0: குட் ஈவினிங். உங்க பேர்?
2: என் பேர் சண்முகம் பேசுறேங்க.
0: சண்முகம், உங்களுக்கு ஆன்சர் தெரியுதா?
2: ஐ திங்க் வந்து டிஃபன் பாக்ஸ் இல்லனா குண்டான் சொல்வாங்க. உங்களுக்கு வந்து பண்ண இது அம்ச்சிருந்தேன் நானு.
0: இன்ஸ்டா அனுப்பிருந்தீங்களா?
2: இன்ஸ்டால அம்ச்சிருந்தேன்.
0: வைன ஒரு ஆன்சர் இருக்குல, டிஃபன் பாக்ஸும் குண்டாக்கும் என்ன சம்பந்தம் இந்த கேள்வி?
2: பெரிய டிஃபன் பாக்ஸ்ல வந்தா சின்ன டிஃபன் பாக்ஸ் க்ளோஸ் பண்ண முடியும். ஆனா வந்து போனா சின்ன டிஃபன் பாக்ஸ் உள்ள பெரிய டிஃபன் பாக்ஸ்,
0: அதாவது நீங்க வந்து பெரிய டிஃபன் பாக்ஸ் அக்கா வந்து சின்ன டிஃபன் பாக்ஸ் தங்கச்சிங்கிறீங்களா? எனிவேஸ் தேங்க்யூ, அது ஆன்சர் இல்ல. ரொம்ப நன்றி நீங்க கால் பண்ணதுக்கு. லாஸ்ட் காலர் கேப்போம், அவருக்கு அது ஆன்சர் தெரியுதா அப்படின்னு. ஹலோ வணக்கம்.
3: ஹலோ,
0: ஹாய் வணக்கம். ஹாய் சொல்லுங்க, ஆன்சர் தெரியுதா? உங்க பேர்?
3: என் பேர் அப்துல் அஜீஸ்.
0: சொல்லுங்க அப்துல் அசீஸ். தெரியல ஆன்சர். ஓகே, பரவாயில்ல. ஸோ மொத்தத்தில் யாருக்கும் ஆன்சர் தெரியல. இதோட ஆன்சர் வந்து கால்படி அரைப்படி. ஓகே, பட் ஏன் கால்படி ஏன் அரைப்படி அப்படிங்கிற எக்ஸ்பிளனேஷன் இஃப் சம்மன் குட் டெல் மீ, ப்ளீஸ் சொல்லுங்க. லெட்ஸ் ஹேவ் யூஏ அப்டேட்.
4: உலகம் முழுவதும் சேஃபா உங்க கார்கோ அனுப்புங்க. The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
0: இப்போ நம்ம துபாய் போலீஸ் வந்து பி அவேர் ஆஃப் ஃப்ராட் அப்படிங்கிற கேம்பெயினை நடத்துறாங்க. ஆன்டி ஃப்ராட் சென்டர் இது வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. ரீசன் என்ன அப்படின்னா, ரீசெண்ட் டைமில் வந்து நிறைய ஃபேக்கான ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் ஸ்ப்ரெட் ஆகுது, டூரிசம் ஆஃபர்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. அதுவும் இந்த வரப்போகிற ஹாலிடே முன்னிட்டு, அதுக்கடுத்து வரக்கூடிய சம வெக்கேஷன்ஸ் முன்னிட்டு. இந்த சீசன் வந்துருச்சு இல்லையா, இப்போ ஈத் ஹாலிடேஸ் இருக்குது, அதுக்கப்புறம் சம வெக்கேஷன் சீசன் இருக்குது. இதை முன்னிட்டு நிறைய ஸ்கேமர்ஸ் வந்து நிறைய ஃபேக் வெப்சைட்ஸ் க்ரியேட் பண்ணி, நிறைய ஃபேக் சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் க்ரியேட் பண்ணி, நிறைய ஹோட்டல் ஸ்டே, ஃப்ளைட் டிக்கெட்ஸ் இதெல்லாமே ரொம்ப ரொம்ப கம்மியான விலைக்கு அப்படின்னு வந்து ஆஃபர்ஸ் எல்லாம் போட்டுட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபட்டு நீங்கள் உங்களை நீங்களே வந்து அதுக்குள்ளே இன்வால்வ் ஆகிக்காதீங்க. எந்த ஒரு வெரிஃபைடு பேஜ் இல்லாத பேஜ்லேயும் வெப்சைட்லேயும் போய் எதையும் புக் பண்ணிடாதீங்க.
4: பாட்டு

0: சாப்பாடு குட்டி வச்சுட்டு யாரையுமே சாப்பிட கூப்பிடலாம் எப்படி?
1: அதுக்காக நான் ரோட் ரோடா போய் மைக் போட்டாடா சொல்ல முடியும்.
0: மைக்ல நீங்க சொல்ல வேணானே, அதுக்கு வேற ஒருத்தங்க இருக்காங்க.
2: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
3: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
4: மா, பிரேக்ஃபாஸ்ட்ல புரோட்டீனே இல்லமா?
1: புரோட்டீன்லாம் இருக்கு, உனக்கு பேஷன்ஸ் தான் இல்ல. இந்தா இட்லி சாப்பிடு.
4: சீரியஸ்லிமா?
1: வெறும்
5: ரெண்டு இட்லியில 15 கிராம் புரோட்டீன். ஐடி ஃப்ரெஷ் புரோட்டீன் ரிச் பேட்டர்.
2: மனம் சுவாசத்தில் கலக்கும் சுவை, நாவை சிலிர்க்க வைக்கும் குணம், உடல் நலத்தை சீராக்கும் சிறந்த நெய்யின் தன்மை நம் வாழ்வை இனிமையாக்கும்.
5: பாரம்பரிய சுவை மாறாத சுத்தமான சுவையான நெய், RKG நெய், தூய்மையான பசும் நெய்.

0: ஒன்னையும் போய் பண்ணி காட்டட்டா.
1: அது எப்படி டிஃபன் பாக்ஸ் அண்டாவும் கால்படி அரைப்படியும் ரெண்டு ஒன்று தெரியலையே, தெரிஞ்சா சொல்லுங்க. 5:31 on the clock and welcome back in the evening. Correct with me, RJ Niveda, only on 89.4 Tamil FM. UA is number one Tamil radio station. The number radio, number music. So yes, food பத்தி பேசலானே. Recent time ல எனக்கு ஒரு மாதிரி இந்த சாக்லேட் ஃபட்ஜ், அதுக்கப்புறம் இந்த ப்ரௌனி, இந்த ஒரு மாதிரி சாக்லேட் கொஞ்சம் ரொம்ப ஸ்வீட்டாக இல்லாமல் ஒரு கசப்பு டச் இருக்கிற ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்வீட்னஸ் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த ஒரு மைல்டு ஸ்வீட்னஸ், ஸோ அது வந்து எனக்கு கொஞ்ச நாள் அது மேலே ஒரு க்ரேஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் அந்த மோல்டன் சாக்லேட்ஸ், மோல்டன் சாக்லேட் கேக்ஸ், ஸோ இது மேலே ஒரு ரீசன்ட் என்ன சொல்கிறது க்ரேவிங்ஸ் எனக்கு வர ஆரம்பிச்சு. ஸோ அந்த மாதிரி உங்களுடைய ரீசன்ட் ஃபுட் க்ரேவிங் என்னவா இருக்குது இப்போது? ஒரு ஒரு டைமில் நமக்கு மாறும். ஒரு சில காலகட்டத்தில் நமக்கு ஸ்வீட்டே வேண்டாம், நம்ம வந்து காரமாக ஏதாவது சாப்பிடணும், காரமாக ஏதாவது சாப்பிடணும், பஜ்ஜி போண்டா மேலே ஒரு ஒரு க்ரேஸ் இருக்கும், ஒரு க்ரேவ் இருக்கும். ஸோ இப்போ அந்த மாதிரி எனக்கு இந்த கைண்ட் ஆஃப் சாக்லேட் ஃப்ளேவர்ஸ் மேலே ஒரு சின்ன ஒரு க்ரேவிங், ஒரு க்ரேஸ், அது அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்தோன்னா அப்படியே நல்லா இருக்கே அப்படி இருக்குது. ஸோ லைக் வைஸ் உங்களுக்கு இப்போது ரீசன்ட்லி என்ன கைண்ட் ஆஃப் ஃபுட் மேலே ஒரு பயங்கரமான ஒரு ஆர்வம் வருது அப்படிங்கிறத கால் பண்ணி சொல்லுங்கள். 800-8940. ஹலோ, வணக்கம், குட் ஈவினிங். ரேடியோ மியூட் பண்ணுங்க, என்னாச்சு தெரியலையே. ஹலோ, வணக்கம். வணக்கம்
2: வணக்கம் வணக்கம்
1: சார், வணக்கம். உங்க பெயர்?
2: என் பெயர் வெங்கடேஷ்.
1: வெங்கடேஷ், சொல்லுங்க வெங்கடேஷ்.
2: என்ன சொல்ல, ஆக்சுவலி எனக்கு எனக்கு இப்ப ரீசன்ட் டைம்ல வந்து இட்லி மேல ஒரு டெய்லி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இட்லி ஆர்டர் பண்ணி சாப்பிடுறேன்.
1: அந்த இட்லி போர் அடிக்கிற வரைக்கும் ஒரு காலகட்டம் இருக்கும், அந்த காலகட்டத்தில் ஒரே கைண்ட் உணவை நம்ம திரும்ப திரும்ப எங்கேயாவது போனால் அதே ஆர்டர் பண்ணுவோம். ஒரு டைம்ல எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் எங்க வெளியில உணவகத்துக்கு போனாலும் நான் ஆர்டர் பண்றது ஒன்று பரோட்டாவா இருக்கும். அது ஒரு பாயிண்ட்ல இருந்தது. இன்னொரு பாயிண்ட்ல நான் எப்போ வெளியில போனாலும் நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றேன். ஒரு பாயிண்ட்ல எப்போ போனாலும் தோசையும் ஃபில்டர் காஃபியும். அந்த மாதிரி இப்போ உங்க நீங்க எப்போ வெளியில போனாலும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ற ஒரு உணவா டக்குன்னு உங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி எதுவுமே இல்லைங்க, இதாங்க உங்களுக்கு யோசிக்கிறதுக்கெல்லாம் டைமே இல்லைன்னா இது ஓகே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உணவு இப்போ உங்க மைண்ட்ல என்ன ஓடுதுங்கிறத பேசலாம். ஸ்டே டியூன் 89.4 தமிழ் FM, UA is number one Tamil radio station.
3: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Golden Diamonds. Kalai Nayam Mikkanagaigal. Inaugural offer May 31st varikum, 50% off on gold making charges and diamond prices. Karama, Dubai.
4: Nekana, 91 pode.
5: 90s not out.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷாபாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷாபாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.
2: நாடி நரம்பு முறுக்க முறுக்க ரத்தம் மொத்த கொதிக்க கொதிக்க அரங்கம் முழுக்க தெரிக்க தெரிக்க தொடங்குது ஓங்கார கூத்து.

ரமணி ஈவென்ட்ஸ் பிரசன்ஸ் ரோலிங் சார் ஆக்சன் 894 துபாயோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நீங்க ரோலிங் சார் எபிசோட்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு சினிமா சீனை நாங்க ப்ளே பண்ணி காட்டுவோம், அத அப்படியே நீங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சு காட்டுவீங்க. அதுதான் ரோலிங் சார். உங்க கேங்ல நட்டி இருக்காங்களா? நீங்க யூஏஇ முழுக்க ஆபீஸ் ஹோட்டல் டீ கடன் எங்க ஒர்க் பண்ணாலும் இல்ல கேங்கா எங்க

0: நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்ன தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனல் சவுத் இந்தியன் நகைகள், கண்ணை பறிக்கும் வைர நகைகள், பிரஷியஸ் மற்றும் அன்கட் ஸ்டோன் ஜுவல்லரினு இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களை அலங்கரிக்க காத்திருக்கு.
1: இனாகுரல் ஆஃபரா 50% ஆஃப் ஆன் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் பிரைசஸ். குறிப்பிட்ட நகைகளுக்கு 1.99% மேக்கிங் சார்ஜஸ்.
2: ஆஃபர் வேலிட் till 31st மே.
3: அன்ன தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், a division of Altavasal Group.
4: Big news from the UAE lottery. 5 million dirhams in வெற்றியாளர் அறிவிச்சாச்சு. Congratulations Brandon from South Africa. அவருடைய வாழ்க்கையை இந்த மாபெரும் வெற்றி மாத்தி அமைச்சிடுச்சு. ஒவ்வொரு புதன் மற்றும் சனிக்கிழமைகள் இரவு 9:30 மணிக்கு லக்கி டே லைவ் டிரா பார்க்கலாம். அப்புறம் நீங்க இன்னும் ஏன் வெயிட் பண்றீங்க? அடுத்த வெற்றியாளர் நீங்களா கூட இருக்கலாம்.
5: Get your tickets now at the uaelottery.ae. Brought to you by the Game LLC. Licensed by GCGRA for 18 and above only. Terms and conditions apply.
6: Hi, I'm Neha. எப்பவுமே ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் பத்தி யோசிச்சாலே ஒரு ஹெசிடேஷன் இருந்துட்டே இருக்கும். கரெக்டான வேல்யூ கிடைக்குமா இல்ல ஹிடன் சார்ஜஸ் போட்டுவாங்களான்னு. அப்போதான் தனிஷ்க் விசிட் பண்ணேன். பியூரிட்டி செக் பண்ணி எல்லாமே அவ்வளவு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நோ ஹிடன் சார்ஜஸ் அண்ட் நோ லாஸ்ட் மினிட் சர்ப்ரைசஸ். இன்ஃபேக்ட் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு 20 dirhams per gram எக்ஸ்ட்ராவும் கிடைச்சது. அப்புறம் என்ன, என்னோட ஃபேவரட் டைமண்ட் ஜுவல்லரியும் வாங்கிட்டேன்.
7: விசிட் யுவர் நியரஸ்ட் தனிஷ்க் ஸ்டோர் டுடே.

0: Welcome back. It's 5:45 on the clock the evening. Karak with me, Arjun Veda, only on 89.4 Tamil FM, UAE's number one Tamil radio station. This is our radio, our music. You call the number 800-8940. That's what I'm talking about. What food is now... உங்களுக்கு டக்குன்னு கொஞ்ச நாட்களாகவே அதுவே தினமும் சாப்பிட்ற மாதிரி ஒரு கிரேவிங் கொடுக்குது. எவ்வளோ சாப்பிட்டாலும் நம்ம அந்த கிரேவிங் அடங்க மாட்டேங்குதுன்னா அது என்ன ஃபுட்? ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம். உங்க பேர்?
1: ஆண்டனி.
0: ஆண்டனி, சொல்லுங்க.
1: எனக்கு பிரியாணி.
0: பிரியாணி கொஞ்ச நாளாவா இல்லை எப்பவுமேவா?
1: இல்லை எப்பவுமே. ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி இல்லாததா இருக்கும்.
0: எப்பவுமே ப்ரியாரிட்டி இல்லாததா இருக்கும். எத்தனை வாட்டி சாப்பிட்டாலும் அழுக்காது?
1: இல்ல, வீக்லி ஒன்ஸ் வீட்டுல பண்றாங்களா? அந்த பிரியாணியே டாப் நோச்சா இருக்கும். வெளியில போனாலும் ஃபர்ஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட்லயே பிரியாணி இருக்கான்னு கேட்டேன்.
0: வாவ்,
1: அவங்களும் சளிக்காம நேத்து வச்சது வேணா உள்ள இருக்க எடுத்துட்டு வரலாமா
0: அப்படி கேப்பாங்களா?
1: அதுதான் இருக்கிறதுல நல்லா டேஸ்டா வரும்.
0: சரின்றீங்க.
1: ஓகே தான், நோ ப்ராப்ளம்.
0: ஓ நைஸ், நைஸ் நைஸ் நைஸ். தேங்க் யூ, தேங்க் யூ சோ மச்.
1: அப்போ சாங்ஸ் கேட்கலாமா? டைம் ஆயிடுச்சு.
0: இல்ல, ஆகல.
1: ஓகே,
0: ஆமாங்க. எல்லாருக்கும் பாட்டு தேவைப்படுது, என்ன பண்றது சொல்லுங்க.
2: Traffic update. Brought to you by Jetor. Verum 9660AD monthly EMI la pay after 6 months 0 VAT la unga brand new Jetor SUV ku upgrade aagunga.
0: So yes, traffic toward Sharjah pura lane E311 la vandu ipo nalla traffic irukku. And E311 Dubai Silicon Oasis kitta irundhu oru crash report irukla anga konja traffic. E44 Russell Core la ipo Dubai Design District kitta oru crash report irukku, anga road work irukna anga konja road blocks irukku. And E11 la vandu nalla traffic irukku, enga Deera clock tower kitta irundhe nalla traffic. Dubai Festival City Nadalam road ellame packed. So yes, neenga vandu vandi ottum bodhu konja bathrama path ottunga. National Pains full complete traffic la irukku. So as of now, ஷார்ஜாக்கு போலான்னு வண்டி எடுத்தீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் 1 மணிலிருந்து 2 மணி நேரம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக கண்ணில் ஏற்படுது.
2: Traffic update. Brought to you by Jetor UAE. Visit Jetor showrooms, a part of Elite Group Holding.
0: Okay, so yes, நம்ம என்ன பண்ணுவோம், 6 மணிக்கு ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூ இருக்கு, அந்த இன்டர்வியூவோட ஐல் கம் பேக். அது வரைக்கும் இப்போ உங்களுக்காக பாட்டுலாம் வருது கேளுங்க. தி ஈவினிங் கரெக்ட் வித் மீ அர்ஜுன வேதா, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம், யுவைஸ் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம்.
1: அண்ணா, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
2: ஏ, சூப்பரா தம்பி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
3: A few days later.
1: அண்ணா, பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
2: அண்ணடே, கலக்குப்பா, கலக்கு.
3: A few days later.
1: டே, பிசினஸ் பிச்சிக்கிச்சு. இந்த பக்கம் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கிறேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
2: ஆமாண்ணா, எப்படி?
1: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
4: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1

0: தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: மா, பிரேக்ஃபாஸ்ட்ல புரோட்டீனே இல்லமா?
3: புரோட்டீன்லாம் இருக்கு, உனக்கு பேஷன்ஸ் தான் இல்ல. இந்தா இட்லி சாப்பிடு.
2: சீரியஸ்லிமா? புரோட்டீன்
3: ரிலாக்ஸ்டா கண்ணா, ஐடி புரோட்டீன் பேட்டர்ல செஞ்ச ரெண்டு இட்லியில ரெண்டு முட்டையை விட அதிகமான புரோட்டீன் இருக்கு.
2: என்னது?
4: வெறும் ரெண்டு இட்லியில 15 கிராம்ஸ் புரோட்டீன். ஐடி ஃப்ரெஷ் புரோட்டீன் ரிச் பேட்டர்.
5: பெரிய பெரிய சீக்கோலியில பிளாட் 40% தள்ளுபடியோட மாபெரும் ஜுவல்லரி சேல் வந்தாச்சு. ஆமா, ஜாய் அலுகாஸ் வழங்குறாங்க தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷஸ் ஜுவல்லரியின் சீக்கோலி மீது பிளாட் 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் June 14 வரை மட்டும்தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாய் அலுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
6: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
7: உடம்புக்கு தேவையான வைட்டமின்ஸ், ஆன்டி ஆக்சிடன்ட், சரியான டயட்ரி ஃபேட், இந்த மூணும் ஒரே இடத்துல இருக்கா? இயற்கையான பசும்நெய்ல இருக்கு. எனர்ஜி தரும், டைஜஷனை சப்போர்ட் பண்ணும், உடலை பேலன்ஸ்டா வைத்துக் கொள்ள உதவும். பாரம்பரிய சுவை மாறாத சுத்தமான சுவையான நெய், RKG நெய், தூய்மையான பசும்நெய்.
8: நேத்து போர்ட் மீட்டிங்ல ஒருத்தர் இப்படி எங்கும் எதிலும் AI பயன்படுத்தினா நம்ம வணிகத்தின் தரவுகள் எல்லாம் எங்கே சேமிக்கப்படும் அப்படின்னு கேக்குறாரு. அவ்வளவுதான், IT தலைவர் நிதி தலைவரை பார்க்க, நிதி தலைவர் CEO பார்க்க, CEO வானத்தை பாக்குறாரு. ஆனா இவங்க மாதிரி நீங்க வானத்தை பார்க்க தேவையில்ல, உங்ககிட்ட
9: மேலும் விவரங்களுக்கு 800 ஜோஹோவை அழைக்கவும் அல்லது ஜோஹோ.com க்கு வருக.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mersal Morning with me, Keetna, on 89.4 Tamil FM.
1: Mersal Morning brought to you by ALD Properties. வெறும் 999 தரம்ஸ் மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ இஎம்ஐ பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல பிளாட் புக் பண்ணுங்க. Co-sponsored by Gulf Medical University. தும்பே இன்டர்நேஷனல் பாத்வே மெடிக்கல் ப்ரோக்ராம். அஃபோர்டபுள் ஃபீஸ், வேர்ல்ட் கிளாஸ் எஜுகேஷன், குளோபல் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸோட இன்டர்நேஷனல் மெடிக்கல் டிகிரியை செக்யூர் பண்ணுங்க. The Evening Correct presented by VNCT Global, largest villa developers in South India. For more details contact 0547673111. brought to you by Annathangam Gold and Diamonds. கலை நயம் கனகைகள் இனாகரல் ஆஃபரா மே 31st வரைக்கும் 50% ஆஃப் ஆன் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் பிரைசஸ். கராமா, துபாய்.

0: 99.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம். Brought to you by Divya Auto Spare Parts Trading, genuine parts center for Japanese cars.
2: வணக்கம், செய்தி சுருக்கம். தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: மருந்தகங்கள் நாளை வேலை நிறுத்தத்தில் ஈடுபடும் நிலையில் மக்களை பாதிக்காத வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். 5000 மருந்தகங்கள் நாளை திறந்திருக்கும் என அவர் பேட்டியளித்துள்ளார். அரசு மருத்துவமனைகளுடன் இணைந்து செயற்படும் மருந்தகங்கள் போராட்டத்தில் பங்கேற்காது என்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் கூறினார். உயிர்காக்கும் மருந்துகள் உள்ளிட்டவை உடனடியாக கிடைக்கும் வகையில் ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் கூறினார். மருந்துகள் மாத்திரைகள் தடையின்றி கிடைக்க ஒவ்வொரு உதவி இயக்குநரின் கீழும் 2 மருந்து ஆய்வாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். இணையதளம் மருந்து விற்பனையை கண்டித்து நாளை மருந்துகங்கள் நாடு தழுவிய கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட தீர்மானித்துள்ளன. கிராமப்புற மாணவர்களை பாதிக்கும் நீட் வேண்டாம் என்பதை தவிக அரசின் நிலைப்பாடு என அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்தார். மாநில உரிமைகளை பாதிக்கும் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதை எதிர்க்கின்றோம் என்றும் அவர் கூறியுள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
2: நாட்டில் நக்சலிசம் முழுமையாக ஒழிக்கப்பட்டது என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். சத்தீஸ்கர் மாநிலம் ஜக்தல்பூரில் உள்துறை மந்திரி அமித்ஷா செய்தியாளர்களை சந்தித்தார். நக்சல் இல்லாத இந்தியா இயக்கத்தில் சில தேதிகள் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தவை. சத்தீஸ்கரில் பாஜக அரசு பொறுப்பேற்ற December 13, 2023 அன்று நக்சலிசத்தை முழுமையாக ஒழிப்பதற்கான உறுதியான இயக்கம் தொடங்கியது. March 31, 2026 நாட்டில் நக்சலிசத்தை முழுமையாக ஒழிப்பதற்கான தீர்மானம் நிறைவேற்றுவதற்காக August 24, 2024 அன்று அனைத்து மாநிலங்களின் காவல்துறை தலைமை இயக்குநர்களின் கூட்டம் நடைபெற்றது. சத்தீஸ்கரில் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் பஸ்தரில் எங்களால் நக்சலிசத்தை ஒழிக்க முடிந்தது என்று அமித்ஷா கூறினார்.
1: இலங்கை செய்திகள்.
2: உலக சுகாதார ஸ்தாபனத்தின் 79வது உலக சுகாதார பேரவை கூட்டத்தொடர் சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் உள்ள உலக சுகாதார அமைப்பின் தலைமையகத்தில் நேற்று நடைபெற்றது. உலக சுகாதார அமைப்பின் தெற்கு மற்றும் தென்கிழக்கு ஆசிய பிராந்திய கூட்டத்தொடரின் தலைவர் என்ற ரீதியிலும் இலங்கையின் சுகாதார அமைச்சர் என்ற ரீதியிலும் டாக்டர் நலிந்த ஜாதிஸ் இந்த வருட பேரவையில் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றார். இதற்கமைய சுகாதாரம் மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜாதிஸ் இன்று 79வது உலக சுகாதார பேரவையில் உரையாற்றினார். இந்த கருப்பொருளின் கீழ் உலகளாவிய சுகாதார சவால்கள், தொற்றுநோய்களுக்கான தயார் நிலை மற்றும் உலகளாவிய சுகாதார காப்பீடு குறித்த பல விவாதங்கள், பயிலரங்குகள், அமர்வுகள் மற்றும் விரிவுரைகள் நடத்தப்பட உள்ளன. ஈரான் கடலில் கண்ணி வெடிகள் பதிப்பதை நிறுத்த வேண்டும் என ஐக்கிய அரபு அமீரகம் கூறியுள்ளது. இதேவேளை முற்றுகையை நீக்குவதற்கான புதிய முன்மொழிவையும் அமீரகம் முன்வைத்துள்ளது. ஈரான் விவகாரத்தில் உலக நாடுகள் வகித்த பாத்திரங்களின் மாற்றம் குழப்பமளிப்பதாக ஐக்கிய அரபு அமீரக ஜனாதிபதியின் ஆலோசகர் டாக்டர் அன்வர் கர்காஷ் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்டவரின் பாத்திரம் மத்தியஸ்தரின் பாத்திரத்துடன் கலந்துவிட்டது. அதே சமயம் நேர்மாறாகவும் நிகழ்ந்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டார்.
1: உலகச் செய்திகள்.
2: தெஹ்ரான் மீதான தடைகளை நீக்குதல், முடக்கப்பட்ட ஈரானிய நிதிகளை விடுவித்தல் மற்றும் அந்நாட்டின் மீதான கடல் வழி முற்றுகையை முடிவுக்கு கொண்டுவருதல் ஆகியவற்றை வலியுறுத்தி ஈரான் சமீபத்தில் அமெரிக்காவுக்கு ஒரு முன்மொழிவை முன்வைத்துள்ளதாக ஈரானின் துணை வெளியுறவு அமைச்சர் காசிம் கரிபாபாடி தெரிவித்துள்ளதாக ஈரானின் அதிகாரப்பூர்வ செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. லெபனான் உட்பட அனைத்து முனைகளிலும் போரை முடிவுக்கு கொண்டுவருதல், ஈரானுக்கு அருகிலுள்ள பகுதிகளில் இருந்து அமெரிக்க படைகளை வெளியேற்றுதல் உள்ளிட்ட விடயங்கள் இந்த முன்மொழிவில் அடங்குவதாக கரிபாபாடி தெரிவித்துள்ளார்.
3: Brought to you by Zoho.com. Zoho AI பயன்படுத்தினா அனைத்து தரவுகளும் நாட்டிலேயே தங்கும். Visit Zoho.com or call 800 Zoho.
2: உலக சந்தையில் இன்று தங்கத்தின் விலை தொடர்ந்தும் சரிந்து வருகிறது. தற்போதைய நிலவரப்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை 1.03% சரிந்து 4,507 உள்ளது. வெள்ளியின் விலை 3.22% சரிந்து 74.59 உள்ளது. இதற்கமைய அமீரக சந்தையிலும் தங்கத்தின் விலையில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. இன்று காலை விலையுடன் ஒப்பிடுகையில் சுமார் 8 திரம் சரிந்து 24 கேரட் தங்கத்தின் விலை 539.75 உள்ளது. 22 கேரட் தங்கத்தின் விலை 499.75 சரிந்துள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 7 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
4: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. 89.4.
5: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
6: சொல்லு.
5: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர். 89.4.

0: உன்னையும் பயப்படி காட்டட்டா.
1: Good evening and welcome back. Good evening, Karak, with me, Arjuna Veda, only on 89.4 Tamil FM. 6 மணி 12 நிமிடத்துக்குள்ள நீங்க உங்களுடைய ஹெல்த் சம்பந்தமான விஷயங்களுக்கு ஆயுர்வேத முறையில ஒரு சொல்யூஷன் கிடைச்சா போதும்னு யோசிக்கிறீங்களா? Then yes, in the 1 hour முழுக்க முழுக்க உங்களுக்கானதா. We have Dr. Geetha Sadanandan from iTreat Ayurveda. DAP மற்றும் DSO ரெண்டு பிரான்ச்சஸ்லயும் டாக்டர் அவைலபிளா இருக்காங்க. 15 வருடத்துக்கும் மேற்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு UAE-ல இருக்கிறதன் மூலமாக உங்களுக்கு கை ட்ரீட்மெண்ட் பண்ணி குணப்படுத்துறத விட உங்களுடைய ஸ்மைல் அண்ட் த வே யூ வெல்கம் பீப்புள், வெல்கம் பேஷன்ஸ், அதுலே வந்து பாதி வந்து சரியாயிடும்.
2: தேங்க்யூ.
1: மோஸ்ட்லி நீங்க வந்து ஸ்டுடியோ வரீங்க அப்படின்னா நான் மனசுல ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பேன், எனக்கு சில பர்சனல் பிரச்சனைலாம் இருக்கு, அதெல்லாம் கேட்டுக்கலாம் அப்படின்னு. ஸோ நான் இப்போ ரீசெண்டாக பார்க்குறேன், இந்த சீசன் சேஞ்சா என்னன்னு தெரியல, பீப்புள் ஃப்ளூ நிறைய, டக்குன்னு ஒரு த்ரோட் இன்ஃபெக்ஷனாக இருக்கட்டும் அல்லது ஜரம் வந்துருது, அந்த ஜரம் வந்து ஒரு 5-6 நாள் இருக்கு. என்ன நினைக்கிறீங்க, வாட் இஸ் தி ப்ராப்ளம்? இல்ல
2: கிளைமேட் சேஞ்ச் இருக்கு,
1: வெதர் சேஞ்ச், கிளைமேட் சேஞ்ச் தான் இருக்கு.
2: அதுக்கு அப்புறம் புழும் ஃப்ரம் ஒன் கிளைமேட் டு अदर சேஞ்ச் ஆகும். இப்போ இமிடியேட் ஆயிட்டு சம்மர் வந்திருக்கு. முன்னாடி இல்லனா ஸ்லோலி இட் வாஸ் இன்கிரீசிங் தி ஹீட், நோ நவ இட் இஸ் ஜஸ்ட்
1: சுவிட்ச் போட்ட மாதிரி,
2: சுவிட்ச் போட்ட மாதிரி இருக்கு. சோ தட் குட் பீ ரீசன்.
1: ஓகே,
2: அப்ப என்னன்னால தி இம்யூனிட்டி லோயா இருக்கு.
1: ஓகே,
2: இம்யூனிட்டி லோயா இருந்தால எனி இன்ஃபெக்ஷன்ஸ் அரவுண்ட் us can easily affect us.
1: Okay,
2: appo adu even kids they started schooling, no?
1: Mm-hmm.
2: Even on and off their immunity also, like all this online classes and all, no?
1: Mm-hmm.
2: That was all, they were not continuously connecting with any infection, so
1: mm-hmm.
2: so the immunity also low only.
1: Mm-hmm.
2: They are at home. Mm-hmm. They are in well secured. Like full situation is like that, no?
1: Mm.
2: So even when they expose to other kids infection, there is a chance for kids also to get it.
1: Okay,
2: some
1: okay.
2: viral infections, bacterial infections, even fever, flu, mm. and all is coming.
1: Mm.
2: So what we have to do, we have to protect ourselves, have good food, mm. and again that hot summer outside, mm. and cold
1: inside, AC, okay, inside. Yes.
2: So that switching also is causing aches and pains also nowadays.
1: Uh-huh, uh-huh.
2: So that immediate switching,
1: mm.
2: From outside to car or mm. from outside
1: body
2: to office,
1: temperature,
2: yeah, body temperature is switching immediately. அது ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஸோ திஸ் ஆல் வி ஹவ் டு பி கேர்ஃபுல். ஸோ வி ஹவ் டு காம்பன்சேட் த திங்ஸ் அக்கார்டிங்லி. ஸோ நவ் த சம்மர் சீசனாக இருக்கு. ஸோ வி ஹவ் டு கூல் அவர் பாடி வித் அவர் ஃபுட் ஹேபிட், வாட்டர் இன் டே, கால் தோஸ் கண்டென்ஸ் அண்ட் அலாங் வித் தட் லைக் வென் வி ஆர் எக்ஸ்போசிங் டு ஏசி டைரக்ட்லி. ஸோ இஃப் வி வாண்ட் தோஸ் ஆர் ஹேவிங் லைக் எக்ஸ் அண்ட் பெயின்ஸ், தே ஹவ் டு கவர் தம் செல்ஃப் ப்ராப்பர்லி. நோ நோ டைரக்ட் ஏசி லைக் தட், இட் ஓன்லி ரூம் ஹாஸ் டு பி கால்ட். ஸோ அதெல்லாம் நோக்கி இருந்தாலும் இட்ஸ் குட்,
1: இட்ஸ் குட். ஸோ ஆயுர்வேத முறையில் இதுக்கான சொல்யூஷன்ஸ் என்ன?
2: என்ன சொல்யூஷன்ஸ் என்னனால தெர் இஸ் ட்ரீட்மெண்ட்ஸ். என்ன டூ டைப்ஸ் இருக்கு.
1: ஓகே,
2: ஒன் இஸ் லைக் தே டோன்ட் ஹாவ் எனி திங் பட் பிகாஸ் ஆஃப் த வெதர் இட் start
1: precautionary measures எடுக்கிறதுக்கு.
2: For them it is always good to take precautionary measures, mm, mm, mm. so that they can avoid that.
1: Mm.
2: The other category is they have already problems,
1: mm.
2: like they have asthma, they have wheezing, like they have nose block,
1: mm.
2: or they have aches and pains, or the recurrent onset of fever. Or for them it is like it's a chance to aggravate, like innu varan chance irukku. So what they have to, they have to treat it.
1: Mm.
2: And then prevent it, like for the further recurrence.
1: Mm-hmm.
2: So adukku treatment edukanam, adhula ayurvedathil enna irukku ellathukku treatment irukku,
1: ellathukku treatment irukku. So vand andha treatment enna abingiradha vand explain pandringala?
2: Yeah.
1: Okay.
2: Okay. Okay,
1: sure. So ungalku ayurveda solutions thevapadudhu, ungalaoda body pain a irukkatum, ungalaoda health issues a irukkatum, skin rejuvenations a irukkatum, alladhu stress relief a irukkatum, endha vishayama irundhalum adukana proper sirandha ayurveda solution from iTreat Ayurveda. We have Dr. Geetha Sadanandan and neenga DIP branch kaga appointment fix pandringa na 0529404322. அல்லது DSO பிரான்ச் அப்படின்னா 0588204172. ஏனியஸ் கால்ஸ் சாங்ஸ் வந்து வருது, அதுக்கு நீங்க பேசணும் டாக்டர் கிட்ட டைரக்டா அப்படின்னா 800-8940 கால் பண்ணுங்க சாங் போற கேப்ல.
3: பாட்டி இந்த டார்ச்செல்லாம் தாங்க முடியாம கடைக்கு வந்தா என்னையே ஏக்கமா பாக்குற பொண்ணுங்க. ஆனா அவங்க எல்லாருக்கிட்டையும் ஒரே ஒரு பதில்தான் சொல்லுவேன், கட்னா அந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணி கைப்பிடிப்பேன்னு. இது வரைக்கும் அந்த பொண்ணு யாருன்னு நான் யாருகிட்டயுமே சொன்னதில்லை. முதல் முறையா உங்ககிட்டதான் சொல்லப்படுறேன்.

0: அண்ணன் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு வயல காணோம்.
1: நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: குளோபல் எக்ஸ்போஜரோட டாக்டர் ஆகிற கனவோட இருக்கீங்களா? கல்ஃப் மெடிக்கல் யூனிவர்சிட்டி பிரசன்ட்ஸ் தும்பே இன்டர்நேஷனல் பாத்வே மெடிசன் ப்ரோக்ராம்.
3: கல்ஃப் மெடிக்கல் யூனிவர்சிட்டி UAE ல உங்க 3 இயர்ஸ் ஜேர்னியா துவங்கி அடுத்த 3 இயர்ஸ் லீடிங் டெஸ்டினேஷன்ஸ் லைக் போலண்ட், ரொமேனியா, UK, இட்டலி, மலேசியா, உஸ்பெகிஸ்தான் அண்ட் கானால கம்ப்ளீட் பண்ணலாம்.
1: அஃபோர்டபிள் ஃபீஸ், வேர்ல்ட் கிளாஸ் எஜுகேஷன் அண்ட் குளோபல் கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸோட இன்டர்நேஷனல் மெடிக்கல் டிகிரியை செக்யூர் பண்ணுங்க. அட்மிஷன்ஸ் ஆர் நவ் ஓபன். விசிட் gmu.ac.ae ஆர் கால் 056-549-5755. Gulf Medical University, where the world comes to learn.
0: பெரியம் பெரியம்
4: சீகோலில பிளாட் 40% தள்ளுபடியோட மாபெரும் ஜுவல்லரி சேல் வந்தாச்சு. ஆமா, ஜாய் அலுகாஸ் வழங்குறாங்க தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷர் ஜுவல்லரியின் சீகோலி மீது பிளாட் 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் June 14 வரை மட்டும்தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாய் அலுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
5: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
6: நல்ல சாப்பாடு ருசிச்சு சாப்பிடுற பழக்கம் இருந்தா அந்த சாப்பாட்டுல சிறந்த நெய் பயன்படுத்துற பழக்கம் வரும். சிறந்த நெய்னு யோசிச்சாலே RKG தூய பசும் நெய் தான் பயன்படுத்தணும்னு பழக்கம் வரும்.
7: பாரம்பரிய சுவை மாறாத சுத்தமான சுவையான நெய் RKG நெய், தூய்மையான பசும் நெய்.
8: மேடம் ஒரு நிமிஷம்.
9: எஸ்.
8: தமிழ் FM தெரியுமா? 89.4.
9: ஹா, நல்லா தெரியுமே.
8: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
9: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
8: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
9: எது, மதுவா?
8: அட என்ன மேடம், பெண்கள் எல்லாம் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு, கண்ணாலி, சுண்டி, பாண்டி அப்படி பாடுவாங்களே.
9: ஓ மை காட், யார் அவரு?
8: அது நான் தான். அது என்னோட ஷோ தான்.
9: டாம் இட்.
7: 89.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது.
9: அப்படிங்க.

0: ஹாவ் டாக்டர் கீதா சதானந்தன். எஸ் ஐ ட்ரீட் ஆயுர்வேதாலேருந்து வந்திருக்காங்க. 15 ஆண்டுகளுக்கும் மேல யுஏஇல இருக்கக்கூடியவங்களுக்காக ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆயுர்வேத டாக்டர். டிஐபி பிரான்ச்சுக்கு 0529404322 இந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். டிஎஸ்ஓ பிரான்ச்சுக்கு 0588204172 இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். வெல்கம் பேக். ஸோ டாக்டர், நம்ம வந்து இந்த சம்மருக்கான ஒரு ஸ்பெஷல் ரெஜுவினேஷன் ட்ரீட்மெண்ட் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கப்புறமா வந்து ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனை இப்போ நிறைய பேருக்கு இருக்கு, அதை பற்றியும் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணால் நல்லாயிருக்கும்.
1: ஆர்த்ரைட்டிஸ் 2 types இருக்கு.
0: ஓகே,
1: அது இல்ல 2 types அல்ல, மல்டிபிள் டைப்ஸ்
0: இருக்கு.
1: பட் நார்மலி விச் யூ ஆர் சீயிங் இஸ் ஆட்டோ இம்யூன், லைக் ரூமட்டோய்டு ஆர்த்ரைட்டிஸ். தேர் ஆர் லைக் மெயின் ஆர்த்ரைட்டிஸ் அது, தென் ஓஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ். ஒரு ஜென்ரல் கேஸ் வரும்போது ஓஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் என்னன்னா முட்டு வேதனை இருக்கு, ஓஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் ஆஃப் நீ. அதில் என்னன்னா தெர் வில் பி பெயின் இன் த நீஸ், சேம் டைம் கிரெபிட்டஸ் இருக்கு, அது சவுண்ட் இருக்கு. வென் தே கிளைம் த ஸ்டேர்ஸ் தே ஹவ் பெயின் அண்ட் த ஸ்வெல்லிங் வில் கம். ஸோ அது முன்னாடி எப்போ இருந்தாலும் ஒரு 50-55 ஸ்டார்ட் பண்ணேன், எஸ்பெஷலி ஃபார் லேடிஸ். அப்போ இது இப்போது வாட் ஹாப்பனோ, நார்மலி வி ஆர் நாட் எக்ஸ்போசிங் மச் டு சன் அண்ட் பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் எக்ஸசைஸ் அண்ட் ஆல் திஸ் இஸ் ஸ்டார்டிங் இன் 30s itself. 30 அப்புறம் லைக் தட் இஸ் சப்போஸ் டு கம் அட் 55 ஆர் மோர் தேன் தட், இட் இஸ் கம்மிங் இன் த ஏர்லி ஏஜஸ். அப்போ அது தெர் வில் பி அ டீஜென்ரேஷன், அது வீக் ஆயிருக்கும் போகணும். அப்போ என்னன்னா இட் வில் ரப் டுகெதர் and it can cause degenerative arthritis. அதுக்கு என்ன osteo arthritis. So in Ayurveda there is a very good treatment for that. We normally correct the space because no, when they have degenerative arthritis enna irukunnala joint space reduce aayirukum. ஆ ரெடியூஸ் ஆயிருந்தால அதொரு ஃப்ளூயிட் இருக்கிற ஜோயிண்ட், ஸோ த ஃப்ளூயிட் ஆல்சோ கேன் ரெடியூஸ். ஸோ திஸ் போத் ரீசன் வி ஹவ் டு ஃபைண்ட். ஸோ வி ஹவ் டு இன்க்ரீஸ் த ஃப்ளூயிட், த சேம் டைம் த ஸ்பேஸ் ஹாஸ் டு பி கரெக்டட். ஸோ வி ஹாவ் தெராப்பீஸ் லைக் பொட்டிலீஸ் கிழி இருக்கு, அதுக்கப்புறம் ஜானுவஸ்தி ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு, பிழிச்சில் ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு, தென் ஞவரக்கிழி தட் இஸ் சாஷ்டிகாலி பிண்ட ஸ்வேதம், இட்ஸ் ரைஸ் அண்ட் மில்க் ட்ரீட்மெண்ட். இதில் என்ன எந்த இருந்தாலும் ஆல் இன்ஃப்ளமேஷன் ரெடியூஸ் ஆகிட்டு ஃப்ளூயிடு கரெக்டாக இருக்கும், கரெக்டாக இருக்கு. அதுக்கப்புறம் த ஸ்ட்ரெங்தனிங் ட்ரீட்மெண்ட்டு ஈ ரைஸ் வச்சிட்டுள்ள போட்டிலி செய்யும். அப்போ என்னன்னா இட் வில் கெட் ஸ்ட்ராங், ஸோ வி கேன் ப்ரிவென்ட் த ஆர்த்ரைட்டிஸ் அகெயின். அதர்வைஸ் இட் வில் கோ ஃபர்தர் டிஜென்ரேஷன், இட் கேன் கோ அப் டு நீ ரீப்ளேஸ்மெண்ட் ஆல்சோ, லைக் இட் கேன் கோ அப் டு தட் ஸ்டேஜ். அப்போ அதுக்கு முன்னாடியே வி ஹாவ் அ லாட் ஆஃப் தெராப்பீஸ் டு ப்ரிவென்ட் இட் ஃபர்தர் டிஜென்ரேஷன். ஆனால் த அதர் திங் இஸ் ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் என்ன, இட்ஸ் அன் ஆட்டோ இம்யூன் டிசீஸ். And then the body itself is fighting to the body. Our own body is fighting to
0: our body.
1: அப்போ அது என்னன்னா தட் இஸ் ஆல்வேஸ் டிஃபிகல்ட் டு ட்ரீட் இட். வி கேனாட் கியூர் இட், வி கேன் மேனேஜ் இட். எனி சிஸ்டம் ஆஃப் மெடிசின் இட் கேன் மேனேஜ் ஓன்லி. அப்போ அதில் நார்மலி வி டேக் இட் ஆஸ் ஆமவாதம். So we need to correct the ama. Ama is an indigested material. So we need to correct from the base, from the digestion, we correct it. We reduce the inflammation and we can really manage the condition without any other medications. So we will find the reason and when it is aggravating, all these we will find out. So accordingly, we educate the patient. At the same time, we give the therapies. We do detoxifications. Then we manage the condition very well. So in arthritis, if we consider that is the best. So when we come to the other joint pains like spondylitis or other like carpal tunnel syndrome or frozen shoulder, also we have very good treatments. Like all joint diseases, it cannot be comes under arthritis. Sometimes it can be under arthritis also. We have to diagnose it. So accordingly, we can do all joint pain treatments.
0: Okay. So yes, Anna Madri, summer rejuvenation treatment.
1: the missed day.
0: Yes.
1: Yes. Summer, the main thing is body has to be cold. We have to keep
0: cool
1: the body cool.
0: Okay.
1: Then only we can compensate it with outside heat. So that matching should have. If we are ourselves is hot, we cannot tolerate the heat outside. So we have to take care with food, water, and we have Ayurvedic therapies. Like there are Shiradhara, with milk we do Dhara. And with buttermilk like Laban, it's a medicinal one, we have Dharas. We do it for the head and also for the body. And there are like herbal packs, like, but Ayurvedic, like herbal packs are there for the bodies. We pack it, like there are terminologies in Ayurveda also for that. So we cover it with the cooling packs. So those who are having like pitta in nature, you may be knowing, you know, vata, pitta, kapha, in that those who are pitta in nature having excess heat in the body. So we have to cool them. And we give internal medicine, like there are syrups are there, there are small tablets are there to reduce the body heat.
0: Okay.
1: And we clear the digestive system also. And then if it is summer, there is always a chance to aggravate the gastritis. It's heat again. So we need to correct that gastritis. We cool, like we do the therapies to take it out. Like it is called virejanam. We do it medications to cleanse the bowel. So that this excess pitta will come out. So that also will manage to get a cool body. These are the like cooling therapies in Ayurveda.
0: Wow, so a lot of things are there. So neengalo visit pannunga. I treat Ayurveda Dr. Geetha Sadanandan 15 varadangalukku mela UA la America makkalukkaga vandha service pandranga. And yes, DIP branch kaga 0529404322 and DSO branch kaga 0588204172 indha number ku contact pannunga. And songs pora gap la call pannunga 800 8940 Dr. Geetha. நீங்க பேசலாம்
2: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு சுட சுட புத்தம் புது பாட்டு
3: brought to you by தஞ்சை எலிட் ரெஸ்டாரன்ட் நம்ம ஒரு சமையலை சுவைக்க தஞ்சை எலிட் ரெஸ்டாரன்ட் ஜபல் அலி இண்டஸ்ட்ரியல் ஃபர்ஸ்ட் அண்ட் ஹோர்லன்ஸ்

0: உங்க ட்ரீம் லக்ஸுரி கார் தங்கம், மேலும் கை நிறைய காசு. இந்த கனவை நிஜமாக்க நேரம் வந்தாச்சு. அல்லன் சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் வழியா ஊருக்கு பணம் அனுப்பி ஜெட்டோ டேஷிங் கார், வாரம் தோறும் கோல்ட் காயின்ஸ், மேலும் தினமும் 1000 திரம்ஸ் கேஷ் வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள். ஆஃபர் வேலிட்டில் ஜூன் 14. TNC அப்ளை. உடனே அல்லன் சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க.
1: மா, பிரேக்ஃபாஸ்ட்ல புரோட்டீனே இல்லமா?
2: புரோட்டீன்லாம் இருக்கு, உனக்கு பேஷன்ஸ் தான் இல்ல. இந்தா இட்லி சாப்பிடு.
1: சீரியஸ்லிமா? புரோட்டீன்
2: ரிலாக்ஸ்டா கண்ணா. ஐடி புரோட்டீன் பேட்டர்ல செஞ்ச ரெண்டு இட்லியில ரெண்டு முட்டையை விட அதிகமான புரோட்டீன் இருக்கு.
1: என்னது?
3: வெறும் ரெண்டு இட்லியில 15 கிராம்ஸ் புரோட்டீன். ஐடி ஃப்ரெஷ் புரோட்டீன் ரிச் பேட்டர்.

0: உன்னையும் போய் பண்ணி காட்டட்டா.
1: The Evening Karak.
2: என்ன பிரச்சனையா இருந்தாலும் டாக்டர் ஆயுர்வேதம் அப்படின்னு வரும்போது பலருடைய சந்தேகம், பலருடைய ஒரு ஒரு தாட் என்னவா இருக்குன்னா, இட்ஸ் ஒன்லி ஃபார் பாடி மசாஜ் அண்ட் இட்ஸ் ஒன்லி டு டேக் கேர் ஆஃப் யுவர் ஸ்கின் அண்ட் பாடி ஹெல்த். இப்போ ஹேர் ஹேரோடைய இன்னும் ஷைனுக்காக, ஸ்கின் இன்னும் பளபளன் ஆகிறதுக்காக, பாடியில் இருக்கக்கூடிய ஏக் எல்லாம் போக்குறதுக்காக இதுக்கு மட்டும்தான் ஆயுர்வேதா இருக்குன்னு பலரும் நினைக்கிறாங்க. எனி ட்ரீட்மெண்ட் கேன் பி டன் இன் ஆயுர்வேதாவா?
3: எஸ்
2: எஸ்
3: ஆயுர்வேதா இட் இஸ் ஜஸ்ட் லைக் நார்மல் அலோபதிக் மெடிசின்.
2: ஓகே,
3: அதில் என்ன சேஞ்ச் இருக்குன்னா, தேர் ஆர் லைக் ஃபார்மகாலஜி, அதாவது மெடிசின், தே ஆர் யூசிங் தேர் ஓன் மெடிசின். அதுக்கு ஆயுர்வேதத்தில் மெடிசன் இருந்தாலும் ஹெர்பல் மெடிசின் இருக்கு, அதாவது அவுட் ஆஃப் பிளான்ஸ். ஹெர்பல் மெட்டல் அண்ட் மினரல் மெடிசன் இருக்கு, பட் நார்மலி கேரளா பேஸ்டு ஹாஸ்பிட்டல்ஸ் வி டோன்ட் யூஸ் மச் ஆஃப் மெட்டல் அண்ட் மினரல் மெடிசின்ஸ்.
2: ஓகே,
3: அது சொல்ப எமர்ஜென்சி கேஸ், ஹை ஃபீவர் இருக்கா, இல்லைன்னா ஒரு ஆஸ்மா, அக்யூட் ஆஸ்மா இருக்கு, தட் கண்டிஷன் அண்ட் ஆல் வில் யூஸ் மெட்டல் மினரல் மெடிசின். அதர்வைஸ் இட் இஸ் குவயட் நார்மல் ஹெர்பல் மெடிசின் இருக்கு. தட் இஸ் த டிஃபரன்ஸ். வி ஆல்சோ ட்ரீட் லைக் த அதர் டிஃபரன்ஸ் இஸ் வி டோன்ட் ஹாவ் சர்ஜரி, பட் வி ஹாவ் லைக் ஸ்மால் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸ் இன் ஆயுர்வேதா.

0: துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
1: டேய் சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
2: A few days later.
0: அண்ணா பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
1: அண்ணடே கலக்குப்பா கலக்கு.
2: A few days later.
0: டேய் பிசினஸ் பிச்சிகிச்சு, இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: ஆமாண்ணா. எப்படி?
0: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
3: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
4: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
5: Denso's UAE's first distributor. 1982 ல இருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம்.
6: ஜெயம் பிராண்ட் ஏசிடா,
5: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
7: தன்யா ரெஃப்ரிஜரேஷன் ஷார்ஜா துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம். சின்ஸ் 1982.
8: மனம் சுவாசத்தில் கலக்கும் சுவை, நாவை சிலிர்க்க வைக்கும் குணம், உடல் நலத்தை சீராக்கும் சிறந்த நெய்யின் தன்மை நம் வாழ்வை இனிமையாக்கும்.
9: பாரம்பரிய சுவை மாறாத சுத்தமான சுவையான நெய், ஆர்கேஜி நெய், தூய்மையான பசும் நெய்.
10: ஹாய், ஐம் நேஹா. எப்பவுமே ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் பத்தி யோசிச்சாலே ஒரு ஹெசிடேஷன் இருந்துட்டே இருக்கும். கரெக்டான வேல்யூ கிடைக்குமா இல்ல ஹிடன் சார்ஜஸ் போட்டுவாங்களான்னு. அப்போதான் தனிஷ்க் விசிட் பண்ணேன், பியூரிட்டி செக் பண்ணி எல்லாமே அவ்வளவு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நோ ஹிடன் சார்ஜஸ் அண்ட் நோ லாஸ்ட் மினிட் சர்ப்ரைசஸ். இன் ஃபேக்ட் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு 20 திரம்ஸ் பர் கிராம் எக்ஸ்ட்ராவும் கிடைச்சது. அப்புறம் என்ன, என்னோட ஃபேவரட் டைமண்ட் ஜுவல்லரியும் வாங்கிட்டேன்.
11: விசிட் யுவர் நியரஸ்ட் தனிஷ்க் ஸ்டோர் டுடே.

0: back, it's 6:54 on the clock. We have Dr. Geetha Sadanandan from iTreat Ayurveda. 15 வருடத்திற்கும் மேற்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் அமீரகத்தில் உண்டு. அவங்களுக்கு கீழே ட்ரெயின்டு ப்ரொஃபஷனல்ஸ் தான் உங்களை ட்ரீட் பண்ணுவாங்க. ஆயுர்வேத முறையில் உங்களுக்கான சிறந்த சொல்யூஷன்ஸ் கொடுக்கறதுக்காக டிஐபி பிரான்ச் நீங்கள் விசிட் பண்ணுங்க. 0529404322 டிஎஸ்ஓ பிரான்ச்சுக்கு 0588204172. பர்சனலி டாக்டர் கீதா சந்தானந்தன் பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை நம்ம போறோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து அவங்களே வந்து பார்த்து அந்த ஒரு விஷயங்களை செய்வாங்க. நான் பர்சனலி உங்களை வந்து விசிட் பண்ண டைம்ல எனக்கு வந்து டார்க் சர்க்கிள்ஸ் உடைய பிரச்சனை இருந்தது, ஆக்னி ப்ராப்ளம்ஸ் இருந்தது. அண்ட் நீங்க அந்த டைம்ல சொன்னீங்க அதிகமா மசாஜஸ் தேவையில்லை, யூ ஹாவ் அ ஸ்பெஷல் பேக் அப்படின்னு. அண்ட் ஒன்ஸ் ஆஃப்டர் தட் இட் வாஸ் வெரி ரிஃப்ரெஷிங் அண்ட் நைஸ். ஸோ ஒவ்வொருத்தங்களுக்கும் நீங்க வந்து ஒரு கஸ்டமைஸ்டு ட்ரீட்மெண்ட் பண்றீங்க இல்லையா. ஸோ இஃப் அ பர்சன் அப்ரோச்சஸ் யூ, அவங்களுக்கே தெரியல என் ஸ்கின் என்ன பிரச்சனை எனக்கு தெரியல அப்படின்னா அவங்களுக்கு என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க? அண்ட் பிரியரா எவ்வளவு நேரத்துக்கு முன்னாடி அவங்க அங்கே வரணும்?
1: ப்ரையரா மீன்ஸ் பிஃபோர்
0: பிஃபோர்
1: ஓகே ஃபைன். அது என்ன நார்மலி அது ஸ்கின் ஹேர் எல்லாம் இருந்தால எப்போதும் அவர் கன்சர்ன் ஆயிருக்கும். ஸோ தே ஆர் ஆல்வேஸ் கன்சர்ன் அபவுட்.
0: ஓகே
1: ஸோ ஃபியூ ஆர் லைக் டேக்கர் பிஃபோர் இட் செல்ஃப் வென் இட் ஸ்டார்ட்ஸ் இட் செல்ஃப் லைக் ஃபியூ கம்ஸ் ஆஃப்டர் தட். அப்போ பிஃபோர் இருந்தேன்னா வாட் எவர் இட் இஸ் விச் எவர் த கேஸ் இட் இஸ் இஃப் சம்படி இஸ் கம்மிங் டு மீ ஆர் த ஐ ட்ரீட் வி ஃபர்ஸ்ட் இவாலுவேட் ஹவு த திங்ஸ் ஆர் லைக் வி வில் ஆஸ்க் ஃபார் த வாட் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி தே ஹாவ் வாட் வாட் இஸ் தேர் கன்சர்ன் ஃபியூ ஹாவ் டிசீஸ் ஃபியூ வாண்ட் த வெல்னஸ். ஸோ வாட் எவர் இட் இஸ் வி வில் இவாலுவேட் இட்.
0: ஓகே ஓகே.
1: ஸோ இஃப் சப்போஸ் தே ஆர் கம்மிங் ஃபார் அ வெல்னஸ் தே டோன்ட் ஹாவ் எனி கம்ப்ளைண்ட். ஓகே ப்ரெசன்ட்லி ப்ரெசன்டிங் கம்ப்ளைண்ட் ஒன்றும் இல்லை, தெர் இஸ் நத்திங். ஸோ என்னன்னா வி ஹவ் டு செக் தேர் digestive system, how is their like renal system, like how is urine, how is the color of urine or whatever, even how is the digestion, whether they feel hungry on time, like breakfast, lunch, dinner, so how is their water intake, all those we will check it. And how is their like a routine schedules, like what time they'll sleep, what time they get up, what is their duty schedule, like whether they work for a day schedule or a night schedule or keep changing it, all this we evaluate as a general. Okay, then we will find out when we talk, even we'll come to know what prakriti they are like. We know now like what the pitta kapha, they all want to know like what prakriti, so what suit for them. So the next is we take the previous history. Did you suffer from any other health conditions? That also we'll consider. If there is nothing, we'll plan it according to their body type.
0: Okay,
1: this
0: okay.
1: you want. Okay, if they are like stressed, they have less sleep, they, as you said, there is a chance of dark circle around the eye. So there may be a chance of like a dull looking. So that we will consider that and we give the idea of therapies. So if they have anything just starting, so we have to treat it, then prevent it, then not to come. So if they are really suffering and they are ends with all other medical therapies and they are coming to us, means again we do all these things, then we start from the beginning and treat it. We normally tell, so okay, this need 2 weeks and this may need 1 month. Like that we'll tell and we do follow-ups. Like every 2 weeks we'll meet and we will do the follow-up. We will change the medicines and all. And any therapy required, we will advise.
0: Oh,
1: so
0: nice.
1: This is all about well-being and wellness and the therapy.
0: Wow,
1: both
0: nice.
1: We do.
0: Nice, nice. So yes, ivula thoro doctors and avashyangala kete kandipa visit pannanum ungalku thonum. As நான் பர்சனலி விசிட் பண்ணனால எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் டாக்டர் எந்த அளவுக்கு ஒரு ஒரு பேஷண்ட்டையும் பார்த்து பார்த்து ட்ரீட் பண்ணுவாங்கன்னு. ஸோ மறக்காம விசிட் பண்ணுங்க. டாக்டர் கீதா சதானந்தன் டிஐபி மற்றும் டிஎஸ்ஓ பிரான்ச்சில் ஆயுர்வேதா ஐ ட்ரீட்ல இருக்காங்க. ஸோ டிஐபி பிரான்ச்சுக்கு 0529404322 அண்ட் டிஎஸ்ஓ பிரான்ச்சுக்கு 0588204172. அண்ட் தேங்க்யூ சோ மச் டாக்டர், தேங்க்ஸ் ஃபார் த ஆனர்.
1: தேங்க்யூ.
0: நம்ம வந்து 7 o'clock மேலே மீட் பண்ணலாம். ஸ்டே டியூன்ட்.
2: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Golden Diamonds. Kalai Nayam Mikkanagaigal. Inaugural offer May 31st varikum, 50% off on gold making charges and diamond prices. Karama, Dubai.
3: Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu.

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of the Evening Correct is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.
2: 89.4 Tamil FM in Seithi Surukkam.
3: Brought to you by Divya Auto Spare Parts. Authorized dealers of Toyota, Lexus, Nissan, Mitsubishi and Isuzu.
4: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன். கடந்த 48 மணி நேரத்தில் 6 ட்ரோன்களை இடைமறித்து அழைத்ததாக அமீரக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த 48 மணி நேரத்தில் நாட்டின் பொதுமக்கள் வசிக்கும் பகுதிகளையும் முக்கிய கட்டமைப்புகளையும் இலக்கு வைத்து வந்த 6 ட்ரோன்களை ஐக்கிய அரபு அமீரக வான் பாதுகாப்பு அமைப்புகள் வெற்றிகரமாக கண்டறிந்து எதிர்கொண்டதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உயர்ந்த தயார் நிலையும் திறனும் கொண்டு செயற்பட்ட வான் பாதுகாப்பு படைகள் எதிரிகளின் தாக்குதல்களை இடைமறித்து முற்றிலும் செயலிழக்க செய்ததாகவும், எந்த மனித உயிரிழப்பும் ஏற்படவில்லை என்றும், முக்கிய கட்டமைப்புகளில் எவ்வித பாதிப்பும் இல்லை என்றும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டுக்கு தேவையான யூரியா, TAP போன்றவற்றை தங்கு தடையின்றி வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர் ஜோசப் விஜய் பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளார். ஏப்ரல் மே மாதங்களுக்கான 39,001 மெட்ரிக் டன் யூரியா, 28,607 மெட்ரிக் டன் ATP, 24,235 மெட்ரிக் டன் பொட்டாஷ் வழங்கப்படவில்லை என்று முதல்வர் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். கரீஃப் பருவத்தில் 25 லட்சம் ஹெக்டேயரில் பயிர் சாகுபடி செய்ய ஏதுவாக உரங்களை மத்திய அரசு வழங்க வேண்டும் என்று முதல்வர் கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். காரீஃப் பருவத்தில் பயிர் சாகுபடியில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதால் உரத் தேவை அதிகரிக்கும் என்று விஜய் குறிப்பிட்டுள்ளார். உரத் தேவையை உறுதி செய்திட 3.83 லட்சம் மெட்ரிக் டன் உரங்களை தமிழ்நாட்டிற்கு வழங்கிட முதலமைச்சர் விஜய் வேண்டுகோள் விடுத்துள்ளார். அதிமுக ஆதரவுக்காக ஒரு கோஷ்டியை சேர்த்துக் கொள்ளும் முடிவுக்கு தமிழக வெற்றிக் கழகம் சென்றால் மறுபரிசீலனை செய்வோம் என்று இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்துள்ளது. அதிமுக ஆதரவை பெற்றால் விஜய் கூறிய நல்லாட்சி என்பதற்கு விரோதமாக அமையும் என்று கட்சியின் தலைவர் பே சண்முகம் தெரிவித்துள்ளார். அதிமுக ஆதரவை தாவே காப்பெறுவதோ அமைச்சரவையில் இடம் தருவதோ மக்கள் தீர்ப்புக்கு எதிரானது என்றும் பே சண்முகம் கூறியுள்ளார். திருப்புரை தூண்டியில் செய்தியாளர்களை சந்தித்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் பே சண்முகம் பேட்டியளித்தார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அமைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தாவைக்காவுக்கு CPM ஆதரவளித்துள்ளதாக அவர் கூறினார். கேரளத்தில் நிதிநிலை குறித்து வெள்ளை அறிக்கை தயாரிக்க சிறப்பு குழுவை அமைத்து காங்கிரஸ் அரசு உத்தரவிட்டுள்ளது. முன்னாள் அமைச்சரவை செயலாளர் KM சந்திரசேகர் தலைமையில் சிறப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளது. நிதித்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் ஜோதிலான் சிறப்பு குழுவின் ஒருங்கிணைப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். இலங்கை லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவினால் பாராளுமன்ற உறுப்பினர் சாமரசம்பத் தசநாயக்கவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள மற்றும் ஒரு ஊழல் குற்றச்சாட்டு வழக்குடன் தொடர்புடைய வெளிநாட்டு பயண தடையை தற்காலிகமாக நீக்குவதற்கு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது. கொழும்பு தலைமை நீதவான் அசங்க எஸ் போதரகம முன்னிலையில் இந்த வழக்கு இன்று எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. விசாரணைக்காக வரும் மே 23 முதல் June 6 வரையான காலப்பகுதியில் சீனாவுக்கு பயணம் மேற்கொள்வதற்காக தமக்கு விதிக்கப்பட்டுள்ள வெளிநாட்டு பயண தடையை நீக்குமாறு சந்தேக நபரான சாமரசம்பத் தசநாயக்க தனது சட்டத்தரணிகள் ஊடாக கோரிக்கை விடுத்திருந்தார். 2026 உலகக்கோப்பைக்கு முன்னதாக ஈரானின் கால்பந்து அணி பயிற்சிக்காகவும் விசா விண்ணப்பங்களை பூர்த்தி செய்வதற்காகவும் துருக்கி சென்றுள்ளது. ஈரானிய குழுவில் உள்ள 22 வீரர்கள் மற்றும் பயிற்சி ஊழியர்கள் துருக்கி சென்றடைந்துள்ளனர். அமெரிக்காவுடன் இணைந்து நடத்தப்படும் இந்த உலகளாவிய போட்டிக்கு செல்வதற்கு முன்பு வீரர்கள் சில வாரங்களுக்கு அங்கு தங்க உள்ளனர். ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேலுக்கு இடையிலான போர் தொடரும் நிலையில் அமெரிக்காவில் நடைபெறும் உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஈரான் பங்கேற்குமா என்ற ஐயம் நிலவிய நிலையில் கால்பந்து அணி பயிற்சிக்காக துருக்கி சென்றுள்ளது. உலக சந்தையில் எண்ணெய் விலை தொடர்ந்தும் சரிந்து வருகிறது. அமெரிக்கா ஈரானுக்கு இடையிலான போர் முடிவுக்கு வரும் என்ற எதிர்பார்ப்புகள் எழுந்துள்ள நிலையில் எண்ணெய் விலை சரிவை சந்தித்துள்ளது. மேற்கு டெக்சஸ் சந்தையில் தற்போதைய நிலவரப்படி ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெய் விலை 1.01% சரிந்து $107.6 உள்ளது. பிரிட்டனின் பிரெண்ட் சந்தையில் ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெய் விலை 1.4 5% சரிந்து 110.5 டாலராக உள்ளது.
5: Brought to you by Zoho.com. Zoho AI பயன்படுத்தினா அனைத்து தரவுகளும் நாட்டிலேயே தங்கும். Visit Zoho.com or call 800 Zoho.
4: இத்துடன் இன்றைய நாளுக்குரிய செய்தி சுருக்கங்கள் யாவும் நிறைவடைந்தன. எமது விரிவான செய்தி அறிக்கையினை 8:00 எதிர்பாருங்கள். வணக்கம்.
2: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982.
0: 89.4. Okay, 89.4 தமிழ் FM. FM.
6: 89.4. என் தங்கதான் என் உயிர், என் உலகமே அதுதான். அது சிரிச்சாதான் நானும் சிரிப்பேன், அது அழுதான். ஐயோ என்னால தாங்கவே முடியும். நான் கண்ணை திறந்திருக்கும் போதெல்லாம் அது என் முன்னாலே நிக்கணும். கண்ணை மூடி இருந்தேன்னா என் கனவுல கூட கலகலன்னு சிரிச்சு விளையாடும்.

0: ஒன்னையும் வைப் பண்ணி காட்டட்டா.
1: தி ஈவினிங் கரக்
2: ஏழு மணி கடந்து வந்தாச்சு. 7 to 8 அப்படின்னு வரும்போதே எனக்குள்ள ஒரு ஒரு சந்தோஷமும் ஒரு பதட்டமும் ஒரு பசியும் வருதுங்க. இட்ஸ் 7:11 ஆன் தி கிளாக். வெல்கம் பேக் இன் ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜி நிவேதா ஆன் லியோ 99.4 தமிழ் எஃப்எம். இந்த த ஸ்கெட்யூல் இட்ஸ் பீன் லைக் ஃபுல் ஹோல் டே. இந்த இந்த த ரொட்டீன், நாட் ஸ்கெட்யூல், இந்த ரொட்டீன் வந்து அப்படியே ஒரு ஒரு ஹோல் ரொட்டீனாக இருக்குது. காலையில் இருந்துருக்கிறோம், இது பண்ணுறோம், அதுக்கப்புறம் இது பண்ணுறோம். இந்த லாங் கம்யூட்னால ஒரு சில விஷயங்கள் நான் கரெக்டாக பண்ணணும் நினைக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, என்னுடைய டெய்லி ரொட்டீன் ஒரே மாதிரி இருக்குது. ஒன்று இன்னொன்று, ஒவ்வொரு நாளும் பெரிய பெரிய நாளாக இருக்குது. காலையில் எழுந்திருக்கிறோம், நம்ம குக் பண்ணுறோம், நம்ம வந்து வீட்டில் சமைச்சது சாப்பிட்றோம், எகேன் நம்ம ஆஃபீஸ் போகிறோம், வீட்டுக்கு போகிறோம், குக் பண்ணுறோம், சாப்பிட்றோம், டிஷ்ஷஸ் வாஷ் பண்ணுறோம், எகேன் இந்த மாதிரி போயிட்டே இருக்கிறது. நடுவில் ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப கரெக்டாக நடக்குது, மூணு வேளை கரெக்டாக பிரித்து சாப்பிட்ற ஒரு ஹேபிட் வருது. இன்னொன்று, டைம் டேபிள் போட்டு அந்த ஸ்கெட்யூலை ஃபாலோ பண்ணுற ஒரு ஹேபிட், ஞாபகத்தில் வச்சுக்கிறது, பிரெயின் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கிறது. இப்போ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோக்கு சோர்வா, எவ்வளோக்கு எவ்வளோக்கு சோம்பேறியா, எவ்வளோக்கு எவ்வளோக்கு ஓவர் கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம பிரெயின் ரொம்ப சோம்பேறியாயிடும். அது நிறைய விஷயங்களை மறக்கும். அதே ரொம்ப சுறுசுறுப்பாக நம்ம டே ரொட்டீனில் இருக்கும்போது சில சமயம் மறப்போம், ஆனால் கொஞ்சம் ஆக்டிவான பிரெயின் இருக்கும். அப்படி ஒரு ஆக்டிவ் சிஸ்டம் ஒர்க் ஆன மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு இருக்குது. அது கூடவே இந்த 7 மணிக்கு ஒரு பசியும் எடுக்குது. இந்த பசியை கண்ட்ரோல் பண்ணியே ஆகணும். அப்படி இல்லை, நான் 10:00 மேலே சாப்பிடும்போது ஓவர் ஈட்டிங் ஹேபிட் ஆகிடுது. ஸோ உங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குன்னா, இந்த ஒரு குட்டி பசி வரும்ல வீட்டுக்கு போகிற வழியில், ஸோ அந்த டைமில் ஒரு ஃப்ரூட் எடுத்துக்கிறதுக்கோ ஏதோ ஒரு ஸ்நாக் எடுத்துக்கிறது, ஃப்ரூட்னா பனானா எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. அதே மாதிரி தண்ணி ஆஃபீஸில் இருக்கிற டைமில் குடிங்க, வீட்டில் ஒரு பாட்டில் வச்சுக்கோங்க. அந்த பாட்டில் வந்து வீட்டில் இல்லை, காரில் ஒரு பாட்டில் வச்சுக்கோங்க. அந்த பாட்டிலில் வந்து சிப் பண்ணி குடிங்க. நீங்கள் கடை கடை கடை கடைன்னு குடிச்சிங்க வச்சுக்கோங்களேன், தண்ணி தாக்க எடுத்து மாதிரி அது வந்து உங்களுக்கு ப்ராப்பராக ஹைட்ரேஷன் கொடுக்காது. ஸோ உங்கள் பாடிக்கு தேவையான ஹைட்ரேஷன் வேணும்னா சிப் பண்ணி குடிக்கிற பாட்டில்ஸ் எல்லாம் இருக்கும், வாட்டர் பாட்டில்ஸ். யார் என்ன யோசிச்சான, என்ன குழந்தை பாட்டில் வச்சுருக்கீங்கன்னு கிண்டல் கூட பண்ணிட்டுங்க. அதெல்லாம் கார்லேயே போட்டுக்காமல் அந்த பாட்டில் உங்கள் காரில் இருக்கட்டும், அது அப்பப்போ நீங்கள் சிப் பண்ணி குடிங்க. ஆஃபீஸ்லேயும் குடிங்க, தண்ணி நிறைய குடிக்க மறந்துடாதீங்க. ஸோ லெட்ஸ் ஹேவ் அ யுஏஇ அப்டேட்.
3: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்க கார்கோவை அனுப்புங்க. The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
2: ஸோ அபுதாபி பேஸ்ட் பிளாட்ஃபார்ம் வந்து 24 மணி நேரத்துக்கான எமர்ஜென்சி டாக்டர் செக்யூரிட்டி அப்டேட் மற்றும் மெடிக்கல் கேஸ் சப்போர்ட்டை வந்து ஒரே சிஸ்டமில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மெடிக்கல் செக்யூரிட்டி சர்வீஸ் வந்து ரீஜனல் கான்ஃப்ளிக்ட்க்கு பிறகு நிறைய பேசஞ்சர்ஸ் வந்து அங்கங்கே ஏர்போர்ட்டில் ஸ்டாண்டர்டாக நிற்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. ஸோ அதிலிருந்து அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு புது பிளாட்ஃபார்மை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ப்ரொமேத்தியஸ் ப்ரொடெக்ட் அப்படிங்கிற பேரில் இந்த பிளாட்ஃபார்ம் வருது. ஸோ இதன் மூலமாக என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு மெடிக்கல் சப்போர்ட் கிடைக்குது, அண்ட் செக்யூரிட்டி கிரைசிஸ் இவாக்குவேஷன் அசிஸ்டன்ஸ் டைமில் அவங்களுக்கான சப்போர்ட் கிடைக்குது. ஸோ நிறைய பேர் வந்து மாட்டிக்கும் போது அவங்களுக்கு ஒரு மென்டல் ஹெல்த்தில் ஒரு சின்ன ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஸோ அதை சப்போர்ட் பண்ணுற வகையிலையும் இந்த பிளாட்ஃபார்ம் ஆனது உதவி இருக்குது அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க.
3: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
2: Yes, back to back rent party gate vanga the evening correct with me Arjun Veda only on 89.4 Tamil FM.
0: Back to back.

0: இன்னும்
1: பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். To advertise your brand, contact 050-252-8940.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
3: மா, பிரேக்ஃபாஸ்ட்ல புரோட்டீனே இல்லமா?
4: புரோட்டீன்லாம் இருக்கு, உனக்கு பேஷன்ஸ் தான் இல்ல. இந்தா இட்லி சாப்பிடு.
3: சீரியஸ்லிமா?
4: மேலும் விவரங்களுக்கு 800 ஜோஹோவை அழைக்கவும் அல்லது zoho.com இருக்கு வருக.
5: ஹாய், ஐம் நேஹா. எப்பவுமே ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் பத்தி யோசிச்சாலே ஒரு ஹெசிடேஷன் இருந்துட்டே இருக்கும். கரெக்டான வேல்யூ கிடைக்குமா இல்ல ஹிடன் சார்ஜஸ் போட்டுவாங்களான்னு. அப்போதான் தனிஷ்க் விசிட் பண்ணேன். பியூரிட்டி செக் பண்ணி எல்லாமே அவ்வளவு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நோ ஹிடன் சார்ஜஸ் அண்ட் நோ லாஸ்ட் மினிட் சர்ப்ரைசஸ். இன் ஃபேக்ட் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு 20 dirhams per gram எக்ஸ்ட்ராவும் கிடைச்சது. அப்புறம் என்ன, என்னோட ஃபேவரட் டைமண்ட் ஜுவல்லரியும் வாங்கிட்டேன்.
2: விசிட் யுவர் நியரஸ்ட் தனிஷ்க் ஸ்டோர் டுடே.
6: செழித்தையும் தமிழே ஒளி.

0: மொழிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: This hour of the evening correct is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

0: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: நடந்தது
2: நடந்தது
1: கேமரா,
2: நடக்க போவது
1: நடக்க போவது.
3: ரமணி ஈவென்ட்ஸ் பிரசன்ஸ் ரோலிங் சார் ஆக்சன். 894 துபாயோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நீங்க ரோலிங் சார் எபிசோட்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு சினிமா சீனை நாங்க ப்ளே பண்ணி காட்டுவோம், அத அப்படியே நீங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சு காட்டுவீங்க, அதுதான் ரோலிங் சார். உங்க கேங்ல நட்டி உங்க பெயரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க 050-252-8940.
4: இந்திய பாரம்பரியத்தை கொண்டாடும் கலைநயமிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்டு டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனல் சவுத் இந்தியன் நகைகள், கண்ணை பறிக்கும் வைர நகைகள், பிரஷியஸ் மற்றும் அன்கட் ஸ்டோன் ஜுவல்லரினு இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களை அலங்கரிக்க காத்திருக்கு.
5: இன்னோகிரல் ஆஃபரா 50% ஆஃப் ஆன் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் பிரைசஸ். குறிப்பிட்ட நகைகளுக்கு 1.99% மேக்கிங் சார்ஜஸ்.
6: ஆஃபர் வேலிட் till 31st மே.
7: அன்னதங்கம் கோல்டு டைமண்ட்ஸ், a division of Alta Vassal Group.
8: This are of the evening Correct is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14th June only.
9: You are back. The Evening Karak. The Evening Karak. Traffic la matna unna time pass panna vekkatta. Gadagadana chayanu kulichu onnaiyum vai panni kaatta. The Evening Karak.
10: Welcome back. It's 7:41 on the clock. Good evening, Karik, with me, Arjun Veda, only on 89.4. Tamil FM is number one Tamil radio station. So, yes, now we're 7:41. We're going to see what kind of traffic is going on.
11: Traffic update. Brought to you by Jetor. Verum 9668 monthly EMI. Pay after 6 months, 0 VAT. Unga brand new Jetor SUV ku upgrade aunga.
10: So traffic is towards Sharjah Pura Lane, E311 Mohammed Bin Zayed Road. இங்க சிட்டிசன் அமிர்தீஃப்ல இருந்து டிராபிக் ஸ்டார்ட் ஆயிருக்கு. பட் ஆக்சுவலி ஒரு கொஞ்சம் ஒரு ஒன் ஹவர் முன்னாடி இருந்து அந்த அளவுக்கு டிராஃபிக் இல்லை. பட் ஸ்டில் மோய்ஸ்னா அண்ட் மோய்ஸ்னா ஃபோர் கிட்டலாம் கொஞ்சம் டிராஃபிக் குறைஞ்சிருக்கு, குறைஞ்சதா இருக்கு, ஃப்ரீயாலாம் இல்லை. நான் தான் நம்பர் இஸ் ஆல்சோ ஆக்சுவலி குறைஞ்ச டிராஃபிக் தான், பட் டிராஃபிக் இருக்கு. பட் நல்ல டிராஃபிக் எங்க இருக்கு அப்படின்னா E11 தேரா கிளாக் டவர் அண்ட் தேரா சிட்டிசன் தேரால இருந்து உங்களுக்கு டிராஃபிக் ஸ்டார்ட் ஆகுது. அது போக அல்கியாத மெட்ரோ புறவையில் ஒரு கிராஷ் ரிப்போர்ட்டா இருக்கு. நல்வாதா ஸ்ட்ரீட் ஷார்ஜாக்குள்ளேயும் செம்ம டிராஃபிக் இருக்கு. பத்திரமா போங்க, வண்டி ஓட்டுங்க. Yes.
11: Traffic update. Brought to you by Jetor UAE. Visit Jetor showrooms, a part of Elite Group Holding.
10: என்ன ஒரு சந்தோஷமான விஷயம் தெரியுமா, நம்ம டிரைவ் பண்ணி போகும்போது நம்ம கூட பக்கத்தில் உட்காந்து நம்ம கேட்ட மாதிரி பேசிட்டே வந்தாங்க அப்படின்னா நமக்கு டைம் போகிறதே தெரியாது. யாருமே இல்லாமல் தனியாக நம்ம ஏதோ பாட்டு கேட்குறோம், ரேடியோ கேட்குறோம், அப்போ கூட வந்து ஓரளவுக்கு தெரியாதுன்னு சொல்லலாம். ஆனால் நம்ம வீட்டில் நமக்காக ஒருத்தங்க காத்திருக்கிறாங்க, சொந்தக்காரங்க வந்திருக்காங்க, பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க, கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க, நியூலி மேரிட், இல்லை ரொம்ப லவ்லியான வைஃப், லவ்லியான ஹஸ்பண்ட் இருக்காங்க, அவங்கள பார்க்கறதுக்காக போகணும், குழந்தைங்களை பார்க்கறதுக்காக வீட்டு போகணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த டிராஃபிக்கில் மாட்டும் போது தான் ரொம்ப ரொம்ப கோபமாக வரும். சேம் டைம் யாரும் நம்ம கூட இருக்கிறாங்க, அவங்க நம்மளை போட்டு அப்படியே கழுத்து இருக்கிற மாதிரி பேசிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது அதை விட பெரிய கோபமாக வரும். இந்த கோபங்கள் எல்லாம் விட்டுட்டு நம்ம வாழ்க்கையை மாற்ற மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கக்கூடாதான் நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா நான் சொல்கிற விஷயத்த நீங்கள் கேட்கணும். பிகாஸ் 5 மில்லியன் திர்ஹம்ஸ் அல்லது மேஸ் ஆஃப் 30 மில்லியன் திர்ஹம்ஸ் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ எஸ், பிகாஸ் ரீசெண்டாக ஒருத்தர் 5 மில்லியன் திர்ஹம் ஜெயிச்சிருக்காரு த UAE லாட்ரி மூலமாக. பிராண்டன் ஃப்ரம் சவுத் ஆஃப்ரிக்கா, கங்க்ராச்சுலேஷன்ஸ் பிராண்டன். ஒவ்வொரு சனி மற்றும் புதன்கிழமைகளில் வந்து 5 மில்லியன் திர்ஹம் மற்றும் மேசிவ் 30 மில்லியன் திர்ஹம் ஜெயிக்கிறதுக்கான டிரா உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. The UAE lottery.ae வெப்சைட் விசிட் பண்ணுங்க, உங்களுடைய டிக்கெட்ஸ் கலெக்ட் பண்ணுங்க, அது மூலமாக நீங்களும் மில்லியனர் ஆகலாம். Brought to you by the Game LLC, licensed by the GCGRA for 18 and above only. Terms and conditions apply. தலைவர் song of the hour ல வரக்கூடிய பாட்டு SBB பாடிய பாட்டு தர்மதுரை திரைப்படத்துல இருந்து உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. Stay tuned to 89.4 Tamil FM. UAE is number one Tamil radio station. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். This is the evening. கரெக்ட் என்ன உங்க அர்ஜுன் வேதா.
11: தலைவர் song of the hour brought to you by பாஷா பைபி.

0: அண்ணா, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
1: டேய், சூப்பரா தம்பி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
2: A few days later.
0: அண்ணா, பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
1: அண்ணடே, கலக்குப்பா கலக்கு.
2: A few days later.
0: டேய், பிசினஸ் பிச்சிக்கிச்சு. இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: ஆமாண்ணா, எப்படி?
0: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
3: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
5: பெரிய பெரிய மாபெரும் ஜுவல்லரி சேல் வந்தாச்சு. ஆமா, ஜாய் ஆலுகாஸ் வழங்குறாங்க தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷஸ் ஜுவல்லரியின் செய்கூலி மீது 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் June 14 வரை மட்டும்தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாய் ஆலுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
6: ஜாய் ஆலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
7: சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
8: ஹலோ, நான் தான் டிராவல். வணக்கம், நான் நினைவுகள்.
9: ஹாய், நான் தான் இயற்கை.
7: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
9: எங்கப்பா மனசு காணோம்?
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
9: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
7: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
8: வார நாட்களில் மதியம் 3 முதல் 4 வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். brought to you by Falcon Fast Link Services, one stop solution for all your interior fit outs. Call 058-681-5179.
10: This hour of the evening correct is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

0: உன்னையும் இப்படி காட்டட்டா.
1: தி ஈவினிங் கரக்
2: உண்டாக்கி தருவா சொல்லுங்க. இப்படி நம்மளுடைய ரெய்லி ரொட்டீன்ல நாம நம்மளே நமக்கான வேலைகளை செஞ்சுக்கணுங்கிற கட்டாயம் வரும்போது அதுக்கேற்ற மாதிரி நாம நம்மளுடைய பாடி டைப்ஸ் நம்மளுடைய பாடி ரொட்டீன் நம்மளுடைய பசிய எல்லாத்தையுமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். ஸோ லைஃப்ல சில விஷயங்களுக்காக சில டைம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியது அவசியமான ஒண்ணு. ஆனா அதே நேரத்தில் நம்மளை வருத்திக்கிட்டோ நம்மளை கஷ்டப்படுத்திக்கிட்டோ எந்த இடத்துலையும் உட்காரதோ பிடிச்சி வைக்கிறதோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதோ தேவையில்லாத ஒண்ணுன்னு நான் நம்புறேன். ஸோ எதெல்லாம் ஓகே ஃபைன்னு உங்களுக்கு வலிக்காமல் உங்களுக்கு காயப்படுத்தாமல் இருக்கோ அந்த இடத்துல மட்டுமே அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். த மூமெண்ட் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது ஆனால் அந்த ஆப்போசிட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு அதனுடைய அர்த்தமோ அதனுடைய வேல்யூ புரியல அப்படின்னா அந்த மூமெண்ட் உங்களுக்கு தெரியப்படுத்தும். உங்களை வந்து அது வந்து த யூனிவர்ஸ் ஒரு ஒடைவை யூ கால் இட் இன் டிஃப்ரெண்ட் நேம் அது என்னவாக வேணால் இருக்கட்டும் உங்களை உங்களுக்கு அது தெரியப்படுத்தும். உங்களுக்கு பசினா எப்படி தெரியப்படுத்துதோ அதே மாதிரி இந்த இடம் உனக்கானது இல்லை அல்லது இந்த இடம் உனக்கானது இந்த இடத்துல இருந்து நீ மூவ் ஆகணும் அல்லது இந்த இடத்துல திருப்பி நீ பேசணும் இப்படி எல்லாத்தையுமே உங்களுக்கு தெரியப்படுத்தும் இந்த இயற்கை. அப்படி தெரியப்படுத்தும் போது அதுக்கு ஏற்ற மாதிரி செயல்படுங்க. நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் திஸ் இஸ் யுவர் ஆர்ஜி நிவேதா சைனிங் ஆஃப். 89.4 தமிழ் எஃப்எம் உடைய எப்பவுமே இணைந்திருக்கிறதுக்காக எங்களுடைய ஆப்ஸ் இருக்கு. ஸோ ஆப் ஸ்டோர் மற்றும் பிளே ஸ்டோரில் இருக்குது, மறக்காமல் டவுன்லோட் பண்ணி கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஆர்ஜினவேதாங்கிற இன்ஸ்டாகிராமில் எனக்கான ஃபீட்பேக் கொடுங்க. ஐ ஆல்சோ இன் ஃபேஸ்புக்கில் இருக்கேன், நீங்கள் கொடுங்க. 89.4 தமிழ் எஃப்எம் உடைய எல்லா சோஷியல் மீடியா பேஜஸையும் ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்களுடைய வீடியோஸ்க்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, சி டுமாரோ, டேக் கேர். அன்டில் தென் திஸ் இஸ் மீ சைனிங் ஆஃப். அடுத்து அன்புடன் நான் பிரியா.
3: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Golden Diamonds. Kalai Nayam Mikkanagaigal. Inaugural offer a May 31st varikum. 50% off on gold making charges and diamond prices. Karama, Dubai.

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Anbudan Naan is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.
2: 89.4 Tamil FM. Virivana Seidhigal. Brought to you by Divya Auto Spare Parts Trading. Genuine Parts Center for Japanese Cars.
3: வணக்கம். செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: அமீரக செய்திகள்.
3: கடந்த 48 மணி நேரத்தில் 6 ட்ரோன்களை இடைமறித்து அழைத்ததாக அமீரக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த 48 மணி நேரத்தில் நாட்டின் பொதுமக்கள் வசிக்கும் பகுதிகளையும் முக்கிய கட்டமைப்புகளையும் இலக்கு வைத்து வந்த 6 ட்ரோன்களை ஐக்கிய அரபு அமீரக வான் பாதுகாப்பு அமைப்புகள் வெற்றிகரமாக கண்டறிந்து எதிர்கொண்டதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உயர்ந்த தயார் நிலையும் திறனும் கொண்டு செயற்பட்ட வான் பாதுகாப்பு படைகள் எதிரிகளின் தாக்குதல்களை இடைமறித்து முற்றிலும் செயலிழக்கச் செய்ததாகவும், எந்த மனித உயிரிழப்பும் ஏற்படவில்லை என்றும், முக்கிய கட்டமைப்புகளில் எவ்வித பாதிப்பும் இல்லை என்றும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 2026 மே 17 தேதி பராக்கா அணுமின் நிலையத்தை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட தாக்குதல் தொடர்பான தொடர்ச்சியான விசாரணைகளின் ஒரு பகுதியாக வெளியிடப்பட்ட அறிக்கையில், முன்னதாக நடந்த சம்பவத்தில் பயன்படுத்தப்பட்ட 3 ட்ரோன்களில் 2 வெற்றிகரமாக தடுத்து வீழ்த்தப்பட்டன. 3வது ட்ரோன் நிலையத்தின் உள் பாதுகாப்பு எல்லைக்கு வெளியே உள்ள மின்சார ஜெனரேட்டரை தாக்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தடுத்து நிறுத்தப்பட்ட ட்ரோன்களுடன் சேர்த்து அனைத்தும் ஈராக் நிலப்பரப்பில் இருந்தே ஏவப்பட்டவை என தொழில்நுட்ப கண்காணிப்பு மற்றும் தடயவியல் ஆய்வுகள் உறுதிப்படுத்தியதாக அமீரக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள இந்திய தூதரகங்களுடன் தனது ஒப்பந்தத்தில் முறைப்படி கையெழுத்திட்டதை அடுத்து, நாடு முழுவதும் அமையவிருக்கும் 16 புதிய இந்திய தூதரக சேவை மையங்களின் இருப்பிடங்கள் தொடர்பான அறிவிப்பை அல்ஹிந்த் டுவர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் நிறுவனம் வெளியிட்டுள்ளது. 7 அமீரகங்களிலும் உள்ள இந்த சேவை மையங்கள் ஜூலை 1 தேதி 2026 முதல் செயற்பாட்டுக்கு வரவுள்ளன. 2011 முதல் தூதரக சேவைகளை வழங்கி வந்த BLS இன்டர்நேஷனல் நிறுவனத்திடம் இருந்து கடவுச்சீட்டு, விசா மற்றும் பிற தூதரக சேவைகளை அல்ஹிந்த் நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளது. இதற்கமைய அபுதாபியில் அல் கலீடியா, அல் ரீம் ஐலண்ட், முஸ்தாபா, மதினாத் ஜாயத், கயாத்தி மற்றும் அலைன் பகுதிகளில் சேவை நிலையங்கள் அமையப்பெறவுள்ளன. துபாயில் பர்துபாய் மற்றும் துபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்கில் 2 சேவை நிலையங்கள் அமையப்பெறவுள்ளன. ஷார்ஜாவில் அல் மஜாஸ் மற்றும் ரோலாவிலும், அஜ்மானின் அல் ஜார்ஃப், ஃபுஜைரா, உமல் குவைன், கோர்ஃபகான் மற்றும் கல்பா, ராசல் கைமா பகுதிகளிலும் சேவை நிலையங்கள் அமையப்பெறவுள்ளன. அமெரிக்கா மீண்டும் தாக்குதல் நடத்தினால் புதிய முனைகளில் போரை தொடங்குவோம் என ஈரான் ராணுவம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் புதிய தாக்குதலை தற்காலிகமாக நிறுத்தி வைத்து ஓர் ஒப்பந்தத்தை எட்டும் நம்பிக்கையில் இருப்பதாக தெரிவித்ததைத் தொடர்ந்து ஈரான் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளது. எதிரி மீண்டும் சயோனிச வலையில் சிக்கி ஈரானுக்கு எதிராக புதிய தாக்குதலை மேற்கொள்ளும் அளவுக்கு முட்டாள்தனமாக நடந்து கொண்டால், புதிய உபகரணங்களும் புதிய முறைகளும் கொண்டு அவர்களுக்கு எதிராக புதிய போர் முனைகளை திறப்போம் என்று ஈரான் ராணுவ பேச்சாளர் முகமது அக்ரமினியா தெரிவித்துள்ளதாக ஈரானின் ISNA செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது. ஈரான் மீது நடத்த திட்டமிடப்பட்டிருந்த தாக்குதலை தாம் தற்காலிகமாக நிறுத்தியுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். யுத்தத்தை முடிவுக்கு கொண்டுவரும் உடன்படிக்கையொன்றை எட்டுவதற்கான பேச்சுவார்த்தைகளுக்கு வாய்ப்பளிக்கும் நோக்கில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கத்தார், சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய நாடுகளின் தலைவர்கள் இந்த தாக்குதலை தற்காலிகமாக நிறுத்துமாறு தம்மிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக டிரம்ப் சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுக்கும் மத்திய கிழக்கு மற்றும் அதற்கு அப்பால் உள்ள அனைத்து நாடுகளுக்கும் மிகவும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஓர் உடன்படிக்கையை இதன் மூலம் எட்ட முடியும் என அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளதாக டிரம்ப் கூறியுள்ளார். எனினும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உடன்படிக்கையொன்றை எட்ட முடியாவிட்டால் உடனடி அறிவித்தலின் மூலம் ஈரான் மீது முழுமையான பாரியளவிலான தாக்குதலை நடத்துவதற்கு தயாராக இருக்குமாறு ராணுவத்திற்கு உத்தரவிட்டுள்ளதாக டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். டிரம்ப் இதற்கு முன்னரும் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டுவரும் உடன்படிக்கையொன்று மிக அருகில் உள்ளதாக நம்பிக்கை வெளியிட்டிருந்ததுடன், உடன்படிக்கை எட்டப்படாவிட்டால் ஈரான் மீது கடுமையான தாக்குதல்கள் நடத்தப்படும் என எச்சரிக்கை விடுத்திருந்தார்.
2: தமிழக செய்திகள்.
3: பிஎம் ஸ்ரீ திட்டத்தில் மத்திய அரசின் மறைமுக அழுத்தத்துக்கு அடிபணிய மாட்டோம் என தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். தாவைக்காவின் கொள்கை என்பது இருமொழி கொள்கைதான் என அவர் கூறியுள்ளார். இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர், கடந்த 2 ஆண்டுகளாக பள்ளிக்கல்வித்துறைக்கான நிதி மத்திய அரசிடம் இருந்து வந்து சேரவில்லை. இது மாணவர்களுக்கானது, எந்த காரணத்துக்காகவும் அதை நிறுத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தெரிவித்தார். அதே சமயம் எந்தவித மறைமுக அழுத்தத்துக்கும் நாங்கள் அடிபணிபவர்கள் கிடையாது என்று கூறினார். கொள்கை சமரசம் என்ற பேச்சுக்கே இங்கு இடமில்லை என்றும் தெரிவித்தார். இருமொழி கொள்கை என்பது கட்சியின் பிரகடனப்படுத்தப்பட்ட கொள்கை, அதில் மாற்று கருத்தே கிடையாது என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்தார். தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கூட்டணி பேச வந்தவர்களை எடப்பாடி பழனிசாமி உதாசீனப்படுத்தினார் என்று முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் குற்றம் சாட்டியுள்ளார். அதிமுக தமிழக வெற்றிக் கழக கூட்டணி அமையக்கூடாது என்பதில் எடப்பாடி பழனிசாமி குறியாக இருந்தார் என்றும் அவர் கூறியுள்ளார். சென்னையில் முன்னாள் அமைச்சர்கள் எஸ் பி வேலுமணி, சி வி சண்முகம், சி விஜயபாஸ்கர் உள்ளிட்ட அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் எம்எல்ஏக்கள் இன்று செய்தியாளர்களை சந்தித்தனர். நடந்து முடிந்த தேர்தலில் பழனிசாமி தலைமையில் அதிமுக படுதோல்வியை சந்தித்துள்ளது. அதிமுகவை ஒருங்கிணைக்க மறுத்த காரணத்தால், வலிமையான கூட்டணியை அமைக்காத காரணத்தால் தோல்வியடைந்துள்ளோம் என்று தெரிவித்தார். நாங்கள் அதிமுகவுக்கு துரோகம் செய்து விட்டது போல இன்று அறிக்கை வெளியிடுகின்றார். தனிப்பட்ட முறையில் யாரையும் நாங்கள் விமர்சனம் செய்ய மாட்டோம், ஆனால் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் பற்றி கண்ணியமற்ற விமர்சிக்கின்றார்கள் என்று சி வி சண்முகம் தெரிவித்தார். இதனிடையே அதிமுக மாவட்ட செயலாளர்களுடன் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று ஆலோசனையில் ஈடுபட்டிருந்தார். பொதுக்குழுவை கூட்டுமாறு சி வி சண்முகம் தரப்பு வலியுறுத்தி வரும் நிலையில் மாவட்ட செயலாளர்களுடனான சந்திப்பு இடம்பெற்றது. செந்தில் பாலாஜி மீதான வழக்கை நடத்த அமலாக்கத்துறைக்கு தமிழக அரசு அனுமதி அளிக்க வேண்டும் என பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் வேலை வழங்குவதாக கூறி அப்பாவி இளைஞர்களிடம் மோசடியாக வசூலித்த கோடிக்கணக்கான பணத்தை சட்டவிரோதமாக பரிமாற்றம் செய்தது தொடர்பாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது தொடரப்பட்டுள்ள வழக்கின் விசாரணையை தொடங்க தமிழக அரசு அனுமதி அளிக்க வேண்டும் என அமலாக்கத்துறை கோரிக்கை விடுத்துள்ளது. அரசு நிர்வாகத்தில் தூய்மையை ஏற்படுத்தும் நோக்குடன் மேற்கொள்ளப்பட்டுள்ள இந்த நடவடிக்கை வரவேற்கத்தக்கது என்று அன்புமணி எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். லஞ்சத்துக்கு எதிராக பூஜ்ய சகிப்புத்தன்மையுடன் தாவைக்கா அரசு செயற்படும் என்று அக்கட்சியின் தேர்தல் அறிக்கையில் 87 தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கு செயல் வடிவம் தரும் வகையில் செந்தில் பாலாஜி மீதான சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் நீதிமன்ற விசாரணையை தொடங்குவதற்கு தமிழக அரசு அனுமதி அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்துவதாக அன்புமணி தனது எக்ஸ் தள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் பொருளாதாரத்தை தாக்கக்கூடிய புயல் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி விமர்சித்துள்ளார். உரிய நடவடிக்கை எடுத்து நாட்டை பாதுகாப்பதற்கு பதில் பிரதமர் மோடி வேறு ஏதோ ஒன்றை செய்து கொண்டிருப்பதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தின் ரேபரேலியில் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் மூத்த தலைவரும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவருமான ராகுல்காந்தி, ஒரே வாரத்தில் 2வது முறையாக எரிபொருள் விலை உயர்த்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கடந்த சில நாட்களாகவே தாம் இதை சொல்லி வருவதாகவும் பிரதமர் மோடி நாட்டின் பொருளாதார கட்டமைப்பையே மாற்றிவிட்டார் என்றும் கூறினார். அவர்களுடைய அதானி அம்பானி சார்ந்த பொருளாதார கட்டமைப்பு இனி நீண்ட காலம் நீடிக்காது என்றும் அது நிச்சயம் வீழ்ச்சியடையும் என்றும் தெரிவித்தார். துரதிருஷ்டவசமான விடயம் என்னவென்றால், இதனால் சாமானிய மக்கள்தான் பாதிக்கப்பட போகின்றார்கள் என்று ராகுல்காந்தி கூறினார். நீட் தேர்வு முறைகேடு தொடர்பாக தேசிய தேர்வு முகமை தலைவர் பிரதீப் குமார் ஜோஷிக்கு நாடாளுமன்ற நிலைக்குழு சம்மன் அனுப்பியுள்ளது. கல்வி, பெண்கள், குழந்தைகள் நலத்துறைக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு வரும் 21ஆம் தேதி கூடுகின்றது. அதில் நீட் முறைகேடு தொடர்பாக விவாதிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்காக நீட் தேர்வை நடத்தும் தேசிய தேர்வு முகமை தலைவர் பிரதீப் குமார் ஜோஷி, உயர்கல்வித்துறை செயலாளர் வினித் ஜோஷி உள்ளிட்டோருக்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. மேலும் இந்த கூட்டத்துக்கான நிகழ்ச்சி நிரல் வெளியிடப்பட்டுள்ளது. அதில் தேசிய தேர்வு முகமையில் சீர்திருத்தம் செய்வது தொடர்பாக கல்வி அமைச்சக அதிகாரிகளின் கருத்துக்கள் கேட்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் தேசிய தேர்வு முகமை சீர்திருத்தம் தொடர்பாக ராதாகிருஷ்ணன் கமிட்டி வழங்கியுள்ள பரிந்துரைகளை அமல்படுத்தி இருப்பது குறித்த ஆய்வை மேற்கொள்ளவும், வினாத்தாள் கசிவு வழக்கு தொடர்பான விசாரணை நிலவரம் குறித்து ஆய்வு செய்யவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது.
4: இலங்கை செய்திகள்.
3: வெளிநாடுகளில் பணிபுரியும் பெற்றோரின் 2 முதல் 13 வயதுக்கு இடைப்பட்ட பிள்ளைகள் பகல் நேர பராமரிப்பு நிலையங்களில் இருந்தால் அவர்களுக்கு மாதம் 1,000 ரூபாய் கொடுப்பனவு வழங்க தீர்மானித்துள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பெண்கள் மற்றும் சிறுவர் விவகாரங்கள் பற்றிய பாராளுமன்ற ஆலோசனைக் குழுவிடம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியக அதிகாரிகள் இதனை தெரிவித்துள்ளனர். அமைச்சர் சரோஜா சாவித்ரி பால்ராஜ் தலைமையில் பிரதி அமைச்சர் நாவல் சுதர்சனவின் பங்கேற்புடன் அண்மையில் பாராளுமன்றத்தில் இக்குழு கூடிய போதே அதிகாரிகள் இதனை தெரிவித்துள்ளனர். சிறு பிள்ளைகளை கொண்ட பெண்கள் வெளிநாடு செல்வதால் சமூகத்தில் எழும் பிரச்சினைகள் குறித்து தலையிடுமாறு இதற்கு முன்னர் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் பொது மேலாளருக்கு இந்த ஆலோசனைக் குழு வழங்கியிருந்த அறிவுறுத்தல்களின் முன்னேற்றம் குறித்து வினவிய போதே அதிகாரிகள் இதனை தெரிவித்துள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.
4: விரிவான செய்திகள் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alay since 1982. 89.4 Tamar FM. Namma radio, namma music.
5: Star of the month, actor Ajit Kumar.

0: குட் ஈவினிங், குட் ஈவினிங். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. எல்லாருக்கும் வணக்கம், வணக்கம், வணக்கம். வீட்டுக்கு போயிட்டு இருக்கீங்கன்னு தெரியும், டிராஃபிக்கில் மாட்டிகிட்டு இருக்கீங்கன்னு தெரியும். பட் இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் எடுத்துட்டு வரப்போது உங்களோட மைண்டை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு, கொஞ்சம் சில் பண்ணிவிட்டு, எந்த டென்ஷனும் இல்லாமல் ட்ரைவ் பண்ணுங்கள். நம்மளோட சேஃப்டி தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஓகே, இந்த உடம்பு எங்கேயாவது பெயின்ஃபுல்லாக இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ட்ரீட்மெண்ட் பார்த்து சரி பண்ணிடலாம். பட் இந்த மைண்டு சரியில்லைனா மட்டும் அதை சரி பண்ணுறதுக்கு நம்ம படுற பாடு இருக்கே, பட் அவ்வளோலாம் நீங்கள் எடுத்துக்கவே வேண்டாம். கொஞ்ச நேரத்தில் எல்லாமே சரியாக போகுது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். அண்ட் இப்போது அடுத்து உங்களுக்கான ஒரு யூ அப்டேட்டோட ஸ்டார்ட் பண்ணலாமா?
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்க கார்கோவை அனுப்புங்க. The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
0: ஓகே, அதாவது நிறைய பேருக்கு ஒரு ஆசை இருக்கும். எனக்கும் ஒரு பக்கெட் லிஸ்ட்ல வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசையா இப்போ வரைக்கும் இருக்கு, நிறைவேறினதே கிடையாது. மேபி இந்த லீவ்ல நடக்கலாம், நடக்காமையும் போகலாம், தெரியாது. என்னன்னா, இந்த ஜிப்லைன் இருக்குல்ல, ஜிப்லைன்ல எனக்கு போகணுன்னு ரொம்ப வருஷமா ஆசைங்க. ஏன்னா நான் ஜிப்லைன் இருக்கிற இடத்துக்கும் நான் போயிடுவேன். ரெண்டு மூணு தடவை அந்த பிளேஸ்க்கு நான் போயிட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வந்திருக்கேன். இங்கே நான் ட்ரை பண்ணதில்லை, நம்ம ஊரில் போயிட்டு ரிட்டர்ன் வந்திருக்கேன். அச்சோ, க்ளோஸ் பண்ணிட்டாங்களே, நம்மளோட நேரமானு தெரியலையே அப்படின்ற மாதிரி நான் வந்திருக்கேன். எது நடந்தாலும் நல்லதுக்கு நினச்சிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறது. அண்ட் இப்போ துபாயில் எக்ஸ்லைன் துபாய் அப்படின்ற உங்களுக்கு ஃபேமஸ் தெரியும் இல்லையா, அர்பன் ஜிப்லைனில் வந்து May 31st வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஆஃபர் வந்திருக்கான். என்ன அப்படின்னா, ஒரே ஒரு டிக்கெட்டில் ரெண்டு பேர் அப்படி இந்த ஜிப்லைனில் ட்ராவல் பண்ணலாமா? ஆஹா, நல்ல ஆஃபராக இருக்கு. ஸோ நீங்களும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு அமையலை, உங்களுக்கு அமையும் நினைக்கிறேன். நானும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் முடிஞ்சா. ஸோ அர்பன் ஜிப்லைன் May 31st வரைக்கும் ஒரு நல்ல ஆஃபர், மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, அண்ட் இப்போ ஆனால் சேஃபாக போங்க, அது ரொம்ப முக்கியம். இப்போ அடுத்து என்னன்னா,
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: 180 படத்துலேருந்து சித்ரா அவர்களுடைய வாய்ஸில் ஒரு நல்ல பாட்டு வந்துகிட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம ஷோவில் எதை பற்றிலாம் பேச போகிறோம் அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன். நீங்கள் ஏற்கனவே கால் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, பட் என்ன அப்படின்றத வந்தே சொல்கிறேன். ஓகே, 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: அண்ணன் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு வயல காணோம்.
1: இன்னும்
2: பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் காண்டாக்ட் 0502528940.
3: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
4: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இதே.
5: மேலான அனுபவம்
6: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
7: தமிழ் எஃப்எம் செய்தி அறையிலிருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
8: திஸ் ஆர் ஆஃப் அன்புடன் நான் இஸ் பிராட் யூ பை ஜாய் அலுகாஸ் என்ஜாய் பிளாட் 40% ஆஃப் ஆன் மேக்கிங் சார்ஜஸ் ஃபார் கோல்ட் டைமண்ட் போல்கி அண்ட் பிரெஷியஸ் ஜுவல்லரி ஆஃபர் வேலிட் டில் 14 ஜூன் ஒன்லி.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. நம்ம வந்து மேரேஜ் பத்தி நிறைய பேசியிருக்கோம், அண்ட் முக்கியமா இந்த அரேஞ்ச் மேரேஜ் பத்திலாம் வந்து நம்ம ஷோல பேசியிருக்கோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இது மேரேஜ் ரிலேட்டட் தான், பட் நான் கேட்க போகிற க்வெஸ்சன் வந்து கொஞ்சம் வித்தியாசமானது. ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு டாபிக், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு குறிப்பாக உங்களுக்கு மேரேஜ் ஆயிருக்கு, உங்களோட பார்ட்னரை நீங்கள் ரொம்ப ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு இது ஹிட் ஆச்சு ரிலேட் ஆச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக கால் பண்ணுவீங்க. ஸோ என்னென்னா, சந்தோஷமான மேரேஜ் லைஃப்க்கு ஒரு பெரிய ஒரு சீக்ரெட் ஒன்று இருக்குது இல்லையா? சில ரூல்ஸை வந்து சில பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகே, இதை ஃபாலோ பண்ணுறனால தான் நம்ம லைஃப் வந்து நல்லபடியாக போயிட்டுருக்கு, பா டச்சுட் இப்படியே போகணும் அப்படின்னு சில சீக்ரெட் வந்து வச்சுருப்பீங்க. சில பேர் அது தெரிஞ்சால் தான் நான் ஹீரோ ஆகிடுவேனே, அது தெரிய மாட்டேங்குதே, யாரும் சொல்லவும் மாட்டுறாங்களே அப்படின்னு முழிச்சுட்டு இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கான ஒரு சீக்ரெட்டை நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதை வந்து ஷேர் பண்ணலாம் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில். இதுதான் பிரியா ரூல்ஸ், இது மட்டும் மேரேஜ் லைஃப்பில் ஃபாலோ பண்ணால் போதும் அப்படின்னு உங்களுக்கு தோணக்கூடிய அந்த நாலு நல்ல வார்த்தைகள், நல்ல விஷயங்கள் இருக்கும் இல்லையா? அதை வந்து நீங்கள் கால் பண்ணி ஷேர் பண்ண போகிறீங்க. சிம்பிளாக சொல்லணும்னா அவ்வளவுதான், ஓகேவா? நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 800-8940. சில பேருக்கு வந்து கல்யாணம் ஆனால் அந்த ஃபஸ்ட் இயரில் நிறைய கிளாஷஸ் வரும். என்னடா அதே தெரியாமல் பண்ணிட்டோமோ, கல்யாணம் பண்ணிட்டோமோ, செம்ம சிங்கிளாகவே இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் தோணிருக்கும். ஆனால் லேட்டர் கொஞ்சம் வருஷம் போனதுக்கப்புறம் தான், சே நம்ம இவ்வளோ தப்பாக யோசிச்சுருக்கோம்ல, இதுதான் பர்ஃபெக்டான பார்ட்னர் நமக்குன்னு இந்த யூனிவர்ஸ் அனுப்பிச்சிருக்கு பார்த்தியா, கடவுள் அனுப்பிச்சிருக்காரு பார்த்தியா அப்படின்ற மாதிரி நமக்கு தோண வச்சிரும். அப்படிப்பட்ட ரொம்ப பியூட்டிஃபுல்லான மேரேஜ், அது வந்து லவ் மேரேஜாக இருக்கட்டும் இல்லை அரேஞ்ச் மேரேஜாக இருக்கட்டும், அது உங்களுக்கு தான் தெரியும். பட் அந்த மேரேஜ் லைஃப்பை, அந்த ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப அழகாக கொண்டு போகிறதுக்கான டிப்ஸ் என்ன அப்படின்றத பற்றி இன்றைக்கி பேசலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பர்ஃபெக்டான கப்பல் அப்படின்னு பார்த்தா யாரும் இல்லைல்ல, புரிஞ்சுக்கிற கப்பல் இருந்தாங்கனாலே போதும், வேறு எதுவுமே தேவையில்லை அப்படின்ற மாதிரி தோணும் இல்லையா? ஸோ இந்த ஹாப்பி மேரேஜ் லைஃப்பில் இருக்கக்கூடிய சீக்ரெட், சோஷியல் மீடியாவில் வந்து பார்க்குற சில பேர் மேட்சிங் மேட்சிங்காக ட்ரெஸ் போட்டுட்டு, க்யூட் ஃபோட்டோஸ் போட்டுட்டு, அதுக்கப்புறம் லாங் டிரைவ், சர்ப்ரைஸ் கிஃப்டெல்லாம் கொடுத்துட்டு, இந்த மாதிரி இருக்கிறது மட்டும்தான் வந்து ஹாப்பினஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கிடையவே கிடையாது இல்லையா? ஒரு ஃபோட்டோ நம்மளை வந்து ஜட்ஜ் பண்ணாது, இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குல்ல, அதுதான் அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்றது இந்த மண்டைக்கு லேட்டாக தான் புரியும் அப்படின்ற மாதிரி சில பேர் வந்து யோசிப்போம். ஒரு வீட்டில் ரெண்டு பேர் சேர்ந்து வாழ்கிறது ஈஸி கிடையவே கிடையாது, ரொம்ப ரொம்ப கஷ்டமான சேலஞ்சிங்கான டாஸ்க் இல்லையா? ரெண்டு டிஃப்ரெண்ட் மைண்ட் செட் இருக்கும், ரெண்டு டிஃப்ரெண்ட் ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்கும், ரெண்டு டிஃப்ரெண்ட் எதிர்பார்ப்புகள் இருக்கும். ஆனால் இந்த லவ்வோட ரியல் மீனிங் ஸ்டார்ட் ஆகிறது தானே அந்த காதலோட அழகே இல்லை? ஸோ நீங்களும் கால் பண்ணுங்கள், 800-8940. கால் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க தான், நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். பட் ஸ்டில் நீங்கள் அதை யோசிங்க, ஏன்னா எந்த ஒரு பாயிண்ட்டும் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. ஐயோ பிரியா, இந்த பாயிண்ட்டை நான் சொல்லாமே நான் வந்து வச்சுட்டேனே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது. நான் நோட் பண்ணுங்கள் பாஸ், நோட் பண்ணுங்கள், நோட் பண்ணிவிட்டு இந்த பாட்டை கேட்டுகிட்டே நோட் பண்ணுங்கள். இந்த பாட்டு முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள், நம்ம பேசுகிறோம் ஓகேவா? ஏன்னா இதை பற்றி நம்ம கண்டிப்பாக பேசணும். ரொம்ப ஃபேக்கான வேர்ல்டில் ரியாலிட்டி என்ன அப்படின்றத நம்ம அப்போ பேச மறந்துடுறோம். ஸோ இன்றைக்கி நம்ம பேசலாம். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் ரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்,

0: சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
1: Brought to you by தஞ்சை எலிட் ரெஸ்டாரன்ட். நம்ம ஒரு சமையலை சுவைக்க தஞ்சை எலிட் ரெஸ்டாரன்ட், ஜபல் அலி இண்டஸ்ட்ரியல் ஃபர்ஸ்ட் அண்ட் ஹோர்லன்ஸ்.

0: டேய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: We'll be back after a short commercial break.
2: Hi, I'm Neha. எப்பவுமே ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் பத்தி யோசிச்சாலே ஒரு ஹெசிடேஷன் இருந்துட்டே இருக்கும். கரெக்டான வேல்யூ கிடைக்குமா இல்ல ஹிடன் சார்ஜஸ் போட்டுவாங்களான்னு. அப்போதான் தனிஷ்க் விசிட் பண்ண, பியூரிட்டி செக் பண்ணி எல்லாமே அவ்வளவு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நோ ஹிடன் சார்ஜஸ் அண்ட் நோ லாஸ்ட் மினிட் சர்ப்ரைசஸ். இன் ஃபேக்ட் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு 20 dirhams per gram எக்ஸ்ட்ராவும் கிடைச்சது. அப்புறம் என்ன, என்னோட ஃபேவரட் டைமண்ட் ஜுவல்லரியும் வாங்கிட்டேன்.
3: விசிட் யுவர் நியரஸ்ட் தனிஷ்க் ஸ்டோர் டுடே.

0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: This hour of அன்புடன் நான் is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

0: வெல்கம் பேக். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. எஸ், நம்ம பியூட்டிஃபுல்லான இந்த மேரேஜ் லைஃப் சீக்ரெட்ஸ் பற்றி தான் நான் உங்ககிட்ட வந்து கேட்டிருந்தேன். ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப், ஒரு மேரேஜ் ரிலேஷன்ஷிப் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போகணும் அப்படின்னா சில சீக்ரெட்லாம் வந்து ஃபாலோ பண்ணால் தான் உண்டு. ரொம்ப சேலஞ்சிங்கான டாஸ்க் தான், பட் ஸ்டில் அதை நான் ட்ரை பண்ணேன், எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. யாராவது நியூலி மேரிட் கப்புள் கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னா உங்கள் சைடில் இருக்கக்கூடிய அந்த டிப்ஸை சொன்னீங்கன்னா அவங்களும் வந்து ஹீரோ ஆயிடுவாங்கல்ல, அதனால கால் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க? சாரிங்க, உங்க பேரு? பிரேக் ஆகுதுங்களே. ஓகே ஓகே. இப்போ கேக்குதுங்க, உங்க பேரு?
1: என் பேர் ஜோயல், துபாயில
0: இருந்து. ஜோயல், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். ஆக்சுவலி நேத்து நான் ட்ரை பண்ணேன்.
0: அப்படியா?
1: ஆமா.
0: I'm sorry. Okay, சொல்லுங்க ஜோயல், இன்னைக்கு நீங்க பேசுறீங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சொல்லுங்க ஜோயல்.
1: Yes, we are happily married for 2 years.
0: Okay. Okay.
1: So, two secrets என்ன சொல்லுவா அப்படினா வந்து மூணு secret. ஒன்னு வந்து அவங்கள வந்து ஒரு ஒரு ஹஸ்பண்ட் வைஃப் நினைக்காம வந்து கம்பானியன் ஃப்ரெண்டா நினைக்கணும்.
0: சூப்பர்.
1: சோ அது நினைச்சா இட் மேரேஜ் will be happy.
0: Okay.
1: And issues வரும்போது we should always think in their shoes. அவங்களுடைய சைட்ல இருந்து பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்த்தா ஆர்கியூஸ் வர சான்ஸ் இல்ல.
0: இன்னொன்னு
1: வந்து நான் வந்து we follow something called strife break.
0: Okay.
1: Normally சண்டை போடும்போது நம்ம ஆர்கியூமெண்ட் ரொம்ப ஹீட் ஆகி ஒரு இடத்துல போய் நம்ம வந்து பிரேக் அவுட் பண்ணி ஏதாச்சும் ஒரு வார்த்தை சொல்லிடுவாங்களே ஃபைட்ல. சோ ஆர்கியூமெண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போதே we will say strife break.
0: Okay.
1: சோ அப்படி பண்ணா வந்து we both will be quiet, அமைதியா இருக்கும்.
0: ஆஹா.
1: சோ அப்படி போயிட்டாலே அப்ப அந்த கோவம் நம்ம போன பிறகு then we will sit and talk.
0: Wow, beautiful, beautiful. Actually இது ஸ்டார்டிங்ல ஃபாலோ பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்ல? அப்படி எப்படியோ புடிச்சிட்டீங்க இல்ல?
1: ஆமா ஆமா. பட் அப்பப்போ நழுவும், பட் we are trying to get.
0: ஓகே. அவ்வளவுதானே நீங்க சொன்ன அந்த ஒரு பாயிண்ட், அந்த மிடில் பாயிண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன அப்படின்னா நம்ம சைட்ல இருக்கிறது மட்டும் பிரச்சனை மட்டும் பார்க்கக்கூடாது. அவங்க ஷூஸ்ல என்ன ப்ராப்ளம், அவங்க சைட்ல என்ன ப்ராப்ளம்ன்றத கொஞ்சம் காது கொடுத்து கேட்டோம்னாலே பிரச்சனை இல்லை அப்படின்னு
1: இல்ல.
0: அண்ட் லாஸ்ட் நீங்க சொன்ன பாயிண்ட்டுமே கூட, அதாவது ஆர்கியூமெண்ட் வரும்போது ஒருத்தர் அமைதியா இருந்தா கூட போதும், ஒருத்தர் அப்படி அமைதியா இருந்துச்சு வெளியில போனா கூட போதுமானது இல்ல?
1: ஆமா, கரெக்ட். அந்த டம் வந்து ஸ்ட்ரைக் பிரேக் கோங்க நாங்க யூஸ் பண்றோம்.
0: ஓகே ஓகே. ஸ்ட்ரைக் பிரேக். ஓகே ஜுவல், தேங்க்யூ தேங்க்யூ நீங்க கால் பண்ணதுக்கு. சோ ஸ்வீட் ஆஃப் யூ. ரெண்டு பேரும் இதே மாதிரி அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட ரொம்ப ரொம்ப ரொம்ப நிறைய வருஷம் ஹாப்பியா வந்து நீங்க இருக்கணும்னு என்னோட விஷஸ்.
1: தேங்க்யூ
0: தேங்க்யூ. பை பை. ஸோ அவ்வளவுதான் அங்கே பெரிய ஒரு விஷயம் மாதிரி நினைப்போம்ல, ஐயோ இது எப்படி நம்ம பண்ண போறோம் தெரியலே அப்படின்னு. பட் எல்லாமே இந்த ப்ராக்டிஸ் தான் இல்லை, ஒரு விஷயத்த நம்ம மைண்ட்ல அப்படி கொஞ்சம் ஏத்திட்டோம் அப்படின்னா அது அப்படியே பழகிடும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான். ஒரு நாளைக்கு ஒரு 1000 தடவை ஐ லவ் யூ சொன்னா போதுமா? ரொம்ப ஹாப்பியான கப்பலா கிடையவே கிடையாதுல. அதை தாண்டி டயர்டாக இருக்கும்போது பார்த்துக்கிறது, ஹெல்ப் பண்ணவான்னு ஒரு வார்த்தை கேட்கறது இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம் இல்லை. சம்டைம்ஸ் இந்த அவர் சொன்ன மாதிரி இந்த ஆர்குமெண்ட்ஸ்லாம் வரும்போது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய வரும், சைலன்ஸ் கூட வந்து வரும். பட் அப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து சர்வைவ் ஆகணும் அப்படின்னா நான் கரெக்டு நீ கரெக்ட் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதை தாண்டி இந்த ரிலேஷன்ஷிப்பை சேவ் பண்ணுறதுக்கு நம்ம சைட்லேருந்து என்ன பண்ணோம் அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, அதுதான் இந்த ஈகோவெல்லாம் தூக்கி போட்டுட்டாலே வந்து மேரேஜ் ரொம்ப ஹாப்பியான ஒரு லைஃபாக இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? நிறைய பேருக்கு அப்படிதான் வந்து ஓடிட்டு இருக்கு. கோமா நோ, எனக்கெல்லாம் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சிரிச்சுட்டே அப்படியே ஜாலியாக மூவ் ஆனாகி போயிட்டே இருப்பாங்க. உங்ககிட்ட கோவப்பட்ட என்ன போகிறேன், உன்னை டென்ஷன் ஏற்று எனக்கு என்ன போகுது, ஹாப்பியாக இருப்போம் அவ்வளோதான், ரெண்டு அடி வேணும் நடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இறங்கி போகிற கப்பல்ஸே நான் வந்து பார்த்துருக்கேன். அண்ட் இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு அடுத்து நான் ப்ளே பண்ண போகிறேன். நீங்களும் கால் பண்ணிட்டுருக்கீங்க, இந்த பாட்டு முடிச்சுட்டு உங்களோட கால்ஸ் நான் அட்டன் பண்ணுறேன். எஸ், நான் மறுபடியும் நம்பர் சொல்கிறேன், 800-8940. I repeat, 800-8940. இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஹாப்பியான இந்த மேரேஜ் லைஃப் உங்களோட நல்லபடியாக போயிட்டுருக்குன்னு அதோட டிப்ஸ் என்ன அப்படின்றத நான் கேட்டுட்ருக்கேன். இதை நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். Yeah.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: இந்த பக்கம் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன், இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
2: மேலும்
3: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
4: ரலிஷ் தி ராசா குரூப் வழங்கும் ரித்தம் சைதன்யம் சீசன் 5 ஹேப்பனிங் ஆன் மே 24th அட் எமிரேட்ஸ் தியேட்டர் துபாய். ஸ்பான்சர்ட் பை அனதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் கராமா. காலை 11 மணி முதல் அமீரகத்தின் பல பகுதிகளிலும் இருந்து பல்வேறு கலைஞர்கள் பங்கு பெறுகின்றனர். அது மட்டுமின்றி மாலை 5:30 மணிக்கு டாக்டர் ஷீலா உன்னிகிருஷ்ணனின் ஸ்ரீதேவி நிருத்யாலயா குழுவினர் வழங்கும் ஸ்ரீ கிருஷ்ண சன்மார்க்கம் என்ற சிறப்பு நடன நிகழ்ச்சியும் நடைபெற இருக்கிறது. டிக்கெட்ஸ் அவைலபிள் அட் tickets5.com. ஆஃபிஷியல் ரேடியோ பார்ட்னர் 89.4 தமிழ் எஃப்எம்.
5: மேடம் ஒரு நிமிஷம்.
6: எஸ்,
5: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
6: ஹா, நல்லா தெரியுமே.
5: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
6: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
5: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
6: எது, மதுவா?
5: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படின்னு
6: பாடுவாங்களே.
5: அது நான் தான், அது என்னோட ஷோ
6: தான்.
7: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது.
8: This hour of Anbudan Naan is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14th June only.
9: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. ஸோ மனசை தொட்ட மெட்டுக்காக அனு வந்து இமைக்கா நொடிகள் படத்துலேருந்து ஒரு பாட்டு கேட்டிருக்காங்க. டிஜியோட வாய்ஸில் வந்துட்டே இருக்கு. ஸோ அதை கேட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு முக்கியமான டாபிக் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். நீங்கள் ட்ராவல்லே தான் இருப்பீங்கன்னு தெரியும். அதனால் ஒரு தடவை ட்ரை பண்ணிட்ட பிரியா எடுக்கல, ஆனால் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்லாம் போகக்கூடாது. இந்த பாட்டு முடிஞ்சதுமே நீங்கள் நினச்சி வச்சிருக்க விஷயத்தை அப்படியே கொட்டிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வீட்டுக்கு போவீங்களாம், ஓகேவா? தென் நம்ம டீலு. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
10: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
11: மனசு தொட்டு மிட்டு.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. எஸ், இந்த மேரேஜ் லைஃப், இந்த பியூட்டிஃபுல்லான மேரேஜ் லைஃபோட சீக்ரெட்ஸ் என்ன அப்படின்னு நான் உங்கள்ட கேட்டிருந்தேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயம் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களோட சீக்ரெட் என்ன? பிரியா, நாங்கள் வந்து கல்யாணம் இத்தனை வருஷம் ஆச்சு, இல்லை நியூலி மேரிட் தான் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அந்த மேரேஜ் லைஃப் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ நீங்களும் கால் பண்ணி ஷேர் பண்ணலாம். 800-8940 இந்த நம்பருக்கு. ஹலோ, வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம் மேடம், சிலம்பரசன்.
0: மிஸ்டர் சிம்பு?
1: எஸ்,
0: ஓகே. எப்படி இருக்கீங்க மிஸ்டர் சிலம்பரசன்?
1: நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கீங்க. தேங்க் யூ, தேங்க் யூ. சொல்லுங்க சொல்லுங்க, வாழ்க்கையில நீங்க கத்துக்கிட்ட அந்த பாடம், மேரேஜ் லைஃப்ல கத்துக்கிட்ட பாடம் என்ன? தி சீக்ரெட் என்ன?
1: மேரேஜ் லைஃப்லயா?
0: ஆமா.
1: ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன சொல்லணும், ஒரு நல்ல ஒரு பார்ட்னர் எனக்கு எடுத்துருக்காங்க.
0: டச்வுட். ஓகே.
1: ஆமா, அண்டர்ஸ்டாண்டிங் ப்ளஸ் அட்ஜஸ்ட்மென்ட். அதே வயசு கிட்ட தான் கத்துக்கணும், வேற ஆப்ஷன் எல்லாம் கிடையாது. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எப்படி மேனேஜ் பண்ண அவங்களுக்கு தான் கத்துக்கணும்.
0: ஓகே ஓகே, ரொம்ப அழகா மேனேஜ் பண்ணிடுவாங்களா?
1: ஆமா கண்டிப்பா, எவ்வளவு பெரிய கஷ்டம்தான் சரி.
0: ஓகே ஓகே,
1: வயசு பாத்துக்கலாம் பாத்துக்கலாம்.
0: ஓகே,
1: சரியான அந்த மாதிரிதான்.
0: கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ். பேக் நவ் நானும் யூஎஸ்ல கூட அதே எஃப்எம் தான் டாடி கேட்போம்.
1: இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். To advertise your brand, contact 050-252-8940.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
1: இந்திய பாரம்பரியத்தை கொண்டாடும் கலைநயமிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்ன தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனல் சவுத் இந்தியன் நகைகள், கண்ணை பறிக்கும் வைர நகைகள், பிரஷியஸ் மற்றும் அன்கட் ஸ்டோன் ஜுவல்லரினு இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களை அலங்கரிக்க காத்திருக்கு.
3: இனாகுரல் ஆஃபரா 50% ஆஃப் ஆன் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் பிரைசஸ். குறிப்பிட்ட நகைகளுக்கு 1.99% மேக்கிங் சார்ஜஸ்.
4: ஆஃபர் வேலிட் till 31st May.
1: அன்ன தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், a division of Alta Vassal Group.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. ஆக்சுவலி நான் ஒரு விஷயம் வந்து நினைச்சேன் தெரியுமா, சில பேர் வந்து என்னங்க பெரிய டிப்ஸ் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைச்சேன். பார்த்தா அன்னைக்கு வந்து அப்படியே உல்டாவா நிறைய பாசிட்டிவா மன நிறைவோட சில பேர் வந்து ஷேர் பண்றீங்க பாத்தீங்களா, சல்யூட்டுங்க உங்களுக்கு. அண்ட் நம்ம கூட பேச போகிற நெக்ஸ்ட் காலர் யார் இங்கேருந்து பேசுகிறாங்கன்னு பார்க்கலாம். அண்ட் திடீர்னு ரேடியோவை நீங்கள் இப்போ தான் டியூன் பண்ண, என்ன பேசிகிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சொல்கிறேன் உங்களுக்காக. இந்த மேரேஜ் லைஃப் வந்து ரொம்ப ஸ்கேரி அப்படின்லாம் சில பேர் வந்து எதாவது சொல்லிவிட்டு ஒரு குண்டு தூக்கி போட்டு போயிடுவாங்க. பட் அப்படிலாம் கிடையாது, பியூட்டிஃபுல்லாக ரொம்ப அழகாக நம்ம நினச்சதை விட ரொம்பவே சிறப்பாக வாழ முடியும் அப்படின்னு நிறைய பேர் வந்து ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க உங்களை மாதிரி. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச சில டிப்ஸ், லைக் எப்படின்னா சில ரூல்ஸ் இருக்கும், இதை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணனா போதும் லைஃப் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் பிரியா.
0: ஹலோ, ஹாய். ஹாய்,
1: வணக்கம்.
0: வணக்கம், உங்களோட பேர் என்ன தெரிஞ்சுக்கலாமா?
1: என் பேர் காதர்.
0: காதர், ரொம்ப நல்லா இருக்கேன் காதர், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லபடியா இருக்கேன்.
0: ஓகே ஓகே, சூப்பர். சொல்லுங்க, உங்களுக்கு திருமணம் ஆகி எத்தனை வருடம் ஆச்சு?
1: 27 வருடம்.
0: அடடே அடடே, வாழ்த்துக்கள், கைய கொடுங்க.
1: என்ன
0: ஒரு டைமிங் பாத்தீங்களா, அதாவது வாழ்த்த வயதில்லை வணங்குகிறேன். ஓகே காதர், சொல்லுங்க சொல்லுங்க காதர்.
1: ஃபேமிலி வந்து அட்ஜஸ்ட்மெண்ட், அதாவது பேலன்ஸ் பண்ணி போகணும், அவ்வளவுதான். பேலன்ஸ் வந்து அவங்க கீழே அவங்க வந்து அதாவது 30, 60, 30, 70, 40, 60 அப்படி போயிட்டே இருக்க
0: வேண்டியதுதான்.
1: நீ நேரா இருப்ப, நான் வந்து கரெக்டா இருப்பேன்னா முட்டிக்கிட்டு தான் நிக்கணும், எங்கேயாவது கொஞ்சம் வளைஞ்சி நெளிஞ்சி போகணும்.
0: ஓகே, ஃப்ளெக்ஸ் பண்ணுங்க, பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. இப்ப நான் தான் தப்பு பண்ணா, ஆமா நான் தப்பு பண்ண, மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு போயிடும் அப்படின்னு
1: சண்டை வராம இருக்காது. சண்டை வரும், கஷ்டங்கள் வரும், கோபங்கள் வரும், எல்லாமே வரும். அதெல்லாம் ஒண்ணுமே வராது, நாங்க வந்து ரொம்ப
0: சொல்ல மாட்டோம்.
1: யாரும் வாழ்க்கை அப்படி போனதுனாலதான் இப்ப 27 வருஷம். இப்ப வந்து எல்லாம் கல்யாணம் பண்ண உடனே எல்லாம் இதாயிட்டு கொஞ்ச நேரம் கொஞ்ச காலத்திலேயே இதாவுறாங்க, ரொம்ப டிப்ரெஷன் ஆகுறாங்க. அந்த மாதிரியெல்லாம் போனா அது அடுத்து அவங்க கோர்ட்டு அங்க இங்கன்னு
0: தான்.
1: ஆமா,
0: உங்க ரெண்டு பேர்ல ஈக்குவலா அந்த வந்து விட்டு கொடுத்தல் அப்படின்றதும் ரொம்ப ஈக்குவலா இருக்குமா? யார் அதிகமா விட்டு கொடுப்பாங்க?
1: விட்டு கொடுக்கறது மனைவிதான் விட்டு கொடுப்பாங்க
0: அதிகம்.
1: கொஞ்சம் டைட்டா கொஞ்சம் டென்ஷன் தான் ஆகும். ஏன்னா நம்ம மேல ரைட்ஸ் இருக்குன்னு நான் வந்து கடைசி வரைக்கும் ப்ரூவ் பண்றதுக்கு பாப்பேன். அவங்க வந்து கடைசியில சரி ஓகே
0: ரொம்பவே சிறப்பா அமையறதுக்கு எங்க 89.4 தமிழ் எஃப்எம் சார்பாகவும் எங்க லிசனர்ஸ் சார்பாகவும் உங்களுக்கு விஷஸ். அண்ட் இப்போ அடுத்து ஒரு நல்ல பாட்டு, புதியுகம், சாரி புதிய, ஆமா ஐயோ, அதாவது இங்க எப்படி நான் சிஸ்டம்ல வந்து பாதி வேர்டு இருக்கும் பாதி வந்து கட் ஆயிடும் தெரியுமா, பேரே சொல்றது கிடையாது. ஒரு நல்ல பாட்டு வருது அப்படின்னு நாங்க சொல்லிருவோம். சுஜாதா வாய்ஸ்ல ஒரு நல்ல பாட்டு வருது, கேட்டு வந்துருங்க. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டு இருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். அப்படி ஐம் வெரி சாரி. அதாவது என்ன அப்படின்னா, திடீர்னு நம்ம பேசிகிட்டே இருக்கும்போது இந்த மைண்டு ஹேங் ஆகும் தெரியுமா, அந்த மாதிரி சிஸ்டமும் ஹேங் ஆகிறது உண்டு. மனுஷங்க நம்மளே வந்து சரி பண்ண முடியல, சிஸ்டமை சொல்லி என்ன பண்ணுறது பாருங்கள். அதாவது அளவுக்கு மீறி வந்து எங்களுக்கு வேலை கொடுத்தீங்கன்னு இப்படி தான் ஹேங் ஆகும் அப்படின்றது அதுவும் ப்ரூவ் பண்ணுது.

89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.

0: ஒரு சினிமா சீனை பிளே பண்ணி காட்டுவோம், அதே நீங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சு காட்டுவீங்க. அதுதான் ரோலிங் சார். உங்க கேங்ல நட்டி உங்க பெயரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க.
1: மேடம் ஒரு நிமிஷம்.
2: எஸ்
1: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4
2: நல்லா தெரியுமே.
1: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
3: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இஸ் இந்த மேரேஜ் லைஃபோட சீக்ரெட், ரொம்ப ஹாப்பியான லைஃப் எப்படி வாழ்றது இது தெரியாம நான் கொஞ்சம் முழிச்சிட்டு இருக்கேன் தெரியுமா. யார் எனக்கு அட்வைஸ் பண்ணுங்கன்னு கேட்கவும் முடியல, வாண்டடாக நம்மளும் போய் தெரிஞ்சுக்கவும் முடியல அப்படின்னு சில பேர் வந்து சிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா. நம்ம பண்ணுறது தப்பா அப்படின்றது நமக்கே தெரியாத சில நேரங்களில் நம்ம மாட்டிகிட்டு இருப்போம். மேபி அந்த ஒரு சில பேருக்கு இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற விஷயம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அண்ட் நம்ம நல்லா இருக்கோம் அப்படின்றத இந்த மைண்ட் வந்து சொல்லிகிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக நல்லா தான் இருப்போம்ல. ஸோ நம்ம லைஃப் நல்லா தான் போகுது அப்படின்றது இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்துறதுல அது ஒரு சந்தோஷம் கிடைக்கும் தெரியுமா. அதை தான் உங்ககிட்ட பண்ணுங்க நான் ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தேன். வணக்கம், யார் இங்கே இருந்து பேசுறீங்க?
1: வணக்கம்,
0: கமல்ராஜ். எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம்.
0: ஓகே ஓகே, சொல்லுங்க கமல்ராஜ், உங்களுக்கு திருமணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சு?
1: வாழ்க்கையில
0: இதுதான் சீக்ரெட், இதை கத்துக்கிட்டா போதும். கல்யாணம் ஆனவங்களா இருக்கட்டும் இல்ல ஆக போறவங்களா இருக்கட்டும், இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலே போதும், லைஃப் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் அப்படின்னா. என்ன ஒரு சீக்ரெட்டை நீங்க ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க கமல்ராஜ்?
1: கோபம் தான் மேடம்.
0: முன்கோபம் பொல்லாததா?

0: ஆனா வந்து ஒத்துக்க மாட்டியா அப்படின்ற மாதிரி ஒரு ஈகோ உருவாகும். அந்த கோபத்துல அவங்க கோபப்படும் போது நம்மளும் என்ன கோபப்படுற அப்படின்னு நமக்கு பேசும்போது இன்னும் கொஞ்சம் அது எரியுற நெருப்புல
1: மாதிரி
0: அது கொஞ்சம் ஆற போட்டீங்களா அவங்களும் சிந்திப்பாங்க. எதுக்கா கோவப்பட்டோம், என்ன தப்பு, யார் மேல தப்பு அப்படின்னு அவங்களும் கொஞ்சம் சிந்திக்கிறதுக்கு டைம் கொடுக்கணும். நம்மளும் உட்கார்ந்து கொஞ்சம் சிந்திச்சு பாக்கணும். நம்ம டக்கு டக்கு டக்குன்னு அந்த கோவத்திலேயே முடிவு எடுத்துட்டா நம்மனாக்க
1: முன்னாடி போக முடியாது. சண்டை வந்துருது, ஓகேவா? நாங்க
0: எவ்வளவு
1: ட்ரை பண்றோம் கேள்விங்களா?
0: கொஞ்சம் இடத்த கொஞ்சம் நவந்துட்டோம்னா கொஞ்சம் அந்த
1: வாஸ்து வீட்டுல இருக்கிறது பிரச்சனை, வெளியில போயிட வேண்டியதும்
0: அப்படின்னு கிளம்பிட்டோம்னா அந்த இடத்துக்கு நவந்துட்டோம்னா கொஞ்சம் சண்டை வந்து கண்டினியூ ஆகாது, கொஞ்சம் டிலே ஆகும். அதுக்கப்புறம் வந்து சிந்திப்பாங்க எதனால சண்டை வந்து.
1: நிறைய பேர் இஎம்ஐல இப்ப காரோ பைக்கோ வாங்குறது வந்து எதுக்குன்னா முக்கியமான விஷயத்துக்கு இல்லையோ, இந்த சண்டை வந்தா டப்புன்னு எழுந்திருச்சு அப்படியே வெளியில ஓட்டிட்டு போறதுக்கு தான் நினைக்கிறேன். ஒருத்தர் கால் பண்ணி ஷேர் பண்ணும் போது இது சொல்லணும்னே அவசியமே கிடையாது, பட் ஸ்டில் ஒரு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும் இல்ல. ஆமா, கடவுள் புண்ணியத்திலயோ அந்த யூனிவர்ஸோட பிளெஸிங்ஸ்லயோ நம்ம லைஃப் வந்து நல்லா போயிட்டு இருக்கு, இனிமேலும் நல்லா தான் போகும். நம்மள மாதிரி எல்லாருமே இருந்துட்டா நல்லா இருக்கும்ல அப்படின்னு நினைக்கிற அந்த மனசு அதை உங்களை கால் பண்ண வச்சிருக்கு. எனிவேஸ் தேங்க்யூ ஸோ மச், கால் பண்ண ஒவ்வொருத்தருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு வந்துட்டு இருக்கு, 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: You are listening to 89.4 Tamil FM. Tamil FM. Tamil FM. அண்ணா, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
1: டே, சூப்பரா தம்பி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
2: A few days later.
0: அண்ணா, பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
1: அண்ணடே, கலக்குப்பா, கலக்கு.
2: A few days later.
0: டே, பிசினஸ் பிச்சிக்கிச்சு. இந்த பக்கம் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கிறேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: ஆமாண்ணா, எப்படி?
0: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
3: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mercil Morning with me, Keetna, on 89.4 Tamil FM.
1: Mercil Morning, brought to you by ALD Properties. வெறும் 999 தரம்ஸ் மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ இஎம்ஐ பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல பிளாட் புக் பண்ணுங்க. Co-sponsored by Gulf Medical University. தும்பே இன்டர்நேஷனல் பாத்வே மெடிக்கல் ப்ரோக்ராம். அஃபோர்டபுள் ஃபீஸ், வேர்ல்ட் கிளாஸ் எஜுகேஷன், குளோபல் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸோட இன்டர்நேஷனல் மெடிக்கல் டிகிரியை செக்யூர் பண்ணுங்க.

பேசாம இருக்கிறது தான் ஒரு அழகான ரிலேஷன்ஷிப்பை கெடுக்குமா என்ன? எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பாங்க. நம்ம மனசுக்குள்ள இருக்கிறத பேசாம அப்படியே புதைச்சிடுறோம்ல, அப்படியே வச்சுக்கிறோம், நமக்குள்ளே வச்சுக்கிறோம், அவங்களா வந்து புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு வந்து ஒரு நினச்சிக்கிறோம்ல. ஆனால் பியூட்டி என்னன்னா, யாருக்குமே இந்த மைண்ட் ரீட் பண்ணுற பழக்கம் இல்லை, தெரியாது இல்லையா? நம்ம எல்லாமே இந்த சைக்காலஜி படிச்சுட்டு வந்திருக்கோமா? எனக்கு கிடையவே கிடையாது. ஒரு வைஃப் வந்து டயர்டாக இருக்கும்போது அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க ட்ரை பண்ணுவாங்க. ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஸ்ட்ரெஸ்ல இருக்கும்போது அவங்க பெயினை வந்து வெளியில் காமிக்க மாட்டாங்க, ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. இந்த அமைதி இருக்குல்ல, அப்படி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டிஸ்டன்ஸ் வந்து கிரியேட் பண்ணும். ஹாப்பி மேரேஜ்க்கு ரெண்டாவது சீக்ரெட் வந்து என்ன அப்படின்னா, பேசுங்க, ஓப்பனாக பேசுங்க அப்படின்னு வந்து பெரியவங்களாம் சொல்லுவாங்கல்ல, அதுதான். இந்த சின்ன சின்ன திங்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஆஃபீஸில் நடக்கிறதா இருக்கட்டும், சைல்ட்ஹுட் மெமரிஸாக இருக்கட்டும், உங்களுக்கு நீங்கள் பயப்படுற ஒரு விஷயம், உங்களோட கனவு, சில்லி ஜோக்ஸ், இதெல்லாம் தாண்டி இந்த ஆஃபீஸ் மேட்டர் தான் ஹைலைட். என்ன அப்படின்னா, நமக்கு யாரோ ஒருத்தவங்க ஆஃபீஸில் வந்து பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன், தன்னோட பார்ட்னர்கிட்ட அவங்கள பற்றி பேசிக்கிட்டே இருப்போம். நம்ம பார்ட்னருக்கு வந்து அந்த பர்சன் யாருன்னே தெரியாது, அவங்க பேர் மட்டும்தான் தெரியும், உங்களை பார்த்துட்டு கூட மாட்டாங்க. பட் நமக்கு பிடிக்காது அப்படின்ற ஒரே ரீசனால பார்க்காம இருக்கக்கூடிய நபர் அவங்களா தான் இருப்பாங்க. இந்த மாதிரிலாம் நடந்திருக்கும்ல. ஸோ அந்த பெஸ்ட் கப்பல்னா இந்த ஃபைட் பண்ண மாட்டாங்க. எப்படின்னா, சும்மா சும்மாலாம் ஃபைட் பண்ண மாட்டாங்க, கரெக்டாக வந்து சண்டை வரும்போது கம்யூனிகேட் பண்ணிடுவாங்க. அதுதானே வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எனக்கு வந்து ஹர்ட் ஆச்சுன்னா ஆச்சு அப்படின்னு சொல்கிறது வந்து வீக்னஸ் கிடையாது. தப்பு பண்ணிட்டேன் சாரி அப்படின்னு அந்த சாரியை வந்து சொல்லிட்டோம்னா அது வீக்னஸ் கிடையாது இல்லையா? சம்டைம்ஸ் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், ஒரு ஹக், ஒரு சின்ன ஹக் வந்து ஒரு ஒரு ஆயிரம் ஆயிரம் பிரச்சனையை வந்து ஆயிரக்கணக்கான ஆர்கியூமெண்ட்ஸை வந்து சரி பண்ணும். பட் ஸ்டில் நான் தான் வந்து அதை பண்ணுமா, நான் தான் வந்து சாரி கேட்கணுமா அப்படின்னு நமக்குள்ளேயே அறியாமல் ஒரு அந்த ஈகோனாலேயே நிறைய பிரச்சனைகள்லாம் வருதுண்டு. ஸோ உங்களோட பார்ட்னர் வந்து பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருக்காங்களா அப்படின்றத ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம அவங்களுக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருக்கோமா? எப்பவுமே வந்து ஒன் சைடே பார்ப்போம்ல, அவங்க பண்ணியிருக்கலாம்ல, இவங்க பண்ணியிருக்கலாம்ல, நம்மளை மட்டும்தான் கேட்பாங்களா அப்படின்னு இல்லாமல், இட்ஸ் ஓகே அவன் பண்ண மாட்டான், அவன் பண்ண மாட்டான், இட்ஸ் ஓகே நம்ம பண்ணுவோம் அப்படின்னு போகும்போது, வா நல்லா இருக்குல்ல, இது போதும், இந்த நிம்மதி எனக்கு போதும் அப்படின்னு நம்மளோட மைண்ட் தானாகவே அதுக்கு வந்து பழகிடும் இல்லையா? இப்போ அடுத்தவங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு வந்துகிட்டே இருக்குது. 89.4 தமிழ் FM கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: 99.4 தமிழ் எஃப்எம். தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: நீங்க சொல்ல வேணானே,
2: அதுக்கு வேற ஒருத்தங்க இருக்காங்க.
3: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையும். To advertise your brand, contact 050-252-8940.
0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
4: செழித்தையும் தமிழி ஒளி.

மொழிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

எத்தனை பேருக்கு இந்த வாரணமாயிரம் படம் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு படம், பிடித்த படங்கள்ல அதுவும் ஒரு முக்கியமான ஒரு படம் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா விமனை எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணும், இப்படி கூட வந்து மதிக்கலாமா அப்படின்னு ஜிவிஎம் வந்து ரொம்ப அழகா வந்து எடுத்திருப்பாரு. எல்லாருக்குமே ஒரு, எல்லா பெண்களுக்குமே ஒரு ஆசை என்ன அப்படின்னா, நம்மளோட லைஃப் பார்ட்னர் இப்படி நம்மளை பார்த்துக்க மாட்டாங்களா அப்படின்னு மனசுக்குள்ள கண்டிப்பாக அந்த ஆசை வந்து இருக்கும். இதில் அப்படின்னா ரெஸ்பெக்ட் கொடுக்கறதுல இல்லையா. சில பேர் வந்து சின்ன வயசுலேருந்து பசங்களை வளர்த்தின விதம் வந்து வேறு மாதிரி இருக்கலாம். சில பேர் வந்து அதை ரியலைஸ் பண்ணிவிட்டு ஓ இப்படி இல்லையா அப்படின்னு அறுக்கணுமானு அதை மாற்றிக்கிட்டு நிறைய பேர் இருக்காங்க. சில பேர் கொஞ்சம் ரூடாக இருந்தாலுமே பாசமாக இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இல்லை, பட் இந்த சாஃப்டாக அண்ட் ரெஸ்பெக்டோட இருக்கிற பர்சன் சம்திங் ஸ்பெஷல் அப்படின்ற மாதிரி வந்து தோணும் பெண்களுக்கு. குறிப்பாக லவ் வந்து இருக்கிறது ஒரு அழகு தான், ஆனால் இந்த ரெஸ்பெக்ட் இருக்கிறது வந்து அதை விட ரொம்ப அழகாச்சே. ஹாப்பி மேரேஜ் லைஃப்பில் இன்னொரு அடுத்த பிக்கெஸ்ட் சீக்ரெட் என்ன அப்படின்னா மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் அப்படின்னு நான் சொல்வேன். பப்ளிக்கில் வந்து இன்சல்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுல தெளிவாக இருக்கிறது, கம்பேர் பண்ணக்கூடாது அப்படின்றதுல தெளிவாக இருக்கிறது, உனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு வார்த்தை விட்டதே கிடையாதுங்க அப்படின்னு இருக்கிற சில பார்ட்னர்ஸும் வந்து இருக்கிறாங்க. இது வந்து தெரியலனா கூட இது இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குற, பொறுமையாக சொல்லி கொடுக்குற பார்ட்னர்ஸ் இருக்காங்க. சம்டைம்ஸ் இந்த பார்ட்னர் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இருக்க மாட்டாங்க தான், அதனால் அவங்களோட வேல்யூலாம் குறைஞ்சிடாது. ஒரு வீட்டில் ஹஸ்பண்ட் ஏர்ன் பண்ணலாம், ஒய்ஃப் வந்து மேனேஜ் பண்ணலாம், இல்லை ஒய்ஃப் வந்து ஒர்க் பண்ணலாம், ஹஸ்பண்ட் வந்து சப்போர்ட் பண்ணலாம், ரோல் எது வேணாலும் இருக்கலாம். ஆனால் அந்த ரெஸ்பெக்ட் இருக்குல்ல, அது வந்து ஈக்குவலாக இருந்ததுனாலே போதுங்க, எதுவுமே தேவை கிடையாது. காசு பணம் கூட அப்புறம்தான், ஆனால் அந்த மரியாதை இருக்குல்ல அது ஒரு ஈக்குவலாக கிடைச்சாலே வந்து ஹாப்பியாக இருக்கும். ஸோ ஒரு வேலை தெரிஞ்சோ தெரியாமையோ உங்களோட பார்ட்னரை, அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், பெண்கள் மட்டும் நான் வந்து சொல்லலை, ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், அந்த ஒரு மரியாதை நீங்கள் கொடுத்து பாருங்களேன், அவங்கள கையிலேயே பிடிக்க முடியாது, அவ்வளோ ஹாப்பியாகிடுவாங்க இல்லை. ஸோ எனிவேஸ் எல்லாமே தெரிஞ்சா பண்ணுறோம் ஒரு கோவத்தில், பட் இட்ஸ் ஓகே. இனிமேல் அந்த கோவம் வராமல் வார்த்தையை விடாமல் நம்ம பார்த்துக்கலாமா, ட்ரை பண்ணலாமா, நீங்கள் நான் நம்ம ரெண்டு பேருமே. ஓகே, நன்றி. பாடுத்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு வந்துகிட்டே இருக்குது. 89.4 தமிழ் FM கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: நடந்தது
1: நடந்தது
2: கேமரா
0: நடக்க போவது
1: நடக்க போவது
2: ரோலிங்
3: ரமணி ஈவென்ட்ஸ் பிரசன்ஸ் ரோலிங் சார் ரோலிங் சார் ஆக்சன் 894 துபாயோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நீங்க ரோலிங் சார் எபிசோட்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு சினிமா சீனை நாங்க ப்ளே பண்ணி காட்டுவோம், அத அப்படியே நீங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சு காட்டுவீங்க, அதுதான் ரோலிங் சார். உங்க கேங்ல நட்டிப்பு அரக்கர்கள் இருக்காங்களா? நீங்க யுஏஇ முழுக்க ஆபீஸ் ஹோட்டல் டீ கடனு எங்க வர்க் பண்ணாலும் இல்ல கேங்கா எங்க இருந்தாலும் ஆர்ஜே மது நானும் என் டீமும் உங்க இடத்துக்கே வந்து ஃபன் பண்ண போறோம். இதுல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா ரோலிங் டைப் பண்ணி லொகேஷன் உங்க பெயரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க 050-252-8940.
4: We'll be back after a short commercial break.
5: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
6: ஹாய், நான் காஃபி.
7: ஹலோ, நான் தான் டிராவல்.
8: வணக்கம், நான் நினைவுகள்.
7: ஹாய், நான் தான் இயற்கை.
5: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
7: எங்கப்பா மனசு காணோம்?
6: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
7: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
9: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
10: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா. Only on 89.4 Tamil FM. Namma radio, namma music. Brought to you by Falcon Fastlink Services. One-stop solution for all your interior fit-outs. Call 058-681-5179.
11: நம்மளோட மைண்ட் எப்பயும் ஒரே மாதிரி இருக்கிறதே கிடையாது இல்ல. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க, அன்புடன் நன்றி. அந்த மூட் ஸ்விங் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து எப்பயாவது வரும், சில பேருக்கு எப்பயுமே இருக்கும். ஆண்களுக்கு கூட நிறைய மூட் ஸ்விங்லாம் இருக்கும் தெரியுமா? நாங்களாம் காமெடியாக சொல்லுவோம், பட் நிஜமாவே வந்து கொஞ்சம் மைண்டு உங்களுக்கு மாறிட்டே வந்து இருக்கிற பசங்களையும் நான் வந்து பார்த்துருக்கேன். பட் இந்த மேரேஜ் லைஃப் அப்படின்னு வரும்போது, மேரேஜ்னா ஒன் டைம் டெசிஷன் இல்லைல்ல, டெய்லி எடுக்கிற முடிவுகள், டெய்லி சூஸ் பண்ண வேண்டியது பேஷன்ஸ், இந்த பொறுமை ரொம்ப முக்கியமாச்சரே அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் கைண்ட்னஸ், அது எங்க நெக்ஸ்ட் அப்படின்லாம் சொல்லக்கூடாது, அது நமக்கு இருக்கு ஆனால் நம்ம அப்பப்போ மறந்துடுறோம். அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங், அதுக்கு முன்னாடி நம்ம நிறைய பேசியிருக்கோம் அண்டர்ஸ்டாண்டிங் பற்றி. சம்டேஸ் அந்த பார்ட்னர் வந்து லவ்பலாக இருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. சம்டேஸ் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருப்பாங்க, அவங்கள ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் அப்போவும் ரிலேஷன்ஷிப்பை சூஸ் பண்ணுறதான மெச்சூரிட்டி. அவங்க கோவப்படும் போது ஒருத்தர் அமைதி ஆகிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் அவங்களே வந்து சாரி கேட்டுருவாங்க. சே, ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் கொஞ்சம் வேறு மாதிரி பிஹேவ் பண்ணிட்டாலும் ஐம் சாரி அப்படின்னு சில பேர் அவங்களே வந்து சாரி கேட்குறவங்களும் இருக்காங்க. ஸோ ஹாப்பி மேரேஜ் லைஃப்க்கு அடுத்த சீக்ரெட் வந்து இந்த டெம்பரரி ஆங்கருக்காக பர்மனண்ட் ரிலேஷன்ஷிப்பை டேமேஜ் பண்ணாதீங்க அப்படின்ற ஒரே ஒரு விஷயம் தான். இல்லை, இது உங்களுக்கே தெரியும், ஜஸ்ட் ஒரு சின்ன அன்பான ஒரு ரிமைண்டர் கொடுக்கணும்னு தோணுச்சு. வேர்ட்ஸ் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது சொல்லுவாங்கல்ல, ஈஸியாக இப்போ யாராவது நம்ம ஸ்கின்ல வந்து ஹர்ட் பண்ணிட்டாங்க, ஒரு கையிலையோ கால்லையோ வந்து அடிச்சிட்டாங்கன்னா கூட அது போயிடும். பட் அந்த ஒரு சொல் சொல்லிட்டோம் அப்படின்னா அதை காலத்துக்கும் வந்து மறக்கவே மறக்காது இல்லையா? மறந்துட்டேன் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு வந்து சொல்லலாம், பட் ஸ்டில் அந்த காயம் வந்து ஆறுறதுக்கு ரொம்ப வருஷமாகும். ஒரு கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை நம்மளை கேரக்டர் அசசினேட் பண்ணுறதா இருக்கட்டும், வாட் எவர், அது வாய் தவறி கூட யாரையும் வந்து சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ பேசுறதுக்கு முன்னாடி யோசிக்கணும். ஒருவேளை ஒருத்தவங்களை ஹர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த 1 செகண்ட் அப்படியே அது ஒரு பாஸ் பட்டன் இருக்கும்ல நம்ம கையில் தான் இருக்குது, பாஸ் பண்ணிட்டோம்லே போதும். லவ் மீன்ஸ் நாட் ஃபைண்டிங் பர்ஃபெக்ட் பர்சன் இல்லை, லவ் மீன்ஸ் ஹேண்ட்லிங் இம்பர்ஃபெக்ட் பர்சன் பர்ஃபெக்ட்லி. ஸோ கொஞ்சம் கஷ்டம்தான், பட் அந்த பர்ஃபெக்டாக இல்லாதவங்களுக்கு கூட அப்படியே கொஞ்சம் பாசத்தை காமிச்சு சரி பண்ணுறதுலேயும் ஒரு நேக்கப்போக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அது ஒரு விதமான ஒரு மேஜிக் தானே. அதில் கிடைக்கிறதும் அந்த சந்தோஷம் வந்து வார்த்தைனால எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது, அந்தளவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணலாம். அனைத்து பாடத்தை உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு வந்துட்டு இருக்கு. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா. புரியுது புரியுது இந்த நிறைய விஷயம் சொல்லும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதை ஃபாலோ பண்ணுறது கஷ்டமாக தான் இருக்கும். பட் அந்த இதை கூட சேலஞ்ச் பண்ணலன்னா வேறு எதாவது நம்ம லைஃப்பில் சேலஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை நினச்சி பார்த்தப்போ இந்த மாதிரிலாம் தோணும் போது. யா பாட்டு வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: 99.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: அண்ணே, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த அந்த ஸ்வீட்.
2: டேய், சூப்பரா தம்பி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
3: A few days later.
1: அண்ணே, பிசினஸ் சம சக்சஸ். நாங்க ஸ்வீட்.
2: அண்ணடே, கலக்குப்பா, கலக்கு.
3: A few days later.
1: டேய், பிசினஸ் பிச்சிக்கிச்சு. இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
2: ஆமாண்ணே, எப்படி?
1: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
4: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட்.

0: நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: ஓகே, வீட்டுக்கு போகலாமா? 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா வல்லரோ. நிறைய நிறைய விஷயங்கள் பேசணும், ஜாலியாக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி நீங்கள் கால் பண்ணி ஷேர் பண்ணதுக்கு. அண்ட் முக்கியமாக இந்த விஷயத்துக்காக, அழகான இந்த மேரேஜ் லைஃப் பற்றி பேசினதுக்காக. அண்ட் இன்றைக்கி நம்ம ஷோ பற்றின ஃபீட்பேக் நீங்கள் பிரியக்கிட்ட ஷேர் பண்ணணும், ஆர் ஜஸ்ட் ஒரு ஹாய் பாய் சொல்லணும், இல்லை ரேண்டமாக ஏதோ ஒரு விஷயம் வந்து என்கிட்ட வந்து நீங்கள் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் ஆர்ஜே ப்ரியா அஃபீஷியல் அப்படின்னு இருக்கேன். அங்கே வந்துட்டு நீங்கள் டிஎம் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் 89.4 தமிழ் எஃப்எம்மோட சோஷியல் மீடியா பேஜஸை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. உடனே வந்து ஃபாலோ பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அண்ட் நம்ம தமிழ் எஃப்எம்மோட ஆப் டவுன்லோட் பண்ணலன்னா பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த வேர்ல்டில் எந்த ஒரு கார்னரில் இருந்தாலும், எங்கே இருந்தாலுமே, எந்த டைமிங்காக இருந்தாலுமே நீங்கள் கேட்க முடியும். உங்கள் மைண்ட் வந்து கொஞ்சம் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கான ஏதோ எங்களால் முடிஞ்சது, உங்களுக்கு பிடிச்ச நல்ல பாட்டெல்லாம் நாங்கள் ப்ளே பண்ணிகிட்ருக்கோம். நியூஸ்லாம் அடிக்கடி நீங்கள் கேட்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, அண்ட் இப்போது நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா குட், இல்லைன்னா சமத்தை சாப்பிட்டுட்டு நிம்மதியாக தூங்குங்க. நாளைக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப ஹாப்பியான நிம்மதியான ஒரு டே வந்து காத்துட்ருக்கு. ஸோ என்ஜாய் பண்ணுங்கள் நாளைக்கு. அண்ட் மீண்டும் நம்ம சந்திப்போம் நாளைக்கு 8 to 11. மிஸ் பண்ணாமல் அன்புடன் நான் பிரியா என் கூட கேட்க மறந்துடாதீங்க. அண்ட் இப்போ எல்லாருக்கும் குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ், டேக் கேர். எங்கே போனாலும் பத்திரமா போயிட்டு பத்திரமா வாங்க. வீட்டுக்கெல்லாம் கால் பண்ணி பேசிட்டேன்.
1: இல்லை இல்லை சொல், ஒரு கணம் போதும்.

0: 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் விரிவான செய்திகள் brought to you by Divya Auto Spare Parts Trading, genuine parts center for Japanese cars.
2: வணக்கம். செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: அமீரக செய்திகள்.
2: கடந்த 48 மணி நேரத்தில் 6 ட்ரோன்களை இடைமறித்து அழைத்ததாக அமீரக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த 48 மணி நேரத்தில் நாட்டின் பொதுமக்கள் வசிக்கும் பகுதிகளையும் முக்கிய கட்டமைப்புகளையும் இலக்கு வைத்து வந்த 6 ட்ரோன்களை ஐக்கிய அரபு அமீரக வான் பாதுகாப்பு அமைப்புகள் வெற்றிகரமாக கண்டறிந்து எதிர்கொண்டதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உயர்ந்த தயார் நிலையும் திறனும் கொண்டு செயற்பட்ட வான் பாதுகாப்பு படைகள் எதிரிகளின் தாக்குதல்களை இடைமறித்து முற்றிலும் செயலிழக்கச் செய்ததாகவும், எந்த மனித உயிரிழப்பும் ஏற்படவில்லை என்றும், முக்கிய கட்டமைப்புகளில் எவ்வித பாதிப்பும் இல்லை என்றும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 2026 May 17 பராக்கா அணுமின் நிலையத்தை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட தாக்குதல் தொடர்பான தொடர்ச்சியான விசாரணைகளின் ஒரு பகுதியாக வெளியிடப்பட்ட அறிக்கையில், முன்னதாக நடந்த சம்பவத்தில் பயன்படுத்தப்பட்ட 3 ட்ரோன்களில் 2 வெற்றிகரமாக தடுத்து வீழ்த்தப்பட்டன. 3வது ட்ரோன் நிலையத்தின் உள் பாதுகாப்பு எல்லைக்கு வெளியே உள்ள மின்சார ஜெனரேட்டரை தாக்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தடுத்து நிறுத்தப்பட்ட ட்ரோன்களுடன் சேர்த்து அனைத்தும் ஈராக் நிலப்பரப்பில் இருந்தே ஏவப்பட்டவை என தொழில்நுட்ப கண்காணிப்பு மற்றும் தடயவியல் ஆய்வுகள் உறுதிப்படுத்தியதாக அமீரக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள இந்திய தூதரகங்களுடன் தனது ஒப்பந்தத்தில் முறைப்படி கையெழுத்திட்டதை அடுத்து, நாடு முழுவதும் அமையவிருக்கும் 16 புதிய இந்திய தூதரக சேவை மையங்களின் இருப்பிடங்கள் தொடர்பான அறிவிப்பை அல்ஹிந்த் டுவர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் நிறுவனம் வெளியிட்டுள்ளது. 7 அமீரகங்களிலும் உள்ள இந்த சேவை மையங்கள் July 1 2026 முதல் செயற்பாட்டுக்கு வரவுள்ளன. 2011 முதல் தூதரக சேவைகளை வழங்கி வந்த BLS இன்டர்நேஷனல் நிறுவனத்திடம் இருந்து கடவுச்சீட்டு, விசா மற்றும் பிற தூதரக சேவைகளை அல்ஹிந்த் நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளது. இதற்கமைய அபுதாபியில் அல் கலீடியா, அல் ரீம் ஐலண்ட், முஸ்தாபா, மதினாத் ஜாயத், கயாத்தி மற்றும் அலைன் பகுதிகளில் சேவை நிலையங்கள் அமையப்பெறவுள்ளன. துபாயில் பர்துபாய் மற்றும் துபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்கில் 2 சேவை நிலையங்கள் அமையப்பெறவுள்ளன. ஷார்ஜாவில் அல் மஜாஸ் மற்றும் ரோலாவிலும், அஜ்மானின் அல் ஜார்ஃப், ஃபுஜைரா, உமல் குவைன், கோர்ஃபகான் மற்றும் கல்பா, ராசல் கைமா பகுதிகளிலும் சேவை நிலையங்கள் அமையப்பெறவுள்ளன. அமெரிக்கா மீண்டும் தாக்குதல் நடத்தினால் புதிய முனைகளில் போரை தொடங்குவோம் என ஈரான் ராணுவம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் புதிய தாக்குதலை தற்காலிகமாக நிறுத்தி வைத்து ஓர் ஒப்பந்தத்தை எட்டும் நம்பிக்கையில் இருப்பதாக தெரிவித்ததை தொடர்ந்து ஈரான் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளது. எதிரி மீண்டும் சயோனிச வலையில் சிக்கி ஈரானுக்கு எதிராக புதிய தாக்குதலை மேற்கொள்ளும் அளவுக்கு முட்டாள்தனமாக நடந்து கொண்டால், புதிய உபகரணங்களும் புதிய முறைகளும் கொண்டு அவர்களுக்கு எதிராக புதிய போர் முனைகளை திறப்போம் என்று ஈரான் ராணுவ பேச்சாளர் முகமது அக்ரமினியா தெரிவித்துள்ளதாக ஈரானின் ISNA செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது. ஈரான் மீது நடத்த திட்டமிடப்பட்டிருந்த தாக்குதலை தாம் தற்காலிகமாக நிறுத்தியுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். யுத்தத்தை முடிவுக்கு கொண்டுவரும் உடன்படிக்கையொன்றை எட்டுவதற்கான பேச்சுவார்த்தைகளுக்கு வாய்ப்பளிக்கும் நோக்கில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கத்தார், சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய நாடுகளின் தலைவர்கள் இந்த தாக்குதலை தற்காலிகமாக நிறுத்துமாறு தம்மிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக டிரம்ப் சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுக்கும் மத்திய கிழக்கு மற்றும் அதற்கு அப்பால் உள்ள அனைத்து நாடுகளுக்கும் மிகவும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஓர் உடன்படிக்கையை இதன் மூலம் எட்ட முடியும் என அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளதாக டிரம்ப் கூறியுள்ளார். எனினும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உடன்படிக்கையொன்றை எட்ட முடியாவிட்டால் உடனடி அறிவித்தலின் மூலம் ஈரான் மீது முழுமையான பாரியளவிலான தாக்குதலை நடத்துவதற்கு தயாராக இருக்குமாறு ராணுவத்திற்கு உத்தரவிட்டுள்ளதாக டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். டிரம்ப் இதற்கு முன்னரும் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டுவரும் உடன்படிக்கையொன்று மிக அருகில் உள்ளதாக நம்பிக்கை வெளியிட்டிருந்ததுடன், உடன்படிக்கை எட்டப்படாவிட்டால் ஈரான் மீது கடுமையான தாக்குதல்கள் நடத்தப்படும் என எச்சரிக்கை விடுத்திருந்தார்.
1: தமிழக செய்திகள்.
2: பிஎம் ஸ்ரீ திட்டத்தில் மத்திய அரசின் மறைமுக அழுத்தத்துக்கு அடிபணிய மாட்டோம் என தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். தாவேகாவின் கொள்கை என்பது இருமொழி கொள்கைதான் என அவர் கூறியுள்ளார். இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர், கடந்த 2 ஆண்டுகளாக பள்ளிக் கல்வித்துறைக்கான நிதி மத்திய அரசிடம் இருந்து வந்து சேரவில்லை. இது மாணவர்களுக்கானது, எந்த காரணத்துக்காகவும் அதை நிறுத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தெரிவித்தார். அதே சமயம் எந்தவித மறைமுக அழுத்தத்துக்கும் நாங்கள் அடிபணிபவர்கள் கிடையாது என்று கூறினார். கொள்கை சமரசம் என்ற பேச்சுக்கே இங்கு இடமில்லை என்றும் தெரிவித்தார். இருமொழி கொள்கை என்பது கட்சியின் பிரகடனப்படுத்தப்பட்ட கொள்கை, அதில் மாற்று கருத்தே கிடையாது என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்தார். தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கூட்டணி பேச வந்தவர்களை எடப்பாடி பழனிசாமி உதாசீனப்படுத்தினார் என்று முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் குற்றம் சாட்டியுள்ளார். அதிமுக தமிழக வெற்றிக் கழக கூட்டணி அமையக்கூடாது என்பதில் எடப்பாடி பழனிசாமி குறியாக இருந்தார் என்றும் அவர் கூறியுள்ளார். சென்னையில் முன்னாள் அமைச்சர்கள் எஸ் பி வேலுமணி, சி வி சண்முகம், சி விஜயபாஸ்கர் உள்ளிட்ட அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் எம்எல்ஏக்கள் இன்று செய்தியாளர்களை சந்தித்தனர். நடந்து முடிந்த தேர்தலில் பழனிசாமி தலைமையில் அதிமுக படுதோல்வியை சந்தித்துள்ளது. அதிமுகவை ஒருங்கிணைக்க மறுத்த காரணத்தால், வலிமையான கூட்டணியை அமைக்காத காரணத்தால் தோல்வியடைந்துள்ளோம் என்று தெரிவித்தார். நாங்கள் அதிமுகவுக்கு துரோகம் செய்துவிட்டது போல இன்று அறிக்கை வெளியிடுகின்றார். தனிப்பட்ட முறையில் யாரையும் நாங்கள் விமர்சனம் செய்ய மாட்டோம். ஆனால் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் பற்றி கண்ணியமற்று விமர்சிக்கின்றார்கள் என்று சி வி சண்முகம் தெரிவித்தார். இதனிடையே அதிமுக மாவட்ட செயலாளர்களுடன் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று ஆலோசனையில் ஈடுபட்டிருந்தார். பொதுக்குழுவை கூட்டுமாறு சி வி சண்முகம் தரப்பு வலியுறுத்தி வரும் நிலையில் மாவட்ட செயலாளர்களுடனான சந்திப்பு இடம்பெற்றது. செந்தில் பாலாஜி மீதான வழக்கை நடத்த அமலாக்கத்துறைக்கு தமிழக அரசு அனுமதி அளிக்க வேண்டும் என பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் வேலை வழங்குவதாக கூறி அப்பாவி இளைஞர்களிடம் மோசடியாக வசூலித்த கோடிக்கணக்கான பணத்தை சட்டவிரோதமாக பரிமாற்றம் செய்தது தொடர்பாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது தொடரப்பட்டுள்ள வழக்கின் விசாரணையை தொடங்க தமிழக அரசு அனுமதி அளிக்க வேண்டும் என அமலாக்கத்துறை கோரிக்கை விடுத்துள்ளது. அரசு நிர்வாகத்தில் தூய்மையை ஏற்படுத்தும் நோக்குடன் மேற்கொள்ளப்பட்டுள்ள இந்த நடவடிக்கை வரவேற்கத்தக்கது என்று அன்புமணி எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். லஞ்சத்துக்கு எதிராக பூஜ்ய சகிப்புத்தன்மையுடன் தாவேகா அரசு செயற்படும் என்று அக்கட்சியின் தேர்தல் அறிக்கையில் 87 தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கு செயல் வடிவம் தரும் வகையில் செந்தில் பாலாஜி மீதான சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் நீதிமன்ற விசாரணையை தொடங்குவதற்கு தமிழக அரசு அனுமதி அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்துவதாக அன்புமணி தனது எக்ஸ் தள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் பொருளாதாரத்தை தாக்கக்கூடிய புயல் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி விமர்சித்துள்ளார். உரிய நடவடிக்கை எடுத்து நாட்டை பாதுகாப்பதற்கு பதில் பிரதமர் மோடி வேறு ஏதோ ஒன்றை செய்து கொண்டிருப்பதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தின் ரேபரேலியில் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் மூத்த தலைவரும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவருமான ராகுல்காந்தி, ஒரே வாரத்தில் 2வது முறையாக எரிபொருள் விலை உயர்த்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கடந்த சில நாட்களாகவே தாம் இதை சொல்லி வருவதாகவும், பிரதமர் மோடி நாட்டின் பொருளாதார கட்டமைப்பையே மாற்றிவிட்டார் என்றும் கூறினார். அவர்களுடைய அதானி அம்பானி சார்ந்த பொருளாதார கட்டமைப்பு இனி நீண்ட காலம் நீடிக்காது என்றும், அது நிச்சயம் வீழ்ச்சியடையும் என்றும் தெரிவித்தார். துரதிருஷ்டவசமான விடயம் என்னவென்றால், இதனால் சாமானிய மக்கள்தான் பாதிக்கப்பட போகின்றார்கள் என்று ராகுல்காந்தி கூறினார். நீட் தேர்வு முறைகேடு தொடர்பாக தேசிய தேர்வு முகமை தலைவர் பிரதீப் குமார் ஜோஷிக்கு நாடாளுமன்ற நிலைக்குழு சம்மன் அனுப்பியுள்ளது. கல்வி, பெண்கள், குழந்தைகள் நலத்துறைக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு வரும் 21ஆம் தேதி கூடுகின்றது. அதில் நீட் முறைகேடு தொடர்பாக விவாதிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்காக நீட் தேர்வை நடத்தும் தேசிய தேர்வு முகமை தலைவர் பிரதீப் குமார் ஜோஷி, உயர்கல்வித்துறை செயலாளர் வினித் ஜோஷி உள்ளிட்டோருக்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. மேலும் இந்த கூட்டத்துக்கான நிகழ்ச்சி நிரல் வெளியிடப்பட்டுள்ளது. அதில் தேசிய தேர்வு முகமையில் சீர்திருத்தம் செய்வது தொடர்பாக கல்வி அமைச்சக அதிகாரிகளின் கருத்துக்கள் கேட்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் தேசிய தேர்வு முகமை சீர்திருத்தம் தொடர்பாக ராதாகிருஷ்ணன் கமிட்டி வழங்கியுள்ள பரிந்துரைகளை அமல்படுத்தி இருப்பது குறித்த ஆய்வை மேற்கொள்ளவும், வினாத்தாள் கசிவு வழக்கு தொடர்பான விசாரணை நிலவரம் குறித்து ஆய்வு செய்யவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. வெளிநாடுகளில் பணிபுரியும் பெற்றோரின் 2 முதல் 13 வயதுக்கு இடைப்பட்ட பிள்ளைகள் பகல் நேர பராமரிப்பு நிலையங்களில் இருந்தால் அவர்களுக்கு மாதம் 1,000 ரூபாய் கொடுப்பனவு வழங்க தீர்மானித்துள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பெண்கள் மற்றும் சிறுவர் விவகாரங்கள் பற்றிய பாராளுமன்ற ஆலோசனைக் குழுவிடம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியக அதிகாரிகள் இதனை தெரிவித்துள்ளனர். அமைச்சர் சரோஜா சாவித்ரி பால்ராஜ் தலைமையில் பிரதி அமைச்சர் நாவல் சுதர்சனவின் பங்கேற்புடன் அண்மையில் பாராளுமன்றத்தில் இக்குழு கூடிய போதே அதிகாரிகள் இதனை தெரிவித்துள்ளனர். சிறு பிள்ளைகளை கொண்ட பெண்கள் வெளிநாடு செல்வதால் சமூகத்தில் எழும் பிரச்சினைகள் குறித்து தலையிடுமாறு இதற்கு முன்னர் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் பொது மேலாளருக்கு இந்த ஆலோசனைக் குழு வழங்கியிருந்த அறிவுறுத்தல்களின் முன்னேற்றம் குறித்து வினவிய போதே அதிகாரிகள் இதனை தெரிவித்துள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.
1: விரிவான செய்திகள் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. 89.4.
3: तुझे कैसे बुलाया तूने? Rolex. Rolex.
4: Sir! Just sir!
5: இதை விட பெஸ்டா என்டர்டைன்மெண்டா ஒரு FM காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டா.

0: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
1: ஆனா எனக்கு கிடைச்சது
2: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன். தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும். ஆனா எனக்கு கிடைச்சது
0: போன்றீங்க ஆயிடுச்சா. சாரி, சைலன்ட்ல போட மறந்துட்டேன்.
2: ஏய் நிவி,
0: இத கேட்ட ஓவர் திங்க் பண்ற.

0: समझे कैसे बुलाया तुमने?
1: Rolex. Rolex.
2: Sir. Yes, sir.
3: இதை விட பெஸ்டா என்டர்டைன்மெண்ட்டா ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டா.

0: மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்.
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
1: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
0: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
1: எது, மதுவா?
0: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி இழு பாண்டி அப்படின்னு பாடுவாங்களே.
1: Oh my god, யாரு அவரு?
0: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
1: Damn it.
2: 89.4 தமிழ் எஃப் எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர் ஜே மது.
3: 89.4 தமிழ் எஃப் எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.

0: மண்டே டு ஃப்ரைடே 7 AM டு 11 AM மெர்சல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் FM.
1: மெர்சல் மார்னிங் brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ EMI பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல பிளாட் புக் பண்ணுங்க. Co-sponsored by Gulf Medical University. தும்பே இன்டர்நேஷனல் பாத்வே மெடிக்கல் ப்ரோக்ராம். அஃபோர்டபுள் ஃபீஸ், வேர்ல்ட் கிளாஸ் எஜுகேஷன், குளோபல் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸோட இன்டர்நேஷனல் மெடிக்கல் டிகிரியை செக்யூர் பண்ணுங்க.

0: அசால்ட் பண்ற சிவா.
1: அண்ணாச்சி குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அண்ணாச்சி.

நிகழ்ச்சிகள் வளமிக்க முளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
2: ஹலோ, நான் தான் டிராவல்.
3: வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனசு காணோம்.
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
2: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
3: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 Tamil FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். Brought to you by Falcon Fast Link Services, one stop solution for all your interior fit outs. Call 058-681-5179.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.

0: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி
2: மணிபாலன்.
3: இதை விட பெஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒரு FM காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்.

நறுக்கிசை 89.4 தமிழ் FM. தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: எடுத்துக்கடா. அவன் பிரச்சனை அவனுக்கு தான் தெரியும். வந்துட்டானுங்க அட்வைஸ் பண்றதுக்கு.
1: தம்பே தம்பே தம்பே, வாழ்க்கைன்னா வந்து போவோம் ஆயிரம் வம்பு, மனசுல ஏத்திக்கணும் தெம்பு, நான் சொல்றத நம்பு, நீ ஒன்ன நம்பு.

0: கிங்காகும்.
1: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட் தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
1: ஆனா எனக்கு கிடைச்சது
2: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான்
0: வந்துடுறேன்.
2: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கும். ஆனா எனக்கு கிடைச்சது
0: போன்றீங்க ஆயிடுச்சா, சாரி சைலண்ட்ல போட
2: மறந்துட்டேன்.
0: ஏதா கேட்ட ஓவர் திங்க் பண்றதுனா கவனிக்கவே இல்ல.
1: உணர்ந்துட்டாங்க, திருந்திருவாங்க நினைக்கிறேன்.
0: அப்படிலாம் இல்ல.
2: அப்படி நடந்தா இது எப்படி ஈவினிங் கரெக்டாவா? என்னன்னா
0: மத்தியானத்துக்கும் சாயங்காலத்துக்கும் நடுவுல
2: எவ்ரி திங்கள் டு ஃப்ரைடே
0: 4 மணில இருந்து 8 மணி வரைக்கும்
2: பிராவோ நிவேதாவோட தனர தனர தி ஈவினிங் கரெக்ட் கேளுங்க.
3: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Golden Diamonds. Kalai Nayam Mikka Nagaigal. Inaugural offer May 31st varikum, 50% off on gold making charges and diamond prices. Karama, Dubai. 89.4 Tamil FM. Namma Radio, Namma Music.

0: மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்.
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
1: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
0: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
1: எது, மதுவா?
0: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி இழு பாண்டி அப்படின்னு
1: பாடுவாங்களே.
0: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
1: Damn it!
2: 89.4 தமிழ் FM-இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது.
1: அடிங்க.
3: டேய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் FM ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.

0: திருட்டு பசங்க.
1: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
2: ஹுக்கும் அர்த்தமாயிருந்தா ராஜா.

டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. I need this, daddy. I need this. Back now, நானும் US ல கூட அதே

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mersal Morning with me, Keetna, on 89.4 Tamil FM.
1: Mersal Morning, brought to you by ALD Properties. வெறும் 999 தரம்ஸ் மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ இஎம்ஐ பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல பிளாட் புக் பண்ணுங்க. Co-sponsored by Gulf Medical University. தும்பே இன்டர்நேஷனல் பாத்வே மெடிக்கல் ப்ரோக்ராம். அஃபோர்டபுள் ஃபீஸ், வேர்ல்ட் கிளாஸ் எஜுகேஷன், குளோபல் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸோட இன்டர்நேஷனல் மெடிக்கல் டிகிரியை செக்யூர் பண்ணுங்க.
2: இதோட பெஸ்டா என்டர்டைன்மென்ட்டா ஒரு எஃப்எம் காட்றவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மென்ட்டா 89.4.

நிகழ்ச்சிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன். 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சூப்பர்.
2: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
3: ஹாய், நான் காஃபி.
4: ஹலோ, நான் தான் டிராவல். வணக்கம், நான் நினைவுகள்.
5: ஹாய், நான் தான் இயற்கை.
2: இதுல மனசோட மனசை வெல்ல போவது யாரு?
5: எங்கப்பா மனசு காணோம்?
3: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
4: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
6: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
4: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். brought to you by Falcon Fastlink Services, one stop solution for all your interior fit outs. call 0586815179.